ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சக்க ஆண்டு 1948 பாத்திரபத மாதம் 3 நாள், ஸ்ரீ பராபவ வருடம் ஆவணி 8 நாள், 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 25 தேதி செவ்வாய்க்கிழமை. 101.8 பண்பலை வரிசையிலும் நியூஸ் ஆன் ஏர் ஆப் செயலிலும் வேவ்ஸ் ஓடிடி இணைய வழியிலும் இன்று எமது ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது. மங்கள இசை ராகம் சங்கராபரணம்.

சங்கராபரணம் ராகத்தில் அமைந்த மங்களிசை கேட்டீர்கள். தொடர்வது குறளமுதம், அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம், குறளின் 3. குறள்: இல்லதென் இல்லவள் மாண்பானாள், உள்ளதென் இல்லவள் மானா கடை. இதன் பொருள்: மனைவி நட்பண்பு உடையவளாக இருந்துவிட்டால் அக்குடும்பத்தில் எல்லா நலனும் இருக்கும். அவ்வாறு இல்லாவிட்டால் எந்த நலனும் இல்லை என்றே கருதப்படும். குறளும் பொருளும் மீண்டும், அதிகாரம் 6, வாழ்க்கை துணை நலம், குறளின் 3. இல்லதென் இல்லவள் மாண்பானாள், உள்ளதென் இல்லவள் மானா கடை. இதன் பொருள்: மனைவி நற்பண்பு உடையவளாக இருந்துவிட்டால் அக்குடும்பத்தில் எல்லா நலனும் இருக்கும். அவ்வாறு இல்லாவிட்டால் எந்த நலமும் இல்லை என்றே கருதப்படும். குறளும் பொருளும் கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8, நிலையத்தில் நேரம் 6 மணி. நேர்களை, இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெய்லி ஏஞ்சல். 6:10 இணைத்தானும் நலவை கேட்க, வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். 6:15 அருளசை பக்தி பாடல்கள். 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். 6:45 மாநில செய்திகள். 6:55 இயற்கையின் மொழி. சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி த்ரிஷியா அவர்கள். 7 மணிக்கு காலை கதிர் இதில் நலமுடன் வாழ. கீழ் முதுகெலும்பு தேய்மானத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் மாற்றங்கள் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீணா அவர்கள் வழங்கும் தகவல்கள். தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டமறிவோம். சமூக ஊடகங்களும் தனி உரிமையும் குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரஹ்மான் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ். புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள். தொடர்ந்து புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திரலாமலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4ஆம் பருவம். நிறைவாக அறிவோம் அரசின் திட்டங்கள். 8:15 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 8:30 திருநாவுக்கரசர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள் வழங்கும் இலக்கிய பேருரை. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை. 8:45 டிரைவ் டைம் பீட்ஸ். 9:00 ரெட்ரோ ராகங்கள் டூயட் டிலைட்ஸ். 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். 9:15 ரெட்ரோ ராகங்கள். 9:30 உதகை உழவர் சந்தையின் காய்கறி விலை நிலவரம் தொடர்ந்து ரெட்ரோ ராகங்கள். 10:00 NCERT வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. 10:30 மாணவர் குரல். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 11:02 என் கேள்விக்கு என்ன பதில் தொடர்ந்து எண்ணங்களின் வண்ணங்கள். தலைப்பு: வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் எனில் முதலில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது நம் பழக்க வழக்கங்களையா அல்லது எண்ணங்களையா. 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். பிற்பகல் 12:10 சிநேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல். மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி. 12:40 தமிழில் செய்திகள். 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெலிசை. 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 1:10 வண்ண

0: ரத்ன பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகானம். 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள். 2:30 மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை ஏஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம். 3:02 ஹலோ ஊட்டி நிகழ்ச்சியில் ஒரு சொல் தர இசை. நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி இடம்பெறும். 4:00 எதிரும் புதிரும், சரியா தவறா. 5:00 செய்தி சுருக்கம் சென்னை ஏஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடா மலர். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி ஏஞ்சல். 6:10 விளக்கேற்று முயலை திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டதகமலு படுகுமொழி பாடல்கள். 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் சென்னை அஞ்சல். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு குறித்த உரை வழங்குபவர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவர்கள். தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் சென்னை அஞ்சல். 8:00 செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் அணி நேர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 9:15 திரைகானம். 9:30 அறிவியல் நேரம். இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெறும். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம். நேர்கள் இதுவரை கேட்டது இன்று எமது நிலையத்தில் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: This is Akashvani, the news read by Shagun Chopra. Prime Minister Narendra Modi has called upon young diplomats to build strong grassroots level engagement in their countries of posting and deepen India's connection with local communities, interacting with the officer trainees of the 2025 batch of Indian Foreign Service IFS at Sevatirth. Mr. Modi encouraged the officer trainees to expand their networks beyond traditional diplomatic circles and deepen engagement with people. He encouraged them to combine India's civilizational strength with technology, innovation and effective communication to further strengthen India's global management. The Prime Minister called upon the officer trainees to serve as catalytic agents for India's economic engagement with the world. He also emphasized the importance of strengthening the digital presence of Indian missions. He said that a website is often the first gateway through which people interact with an institution and called for greater use of technology to make the delivery of consular and other services more seamless, responsive and citizen-centric. Union Home Minister Amit Shah has directed all agencies to take strict measures against infiltration. Inaugurating the 9th National Security Strategies Conference 2026 in New Delhi, Mr. Shah directed that an AI-based analysis of information available on multi-agency center platforms should be done to create SOPs to counter various national security challenges. To effectively tackle terrorism and radicalization, Mr. Shah emphasized training for implementation of the Home Ministry's Prahar scheme, expediting trials by bringing back fugitives and utilizing trial in absentia provisions, and undertaking a comprehensive and integrated approach while investigating UAPA cases. External Affairs Minister Dr. S. Jaishankar called on Russian President Vladimir Putin at Kremlin yesterday. The meeting focused on bilateral trade, economic cooperation and upcoming high-level summits. Indian Ambassador to Russia Vinay Kumar and Joint Secretary ERS Mayank Singh were also part of the delegation. During the meeting, Dr. S. Jaishankar highlighted the strong and growing India-Russia partnership, particularly in economic cooperation, trade and energy. He conveyed Prime Minister Narendra Modi's greetings and handed over Prime Minister Modi's personal message to Mr. Putin. Dr. Jaishankar described the outcome of the Intergovernmental Commission meeting as positive.
2: Our economic cooperation, trade, energy, fertilizers, nuclear, other dimensions as well. Overall, I think our economic cooperation has grown very significantly. Prime Minister Modi looks forward to meeting you at the SCO summit, then welcoming you in India for the BRICS summit, and in due course, as per your mutual convenience, having the annual summit. So we have a very strong picture of cooperation to present.
1: Speaking during a meeting, Russian President Putin offered to increase fertilizer supplies to India, saying Moscow is taking steps to support Indian farmers and the country's agricultural sector. He also highlighted the growth in trade between Russia and India this year. Union Finance Minister Nirmala Sitharaman will undertake an official visit to Canada and the United States beginning today. The Finance Ministry said the focus of the visit will be on strengthening bilateral economic and financial partnerships, deepening investment linkages, and advancing cooperation on shared global economic priorities. West Bengal government will form a new disaster response force called Arjun Bahini by recruiting Agnivis to deal with emergencies. Chief Minister Suvendu Adhikari said the force will become operational in September. So far, 200 personnel have been selected through the Sainik Board. Of them, 100 will be stationed in Kolkata, 50 in the hills and 50 in Sagar. The Chief Minister said the force will be equipped with modern technology to speed up rescue operations in disaster hit areas. Modelled on the lines of the NDRF, the force will be equipped with modern machinery and they will be able to respond immediately to any kind of disaster. Mr. Adhikari also announced that 20% reservation will be provided for Agnivis in recruitment to the Fire and Emergency Services, Forest Department, Police and Disaster Management Department. In men's cricket, centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal powered India to a hefty 503 for 9 declared in their first innings against host Sri Lanka on a rain-disrupted second day of the Colombo Test. And that is the end of this news bulletin.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள்.
2: நம் எல்லோருக்குமே ஏதாவது ஒன்று வேண்டியிருக்கிறது. கடன் தீர வேண்டியிருக்கிறது, கல்யாணம் ஆக வேண்டியிருக்கிறது, அரசாங்க அலுவலகத்தில் ஒரு காரியமாக வேண்டியிருக்கிறது, வாழ்க்கையை நடத்த பொருள் வேண்டியிருக்கிறது, வாழ்ந்து முடித்து விட்டோம் என்று நினைப்போருக்கு ஆண்டவன் அருள் வேண்டியிருக்கிறது. இப்படி எதுவுமே வேண்டியில்லாவிட்டாலும் அக்கடா என்று இருக்கும் நிம்மதி வேண்டியிருக்கிறது. வேண்டுகின்ற காரியங்கள் நிறைவேற்றி வைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்களிடம் மக்கள் வேண்டுதல்கள் வைக்கிறார்கள். வேண்டுதல் நிறைவேற்றிவிட்டால் என்ன காணிக்கை என்றும் சொல்லி வைத்து விடுகிறார்கள். சொகுசு வாழ்க்கையை சுகமாக அனுபவிக்க விரும்பிய ஒருவன் கடவுளை நோக்கி தவம் இருந்தானாம். அவனுடைய அதிர்ஷ்டம் உடனே கடவுள் காட்சி தந்துவிட்டார். பக்தனே, நீ வேண்டும் வரம் அருளினேன், கேள் என்கிறார். அவன் 21ஆம் நூற்றாண்டு பக்தன் அல்லவா? கடவுளிடம் வரத்தை கேட்பதற்கு முன் ஒரு விவரத்தை கேட்கிறான். தெய்வமே, தேவலோகத்தில் உங்களுக்கெல்லாம் காலக்கணக்கு எப்படி? கடவுள் சொன்னார், மனித வாழ்க்கையின் 1 நூற்றாண்டு எங்களுடைய தேவலோகத்தில் 1 நிமிஷம், இதுதான் எங்களுடைய காலக்கணக்கு. அது சரி தெய்வமே, இந்த காசு பண மதிப்பெல்லாம் உங்களுடைய உலகத்தில் எப்படி? உனக்கு புரியும்படி சொல்கிறேன் பக்தனே, கேட்டுக்கொள். இப்போது உலகத்தின் எல்லா நாடுகளிலும் மதிப்பு மிக்க செலாவணியாக இருக்கிறதே அமெரிக்க டாலர். அதில் 1 டிரில்லியன் டாலர். அது சரி, டிரில்லியன் என்றால் எத்தனை என்று உனக்கு தெரியுமா? 1,00,000 கோடி, அதுதான் 1 டிரில்லியன். 1 டிரில்லியன் டாலர் எங்களுடைய 1 பொற்காசுக்கு சமம். சரி தெய்வமே, தேவலோக கணக்குப்படி எனக்கு 1 நிமிஷம் ஆயுள், 1 பொற்காசு பணம், இதை மட்டும் வரமாக கொடுங்க, அது போதும் என்று கேட்டான் பக்தன். கடவுள் கொஞ்சமும் யோசிக்காமல், சரி பக்தனே, 1 நிமிஷம் இரு, இதோ வந்து விடுகிறேன் என்று சொல்லி மறைந்து விட்டார். கடவுள் சொன்ன 1 நிமிஷம் என்பது தேவலோகத்து கணக்கில். இப்படித்தான் நாம் பலரும் தப்பு தப்பாக கணக்கு போட்டு கொண்டிருக்கிறோம். மாக்கவிஞன் பாரதி வேண்டியது என்னவென்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்பதுதான் பாரதியின் வேண்டல். வையத்தாரின் பசிப்பிணியை போக்கிவிட்டால் துயரங்கள் இல்லை, தொல்லைகள் இல்லை, பிணக்குகள் இல்லை, பிறரை ஏமாற்றி வஞ்சிக்கும் கணக்குகளும் இல்லை. எனவே உயிர்களிடத்து அன்பு வேண்டும் என்பது பாரதியின் வேண்டுதலாக இருந்தது. அன்னதானம், ஔஷத தானம், அவயதானம், சாஸ்திர தானம் என்ற 4 விஷயங்களை மக்கள் தம் வாழ்வியல் நெறியாக கொள்ள வேண்டும் என்று சமண சமயம் போதிக்கிறது. பசித்தோருக்கு சோறிடுவது அன்னதானம், நோயுற்றவருக்கு மருந்திட்டு குணமாக்குவது ஔஷத தானம், 5 நடுங்கி வருவோர்க்கு அடைக்கலம் தருவது அபயதானம், அறியாமையில் உழல்வோர்க்கு அறிவு கொளுத்துவது சாஸ்திர தானம். இந்த கொடை செயல்கள் தழைத்தோங்கினால் வையகத்தில் அமைதி தவழும். ஜீவகாருண்யம் என்ற உயிர் இரக்கத்தை மக்களிடம் வேண்டுகின்ற வடலூர் வள்ளல் பெருமான், வீடுதோறும் சென்று இறந்தும் பசியறாத வெற்றரைக் கண்டு உளம் நொந்து, 6 உயிர்க்கெல்லாம் நான் அன்பு செயல் வேண்டும் என வேண்டினார். அன்பு அகத்தில்லா உயிர் வாழ்க்கை பாலை நிலத்தில் பசும்புல் தலை காட்டுவது போன்றது. உள்ளத்தே அன்புடையா தமது என்பும் பிறருக்கு தருவார். தன்னை சிலுவையில் அறைந்தோர் மீதும் அன்பை பொழிந்த இயேசு பிரான் அவர்களுக்காக மன்றாடினார். பிதாவே, தாம் செய்வது இன்னதென்று அறியாத இவரை மன்னியும் என்று வேண்டினார். கைமாறு வேண்டாத வான்மழை போல பிறர் மாட்டு எதிர்பார்ப்பு இல்லாத அன்பை சொரியும் மனம் வேண்டும் நமக்கு. அடுத்தவர் உற்ற நோய் கண்டு கண்ணீர் உகுத்து அந்த துயரத்தை துடைக்க நீளும் நற்கரங்கள் நமக்கு வேண்டும். நம்மிடம் பகைமை பாராட்டுவோர் மீதும் வெறுப்பின் நிழலும்படியாத அருட்கருணையை பொழியும் நல் மனம் நமக்கு வேண்டும். தன்னுயிர் போல் இந்த மாநிலத்து மண்ணுயிரெல்லாம் மகிழ்வுற்று வாழ சிந்திக்கும் சீரிய பண்பு நலம் நமக்கு வேண்டும். மானிடப் பண்பு துலக்கமாவது அன்பின் ஒளியால்தான். அன்பே மனிதநேயத்தின் ஆதார சுருதி. அன்புக்கு சாதியில்லை, மதமில்லை, நிறவேற்றுமையில்லை, பால்பேதமில்லை. இனம், மொழி, நாடு என்ற எல்லா எல்லைகளையும் கடந்து உலக மக்களை ஒன்றிணைக்கும் ஆற்றல் கொண்டது அன்பு. அன்பு பெருகினால் நாடுகளிடையே போர் இல்லை, துயரில்லை, கேடில்லை. இந்த நல்லறிவு நாடுகளை ஆள்வோர்க்கு இல்லையே. இந்த மண் பயனுற வேண்டும், நன்று இதை தேர்ந்திடல் வேண்டும். இந்த ஞானம் வந்தால் பின் நமக்கெது வேண்டும்?
1: எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்கியவர் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:15.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: நேர்களை நீங்க கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி அருளசை பக்தி பாடல்கள்.

பாடல் டி வி ரமணி அவர்களுடைய இசையமைப்பில் கிருத்திகா வரிகளில் ஒலித்தது. நேர்களே, இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக இறைவனை நினைத்து தொடங்கும் நாள் இது, நம்பிக்கை தரும் நாள் இது. நம் கையில் இல்லாததை இறைவனிடம் ஒப்படைத்து நம் கையில் இருப்பதை சிறப்பாக செய்வோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல்

மின்மினி அவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களே, நம்முடைய சிந்தனைக்காக காலை எழுந்தவுடன் இறைவனை நினைப்பது மனதிற்கு அமைதியையும் அன்றைய நாளுக்கு நம்பிக்கையையும் தரும். இறைவன் தரும் ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு. அதை நன்றியுடன் ஏற்றுக்கொள்வோம்.

திருநின்றவூர் தாஜுதீன் அவர்கள் பாடிய பாடலை கேட்டீர்கள். நேர்களே, நம்முடைய சிந்தனைக்காக. நம்முடைய திட்டங்கள் சிறிதாக இருக்கலாம், ஆனால் இறைவனுடைய திட்டம் எப்பொழுதும் பெரிது. நாவில் நல்ல வார்த்தை, செயல்களில் அன்பு, இதுவே அழகான வழி. நேர்களை, நீங்க கேட்டுட்டு இருக்கிறது அருளிசை பக்தி பாடல்கள். கேட்டிருக்க நேரம் 6:35.

நேர்களை கேட்ட பாடல் உன்னிகிருஷ்ணா அவர்கள் பாடிய பாடல். டி வி ரமணி அவர்களுடைய இசையமைப்பில் கிருத்திகா வரிகளில் ஒலித்தது. நேர்களை கேட்ட பாடலோடு அருளிசை பக்தி பாடல்கள் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:40. நேரில் நம்ம நீலகிரி மாவட்டத்தில் எதிர்பார்க்கப்படும் வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதலில் வானிலை முன்னறிவிப்பு. வரும் நாட்களில் வானம் மேகமூட்டத்துடன் இருக்கும். அடுத்த 5 நாட்களுக்கு மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக ஆராய்ச்சி நிலையம் அறிவித்துள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 14-18°C குறைந்தபட்ச வெப்பநிலை 8-12°C இருக்கக்கூடும். காலை நேரம் காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேரம் காற்றின் ஈரப்பதம் 60-70% இருக்கும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-5 km அளவுக்கு வீசக்கூடும். இன்று 25/8/2026 அன்று கனமழை எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்வது விவசாயிகளுக்கான அறிவிப்பு. போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உளவியல் மற்றும் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்க வேண்டும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடெர்மா அசோஸ்பைரிலம் 1 கிலோவிற்கு 4 கிராம் அல்லது ஃபாசிலஸ் சப்டிலிஸ் 1 கிலோவிற்கு 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய்கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நீர்த்தி செய்யலாம். எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கு முன்பும் மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும். பூண்டு பயிரில் புசேரிய மலகள் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டாசிம் 1 லிட்டருக்கு 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 1 லிட்டருக்கு 2.5 கிராம் என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். கேரட் பயிரில் துரு ஈ மேலாண்மைக்கு விதைத்த 45-50 நாட்களில் 1 ஹெக்டருக்கு 4 கிலோ குளோரோரான் ரானிரிப்ளோல் என்ற குறுணை மருந்துகளை மழை இல்லாத நேரங்களில் மண்ணிலிட வேண்டும். முட்டைகோசு பயிரில் கருப்பு அழுகல் நோயை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் என்ற அளவில் இலைவழி மழை இல்லாத நேரங்களில் தெளிக்க வேண்டும். குறுமிளகு வாடல் நோயை கட்டுப்படுத்த 1 செடிக்கு ட்ரைகோடெர்மா அலசோஸ்பைரிலம் அல்லது ஃபாசிலஸ் சப்டைலிஸ் 25 கிராம் மற்றும் வேப்பம் பின்னாக இடலாம். இதுவும் மழை இல்லாத நேரங்களில் இட வேண்டும். இடியுடன் கூடிய மழை மற்றும் மிதமான மழை மற்றும் கனமழை எதிர்பார்க்கப்படுவதால் உங்கள் கால்நடைகள் நோய்களால் பாதிக்கப்படலாம். மின்னல் மற்றும் இடியுடன் கூடிய மழையிலிருந்து உங்கள் விலங்குகளை பாதுகாக்கவும். விலங்குகளை வெளியில் மேய்க்க அனுமதிக்காதீர். மின்கம்பங்கள் மற்றும் மரங்களுக்கு அடியில் கால்நடைகளை கட்ட வேண்டாம். உள்ளூர் கால்நடை மருத்துவருடன் கலந்தாலோசித்து உங்கள் கால்நடைகளுக்கு பருவகால நோய்களுக்கு எதிராக தடுப்பூசி போடுங்கள். நேர்கள் இதுவரை கேட்டது வானிலை முன்னறிவிப்பு மற்றும் விவசாயிகளுக்கான அறிவிப்பு.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோட சேர்த்து

0: நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்தில இருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.
2: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
3: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புறம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு குறித்து உரை வழங்குபவர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுலாலன் அவர்கள். தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் இடம்பெறும். நேர்களே, இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்தி அறிக்கை.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். இரண்டு நாள் பயணமாக மாஸ்கோ சென்ற அவர் இருதரப்பு வர்த்தகம், பொருளாதார ஒத்துழைப்பு, எதிர்காலத்தில் நடைபெறவுள்ள உயர்நிலை மாநாடுகள் குறித்து ஆலோசித்தார். பொருளாதார ஒத்துழைப்பு, வர்த்தகம் மற்றும் எரிசக்தி துறையில் இந்தியா ரஷ்யா இடையேயான கூட்டாண்மை வளர்ச்சியடைந்து வருவதாக டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார். இந்த சந்திப்பின் போது பேசிய ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டின், இந்தியாவின் வேளாண் துறைக்கும் விவசாயிகளுக்கும் ஆதரவு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை ரஷ்யா மேற்கொண்டு வருவதாக தெரிவித்தார். இந்தியாவிற்கான உர விநியோகம் அதிகரிக்கப்படும் என்றும் அவர் கூறினார். இந்தியா ரஷ்யா இடையேயான நடப்பாண்டு வர்த்தகம் வளர்ச்சியடைந்துள்ளதாகவும் திரு விளாடிமிர் புட்டின் தெரிவித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. இதற்கான ஏற்றுமதி கொள்கையில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இது உடனடியாக அமலுக்கு வருவதாகவும் வெளிநாட்டு வர்த்தக தலைமை இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. அத்துடன் குறிப்பிட்ட கோதுமை ரகத்தின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையும் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. தமிழகத்தின் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். திருவாரூரில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வேளாண்மையை பாதிக்காத வகையில் இடங்களை தேர்வு செய்து விமான நிலையங்களை அமைக்கலாம் என்று தெரிவித்தார். மக்கள் கருத்தறிந்து திட்டங்களை நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டார். மேகமலையில் தொன்மையாக வாழ்ந்து கொண்டிருக்கும் மக்களை பாதுகாக்க மாநில அரசு சட்டரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். வீட்டிற்கு 3 சிலிண்டர் உள்ளிட்ட மாநில அரசின் திட்டங்களை வரவேற்பதாக திரு வீரபாண்டியன் கூறினார். நீலகிரி மாவட்டம் கொடலூர் பகுதியில் புலி தாக்குதலில் இருந்து மக்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக பொதுச் செயலாளர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கூடலூர் ஓவேலி லாரஸ்டன் பகுதியில் புலி தாக்கியதில் அண்மையில் அடுத்தடுத்து 2 பேர் உயிரிழந்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். எனவே இந்த விவகாரத்தில் மாநில அரசு உடனடியாக தலையிட்டு புலி அச்சுறுத்தலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு

0: பிரேமலதா விஜயகாந்த் கேட்டுக்கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: நாமக்கல் மாவட்டத்தில் சாலை விதிமீறல்களை கண்காணித்து தானியங்கி முறையில் அபராதம் விதிக்கும் நடைமுறை நாமக்கல் சேலம் சாலை சந்திப்பில் தொடங்கப்பட்டுள்ளது. வாகன ஓட்டிகளின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கு மாறாக அவர்களுடைய பாதுகாப்பு கருதி இம்முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக நாமக்கல் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் திரு யாதவ் கிரீஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: நம்ம நாமக்கல் மாவட்டத்தில் ஃபர்ஸ்ட் வாட்டி தான் இன்டெலிஜென்ஸ் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் இதே மாதிரி இன்டிகிரேட்டட் டிராபிக் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்காக ஏஎன்பிஆர் கேமராஸ் வித் ஆட்டோமேட்டிக் சலான் சிஸ்டம் நம்ம சேலம் ரோட் ஜங்ஷன்ல ஸ்டார்ட் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா நம்ம 3 ஆஃபென்சஸ் தான் இப்போதைக்கு டார்கெட் பண்றோம். 1 இஸ் செல்போன் டிரைவிங் விதவுட் ஹெல்மெட் இன் ட்ரிபிள்ஸ் ரைடிங். ஸோ மோர் தேன் 2 டிரைவர்ஸ் ரைடுக்கு வரும்போது ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலா சலான் ஜென்ரேட் ஆகிட்டு அவரோட வெஹிக்கல் நம்பருக்கு என்ன போன் நம்பர் இருக்கோ ஆட்டோமேட்டிக்கலா அவர் மொபைல் போன்லயே அதை சலான் வித் என்ன ஆஃபென்ஸ் பண்ணிட்டாங்க அந்த ஆஃபென்ஸோட போட்டோ வித் போட்டோ அதை ஜென்ரேட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்கலா அவர் ஆப்ல போயிட்டு ஃபைன் கட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம இதை இன்டிகிரேட்டட் கேமராஸ் மூலியமான ஏஎன்பிஆர் கேமராஸ் மூலியமா எல்லா அஃபென்ஸ் நம்ம எடுக்க போறோம். என்போர்ஸ்மெண்ட்காக பார்க்காம உங்களுடைய சேஃப்டிக்காக உங்களுடைய ஃபேமிலியோட சேஃப்டிக்காக நம்ம இதை பண்றோம். ஸோ தயவுசெய்து எல்லாமே ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, செல்போன் பேசிட்டு டிரைவ் பண்ணாதீங்க, அதே மாதிரி ட்ரிப்பிள்ஸ் எதுவுமே டிரைவ் பண்ணாதீங்க.
0: கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், ராணிப்பேட்டை, வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்களின் சில இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒருசில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு அடுத்த ஆண்டு முதல் 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். எல்லை விவகாரம் தொடர்பான பேச்சுகளில் இந்தியாவும் சீனாவும் தொடர்ந்து ஈடுபடும் என்று சீனா தெரிவித்துள்ளது. புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமை செயலகத்தில் மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சென்னசமுத்திரம் அருகில் லாரியின் பின்புறம் கார் மோதிய விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் வைக்காலின் குறுக்கே பாலம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்ற நீர்வளத்துறை அதிகாரிகள் 2 பேரை லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் கைது செய்தனர். சேலம் அரசு மருத்துவமனையில் மருத்துவ பயனாளர்கள் QR கோட் மூலம் கருத்துக்களை பதிவு செய்யும் வசதியை ஆட்சியர் திரு இளம்பகவத் தொடங்கி வைத்தார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16 வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் இருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27 முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் காட்பாடி அருகே அமுண்டி கிராமத்தில் இருசக்கர வாகனம் பழுது பார்க்கும் கடையில் நாட்டு வெடிகுண்டுகள் வெடித்ததில் 6 பேர் காயமடைந்தனர். சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள திரு சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கு இடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதையிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியோனோ காருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் இரண்டாவது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 6:55.

0: இயற்கையின் மொழி.
1: நிகழ்ச்சியில் இப்போது மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர் பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: இயற்கை மொழி நிகழ்ச்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் கேட்க போவது மேற்கு தொடர்ச்சி மலையில் இருக்கும் அரிதான பறவைகளை பற்றி. இன்று நாம் கேட்க போகும் பறவை நம்ம இந்தியாவில் தென்பகுதியில் மட்டுமே காணப்படும் அரிய வகை பறவை தான். இதோட பெயர் எல்லோ த்ரோட்டட் புல்புல். இதோட முட்டை பார்த்தீங்கன்னா 2-3 முட்டையிடும். முட்டைகள் வந்து ஒரு வெள்ளியர் நிறத்துல இருக்கும். பெண் பறவை அடைக்காக்கும் பொறுப்பு அதுக்கு தான் இருக்கு. குஞ்சுகள் வந்து 12-14 நாட்களாகவும் வெளிவர. இதோட இக்கோலஜிக்கல் இம்பார்ட்டன்ஸ்னு பார்த்தோம்னா, இந்த புல்புல் வந்து நிறைய பழங்களை உண்டு விதைகளை வந்து பறப்பும். அது மட்டும் இல்லாம பூச்சிகளையும் சாப்பிட்டு கட்டுப்பாட்டுல வைத்திருக்கும். அதனால இந்த காட்டு தாவரங்கள் வளர்ச்சிக்கு உதவுகிறது. பூச்சியை கட்டுப்படுத்தி பூச்சி வந்து அதிகமா ஆகாம இருக்கவும் இதுல இருக்கு. இது வந்து பசுமை மர காடுகள்ல ஒரு நல்ல உயிரியல் சமநிலையில உதவுகிறது. இந்த புல்புலுக்கு மிகவும் அச்சுறுத்தல்கள் என்னன்னு பார்த்தோம்னா, காடு வந்து அழிக்கிறது, மரம் வெட்டுதல், அப்புறம் தோட்ட வளர்ச்சிக்குன்னு தோட்டத்தை வந்து விரிவாக்கம் பண்றது, அதோட வாழ்விடம் வந்து இதனால துண்டாக்கப்படுது. இதனால இதோட பாதுகாப்பு நிலைன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு லீஸ்ட் கன்சர்ன்ல தான் இருக்கு. ஆனாலும் அதன வாழ்விடம் குறைவதால இதோட நீண்ட கால பாதுகாப்பு என்னன்னு நமக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. சோ அந்த பாதுகாப்பை நம்ம அவசியப்படுத்தணும். இதோட சுவாரஸ்யமான தகவல்னு பாத்தீங்கன்னா, இந்த புல்புலோட தொண்டையில வந்து அந்த தீ போன்ற நிறம் இருக்கிறத இதுக்கு பெயர் காரணம். மோஸ்டா அதிகாலை நேரத்துல இது மிகவும் சுறுசுறுப்பா இருக்கும். பழங்களையும் உண்ணும். தொடர்ச்சியாக அதுக்காக இடம் பெயர்ந்து பழங்களை தேடி உண்ணும். காடுகள்ல எளிதில கவனிக்க முடியாத ஒரு அழகான வேகமாக நகரும் ஒரு பறவையாகும் இது. இந்த பறவை ஒரு அழகிய பறவை மட்டும் நினைக்காம, நம்ம மேற்கு தொடர்ச்சி மலைகள்ல இந்த பசுமை மர காடுகள் இருந்தா தான் இந்த உயிரினமும் வாழும் என்ற ஒரு முக்கியமான பாயிண்ட நம்ம மனசுல வைத்துக்கொண்டு இந்த பறவை இனத்தை

இதுவரை மேற்கு தொடர்ச்சி மலைகளில் வாழும் பறவைகளின் வாழ்வியல் பயன்கள் குறித்து உதகமண்டலம் அரசு கலைக்கல்லூரி முனைவர்பட்ட ஆய்வு அறிஞர் கி. திருஷ்யா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற்றன.

0: என்னுடைய ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு வகையான பாடல்கள் கேட்க பிடிக்கும். அதில் கிளாசிக் பாடல்களுக்கு
1: லம்பார்டிஸ்க் எனப்படும் கீழ் முதுகெலும்பு தேய்மானத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் மாற்றங்கள் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம்.
2: வணக்கம். லம்பார் டிஸ்க் டிசீஸ் சொல்லுவோம், அதாவது லம்பார் டிஸ்க் டிசீஸ்னா பேக்ல வந்து நமக்கு ஒரு வெர்டிப்ரல் போன் ஒரு லைனா ஒரு ஸ்பைன் மாதிரி இருக்கும். அதாவது 33 போன்ஸ் வந்து தான் நம்ம முதுகு தண்டுவடமா சொல்றோம், சரிங்களா? அதுல வர பிரச்சனையை தான் லம்பார் டிஸ்க் டிசீஸ் சொல்றோம். ஸோ அது நிறைய டைப்ஸ் இருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா டீஜென்ரேஷன் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க, ஏஜ் ஜாஸ்தியாக ஜாஸ்தியாக நம்மளோட எலும்புகள் தேய்மானம் ஆகிறதுனாலையும், அந்த எலும்புகளுக்கு இடையில இருக்க தசைகள், நார்கள், ஜவ்வு அந்த மாதிரி குறிப்பிட்டவைகள் வந்து நமக்கு வந்து தேய்மானம் நடக்கும். ஸோ அதுதான் லம்பார் டீஜென்ரேஷன் சொல்றோம். ஸோ அந்த இடத்துல என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அதோட ஹைட் கம்மியாகுது. இப்போ ஒரு ஹைட்டா இருக்கிறத தேய்ச்சிக்கிட்டே இருக்கும்போது அதோட ஹைட் கம்மியாயிட்டே வருது இல்லைங்களா? ஸோ அதுதான் சேம், அதே மெத்தட் தான். எலும்பு தேய்மானம் நடக்கும்போது ஹைட்டும் கம்மியாகும், அந்த இடம் வந்து ஹைட்ரேஷன் இல்லாம ஆயிரும், டீஹைட்ரேட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்கா மூவ்மெண்ட் பண்ணும்போது ரொம்ப வீக்கா ஃபீல் பண்ணுவாங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ன்றது ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு சிலர் வந்து பெயின் ரிலீஃப் தெரப்பி எடுப்பாங்க, டேப்லெட்ஸும் எடுப்பாங்க, கூடவே வந்து ஸ்மோக்கும் பண்ணிக்குவாங்க, ஆல்கஹாலும் பண்ணிக்குவாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணா அது ரொம்ப வேஸ்ட். மெயின் இப்போ நிறைய காமனா இருக்கிறது ஒபேசிட்டி. ஒபேசிட்டினாலதான் நிறைய பேருக்கு இந்த லம்பார் டிஸ்க்ல வந்து ரொம்ப பெயின் வருது. எல்லா டிஸ்க் லெவல்லையுமே பெயின் இருக்குன்னா அது பிகாஸ் ஆஃப் ஃபேட். ஸோ அந்த இதை கம்மி பண்ணணும்னா வெயிட் லாஸ் நம்ம ரொம்ப கான்சென்ட்ரேட்டா இருக்கணும். அதே மாதிரி நம்ம பேக்கை சுத்தி இருக்க மசில்ஸை வந்து எப்பவுமே ஸ்ட்ரென்தனா வச்சிருக்கணும். உட்காந்தா ஒரே இடத்துல உட்காந்துட்டே இருக்கிறது, நின்னா நின்னுக்கிட்டே இருக்கிறது, அந்த மாதிரி இல்லாம நம்ம பாடி கான்சியஸா இருக்கணும். இப்ப சப்போஸ் நீங்க வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷன்ல வேலை செய்யறீங்கன்னு பார்த்தா, உங்க வேலை செய்யற இடத்த உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம். அதாவது எப்படின்னா, உங்க ஒர்க் பண்ற சேரை வந்து ஒரு வீல் அட்ஜஸ்டபிளோட வச்சு உங்களோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு பேக் சப்போர்ட்டோட வச்சு பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, உங்களோட கீபோர்டு பொசிஷனை வந்து உங்களோட ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி வச்சு உங்க எல்போ ரெண்டும் ஒரு 90 degree ஆங்கிள் வைக்கிற மாதிரி வச்சு நீங்க கீபோர்டு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுடைய ஐ கான்டாக்ட் மானிட்டர் லெவல் வந்து உங்க ஐ கான்டாக்டுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ரைட்டா இருக்கணும். அதை விட்டுட்டு கொஞ்சம் டாப்லயோ கொஞ்சம் டவுன்லயோ இருக்கும்போது நீங்க அதுக்கேத்த மாதிரி உங்க பாடி அட்ஜஸ்ட் பண்ணுவீங்க. சோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அந்த பேக் பெயின் வரும். சோ மெயின் என்னன்னா, நம்மளுடைய போஸ்டரை நம்ம தான் ஃபர்ஸ்ட் கரெக்ட் பண்ணணும். நம்ம வளைஞ்சு நின்னுட்டு கோணலாம் உட்கார்ந்துட்டு கடைசியில எனக்கு சரியே ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லக்கூடாது. ஸோ எக்ஸசைஸ் பிளஸ் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் இப்போ ரொம்ப முக்கியம். பிளஸ் ஃபுட்லையும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணும். நிறைய வாட்டர் இன்டேக் எடுத்துக்கலாம், கொஞ்சம் கால்சியம் ரிச் ஃபுட்டாக எடுத்துக்கலாம். நிறைய பேர் கால்சியம் இல்லைனாலே கால்சியம் டேப்லெட் மட்டும் தான் இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க, பட் ஃபுட்டில் வந்து நம்ம கால்சியம் எடுத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஃபுட்டை கரெக்டாக எடுத்துகிட்டு வந்தனாலே நமக்கு இந்த பெயின் எல்லாம் கொஞ்சம் கம்மியாயிரும். நன்றி.
1: லம்பார் டிஸ்க் எனப்படும் கீழ் முதுகெலும்பு தேய்மானத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் கடைபிடிக்க வேண்டிய வாழ்வியல் மாற்றங்கள் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீனா அவர்கள் வழங்கிய தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.
3: நேர்லை காலை கதர் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் திரைகானம்.

0: நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் மின்சார கண்ணா திரைப்படத்திலிருந்து ஹரிஹரன் ஹரிணி இணைந்து பாடிய பாடல் தேவாவுடைய சேமிப்பில் ஒலித்தது.
1: காலை கதிர் நிகழ்ச்சியில் இனி சட்டம் அறிவோம்.
2: இன்றைய நிகழ்ச்சியில் சமூக ஊடகங்களும் தனி உரிமையும் குறித்து பயனுள்ள தகவல்கள் வழங்குகிறார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
3: சோசியல் மீடியா அண்ட் பிரைவசி. இப்ப இருக்கிற காலகட்டத்துல நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கு. நம்ம அந்த சோசியல் அக்கௌண்ட்ல நம்மளோட டே டு டே ஆக்டிவிட்டீஸ போஸ்ட் பண்றோம், நம்மளோட போட்டோஸ் அப்லோட் பண்றோம், வீடியோஸ அப்லோட் பண்றோம், நம்மளோட கருத்துக்களை வந்து யூடியூப் மூலமா ஷேர் பண்றோம்,

0: செய்திகளை ஃபேஸ்புக் மூலயமா படிக்கிறோம், நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் கூட இன்ஸ்டாகிராம் மூலயமா காண்டாக்டில் இருக்கிறோம். ஆனால் ஒரு கேள்வி இருக்குது, நம்மளோட இணையம் அதாவது இன்டர்நெட் இல்லை வெப்பில் ஷேர் பண்ணுற இன்ஃபர்மேஷன் பாதுகாப்பாக இருக்குதான்றது. ஃபஸ்ட்டு நம்ம யாருக்கூடையும் நம்மளோட ஓடிபிஸை ஷேர் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு யூபிஐ பின்னை நம்ம யாருக்கிட்டேயும் பகிரக்கூடாது. அதுக்கப்புறம் அன்னோன் லிங்க்ஸை எப்போவுமே நம்ம திறக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அன்னோன் வெப்சைட்ஸ்லேருந்து, தெரியாத வெப்சைட்ஸ்லேருந்து நம்ம ஆப்ஸை டவுன்லோட் பண்ணக்கூடாது. நம்மளோட அக்கௌண்ட்டோட பாஸ்வேர்டை அப்பப்போ நம்ம மாற்றிடணும். நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டை வைக்கணும். நம்மளோட பேங்க்லேருந்து வர எஸ்எம்எஸ் அலர்ட்ஸை வந்து நம்ம கவனிச்சுக்கிட்டே இருக்கணும். ஃபேக் ஆஃபர்ஸை வந்து நம்ம எப்போவுமே நம்பக்கூடாது. பப்ளிக் வைஃபை மூலயமா நம்ம ஏதாவது பேங்கிங் டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் இல்லை பணத்தை அனுப்புகிறோன்றப்போ ரொம்பவே கவனமாக இருக்கணும். நம்ம ஒஃபீஷியல் வெப்சைட்ஸை மட்டுமே யூஸ் பண்ணணும். இந்த அன்ஒஃபிஷியல் வெப்சைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. ஏதாவது என்கொயரிஸாக இருந்தால் அப்போதுக்கப்பவே நம்ம பேங்க்கு இல்லை அந்த ஒஃபீஷியல் வெப்சைட்டில் போய் நம்மளோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கணும். டிஜிட்டல் டிரான்சாக்ஷனுன்றது நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் அதே சமயம் நம்மளுக்கு கவனமும் இருக்கணும். பேங்க் எப்போவுமே நம்மளோட ஓடிபி இல்லை பின்ன கேட்கவே மாட்டாங்க. யூபிஐ மூலமாக பணம் அனுப்புறதுக்கு நம்ம ஸ்கேன் பண்ணணும். அதே பணம் வந்து நம்மளுக்கு அனுப்பும்போது நம்ம ஸ்கேன் பண்ணுற அவசியம் இல்லை. நம்ம எப்போவுமே வந்து தவறான லிங்க்கை கிளிக் பண்ணுறது இருக்கக்கூடாது. அதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஃப்ராட் நடக்க இருந்தால் அப்பத்துக்கப்பவே அதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இந்த டிஜிட்டல் ஆவணத்தை நம்மளுக்கு அனுப்புறவங்க உண்மையானவரா அப்படின்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், எப்படி நம்ம நம்பி நம்மளோட சிக்னேச்சரை போடுறது அப்படின்ற க்வெஸ்சன்ஸ் எல்லாம் இருக்கும். ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் சட்ட பாதுகாப்பு இருக்கான்றது கண்டிப்பா இருக்கு. இப்பெல்லாம் நம்ம வந்து கையில காசு எடுத்துட்டு போறது இல்லை. எப்பவுமே நம்ம வந்து நம்மளோட காசை பேங்க்லயோ இல்ல ஆன்லைன் மூலமா தான் நம்ம டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஒரு சின்ன டீ கடைக்கு போனா கூட நம்ம வந்து அங்க டீ குடிச்சிட்டு கியூஆர் கோட் மூலமா ஸ்கேன் பண்ணி தான் நம்மளோட பணத்தை அனுப்புறோம். இப்பெல்லாம் நம்மளுக்கான முக்கியமான க்வெஸ்சன் இங்க என்னன்னா, ஆன்லைன்ல நம்ம பணம் அனுப்பும் போது அதுக்கான டிரான்சாக்ஷன் டீடைல்ஸ் எங்கேயாவது இருக்குமான்னு. கண்டிப்பா இருக்கும். டிஜிட்டல் உலகத்துல நம்மளோட ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே நோட் பண்ணப்படுது. அதை வந்து நம்ம எவிடென்ஸாவும், நம்ம ஃபியூச்சர்ல ஏதாவது நம்மளுக்கு தொந்தரவு ஏற்பட்டா அதை எவிடென்ஸாவும் நம்ம யூஸ் பண்ணலாம். மின்னணு ஆவணங்கள் சட்ட அங்கீகாரம் பெற்றது அப்படின்னா எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ், அது வந்து லீகலா ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்கன்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு ஆவணம் அப்படின்னாலே அது காகித வடிவில் மட்டும்தான் இருக்கும். ஆனா இப்ப இமெயில் மூலியமா நம்ம கான்ட்ராக்ட்ஸ், நம்மளோட எல்லா டாக்குமெண்ட்ஸும் இமெயில் மூலியமா நம்ம அனுப்புறோம். அதனால இப்போ இமெயில் ஆவணங்களுக்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்மளோட கவர்மெண்ட் சர்வீசஸ்க்கு இல்லை நம்மளோட பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் எல்லாமே நம்மளுக்கு இப்பெல்லாம் இமெயில் மூலமா ஷேர் பண்ணிடுறாங்க. ஆன்லைன்லயே எல்லாமே கிடைச்சிருது.
1: சட்டம் அறிவோம்.
2: இதுவரை சமூக ஊடகங்களும் தனி உரிமையும் குறித்து பயனுள்ள தகவல்கள் வழங்கினார் வழக்கறிஞர் ஹீனா ரகுமான் அவர்கள்.
3: வேலைக்கு போற வழியில நாலு பாட்டு நச்சுது. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 மணிக்கு
4: நேர்களை இத்துடன் காலை கதிர் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்தி அறிக்கை.

0: செய்திகள் வாசிப்பவர் மிருதுளா. தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் தம்மை சந்தித்த இந்திய வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளுடன் உரையாடிய அவர், பாரம்பரிய தூதரக நடைமுறைகளுக்கு அப்பால் தங்களுடைய தொடர்புகளை விரிவுபடுத்த வேண்டும் என்று அறிவுறுத்தினார். அந்நாடுகளின் உள்ளூர் சமூகங்களுடன் இந்தியாவின் தொடர்பை வலுப்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறினார். தூதரகங்களை மேலும் தொழில்நுட்பம் சார்ந்ததாகவும் மக்களுக்கு உகந்ததாகவும் திகழ செய்ய வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். தூதரக சேவைகளை தடையற்ற முறையில் விரைவாக மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் கூறினார். நம் நாட்டின் நாகரிக பாரம்பரியம், கலாச்சாரம், சுற்றுலா திறன் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி இந்தியாவை உலகிற்கு காட்சிப்படுத்துமாறு பிரதமர் வெளியுறவு பணி பயிற்சி அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். டொரண்டாவில் நடைபெறவுள்ள பொருளாதார மற்றும் நிதிசார் உரையாடலில் கனடா நிதித்துறை அமைச்சர் திரு பிரான்சோயிஸ் பிலிப்பியுடன் அவர் கலந்து கொள்கிறார். அந்நாட்டின் எரிசக்தி, செயற்கை நுண்ணறிவு, முக்கிய கனிமங்கள் ஆகிய துறைகளைச் சேர்ந்த முன்னணி நிறுவனங்களின் தலைமை செயல் அதிகாரிகள் உடனான கூட்டத்தில் அவர் பங்கேற்கிறார். பின்னர் தமது பயணத்தின் 2ஆம் கட்டமாக அமெரிக்காவின் சிகாகோ, ஆஷ்வில்லே, நியூயார்க் நகரங்களுக்கு திருமதி நிர்மலா சீதாராமன் செல்லவுள்ளார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் தகுதியுடையவர்கள் என கண்டறிந்து இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்த் அதிகாரி கூறியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், குடியுரிமை சான்றிதழ் கோரி சுமார் 2,30,000 பேர் விண்ணப்பித்ததாக தெரிவித்தார். தகுதியுடைய மற்ற விண்ணப்பதாரர்களுக்கு விரைவில் குடியுரிமை சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். மத ரீதியான துன்புறுத்தல் காரணமாக பங்களாதேஷில் இருந்து வெளியேறியவர்கள் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் குடியுரிமைக்காக விண்ணப்பிக்குமாறு திரு சுவேந்த் அதிகாரி கேட்டுக்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் 14,300 கோடி ரூபாய் மதிப்பிலான நடப்பாண்டுக்கான பட்ஜெட்டை முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தாக்கல் செய்தார். 9 மற்றும் 10ஆம் வகுப்பு அரசு பள்ளி மாணவர்களுக்கு விலையில்லாமல் மடிக்கணினிகள் வழங்கப்படும் என்றும், அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் உயர்கல்வி நிறுவனங்களில் மாணவர்களுக்கு இலவச போக்குவரத்து வசதி அளிக்கப்படும் என்றும் அப்போது அவர் அறிவித்தார். புதுச்சேரியில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் 3,000 ரூபாய் வரையிலான பரிசுத் தொகுப்பு வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரியில் உலகத்தமிழ் மாநாடு நடத்துவதற்கான நடவடிக்கைகள் விரைவுபடுத்தப்படும் என்று முதலமைச்சர் திரு என் ரங்கசாமி தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தமிழகத்தின் ஈரோட்டை சேர்ந்த திரு கண்ணன் தேர்வாகியுள்ளார். இந்த விருது கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும், விருது பெறுவது தமக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாகவும் அவர் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
2: இந்த அவார்டை நான் என்னோட தனிப்பட்ட வெற்றியா மட்டும் நான் பார்க்கல, அல்லது என்னோட முயற்சிக்கு கிடைத்த ரெகக்னைசேஷன் அப்படின்னு பார்க்கல. ஸோ இது ஏன்னா இது ஒரு கலெக்டிவ் எஃபர்ட், இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸோட சேர்ந்து கிடைச்ச வெற்றி தான் இது. செப்டம்பர் 5 அன்னைக்கு பிரசிடென்ட் மேடம் கையால இந்த அவார்டு வாங்கும் பொழுது நான் மட்டும் வாங்குறதா நினைக்கல, என்னோட சேர்ந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் என்னோட ஃபெலோ கலீக் இங்க காலேஜ் எல்லாருமே சேர்ந்து வாங்குறதா தான் நான் ஃபீல் பண்றேன். இந்த அவார்டா மட்டும் நான் பார்க்காம மோர் ரெஸ்பான்சிபிலிட்டியா பாக்குறேன். ஒரு டீச்சரா இதை விட எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டா நோ. ஸோ இந்த டைம்ல அவார்டு கிடைக்கிறதுக்கு காரணமா இருந்த எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை.
0: ஓணம் பண்டிகையொட்டி கேரளத்தில் சபரிமலை கோயில் நடை சிறப்பு சடங்குகள் மற்றும் பூஜைகளுக்காக இன்று முதல் திறக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்திராடம் புனித தினத்தையொட்டி இன்று காலை 5 மணி முதல் தரிசனம் செய்ய பக்தர்கள் அனுமதிக்கப்படுகின்றனர். திருவோண தினத்தன்று சன்னிதானத்தில் பக்தர்களுக்கு பாரம்பரிய ஓணம் விருந்து அளிக்கப்படவுள்ளது. அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவடைந்த பின் கோயில் நடைகள் வரும் 28 இரவு 10 மூடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் கார், வாகன உதிரி பாகங்கள், எஃகு ஆகிய பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். இந்த வரி விதிப்பு அடுத்த ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என்று அவர் கூறியுள்ளார். அமெரிக்கா கனடா இடையேயான வர்த்தக பேச்சுகளில் சுமூகமான முடிவுகள் எட்டப்படாத நிலையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் வேளாண் பொருட்களுக்கு கனடா அதிக வரி விதிப்பதாக திரு டிரம்ப் சமூக வலைதளத்தில் குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கு பதிலடியாக அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு அதிக வரி விதிக்கப்படும் என்றும் கனடா தெரிவித்துள்ளது. இது அடுத்த மாதம் 8 முதல் அமலுக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நாட்டில் சர்க்கரை கையிருப்பு போதுமான அளவில் உள்ளதால் சர்க்கரை விலை குறைய வாய்ப்புள்ளதாக இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த அவர், கடந்த 20 சர்க்கரை விலை உயர்வுக்கு யூக வணிகமும் அதிக அளவிலான கொள்முதலும் காரணம் என்று தெரிவித்தார். நாட்டில் சர்க்கரை கையிருப்பில் எந்த பிரச்சனையும் கிடையாது என்றும் அவர் கூறினார். எத்தனால் தயாரிப்புக்கு சர்க்கரையை பயன்படுத்துவதே விலை உயர்வுக்கு காரணம் என்று கூறுவதை அவர் மறுத்தார். உள்நாட்டு நுகர்வுக்கு முதல் முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சில்லறை வணிகர்களுக்கு அதிக கையிருப்பு இருக்கும் வகையில் வர்த்தகர்களுக்கான சர்க்கரை கையிருப்பு வரம்பை 400 இருந்து 200 குறைக்க தங்கள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். தடையற்ற விநியோகத்தை உறுதி செய்வதற்காக 10,00,000 டன் சர்க்கரையை இறக்குமதி செய்ய அரசு அறிவித்துள்ளதாகவும் இந்திய சர்க்கரை உற்பத்தியாளர் சங்க தலைமை இயக்குநர் திரு தீபக் பலானி குறிப்பிட்டார். கேரளத்தில் இடுக்கி, எர்ணாகுளம், திருச்சூர், மலப்புரம், கோழிக்கோடு, வயநாடு, கண்ணூர் ஆகிய மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மற்ற 7 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்று கூறியுள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி சுற்றில் அவர் ஜெர்மனியின் வின்சென்ட் கீமரை வென்றார். இறுதி ஆட்டத்தில் பிரக்யானந்தா அமெரிக்காவின் ஃபேபியனோ கருனியாவை எதிர்கொள்கிறார். புடாபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்றில் அவர் 11-9, 11-6, 11-5 என்ற செட் கணக்கில் இங்கிலாந்தின் வில் சால்டரை வென்றார். உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா அரையிறுதி வாய்ப்பை இழந்தது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டெல்வேனில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் அர்ஜென்டினாவிற்கு எதிரான ஆட்டத்தில் 3-5 என்ற கோல் கணக்கில் இந்தியா தோல்வியடைந்தது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியின் 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு கோவை அணி முன்னேறியுள்ளது. சென்னையில் நேற்று நடைபெறுவதாக இருந்த கோவை திருப்பூர் அணிகளுக்கிடையேயான எலிமினேட்டர் சுற்று ஆட்டம் மழை காரணமாக பாதியிலேயே கைவிடப்பட்டது. இதையடுத்து ரன் ரேட் அடிப்படையில் கோவை அணி 2வது தகுதி சுற்று ஆட்டத்திற்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வெளிநாட்டில் பணியாற்றும் தூதர்கள் இந்திய பொருளாதார வளர்ச்சிக்காக புதிய முதலீட்டு வாய்ப்புகளை கண்டறிய வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2 வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் பயணம் மேற்கொள்கிறார். மேற்குவங்கத்தில் குடியுரிமை திருத்த சட்டத்தின் கீழ் இதுவரை 23,000 பேருக்கு குடியுரிமை சான்றிதழ்கள் வழங்கப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. கனடாவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகன உதிரி பாகங்கள் உள்ளிட்ட பொருட்களுக்கு 50% வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதி சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8

நிலையத்தில் நேரம் 7:25. நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊட்டி FM 101.8 குட் மார்னிங் நீல்கிரீஸ்.

நேர்களை எல்லாம் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எழுந்திரிச்சு ஊட்டி எஃப்எம்ல குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியாக கேட்டுட்ருப்பீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களெல்லாம் பற்றி பேச போகிறோம் நேர்களே. இன்றைக்கி இந்த நாளாக நீங்கள் புதிய நாளாக நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னா பெரிய விஷயங்கள் எல்லாம் தேவையில்லைங்க, ஒரு சின்ன சின்ன முயற்சி போதும். நம்மக்கிட்ட நல்ல எண்ணம் இருக்கணும், ஒரு சிறிய முயற்சி போதும், ஒரு சின்ன புன்னகை யாரையாவது பார்த்து ஒரு சின்ன ஸ்மைல் போதும் அப்படின்ற ஒரு சின்ன மாற்றத்தோட இன்றைய நாளை நம்ம தொடங்க போறோம் வித் குட் மார்னிங் நீலகிரிஸ். ஸோ நிகழ்ச்சியில் தொடர்ந்து நிறைய விஷயங்களை பேசலாம் நேர்களே. ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோ நேதோ டிஎஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நீங்கள் கேட்ட இந்த சூப்பரான பாடல் மருது திரைப்படத்திலிருந்து வந்தனா ஸ்ரீனிவாசன் ஜிதேந்திர ராஜ் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல் டிமானோட இசையமைப்பில் வைரமுத்து வரிகள்ல ஒலிக்க கேட்டீங்க.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
0: நேர்களே, இன்னைக்கு நம்ம குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில ஒரு காஃபியை பத்தி நம்ம பேச போறோம், காஃபியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நம்ம வீட்டிலலாம் நிறைய காஃபீஸ் குடிச்சிருப்போம், ஃபில்டர் காஃபி குடிச்சிருக்கலாம், இன்ஸ்டண்டான ஸ்ட்ராங் காஃபி குடிச்சிருக்கலாம், இல்லை பிளாக் காஃபியெல்லாம் குடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த காஃபியெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ நேரம் எனர்ஜி கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நம்ம சோம்பலாக இருந்தால் ஒரு 2 ஹவர் எனர்ஜி கிடைக்கும். ஆனால் நம்ம உடம்புலையே தினமும் ஒரு காஃபி உருவாகுதுங்க. அந்த காஃபி நம்மளுக்கு ஃப்ரீயாக கிடைக்குது, முழுக்க முழுக்க ஒரு நாள் ஃபுல்லாக எனர்ஜி கொடுக்கும் அப்படின்னு சொல்ல நான் நம்புவீங்களா? அது என்னடா நம்ம உடம்புல வந்து காஃபி சுரக்குதா, என்ன இது ஒரு புதுமையான விஷயமா இருக்குது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? ஸோ நம்ம உடம்புல ஒரு ஃபில்டர் காஃபி நம்மளுக்கு உருவாகுது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டிசால் அப்படின்ற ஒரு ஃபில்டர் காஃபி அப்படின்னே சொல்லலாம். ஸோ கிட்னிக்கு மேலே இருக்கிற ஒரு சுரப்பிலிருந்து இந்த காஃபி உருவாகுது அப்படின்னே சொல்லலாங்க. இது எப்போல்லாம் உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணிலேருந்து 8 மணிக்குள்ளே தான் இது உச்சத்தில் சுரக்கும். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது மூளையை தட்டி எழுப்புற ஒரு காஃபி அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது டைம் ஆயிடுச்சு, காலையில் 6 மணி ஆயிடுச்சு, எந்திரி உன்னோட வேலை செய் அப்படின்னு சொல்கிற காஃபி தாங்க இந்த கார்டிசால் அப்படின்ற ஒரு காஃபி. ஸோ இந்த காஃபியை நம்ம குடிக்கணும் அப்படின்னா நம்ம நைட்டு சீக்கிரமாக தூங்கினா மட்டுமே இந்த காஃபி சுரக்கும் அப்படின்னே சொல்லலாம். ப்ராப்பரான தூக்கம் நம்மளுக்கு இருக்கணும். அடுத்ததாக இன்ஸ்டன்ட் ஸ்ட்ராங் காஃபி அப்படின்னே சொல்லலாம். இது அர்டினஸ்லின் அப்படின்ற ஒரு காஃபி. இது எப்போல்லாம் சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பஸ்ஸை பிடிக்க ஓடும்போது, சப்போஸ் ஏதாவது நம்மளை துரத்திட்டு வரும்போது, நீங்கள் படிக்கட்டை சீக்கிரமாக ஏறும்போது, இல்லை மேடையில் நீங்கள் வந்து ஏதாவது ஸ்பீச்சுக்காக பயப்படும்போது 2 நிமிஷத்தில் வேகமாக அந்த நம்மளுடைய ஹார்ட்டு துடிக்கும். ஸோ கண்ணெல்லாம் விரியும், கை காலுக்கு பயங்கர சக்தி வருங்க. ஸோ பஸ் ஏறும்போது பஸ் வந்து போயிடுச்சு, நம்ம பஸ்ஸை பிடிக்கணும் அப்படின்னா நம்மளே அறியாமல் ஓடுவோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த சுரப்பி, அதாவது அந்த காஃபி அதான் வந்து அர்த்தலின் காஃபி அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக சந்தோஷ காஃபி அப்படின்றது, இது மூளையிலேருந்து வருதுங்க. காலையில் எப்போதுமே நீங்கள் எழுந்திரிச்சோடனே 10 நிமிஷம் நீங்கள் வெயிலில் நின்னீங்கன்னா செரோட்டனின் அப்படின்ற ஒரு சுரப்பி உருவாகுது. அது

நம்ம காஃபின்னு கூட சொல்கிறோம். ஸோ அந்த டைமில் நம்மளுடைய மனசு வந்து ரொம்பவே லேஸாகும். காலையில் காலையில் எந்திரிச்சு 10 நிமிஷம் அந்த வெயிலில் நின்னிங்கன்னா விட்டமின் டி கிடச்சி அந்த ஒரு காஃபி நம்மளுடைய உடம்பில் உருவாகும். ஸோ இதை வந்து நம்ம சின்ன சின்ன வேலையை முடிக்கிறது கூட முடிக்கிறதுக்கு இது வந்து ரொம்பவே சந்தோஷப்படுவோங்க. இப்போ நம்ம ஒரு நாளில் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிட்டு அந்த வேலையை செஞ்சு முடிச்சுட்டா நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பி கிடைக்கும். ஸோ அந்த ஹாப்பியான காஃபி உருவாகிறது இந்த வந்து இந்த காலையில் 10 நிமிஷம் நம்ம வெயில் நிற்கிறதுக்கு தான். ஸோ இந்த காஃபியெல்லாம் நம்ம எப்படி வந்து நம்ம அதிகப்படுத்துறது நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் ஃபஸ்ட்டு விஷயம் காலைல எழுந்ததும் நம்ம ஃபோனை பார்க்கக்கூடாதுங்க. எல்லாரும் செய்கிற விஷயம் அதுதான், பட் இருந்தாலும் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் எழுந்ததுமே நீங்கள் ஃபோன் பார்க்கக்கூடாது. முதல்ல எழுந்திரிச்சோன்னே ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணி குடிக்கணும். தண்ணி குடித்த பிறகு நேராக வெளியில் வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வெயிலில் நில்லுங்க நேர்களே. அடுத்ததாக லைட்டாக உடம்பை ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ரொம்பவே எக்ஸசைஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீட்டில் குடிக்கிற காஃபி ஆகட்டும், கடையில் குடிக்கிற காஃபி ஆகட்டும், காலையில் 9:30 மணிக்கு மேலே குடிங்க. அப்போ தான் நம்ம உடலில் உருவாகிற காஃபியும் நீங்கள் வெளியில் குடிக்கிற வீட்டில் குடிக்கிற காஃபியும் மோதாமல் நம்மளுடைய உடம்பு சீராக இருக்கும். ஸோ அப்போ தான் நம்ம பாடிக்கு வந்து ரொம்பவே எனர்ஜி கிடைக்கும். ஸோ வெளியில் குடிக்கிற காஃபி இல்லை வீட்டில் குடிக்கிற காஃபி கொஞ்சம் காஸ்ட்லியானது, ஆனால் நம்மளுக்கே ஃப்ரீயாக நம்ம உடம்புல கிடைக்கிற காஃபி வந்து வேல்யூவே இல்லை அப்படின்னு சொல்லலாம், விலை மதிப்பே கிடையாது. ஸோ அதை கண்டிப்பாக வேஸ்ட் பண்ணிடாதீங்க. நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் டெய்லி ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே உங்களுடைய உடம்புல வந்து மாற்றம் தெரியும். ஸோ இன்னிலேருந்தே நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம். ஸோ ஒரு பாடலை கேட்டு நீங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்த பாடல் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸோ ஸ்டேடியோன் இதோட்டி FM 101.8 இங்கே எல்லாமே செமஹிட்டு.

0: நேர்களே, குட் மார்னிங். நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்ட அந்த சூப்பரான பாடல் வெற்றிவேல் திரைப்படத்திலிருந்து சத்யபிரகாஷ், வந்தனா ஸ்ரீனிவாசன் ரெண்டு பேரும் சேர்ந்து பாடிய பாடல். டீமனோட சூப்பரான ஒரு இசையமைப்பில் யுகபாரதியோட வரிகளில் ஒழிச்சு கேட்டீர்கள்.
1: குட் மார்னிங் நீலகிரிஷ் நிகழ்ச்சியில் இனி புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் நான்காம் பருவம்.

சீனத்து கப்பலில் இருந்து பண்டம் இறங்கிக் கொண்டிருந்த படகில் உங்களை அனுப்பிய போது நீங்கள் எந்த கப்பலை அழிக்க வேண்டும் என்று அனுப்பப்பட்டீர்களோ அந்த கப்பலை அழித்துவிட்டு சுகமாக திரும்பி வருவீர்கள் என்ற நல்ல எண்ணத்தோடுதான் உங்களை அனுப்பினேன் நான். நீங்கள் எந்த படகில் புறப்பட்டீர்களோ அதன் ஒரு பகுதியில் கற்பூரம் குவிக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் அல்லவா புறப்படும் முன் கவனித்திருக்க வேண்டும். வேறு எந்த கெட்ட நினைப்பும் உங்களை பொறுத்தவரை எனக்கு கிடையாது. நீங்கள் இப்போது திரும்பி வந்திருக்கிற கோலத்தையும் கோபத்தையும் பார்த்தால் உங்கள் படகு தீப்பற்றி கவிழ்ந்த பின் துன்புற்று நீந்தி வந்திருப்பதாக தெரிகிறது. நீங்கள் உயிர் பிழைத்து வந்திருப்பதால் மகிழ்ச்சியும், உங்களுக்கு நிறைய துன்பங்கள் ஏற்பட்டிருப்பதனால் வருத்தமும் அடைகிறேன் நான். காரணமின்றி நீங்கள் என்மேல் கோபமும் சந்தேகமும் கொள்வதை பற்றி அனுதாபமும் அடைகிறேன் நான். நகை விழம்பரே, நீங்கள் இப்போது அடைகிற மகிழ்ச்சி, வருத்தம், அனுதாபம் எல்லாம் மெய்யானவைதாமா என்று நினைக்கிறேன். காரியத்தை சாதித்துக் கொள்வதற்காக அவ்வப்போது ஏற்படுகிற சந்தர்ப்ப உணர்வுகளில் இவையும் சேருமானால் நான் இவற்றை நம்பி பயனில்லை. நம்பிக்கையை ஏற்படுத்திக் கொள்வதற்கு ஒரே ஒரு வழி அவநம்பிக்கைப்படாமல் இருப்பதுதான் என்று இரு காமத்தினை ஏறி அருகே காமன் கோட்டத்தை ஒட்டியிருந்த நாணர் படுகையில் பல நாட்களுக்கு முன்பு நீங்களே என்னிடம் கூறியது உங்களுக்கு மறந்து போய்விடவில்லையே. இவ்வாறு பெருநிதி செல்வர் கேட்டபோது இந்த கேள்வியால் நகைவேழம்பரின் மனதில் எந்த உணர்வு கிளர்ந்ததோ தெரியவில்லை. குபீர் என்று நெருப்பு பற்றினார்போல் மீண்டும் முதலில் அங்கு வந்து நுழைந்தபோதிருந்த சீற்றத்தை அடைந்தார் அவர். ஆத்திரத்தில் நெடுநேரமாக சொல்வதற்கு தயக்கப்பட்டுக் கொண்டிருந்த செய்தி ஒன்றை உடனே சொல்லிவிடும் துணிவு வந்துவிட்டார்போல் அப்போது பேசலானார் நகைவிழம்பர். நினைவூட்டக்கூடாத நிகழ்ச்சியை இப்போது உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். இனி நான் பொறுமை இழந்துவிட்டேன். எனக்கு அந்த பயங்கரமான இரவு நினைவு வருகிறது. நீங்களும் நினைத்துக் கொள்ளுங்கள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பு நிகழ்ந்த நிகழ்ச்சி ஆனாலும் நினைக்கும்போது இன்றே நடந்தது போல் குடல் பதறவில்லையா உங்களுக்கு? சக்கரவாளத்து கோட்டத்து வன்னிமரத்துக்கு பின்னால் உள்ள கொடி வழியில் பல ஆண்டுகளுக்கு முன்னால் பேரிருள் பக்கமாகிய கிருஷ்ணபட்சத்து அமாவாசை இரவில் அரும்பு மீசையும் புன்னகை வடியும் முகமுமாக வந்து நின்ற காலந்தகனை எப்படி துடிக்க துடிக்க கொலை செய்தோம் என்பதை நினைக்கும்போது உங்களுக்கு உடல் சிலிர்க்கவில்லையா? வன்னிமன்றத்துக்கு அப்பால் கொடி வழியின் அருகே கொன்றை புதருக்குள் யாரையோ பிடித்து அறைய காத்திருப்பது போல் பாய்ந்து கொண்டு நிற்கும் அந்த பூதச்சிலையின் கீழே பைரவி பேய்மகள் ஒரு கையையும் நான் ஒரு கையையும் பற்றி திமிரி விடாமல் காலந்தகனை அடக்கிக் கொண்டபோது ஆந்தையும் கோட்டானும் மலறிய அலறலில் அந்த உயிரின் அலறலும் கலந்து கேட்டு ஒடுங்கும்படி நீங்கள் என்ன செய்தீர்கள் என்பதை இந்த கணத்தில் நினைத்து பாருங்கள். கொன்றை புதரின் பள்ளத்தில் நின்றபோதும் பூதச்சிலையின் முழங்கால் வரை உயர

மாயிருந்த அந்த கம்பீரமான ஆண் மகனை அழிப்பதற்காக அவன் கழுத்து பிடறி உங்கள் கைக்கு எட்ட வேண்டும் என்று நீங்கள் பூதச் சிலையிலிருந்த மேடையில் அதன் பீடம் வரை ஏறி நின்று கொண்டு உங்களுடைய கைகள் நடுங்கவும் அவனுடைய உடம்பில் உயிர் துடிதுடிக்கவும் செய்தீர்களே, அதே காரியத்தை உங்களுக்கு நானே செய்துவிடும்படி நேர்ந்த சமயங்களிலெல்லாம் இப்போது வேண்டாம், பின்னால் இன்னும் நல்ல சமயம் வரும் என்று எண்ணி எண்ணி தள்ளிக்கொண்டே வந்திருக்கிறேன் நான். கதிரவன் உதயமாகிற இந்த வைகரை வேளையில் இதை கேட்டு ஏன் இப்படி நடுங்குகிறீர்? சக்கரவாள கோட்டத்து கொன்றை புதருக்கும் அந்த பூதச் சிலைக்கும் வாயிருந்தால் காலாந்தகன் துடிதுடித்து இறந்த வேதனையை இன்னும் உலகத்துக்குச் சொல்லுமே. பைரவியும் நானும் உயிருள்ளவர்களாயிருந்து அந்த கொலைக்கு ஒத்துழைத்துவிட்டு இப்போது சொல்லவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் வார்த்தைக்கு கட்டுப்பட்ட ஊமைகளாய் நிற்கிறோம். நீங்களோ எனக்கு நம்பிக்கையையும் நிதானத்தையும் பற்றி இன்றைக்கு உபதேசம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். காலாந்தகன் கொலையை பற்றி நகைவேழம்பர் வாயிலாக கேட்க நேர்ந்த போது பெருநிதி செல்வர் தீக்குழியில் நிற்பது போல் வெந்து வேர்த்து நடுங்கினார். சற்று முன் யாருடைய முன்னிலையில் வேர்க்கல் ஆகாது என்று அவர் எண்ணினாரோ அது இயலவில்லை. குரலிலும் அந்த நடுக்கம் தோன்றி அவர் மெல்ல பேசினார். அன்றைக்கு அந்த இரவில் காலாந்தகனை கொன்றிருக்கவில்லையானால் இன்றைக்கு நீங்களும் நானும் பைரவியும் யமபுரியில் இருப்போம். நான் சொல்ல வந்தது அதற்கல்ல பெருநிதி செல்வரே. காலாந்தகனுக்கு நீங்கள் நடத்திய உபச்சாரத்தையே உங்களுக்கும் நான் செய்ய அதிக நாழிகையாகாது. நானும் பைரவியுமே அதை செய்வதற்கு போதும் என்று நகைவேழம்பர் சுடச்சுட சொல்லிய போது அவர் தன்னை செய்வதாக சொல்லியதையே உடன் செய்துவிட்டது போல் இருந்தது. காலாந்தகன் என்று நெருப்பை நாவினால் தீண்டுவது போல் அந்த பெயரை வாய்க்குள்ளேயே முணுமுணுத்துக் கொண்டே, அப்படி முணுமுணுக்கும் ஒவ்வொரு முறையும் தன் நெஞ்சில் தானே கத்தியால் குத்திக் கொள்வது போல் வழிகண்டு துடித்தார் பெருநிதி செல்வர்.

நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். எழுத்தாளர் நா பார்த்தசாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடரின் 4 பருவம். குரல் வண்ணம் வி கவிதா. வாசிப்பை நேசிப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம்.

0: நறுமணம் தென்றலின் தாலாட்டு, மனதை வருடும் இசை உங்கள் நாளின் இனிய தொடக்கம். இது குட் மார்னிங் நிலிகிரீஸ். இணைந்திருங்கள், இது உங்கள் ஊட்டிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.
1: நேர்களே, ஸ்டுடியோவில் டைமை 7:47 ஆயிடுச்சுங்க. நீங்கள் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நெல்கிரீஸ். நேர்களே, அடுத்ததாக நம்ம ஊட்டியோட வெதர் ரிப்போர்ட் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஊட்டியோட கிளைமேட் எப்படி இருக்குது அப்படின்னு இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது, ஸோ இன்றைக்கி நம்மளுடைய ஊட்டி ஒரு போர்வக்குள்ளே தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா மேகம் ஃபுல்லாக சூழ்ந்துருக்குங்க. ஸோ லேசான தூறல் இருக்குது. இப்போ டெம்பரேச்சர் என்னென்னா 13 டிகிரி டெம்பரேச்சர் இருக்குங்க. ஸோ நேற்று நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்கு, ரோடு எல்லாம் ரொம்பவே குளிர்ச்சியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி ஃபுல்லாகவே இன்றைக்கி மழை மட்டும்தாங்க இருக்குது. காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக மழை வரும். அதிகபட்சமாக 18 டிகிரி செல்சியஸ் ஆகும், குறைந்தபட்சமாக 12 டிகிரி செல்சியஸ் ஆகும் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வெளியே போனீங்கன்னா முதல் விஷயம் கொடை எடுத்துகிட்டு போங்க, ரெண்டாவது ஸ்வெட்டரு எல்லாம் போட மறந்துடாதீங்க, மூன்றாவது விஷயம் என்னென்னா இந்த மழையில் நம்மளுக்கு நோய்கள் வர அதிகமான காரணங்கள் இருக்குது. ஸோ அதனால் நம்ம ஜிஞ்சர் டீ, அதாவது நீங்கள் வந்து இஞ்சி டீ குடிச்சிட்டு போனீங்கன்னா நீங்கள் தொண்டைக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், அதாவது நம்ம கோல்டு வந்து நமக்கு வராது. ஸோ டீ வந்து ரொம்பவே நல்லதுங்க இந்த காலகட்டத்தில். ஸோ மழை நேரத்தில் வண்டி ஓட்டுறவங்க கொஞ்சம் பார்த்துப்போங்க, ஏன்னா ரோடு வந்து வழுக்கும். நேற்று நைட்டு ரொம்பவே மழை பெஞ்சிருக்க காரணத்தினால ரோடு வழுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் டூ வீலரில் போகிறவங்கெல்லாம் கொஞ்சம் சேஃபாக போங்க. ஸோ இன்றைக்கி நாள் ஃபுல்லாக மழை அப்படின்றதுனால கண்டிப்பாக கூட எடுத்துகிட்டு போங்க. ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உங்களை பார்த்துக்கோங்க, உங்களோட உடம்புல பார்த்துக்கோங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டு மீண்டும் எல்லாம் ஸ்டேடியோ நீ தோட்டிய ஃபேம் நூற்றி ஒன்று புள்ளி எட்டு எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண அந்த சூப்பரான பாடல் வாமனன் திரைப்படத்திலிருந்து ஜாவித் அலி சௌமியா ராவ் இணைந்து பாடிய பாடல். யுவன் சங்கர் ராஜாவோட இசையமைப்பில் யுவன் சங்கர் ராஜாவோட வரிகளில் ஒலித்தது. நேர்களை குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியில் தொடர்ந்து கேட்கலாம் அறிவோம் அரசின் திட்டங்கள்.
1: அறிவோம் அரசின் திட்டங்கள். நிகழ்ச்சியில் இன்று விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். தேசிய மற்றும் சர்வதேச அளவில் சாதிக்கும் வீரர்களுக்கு அரசு நிதி உதவி மற்றும் ஊக்கத்தொகை வழங்குகிறது. விளையாட்டு என்பது உடல் ஆரோக்கியத்திற்கு மட்டுமல்லாமல் ஒழுக்கம், தன்னம்பிக்கை, விடாமுயற்சி, குழு உணர்வு போன்ற நல்ல பண்புகளையும் வளர்க்கிறது. தமிழ்நாட்டில் திறமையான விளையாட்டு வீரர்களை ஊக்குவிப்பதற்காக அரசு பல்வேறு உதவிகளையும் ஆதரவுகளையும் வழங்குகிறது. இத்திட்டத்தின் முக்கிய நோக்கம் திறமையான விளையாட்டு வீரர்களை கண்டறிதல், தேசிய மற்றும் சர்வதேச போட்டிகளில் பங்கேற்க ஊக்குவித்தல், பயிற்சி மற்றும் போட்டி செலவுகளுக்கு உதவுதல், ஏழை மற்றும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்குதல், தமிழ்நாட்டிலிருந்து சிறந்த விளையாட்டு வீரர்களை உருவாக்குதல் போன்றவை இத்திட்டத்தின் நோக்கமாகும். இந்த ஊக்கத்தொகை தடகளம், நீச்சல், குத்துச்சண்டை, வாலிபால், கூடைப்பந்து, கால்பந்து, ஹாக்கி, கபடி, டேபிள் டென்னிஸ் போன்ற பல விளையாட்டுகளில் சாதிக்கும் வீரர்களுக்கு இந்த ஊக்கத்தொகை வழங்கப்படுகிறது. இதை பெறுவதன் மூலம் வீரர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இதன் மூலம் அவர்கள் பயிற்சி பெறுவதற்கான செலவுகளை சமாளிக்கலாம். விளையாட்டு உபகரணங்களை வாங்க உதவி பெறலாம். போட்டிகளுக்கு செல்லும் செலவுகளுக்கு ஆதரவு பெறலாம். சிறந்த பயிற்சியாளர்களிடம் பயிற்சி பெற முடியும். தங்களுடைய திறமையை மேலும் வளர்த்து கொள்ள முடியும். மாணவர்கள் படிப்புடன் விளையாட்டிலும் கவனம் செலுத்த வேண்டும். விளையாட்டில் கிடைக்கும் வெற்றி அவர்களுக்கு தன்னம்பிக்கையையும் எதிர்கால வாய்ப்பையும் உருவாக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் ஊக்கத்தொகை மற்றும் அரசின் பிற ஆதரவுகள் அவர்களின் திறமையை வளர்க்க உதவும். விளையாட்டில் சாதிப்போம், தமிழ்நாட்டின் பெருமையை உயர்த்துவோம் என்ற எண்ணத்துடன் இளைஞர்கள் விளையாட்டில் ஆர்வம் காட்ட வேண்டும். அறிவோம் அரசின் திட்டங்கள். இந்நிகழ்ச்சியில் இதுவரை விளையாட்டு வீரர்களுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள் இடம்பெற கேட்டீர்கள்.

0: FM 101.8 இது
1: குட் மார்னிங் நெல்கிரிஸ்.
2: என்னமா கீழ சத்தம்
3: பேசிட்டு இருக்கீங்க மாமா?
0: புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள்.
4: நேர்களே, நம்ம ஸ்டுடியோவில் டைம் 7:57 ஆயிடுச்சுங்க. ஸோ ஊட்டியை பற்றியான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கரண்ட் அஃபேயர் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நேர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம நீல்கிரிஸோட ஒரு கரண்ட் அஃபேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலை பற்றி நம்ம இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ ஹாஸ்பிட்டல்னோடனே எல்லாருமே நினைப்பீங்க, என்னடா காலையில் ஹாஸ்பிட்டலை பற்றி சொல்கிறாங்கன்னு சொல்லி. ஸோ ஒரு நம்பிக்கை தாங்க நம்ம பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச விஷயம், கிட்னி பிரச்சனை இருந்தால் வாரத்தில் 3 தடவை டயாலிசிஸ் பண்ணணும் அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ ஊட்டி குளூரில் காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு ஓல்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் காத்திருக்கிறது எவ்வளோ கஷ்டம். ஸோ அந்த நம்ம ஓல்டு ஜிஹெச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1829 ஜான் செலிவன் அவர்களால் பிரிட்டிஷ் ஆர்மிக்காக 4 பெட்டில் ஆரம்பித்ததுங்க நம்மளுடைய ஓல்டு ஜிஹெச். 200 வருஷமான பழமையான ஹாஸ்பிட்டல். ஸோ 421 பெட் அங்கே இருக்குது. ஸோ அந்த இடத்துல டயாலிசிஸ்க்கு 2-3 மிஷின் தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ அதோட கதையே மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். கடந்த April 6 2025 அன்னைக்கு ஃபிங்கர் போஸ்டில் இருக்க இந்து நகர் பகுதியில் 40 ஏக்கரில் நீலகிரிஸோட புது மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் வந்து திறந்து வச்சுருக்காங்க. ஸோ இது சாதாரணமான ஹாஸ்பிட்டல் கிடையாதுங்க. இது 700 பெட் இருக்குது, 10 ஆப்ரேஷன் தியேட்டர் இருக்குது, எம்ஆர்ஐ ஸ்கேனு, சிடி ஸ்கேனு, எக்ஸ்ரே அப்படின்னு சொல்லி எல்லா ஸ்கேனுமே இங்கே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்நோயாளி பிரிவு இருக்குது, வெளிநோயாளிகள், எமர்ஜென்சி இன்டென்சிவ் கேர் யூனிட், பல் மருத்துவம், இல்லை குழந்தைகளுக்கான ஒரு பிரிவு, சித்த மருத்துவம் கூட இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ இந்தியாவில் சிம்லாக்கு அப்புறமா இருக்க மலைமேல் கட்டின முதல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இதுங்க. சிம்லாவில் முதல் ஹாஸ்பிட்டல் கட்டினாங்க, 2வது ஹாஸ்பிட்டல் நம்ம நீலகிரியில், அதுவும் உதகையில் ஃபிங்கர் போஸ்ட் பகுதியில் இந்து நகரில் கட்டியிருக்காங்க. அது

பெருமைக்குரியது அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்க்கும்போது, பழங்குடி மக்களுக்காக தனியாக 50 பெட் வார்டு தனியாகவே பழங்குடி மக்களுக்குன்னு சொல்லி இவங்க ஒதுக்கியிருக்காங்க. இது இந்தியாவிலேயே முதல் முறை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஸோ இது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டயலிசிஸ் யூனிட் வந்து சிறுநீரகத்துக்கான டயலிசிஸ் பண்ணுற யூனிட் வந்து நம்மளோட ஓல்டு ஜிஹெச்சில் தான் இருந்துச்சு. ஸோ அதை வந்து நியூ ஜிஹெச்சில் வரலை. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அந்த ஓல்டு ஜிஹெச்சில் இருந்த டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து இப்போ நியூ ஜிஹெச் அதாவது ஃபிங்கர் போஸ்ட்டுக்கு வந்து அவங்க மாற்றிருக்காங்க நேர்களே. ஸோ அங்கே இன்னுமே வந்து ரொம்பவே வசதிகள் கொண்ட ஒரு புதிய டயாலிசிஸ் மையம் அங்கே வந்து திறந்திருக்கு. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 10 டயாலிசிஸ் மிஷின் இருக்குது, 13 டாக்டர்ஸ் இருக்காங்க, 9 அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கூட அங்கே இருக்காங்க, 4 டயாலிசிஸ் டெக்னீஷியன் இருக்காங்க. ஸோ டெய்லி 53 பேஷண்ட்ஸை வந்து இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. ரெகுலராக வர 53 பேஷண்ட்ஸை கூட இவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க. வாரத்திற்கு 3 தடவை இவங்க டயாலிசிஸ் பண்ணுறாங்க. இப்போ 53 பேஷண்ட்ஸை தவிர மற்ற வேறு ஏதாவது பேஷண்ட்ஸ் தெரியாமல் இருந்தாலும் இங்கே வந்து அந்த இடத்துல வந்து நம்ம டயாலிசிஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி மருத்துவ நிர்வாகம் வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு ஒரு நாளைக்கு 1500 பேருக்கு மேலே வர இந்த ஃபிங்கர் போஸ்டில் இருக்கிற நம்மளுடைய மருத்துவக் கல்லூரிக்கு நம்ம வந்து டயாலிசிஸ் யூனிட் வந்து அங்கே மாற்றிருக்காங்க நேர்களே. ஸோ ஓல்ட் போ ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நம்மளுக்கு நிறையவே செஞ்சுருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ 200 வருஷமாக நம்மளை பார்த்துருக்கு. ஸோ அதோட பொறுப்பை இப்போ புது மெடிக்கல் காலேஜ் ஏற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லி வந்து மருத்துவ நிர்வாகம் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் யாராவது டயாலிசிஸ் பேஷண்ட்டு யாராவது உங்களுக்கு தெரிஞ்சாக்கா இந்த விஷயத்தை கண்டிப்பா சொல்லுங்க. புது மெடிக்கல் காலேஜ் வந்து ஹாஸ்பிட்டல் வந்து இந்து நகர்ல இருக்கு. பஸ் வசதி 24 மணி நேரமும் பஸ் வசதி இருக்கு. அங்க ட்ரீட்மெண்ட்டும் சரி, பிளட் டெஸ்ட்டும் சரி, டாக்டர் கன்சல்டேஷனும் சரி, மெடிசனும் சரி, எல்லாமே அங்க ஃப்ரீயாவே கொடுக்கறாங்க. சோ நீங்க எந்த பணமும் அதுக்கு செலுத்த வேண்டும்ன்றது அவசியம் கிடையாதுங்க. சோ ஊட்டி அப்படின்றது வெறும் டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்றத தாண்டி உயிரை காப்பாத்துற ஒரு இடமாகவும் நம்மளுக்கு மாறிட்டே வருது. நம்மளுடைய சிம்லா கடத்தது பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மலை பிரதேசத்தில் நம்மளோட அரசு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெருமை தான் நேர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம சொல்ல வந்த விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டே ஹெல்த்தி, எல்லாமே நம்ம ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறத மட்டும் மறந்துடாதீங்க. ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்த்தி. ஸோ அடுத்ததாக ஒரு பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டே டியூன் இது ஓடிஎஃப்எம் 101.8 எங்கே எல்லாமே சமையிட்டு.

நேர்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ண அந்த பாடல் என்னை அறிந்தால் திரைப்படத்திலிருந்து கார்த்திக் ஏமி ஜாஸ் இணைந்து பாடிய பாடல். ஹாரிஸ் ஜெயராஜோட இசையமைப்பில் தாமரை வரிகளில் ஒலித்தது. நேர்களே, நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த நிகழ்ச்சி குட் மார்னிங் நீலகிரிஸ். கேட்டுட்டு இருக்க நேரம் 8:07 ஆயிடுச்சுங்க. அடுத்ததாக நம்ம நீலகிரியை பற்றிய ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலைகீழாக வளரும் மரத்தை பற்றியும் ஒரு கல்லை பற்றியும் நம்ம பார்க்க நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்ன, தலைகீழாக வளரும் மரம், கல் எப்படி மரமாகும் அப்படின்னு எல்லாம் யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் பொட்டானிக்கல் கார்டனில் இருக்கிற ஒரு அதிசயத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நேர்களே. ஸோ அந்த மரத்தோட பேர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அது சாதாரண மரம் இல்லை, அதோட பேர் ஃபாசில் ட்ரீ ட்ரங்க் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட வயசு 200 கோடி வருஷமா. ஸோ ஆமாங்க, இந்த மரம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ரொம்பவே தண்ணி இருந்துதாம்மா. அந்த தண்ணியில் அந்த மரம் அந்த மூழ்கி கல்லாக மாறிடுச்சு. அந்த கல் வந்து தான் நம்ம பார்க்கறது மரம் இல்லை, அடியிலேருந்து வர கல். அதுதான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அதுதான் ஃபாசில் ட்ரீ ட்ரங்க் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அடுத்ததாக இன்னொரு மரம் தலைகீழாக வளருதுங்களாம். ஏதாவது மரம் நம்ம தலைகீழாக வர்றதை நம்ம பார்த்துருக்கோமா? பார்த்தது இல்லையே. தாவரவியல் பூங்காவில் அந்த பயோபேப் அப்படின்ற ஒரு ட்ரீ இருக்குது, அதை வந்து மரம் தலைகீழாக வளரும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இதோட காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதோட கிளைகள் எல்லாம் வேர் மாதிரியே இருக்குமா. பார்க்கும்போது மரத்தை பிடுங்கி தலைகீழாக நட்ட மாதிரி நம்மளுக்கு ஒரு ஷேப் கிடைக்கும். இந்த மரத்தை நீங்கள் எப்படி நட்டாலும் வளருமா. தலைகீழாக நட்டால் கூட வேர் கிளையாக மாறி, கிளை வேராக மாறி,

வளர்ந்துருமா, சாகவே சாகாது. இந்த மரம் தண்ணியை தண்டுக்குள்ளே சேமித்து வச்சு ஒரு மரத்துக்குள்ளே 100,000 லிட்டர் தண்ணீர் வரைக்கும் சேமித்து வைக்க முடியுமா. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனில் மெயின் கேட்டில் இருந்து உள்ளே போனீங்கன்னா இடது பக்கம் ஃபாசில் ட்ரீயும், அதை தாண்டி கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா பயோபாப் ட்ரீயும் இருக்குங்க. இங்கிலீஷ்காரங்க 1848 இந்த கார்டனை உருவாக்கும்போது ஆப்பிரிக்காவில் இருந்து இந்த பயோபாப் விதையை கொண்டு வந்து நட்டிருக்காங்க. இப்போ அதோட வயசு 175 வருஷம் மரங்க அது. ஸோ நம்ம தண்ணியை பாட்டிலில் பிடிச்சி வைப்போம், ஆனால் ஊட்டியில் ஒரு மரம் தன் உடம்புக்குள்ளேயே 100,000 லிட்டர் தண்ணீரை சேமித்து வச்சுருக்கு. அதை தலைகீழா நட்டா கூட சாகாது. அதுதாங்க ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனோட ஒரு சிறப்பம்சம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த சைடு பொட்டானிக்கல் கார்டனுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இந்த 2 மரங்களையும் நீங்கள் இதுவரைக்கும் நோட் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சோன்னா கண்டிப்பாக அந்த 2 மரங்களையும் போய் பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கும் இதை நீங்கள் சொல்லுங்கள், இவ்வளோ வருஷம் பழமையான மரம், அதுவும் நம்ம ஊட்டியில் நீலகிரிஸில் இருக்குது அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக சொல்லுங்கள் நேர்களே. ஸோ அடுத்ததாக ஒரு பாடலில் சேதுபதி திரைப்படத்திலிருந்து கேட்கலாம். ஸ்டே டியூன் இது ஓடிஎஃப்எம் 105.8. இங்கே எல்லாமே செம ஹிட்டு.

0: நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் சேதுபதி திரைப்படத்திலிருந்து கார்த்திக் சைந்தவி இணைந்து பாடிய பாடல். நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையமைப்பில் நாமுத்துக்குமார் வரிகளில் ஒழிச்சது. ஸோ குட் மார்னிங் நீலகிரிஸ் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய போகும் நேரம் வந்துருச்சு நேயர்களே. இன்னைக்கு நம்ம பார்த்தது காலையில் நம்ம நம்பிக்கையோடு எழுந்திருக்கணும், புது நாள் உங்களுக்கானது தான். ஸோ ஊட்டி வானிலையை நம்ம பார்த்தோம். இன்னைக்கு குளிர் இருக்கனால கொடையை மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க. அடுத்ததாக முக்கியமான விஷயம், ஊட்டியோட டயாலிசிஸ் ட்ரீட்மெண்ட் வந்து பழைய மருத்துவமனையிலிருந்து ஃபிங்கர் போஸ்ட் மருத்துவமனைக்கு மாறியிருக்கிற விஷயமும், அடுத்ததாக பல வருஷமான பழமையான ஃபாசில் ட்ரீயை பற்றியும் பயோபேப் ட்ரீயை பற்றியும் நம்ம பார்த்தோம். ஸோ இன்றைக்கி டேவை இந்த நியூ இன்ஃபர்மேஷனோட இந்த நேரத்தை நம்ம முடிச்சுக்கலாம் நேர்களே. ஸோ இன்னொரு வித்தியாசமான குட் மார்னிங் நீல்கிரிஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே எல்ஜியா ஃப்ராங்க்லின் சைனிங் ஆஃப். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.
1: Akashvani presents Morning News. Good morning, I am Abhishek Mukhopadhyay. The headlines. Prime Minister Narendra Modi calls upon young diplomats to build strong grassroots level engagement in the countries of posting and deepen India's connection with local communities. Union Home Minister Amit Shah asks all security agencies to take strict measures against infiltration. UPI completes 10 years of digital payments revolution, clocks nearly 13,000-fold rise in transaction volume. Government lifts export restrictions on wheat, flour and related products. BJP to contest all 117 seats in upcoming Punjab Assembly elections. National Security Advisor Ajit Doval to hold special representatives talks with Chinese Foreign Minister Wang Yi on India-China boundary issue in Beijing today. And in men's cricket, centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal give India command over Sri Lanka in the second and final test in Colombo. Prime Minister Narendra Modi has called upon young diplomats to build strong grassroots level engagement in the countries of posting and deepen India's connection with local communities. Interacting with the officer trainees of the 2025 batch of Indian Foreign Service IFS at Seva Tirth, Mr. Modi encouraged the officer trainees to expand their networks beyond traditional diplomatic circles and deepen engagement with people. We have more from a correspondent.
2: Mr. Modi encouraged the officer trainees to combine India's civilizational strength with technology, innovation and effective communication to further strengthen India's global engagement. The Prime Minister also called upon the officer trainees to serve as catalytic agent for countries' economic engagement with the world. He also emphasized the importance of strengthening the digital presence of Indian missions. Mr. Modi urged the officer trainees to work towards making India a more attractive global tourism destination by showcasing its civilizational, cultural and geographical strength. He suggested leveraging the Bharat Kujani Know India quiz to generate greater interest in India among young people across the world and encourage the use of AI and gaming to make such initiatives more engaging. The group comprised 50 IFS officer trainees who come from different states and union territories across the country. With Anupam Mishra, Shivang Mishra, Akashwani News, Delhi.
1: Union Home Minister Amit Shah has directed all agencies to take strict measures against infiltration. Inaugurating the 9th National Security Strategies Conference 2026 in New Delhi, Mr. Shah directed that an AI-based analysis of information available on multi-agency center MSC platforms should be done to create SOPs to counter various national security challenges. To effectively tackle terrorism and radicalization, Mr. Shah emphasized training for implementation of the Home Ministry's Prahar scheme, expediting trials by bringing back fugitives and utilizing trial in absentia provisions and undertaking a comprehensive and integrated approach while investigating UAPA cases. We have more from a correspondent.
3: On the first day of the conference, discussions focused on critical aspects of national security and document on narcotics control, detection and deportation of illegal migrants, a policy framework to combat cybercrime and proxy warfare by Pakistan. The two-day conference is being held in a hybrid format and is being attended by over 850 participants from across the country. On the second day today, the conference will focus on the threat landscape from sub-aerial systems and formulating countermeasures. Security

0: up assembly elections. National Security Advisor Ajit Doval to hold special representatives talks with Chinese Foreign Minister Wang Yi on India-China boundary issue in Beijing today. And in men's cricket, centuries by Dhruv Jurel and Devdutt Padikkal give India command over Sri Lanka in the second and final test in Colombo. And with that, we end the morning news. Have a nice day.
1: அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 8:30. ஆகாஷ்வாணி
2: திருநாவுக்கரசர் இலக்கிய பேருரை நிகழ்த்தியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள்.

எல்லாம் வல்ல வயலூர் முருகனுடைய கருணையினாலே இரண்டாவது குருநாதராக விளங்குகின்ற திருநாவுக்கரசு சுவாமிகளை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு மேற்கொள்ளுகின்றேன். பழங்காலத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக வைத்து பார்த்து இரண்டு பிரிவுகளாக செய்தார்கள் பெரியவர்கள். அங்கே மதபேதமோ ஜாதி பேதமோ கிடையாது. இந்த மதம் ஜாதி எல்லாம் பின்னே வந்தன. ஆதி காலத்திலே எல்லா உயிர்களையும் ஒன்றாக கருதினார்கள். அங்கே இரண்டாக பிரித்தார்கள் உயிர்களை. வாய் திறந்து பேசுகின்றவர்கள் எல்லாரும் ஒரு புறம், வாய் திறந்து பேசாதவங்கள் எல்லாம் மறுபுறம். இவ்வளவுதான் பிரிவு. யாராயிருந்தாலும் வாய் திறந்து பேசுறவங்க எல்லாம் வலக்கை பக்கம் வாங்க, வாய் திறந்து பேசாதவங்க எல்லாம் இடப்பக்கம் போங்க. அப்படி பிரிந்து விட்டார்கள். ஒரு பேர் வைக்கணுமே, நாம ஒரு சுரங்களை செய்து நாம ஒரு பேர் வைப்போம். அதுபோல இந்த வாய் திறந்து பேசுறவங்களுக்கு என்ன பேர் வைத்தார்கள்? உயர்திணைன்னு. வாய் திறந்து பேசுறவங்க யாரா இருந்தாலும் உயர்திணை. அதுக்கு மறுதலை என்ன செய்யணும்? தாழ்திணை, கீழ்திணை. உயர்வு தாழ்வு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன். உயர்திணைனா தாழ்திணைன்னு சொல்லணும். பெரியவங்க அப்படி சொல்லல, தாழ்ந்தவனை தாழ்ந்தவன் சொல்லக்கூடாது. மன நோகம் அல்லவா, யார் மனமும் நோக வைக்க கூடாது. ஒருவனை கொன்றாலும் கொல்லலாம், அவர் மனசை நோக வைக்கூடாது. உடம்பை கொள்வதை காட்டிலும் மனசை நோக வைப்பது பெரும் பாவம். கொல்லா நலத்தது நோன்மை, பிறர் தீமை சொல்லா நலத்தது சால்பு என்றார் திருவள்ளுவர். ஆகவே உயர்திணை தாழ்திணைன்னு சொல்லல, அகிரிணைன்னாங்க. உயர்வு அல்லாத திணை. தாழ்ந்தவன் ஏன் சொல்லணும்? உயர்திணை அகிரிணை, அகிரிணை அல்லாத திணை. இப்பவும் சொல்றாங்களே கெஜெட் ஆபீசர், நான் கெஜெட் ஆபீசர். அதுபோல அப்ப உயர்வு எதனாலே வருகிறது? பேசுவதனாலே. செய்கின்ற கருவி கை, அதனால தெலுங்குல செய்யுனே பேர். பார்க்கின்ற கருவி கண், நுகர்கின்ற கண்.

கருவி நாசி, கேட்கின்ற கருவி செவி, வச்சனிக்கின்ற கருவி நாக்கு. நமக்கு 10 கருவிகள் உண்டு. ஞானேந்திரியங்கள் 5, கண்மேந்திரியங்கள் 5, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், இந்த 4 கர்மேந்திரியங்கள், கர்மத்தை செய்கின்ற கருவிகள். மெய், வாய், கண், நாசி, செவி, இந்த 5 ஞானேந்திரியங்கள். நம்ம வீட்டிலே அறிவு சம்பந்தமாக கணக்கெழுதுவார் ஒருவர், பாத்திரங்களை விளக்கி வீடுகளை கூட்டிக் கொண்டு ஒருவர் இருப்பார். இது சாதாரணமான தொழில். கணக்கு எழுதுவது நுட்பம் வேண்டும். ஆகவே அறிவுடைய கூடிய குமாஸ்தா ஒருவன் வெறும் தொழில் மட்டும் செய்கின்ற ஒரு வேலைக்காரன். அதுபோல் நம்முடைய உடம்பிலே 10 கருவிகள் இருக்கின்றன. ஞானத்தின் தொடர்பு கொண்ட ஞானேந்திரியங்கள் 5, வெறும் செயல்கள் மட்டும் செய்கின்ற கண்மேந்திரியங்கள் 5. மெய், வாய், கண், நாசி, செவி, வாக்கு, பாணி, பாதம், பாயு, உபஸ்தம், தசேந்திரியங்கள், இந்த 5 இந்திரியங்களை அடக்கி ஆளுகின்றவர்கள் தான் பெரியவர்கள். 5 ஆற்றல் என்பார் திருவள்ளுவர். பொறி புலன்களை வென்றவன் தான் பெரியவர். புலன்கள் போன வழியிலே போகின்றவர்கள் சிறியவர்கள். எனவே இந்த நாக்கு என்ற ஒரு கருவி ஞானேந்திரியத்திலும் சேரும், கண்மேந்திரியத்திலும் சேரும். அது ஞானேந்திரியத்திலே சுவையை உணர்கின்றது, கண்மேந்திரியத்திலே வச்சனிக்கிறது. திருமுருகாற்றுப்படை என்று ஒரு நூல் உண்டு. அது சங்க இலக்கியம் 10 பாட்டிலேயும் இடம்பெறுகிறது. திருமுறைகள் 12 11 திருமுறையிலே இடம்பெறுகிறது திருமுருகாற்றுப்படை என்ற ஒரே ஒரு நூல். அதுபோலே நாக்கு ஞானேந்திரியத்திலும் கண்மேந்திரியத்திலும் 2 இடத்திலும் இடம்பெறுகிறது. சிலருக்கு கார் ஓட்டுகிற டிரைவர் கணக்கு எழுதுவார், 2 வேலை செய்வார். அதுபோலே வச்சனிக்கவும் செய்கின்றது, சுவையும் உணர்கின்றது நாக்கு. நம்முடைய சரீரத்தில் நாக்கு ரொம்ப உயர்ந்தது. உடம்பிலே எல்லா பகுதிகளிலும் நரம்பு வைத்தான் இறைவன். 72,000 நாடி நரம்பு, கையிலே நரம்பு, காலிலே நரம்பு, இப்படி இந்த நாக்குக்கு மட்டும் நரம்பு வைக்கல. ஏன்? நரம்பு உள்ள பகுதி சுளுக்கிக் கொள்ளும். கழுத்து சுளுக்குது, கை சுளுக்குது, கால் சுளுக்குது. நாக்கில் நரம்பு இருக்குமானா பாதி பேச்சு நடக்காது. திடீர்னு நாக்கு சுளுக்கிக் கொள்ளும், விளக்கெண்ணை விட்டு உருகணும். வச்சனிக்கின்ற கருவியாயிருக்க நாக்கை இறைவன் நரம்பில்லாமல் படைத்தான். அவன் படைத்த நாவினாலே அவன் நாமங்களை சொல்லணும். ஆனால் தான் ஞானசம்பந்தர், நீ நாளும் நெஞ்சே நினை கண்டாய் யார் அறிவார் ஷானாளும் வாழ்நாளும் சாய்க்காட்டம் பெருமார்க்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்ப நானாளும் அவின்றி ஏத்த பெறலாமே நல்வினை. இந்த நாவினாலே அவன் நாமத்தை சொல்லணும். இன்னொன்று, ஆற்றிலே வெள்ளம் வரும், கால்நடை பிராணிகள் எல்லாம் வெள்ளத்திலே அடித்துக் கொண்டு போய்விட்டனே என்று செய்தித்தாள் வரும். கால்நடை பிராணினா நாம என்ன நினைக்கிறோம்? ஆடு மாடு விலங்குகள் கால்நடை பிராணின்னு நாம கருதுகிறோம். ஏன்? காலால் நடக்குதா? நாம மட்டும் எதில் நடக்கிறோம்? நாமும் காலாலே நடந்து கொண்டு ஆடு மட்டும் கால்நடை பிராணினா ஆர்வத்துக் கொள்வார்கள். காலினாலே நடப்பது 1. மனிதனுக்கு 3 நடைகள், 1 கால்நடை, 1 நாவினாலே நடப்பது நாநடை, இன்னொன்று மனதினாலே நடப்பது ஒழுக்க நடை. இந்த ஒழுக்கம் இல்லாதவங்களை கண்டு நடை தவறிய ஆள் என்று சொல்லுவார். நடை பிசகினவன். இந்த நாவிலே நடப்பது 1, அதுதான் சிறந்த இலக்கியங்களை சொல்லுவது. அருணகிரி பெருமான் கந்தர் அனுபூதியில சொல்லுகின்றார், என் மக்களே, நீங்க காலினாலே மட்டும் நடக்கின்றீர்களே, விலங்குகளும் காலினாலே நடக்கின்றதே, நீங்கள் நாவினால நடவுங்கள் என்று உலகத்தாருக்கு உபதேசிக்கின்றார்.

மாயல் போயரமை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீர் இனியே. அற்புதமான வாக்கு. ஆகவே நாதினாலே நடப்பதற்கு பெருமை அதிகம். ஒவ்வொன்றுக்கும் அரசு உண்டு. மரங்களுக்கெல்லாம் அரசு அரச மரம், மலைகளுக்கெல்லாம் அரசு இமாச்சலம், நாகங்களுக்கு அரசு நாகராஜா ஆதிசேஷன், கஜங்களுக்கு ராஜா கஜராஜா ஐராவதம், தேவர்களுக்கு ராஜா தேவராஜா இந்திரன், அதே போல தியாகிகளுக்கெல்லாம் ராஜா தியாகராஜா, நடிகர்களுக்கெல்லாம் ராஜா நடராஜா, பட்சிகளுக்கெல்லாம் ராஜா ககராஜா கருடாழ்வார், அதே மாதிரி மிருகங்களுக்கெல்லாம் ராஜா மிருகராஜா சிங்கம். இப்பொழுது தான் கவனிக்கணும், நான் படைச்சவங்களுக்கெல்லாம் ஒரு அரசன் வேணுமே, அந்த நாவுகளுக்கெல்லாம் ஒரு அரசர், அவர் தான் நாவுக்கு அரசர். அஞ்சு கண்டத்திலே உள்ள அத்தனை கோடி மக்களின் நாக்குக்கும் அரசர் நாவரசர், அவரை திருநாவுக்கரசர் என்று சொல்லிட்டு சேக்கலார் பாடுறார்.

0: அற்புதமான வாக்கு. திருநாவுக்கரசு வளரி திருத்தொண்டின் நெறி வாழவரு ஞான தவ முனிவர் வாகீசர். ராவணன் விண்வழியாக போய்கொண்டிருந்தான். கைலாய மலைக்கு நேராக அந்த விமானம் தடைபட்டது. திருநந்தி தேவர் சொன்னார், அப்பா தசக்ரீவா, இது கைலாய மலை, இதை வளமாக போனார். அவன் மூர்க்கன், குரங்கு மாதிரி முகம் வச்சுக்கணும், எனக்கு புத்தி சொல்றாயான். யாரால கட்டான்? நோரால கட்டான். இந்த மாடு நம்மை அறவுரை பகர்கிறதே என்ற சீற்றத்தாலே குரங்கு போலே முகம் வைத்து கொண்டு எனக்கு புத்தி சொல்லுகிறாயான்னா அந்த மூடன். நந்தி தேவர் குரங்கினாலே உன் நாடு நகரம் அழிய கடவுதுன்னு, அதனால்தான் அனுமானால அழிஞ்சுது. இந்த மலையையும் மாட்டையும் பேர்த்து எரிவேன் என்று இடும்பு பிடித்த அந்த கொடிய அரக்கன் விமானத்தை விட்டு இறங்கி 20 தோள்களினாலே பேர்த்து கைலாய மலையை அப்படி குலுக்கினான். மேலே இருந்த பிராட்டியார், சுவாமி மலையை அசைகிறதே என்ன, ஒரு சின்ன பையன் மலையை எடுத்து ஆட்டுகிறார் என்று அந்த இட திருவடியின் நகத்தை ஊன்றினார். மேலே என்ன இருந்தது? கைலாசம். அவனுக்கு கை லாசா போச்சு. மேல கைலாஸ், அவனுக்கு கை லாஸ். ஓ என்று கதறி அழுதான். அதனாலே ராவணன் என்று பெயர் பெற்றான். ராவணன் என்றால் ரோதனம் செய்தவன் என்பது பொருள். 1000 ஆண்டு அழுதான். அங்கே வாகீச முனிவர் தவஞ்செய்து கொண்டிருந்தார். அப்பா தசக்ரீவா, அப்பா ராவண, மேலே இருக்கிற பெருமான் பாடலுக்கு இறங்குவான், நீ பாடுன்னு. அவன் சங்கீதம் பூரா தெரிஞ்சவன் தம்பூரா இல்லை. சங்கீதம் பூரா தெரியும், தம்பூரா இல்லை. என்ன செய்வான்? 10 தலையிலே ஒரு தலையை கிள்ளினான், ஒரு கையை ஒடித்து மாட்டினான், நரம்புகளை மீட்டினான், சுருதி கூட்டினான், அற்புதமாக பாடுகிறான்.
1: சிவ சிவ ஹர ஹர தேவா நமோ நம.

தேவ தேவா மகாதேவா என்று உள்ளம் குழைந்து உருகி பாடினான். சுவாமி அருள் புரிந்தார், வெளியே வந்தான், வாளும் நாளும் கொடுத்து அருளினான். ராவணன் பாடி உய்ந்தனன், பண்டை இராவணன் பாடி உய்ந்தனன் என்பது தமிழ் வேதம். அவன் வாழ்ந்ததனாலே உலகம் தாழ்ந்தது. துஷ்டர்கள் வாழ்ந்தால் சாதுக்களுக்கு துன்பம், தேவல் ரொம்ப நாளைக்கு வாழ்ந்தால் 1000 பேரை கொட்டும். இந்த துஷ்டனை பாடி வாழ்வதற்கு துணை செய்தவர் வாகீச முனிவர். துஷ்டனுக்கு உதவி செய்தார் அந்த வாகீசர் தான் திருநாவுக்கரசராக வருகிறார். ராவணனுக்கு உதவி செய்த பாவம் நாவுக்கரசராக வருகிறார் என்று சேர்க்கிறார். பாகி சர்வா.

0: அந்த திருநாவுக்கரசர் சுவாமியுடைய பெருமையை ஒரு நாவினாலே உரை செய்ய உண்ணாமை உணராத நான் எங்கனம் பாடுவேன் என்று திகைக்கின்றார் சேக்கிழார் பெருமான். திருமுனைப்பாடி நாடு திருமுனைப்பாடி என்று ஒரு நாடு உண்டு. அந்த நாட்டிலே இரண்டு சமய குறவர்கள் தோன்றினார்கள். பெரியவர்கள் தோன்றுகின்ற அந்த ஊருக்கும் நாட்டுக்கும் பெருமை வரும். மெய்கண்டார் தோன்றியதினாலே பெண்ணாகடத்துக்கு சிறப்பு. ராமானுஜர் அவதரித்ததினாலே ஸ்ரீபெரும்பூதூருக்கு சிறப்பு. சங்கரர் தோன்றியதினாலே காலடிக்கு பெருமை. மகான்கள் பிறந்தால் அந்த ஊருக்கு பெருமை. இப்ப திருமுனைப்பாடி நாட்டிலே இரண்டு மகான்கள் தோன்றினார்கள்.
1: மரந்தரி தீ நெறி மாற

0: தெய்வீகமான தமிழ்.
1: மரம் தரு தீ நெறி மாற மணி கண்டர் வாய்மை நெறி.

ஆனால் நம்மளவோ பெருலையில் சிறந்த திருமுனைப்பாடி சிறம்பாடு சீர்பாடு இரண்டு பெருமக்கள் தோன்றிய அந்த திருநாட்டை புகழ்ந்து பாடுவது மிகவும் அரிதுன்னு சொன்னார் சேக்கிழார். அத்தகைய திருமுனைப்பாடி நாட்டில எல்லா ஊர்களும் உயர்ந்த ஊர். அங்கே சைவ நெறி ஏழுலகம் பாலிக்கும் தன்மையினால்

தெய்வ நெறி சிவம் பெருக்கன் திருவாமூர் திருவாமூர். ஏழு உலகங்களுக்கும் சைவ நெறியை பாலிக்கின்ற திருவாமூர் திருவாமூர் என்று ஒரு சிறிய திருத்தலம். அந்த திருவாமூரிலே வேளாளர் குலத்திலே குறுக்கையர் குடியிலே புகழனார் புகழனார் என்று ஒரு பெரியவர் தோன்றினார். குறைந்தது நம்முடைய புகழ் 10 மைல் போகணும். தோன்றில் புகழோடு தோன்றுக, அகுதில்லார் தோன்றலில் தோன்றாமை நன்று. ஒருவர் வந்து ஒரு வீட்டில் அழைப்பார், சிங்காரம் சிங்காரம், இங்க ஒத்துணை இல்லையான்னு பின்கட்டுன்னு அவர் வருவார், வாருங்க நான் இங்கே தான் இருக்கிறேன். பின்கட்டு சிங்காரம் முன்கட்டுக்கு தெரியாது, பேர் சிங்காரம், என்ன வாழ்வு. குறைந்தது 10 மைல் புகழை நீட்டணும். இவர் திக்கு எட்டும் புகழை நீட்டினார் புகழனார். அவர் மனைவியார் மாதினியார், மாதி இனியார், மாதி இனி யார், அவர்களை தவிர சிறந்த மாதி இனி யார். அத்தகைய மாதினியார் மணி வயிற்றிலே லட்சுமி தேவி தோன்றியது போலே திகழவரும் திருவனைய திலகவதியார் பிறந்தாரு. நன்னம் லட்சுமி தேவி போலே திலகவதியார் பிறந்தார்கள். பெண் உலகத்துக்கே அவர்கள் திலகம் போன்றவர்கள். 5 ஆண்டுகளுக்கு அப்பாலே ஒரு குழந்தைக்கும் மறு குழந்தைக்கும் நடுவில் 5 ஆண்டுகள் இருக்க வேண்டும். எது பெரியது எது சிறியது என்று கேட்டு தெரிந்து கொள்ளுகின்ற போல இருக்கக்கூடாது. அதை சேக்கிழார் சொன்னார்.

தழைப்ப அருந்தவத்தோர் நெறிவாழ உலகில் வரும் இருள் நீக்கி ஒளி விளங்கு கதிர் போல் பின் மலரு மருள் நீக்கியார் வந்து அவதாரம் செய்தார் வந்து அவதாரம் செய்தார். திலகவதியார் பிறந்து 5 ஆண்டுகளுக்கு அப்பாலே சிவஞான கதிராக

சுவாமிகள் அவதரித்தார்கள். மருள் நீக்கியார் என்று பிள்ளை திருநாமம் இட்டார்கள். எல்லா கலைகளையும் கற்று உணர்ந்தார். சில பேருக்கு ஞானம் வருவது கற்பூர புத்தி, கற்பூரத்தில் தீ வைக்கிறார்கள். கொஞ்சம் பேருக்கு ஞானம் வருவது கரிப்புத்தி, அடுப்பு கறி கொட்டி மேலே கொஞ்சம் நெருப்பு வச்சு விசிறி விட்டாதான் கனையும். அப்படி காலை மாலை டியூஷன் வாத்தியார் வந்து கொஞ்சம் விசிறி விட்டாதான் மண்டையில் ஏறும். அதெல்லாம் கரிப்புத்தி. சிலது கதலித்தண்டு புத்தி. வாழைத்தண்டில் தீ வைக்கிறது எவ்வளோ சுலபம். அஞ்சாறு ஆண்டுகள் அந்த நாக்காலில் உட்காந்து பாலிஷ் போட்டுருப்பேன். கற்பூர புத்தி, கரிப்புத்தி, கதலித்தண்டு புத்தின்னு. இவர் கற்பூர புத்தி. ஜென்மாந்திர சுகிருதம் பள்ளத்திலே வெள்ளம் வந்து தங்குவது போலே சகல கலைகளும் வல்லவராக ஆனார் மருள்நீக்கியார். அவருடைய உடன் பிறந்த தமக்கையார் திலகவதியாரை குலம் நலம் எல்லாம் பொருந்திய கலிப்பகையாருக்கு மனம் பேசினார்கள். இன்னும் திருமணம் ஆகவில்லை. அந்த கலிப்பகையார் சேனையிலே தளபதியாக இருந்தார். வடக்கே அரசர்கள் போருக்கு அழைத்ததனாலே அந்த கலிப்பகையார் வடநாட்டுக்கு போருக்கு போனார். இங்கே நோய்வாய்ப்பட்டு புகழனார் சிவன் திருவடி சேர்ந்தார். கணவனார் மாண்ட அந்த கணமே உயிர் விட்டு விட்டார்கள் மாதினியார். திலகவதியாரும் மருள்நீக்கியாரும் மிக மிக வருந்தினார்கள். யார் ஆற்றும் நாளாற்றும்னு பழமொழி. அந்த நிலையிலே கலிப்பகையார் போருக்கு போனவர் உயிர் கொடுத்து புகழ் பெற்றார். அவருக்கு தம்மை மனம் பேசிய காரணத்தினாலே இனி யாரையும் மணக்க மாட்டேன் என்று நெருப்பிலே விடத் தொடங்கினார் திலகவதியார். தம்பியார் கோ என்று கதறி அழுதார். நீங்கள் மாண்டா நானும் மாண்டு போவேன். தம்பியார் உளராக தம்பியார் வாழ வேண்டும் என்ற தயவினாலே அம்பன் மணி நூல் தாங்காது அனைத்து உயிர்க்கும் அருள் தாங்கி திலகவதியார் கைம்பெண் விரதத்தை அனுஷ்டித்தார். தேச நிலையாமை அறிந்த மருள்நீக்கியார் நந்தனவனங்கள் வைத்தார், திருக்குளம் வெட்டினார், பள்ளிகள் அமைத்தார், சிறந்த தண்ணீர் பந்தல் வைத்தார், அநேக அறங்களை செய்கின்றார்.

0: வேண்டுவன மகிழ்ந்தளித்தும் இருந்தளித்தும் நாவலுக்கு வளம் பெருக நல்கியும் நானிலத்துள்ளோர் யாவருக்கும் தவிராத இகை வினை துறை நின்றாரு.
1: இதுவரை திருநாவுக்கரசர் இலக்கிய பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் திருமுருக கிருபானந்த வாரியார் அவர்கள். நிகழ்ச்சி ஒலிக்களஞ்சியத்திலிருந்து இடம்பெற்றது.
2: இனி திருவிளையாடல் படத்திற்காக டி ஆர் மகாலிங்கம் பாடிய பாடலை கேட்கலாம்.
3: இசை

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் 101.8 நிலையத்தில் நேரம் 9 மணி.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
1: நேர்களை, நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள். நேர்களை, இன்னைக்கு ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில டூ எட் டிலைட்ஸான சாங்க தான் நாங்கள் நேர்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில கேட்க போறோம். ஸோ ரெட்ரோ ராகங்களில் டூ எட் டிலைட்ஸ்ன்னும் போது 80களில் வெளியான சாங்ஸ் தான் நேர்களை இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். அந்த காலம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கேசட்டை போட்டு பேனாவை கையில் வச்சு சுற்றி ரேடியோவுக்கு முன்னாடி உட்கார்ந்த காலங்க 80s எல்லாம். ஸோ பல மியூசிஷியனோட அந்த விரல்களிலிருந்து வந்த ராகத்தையும் பல குரல்களிலிருந்து வந்த ஒரு காதலையும் நம்ம கேட்டு வாழ்ந்த காலம். ஒரு பாட்டு தான் இருக்கும், ஆனால் 1000 நினைவுகள் நம்ம மனசில் இருக்கும். ஸோ இன்றைக்கி 1 மணி நேரம் நம்ம 2026 இல்லைங்க, நம்ம 80களுக்கு போயிடலாம். ஸோ வால்யூமை ஏற்றுங்க, நம்ம மனசை 80s கொண்டு போயிடலாம். இது உங்களுக்கான நேரம், இது நம்ம ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியோட முதல் பாடலை கேட்கலாம். தாய் மனசு திரைப்படத்திலிருந்து

0: நேர்களை, நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் தாய் மனசு திரைப்படத்திலிருந்து மனோ எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் தேவாவுடைய சூப்பரான இசையமைப்பில் ஒலித்தது.
1: நேயர்களே, இன்று காலை 9:10 சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்கலாம்.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: நேர்களை கேட்டிருந்த சூப்பரான பாடல் ஈரமான ரோஜாவே திரைப்படத்திலிருந்து கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகி சேர்ந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: சைபால் வழங்கும் தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: காசி தேசத்துல ஒரு வேடன் இருந்தானா, அவன் வழக்கம் போல காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கிறான். ஒரு மானுக்கு நேரா குறி பார்த்து அம்ப விட்டுருக்கான். குறி தவறி போய் அந்த அம்பு ஒரு பெரிய மரத்து மேல போய் குத்திக்கிட்டுது. விஷந்தடவன் அம்பு, அதனால மரம் வீணா போயிட்டுது. அதுலேருந்த இலை காய் எல்லாம் உதிர ஆரம்பிச்சுட்டுது. கொஞ்ச நாளில் அந்த மரம் பூரா காஞ்சி அப்படியே பட்டு போச்சு. அந்த மரத்தில் ஒரு பொந்து, அதில் ஒரு கிளி ரொம்ப காலமாக இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த மரம் நல்லபடியாக வளமாக இருந்த காலத்தில் நிறைய பறவைகள் அதில் தங்கியிருந்தது. மரம் காய ஆரம்பித்ததும் அந்த பறவையெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சுது, சரி இனிமேல் இந்த மரம் நமக்கு சரிப்பட்டு வராது, வேறு இடம் பார்க்க வேண்டியது தான் அப்படின்னு நினச்சி ஒவ்வொன்றா பறந்து போக ஆரம்பிச்சுட்டுது. கடைசியில் தங்கியிருந்தது அந்த ஒரு கிளி மட்டும்தான். அது அந்த மரத்தை விட்டுட்டு எங்கேயும் போகிறதுக்கு பிரியப்படலை. ஏன்னா அதுக்கு அந்த மரத்து மேலே அவ்வளவு அன்பு. இர தேடுறதுக்கு கூட அந்த கிளி வெளியே போகிறதில்ல. சாப்பிடாமல் இருந்தால் உடம்பு என்னத்துக்கு ஆகும்? கிளி ரொம்ப வாடி போயிட்டுது, சத்தம் போட்டு கத்த கூட அதால் முடியல. அந்த கிளி இப்படி நடந்துக்கிறது தேவலோகத்தில் இருந்த இந்திரனுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருந்ததுதான். நேரில் போய் அந்த கிளியை பார்த்துட்டு வந்தால் தேவையில்லைன்னு தோணுச்சு அவனுக்கு. உடனே தேவலோகத்திலேருந்து புறப்பட்டு பூலோகத்துக்கு வந்து சேர்ந்தான் இந்திரன். ஒரு சாதாரண மனுஷன் மாதிரி அந்த கிளிக்கு முன்னாடி போய் நின்னான். ஏ கிளியே, உனக்கு என்ன பைத்தியமா? இந்த மரத்தில் இலையும் இல்லை காயும் இல்லை, கிளையெல்லாம் காஞ்சி போய் எப்போ ஒடிஞ்சு விழலாம்னு நேரம் பார்த்துக்கிட்டு இருக்குது. நீ இன்னமும் இதையே கட்டிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறியே, உன் கூட இருந்த மற்ற பறவைகள்லாம் பார்த்தியா? இதே காட்டில் உள்ள செழிப்பான மரங்களில் போய் கூடு கட்டிக்கிட்டு சுகமாக இருந்துக்கிட்டு இருக்கு, நீ மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்படணும் அப்படின்னு கேட்டான் இந்திரன். கிளியை சும்மா சோதிக்கிறதுக்காக தான் அப்படி கேட்டிருக்கான். அந்த கிளிக்கு தவ வலிமை அதிகம், அதனால் வந்திருக்கிறது இந்திரன் தாங்கிறது அதுக்கு புரிஞ்சு போச்சு. தேவேந்திரா, நான் இந்த மரத்தில் தான் பிறந்தேன் வளர்ந்தேன். சின்ன வயசுலேருந்து என்னை வளர்த்து காப்பாற்றி ஆளாக்குனது இந்த மரம் தான். எனக்கு பசி எடுத்தப்போ பழம் கொடுத்தது இந்த மரம் தான். எனக்கு ஆபத்து வந்தப்போ அடைக்கலம் கொடுத்தது இந்த மரம் தான். இப்போ இந்த மரம் கஷ்ட திசையில் இருக்குது. இந்த நேரத்தில் நான் மட்டும் நல்லா இருந்தால் போதும்னு நினைக்கலாமா? அது வந்து சுயநலம் இல்லையா? இப்படி இது துன்பப்படுற காலத்தில் நானும் இது கூட இருந்து துன்பத்தை சகிச்சுக்கிறது தான் நியாயம். உதவி செஞ்சவங்களை வந்து உதறி தள்ளுறது நல்லது இல்லைங்கிறது உங்களுக்கே தெரியும். என்னோட நல்ல விரதத்தை குலைக்கிறது மாதிரி அல்லவா இருக்குது நீங்கள் சொல்கிறது. தேவர்களுக்கு ஏற்படுற சந்தேகங்களையே தீர்த்து வைக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிற நீங்கள் எனக்கு இப்படி உபதேசம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டு தான் கிளி. இந்திரனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. இதை கேட்டதும் கிளியே, நண்பர்கள்னால் உன்ன மாதிரி இருக்கணும். பொதுவாக ஒருத்தர் நல்லா இருக்கிறப்போ அவரை சுற்றி நிறைய பேர் இருப்பாங்க, அவர் கொஞ்சம் வீணாக போயிட்டால் அத்தனை பேரும் ஓடி போயிடுவாங்க. நீ அது மாதிரி இல்லை, சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக எடுத்துக்கிட்டேன், உன்னை பாராட்டுறேன், உனக்கு விருப்பமான வரம் ஏதாவது கேளு தரேன் அப்படின்னாராம் இந்திரன். கிளி என்ன வரம் கேட்டது தெரியுமா? இந்த மரம் மறுபடியும் முன்னாடி இருந்தது மாதிரியே இலை பூ கனிகளோட செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு தான் அப்படியே தந்தேன்னார் இந்திரன். அடுத்த வினாடியே மரம் முன்னாடி இருந்ததை விட செழிப்பாக பூத்து குலுங்க ஆரம்பிச்சுட்டுது. அந்த கிளியும் ரொம்ப நாள் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்திரலோகம் போய் சேர்ந்து தான். மகாபாரதத்தில் பீஷ்மர் வந்து தர்மருக்கு இந்த கதையை சொல்கிறார். மற்றவர்கள் வந்து துன்பப்படுறப்போ இந்த கிளி மாதிரி எவன் வந்து பரிவு கொள்கிறானோ அவன் மேன்மை அடைகிறது.

0: நிச்சயம் அப்படின்னு அவர் சொல்கிறார். சரி, அந்த கதையை இந்த சமயத்தில் எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, வயசான காலத்தில் அம்மா அப்பாவை கவனிக்காத பிள்ளைங்க காதில் இது விழட்டுமேங்கிறதுக்காக தான். மற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினாலே அந்த அளவுக்கு மேன்மை கிடைக்கும்னா, பெற்றவங்க துன்பப்படுறப்போ பரிவு காட்டினா எந்த அளவுக்கு மேன்மைங்கிறத நினச்சி பார்க்கணும். ஒரு வயசான அப்பா தன்னோட பிள்ளைய பற்றி ரொம்ப மெச்சிக்கிட்டார், என் பிள்ளை எப்பவும் புத்திசாலித்தனமாக குடும்பம் நடத்துகிறான், அவன் சம்சாரம் கோவிச்சுக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போகிற அளவுக்கு அவன் நடந்துக்கிட்டதே இல்லை அப்படின்னார். அப்படிங்களான்னு கேட்டோம். ஆச்சரியமாக, ஆமாங்க, ஏன்னா இவனே அவங்க வீட்டுக்கு போய் வீட்டோட மாப்பிள்ளையாக தங்கிக்கிட்டான் அப்படின்னார். இவெல்லாம் எந்த காலத்தில் அப்பா அம்மாவை காப்பாற்றுறது?
1: சைபால் வழங்கிய தென்கச்சிக்கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சைபால் நிறுவனத்தார்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூ இட் டிலைட்ஸ்.

0: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
1: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
0: செம்ம டேஸ்ட்.
1: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூயட் டிலைட்ஸ்.

நேரில் நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் இதய கோவில் திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் இளையராஜாவோட வரிகளில் ஒலித்தது. நேரில் நீங்க கேட்ட என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ரெட்ரோ ராகங்கள் கேட்டுட்டு இருக்க நேரம் 9:30 ஆயிடுச்சுங்க. நம்மளோட 80களின் பாடல்கள் அப்படின்னாலே நம்ம மனசுக்குள்ள ஒரு மென்மையான ஒரு பயணம் தொடங்கிடும் அப்படின்னே சொல்லலாம். அந்த காலத்து

0: இதில் நீங்கள் கேட்ட அந்த சூப்பரான பாடல் கடலோர கவிதைகள் திரைப்படத்திலிருந்து ஜெயச்சந்திரன் ஜானகி இணைந்து பாடிய பாடல் இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800420223.

0: वर्क फ्रॉम होम, हाई सैलरी और एक लिख लिया।
1: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. ஆர்பிஐ சொல்கிறது,
2: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
3: நேர்களே, நம்முடைய காலம் மாறலாம், தலைமுறைகள் கூட மாறலாம், ஆனால் சில பாடல்களோட இனிமை மட்டும் என்னைக்குமே மாறாதுங்க. 80s காலத்தோட அழகான டூயட் பாடல்கள் இன்றைய நம்முடைய ரெட்ரோ ராகங்கள் நிகழ்ச்சியில் ஒலித்துட்டு கொண்டிருக்கிறது நேர்களே. ஸோ அடுத்த பாடலை கேட்க எல்லாம் தயாராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பாடலோடு உங்களுடைய நினைவுகளையும் சேர்த்துக்கோங்க. அடுத்த பாடல் இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து.

0: இணைந்த கைகள் திரைப்படத்திலிருந்து தீபன் சக்கரவர்த்தி வித்யா அவர்கள் இணைந்து பாடிய பாடலை கேட்டீர்கள்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: ஓடிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரெட்ரோ ராகங்கள். இன்று இதயங்கள் பேசும் காதல் கானங்களாய் இது டூயட் டிலைட்ஸ்.

நேர்களை, நீங்க கேட்ட அந்த சூப்பரான பாடல் உன்ன நினைச்சேன் பாட்டு படிச்சேன் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் ஸ்வர்ணலதா இணைந்து பாடிய பாடல், இளையராஜாவோட இசையமைப்பில் ஒலித்தது.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேர்களே, மீண்டும் மலரும் நினைவுகள், மீண்டும் மனதை வருடும் டூயட் டெலைட்ஸ். இது உங்கள் ரெட்ரோ ராகங்கள். 80களின் பொற்கால இசையை இதயம் தொழும் இனிய பாடல்களாய் தொடர்ந்து கேளுங்கள். இது ரெட்ரோ ராகங்களின் டூயட் டெலைட்ஸ்.

நேர்களை கேட்ட அந்த சூப்பரான பாடல் வேலைக்காரன் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் மு மேத்தா வரிகளில் ஒலித்தது. நேர்களை உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம் கேட்கலாம். முதலில் காய்கறிகளின் விலை நிலவரம். கத்தரிக்காய் 40 ரூபாய், வெண்டைக்காய் 50 ரூபாய், தக்காளி நாட்டு ரகம் 23 ரூபாய், தக்காளி ஆப்பிள் ரகம் 30 ரூபாய், அவரை 45 ரூபாய், புடலங்காய் 40 ரூபாய், பீர்க்கங்காய் 48 ரூபாய், சுரைக்காய் 28 ரூபாய், பாகற்காய் 58 ரூபாய், கொத்தவரை 40 ரூபாய், பூசணிக்காய் 20 ரூபாய், அரசாணிக்காய் 20 ரூபாய், பச்சை மிளகாய் 40 ரூபாய், சின்ன வெங்காயம் 75 ரூபாய், பெரிய வெங்காயம் 60 ரூபாய், பொரியல் தட்டை 45 ரூபாய், முருங்கைக்காய் 35 ரூபாய், தேங்காய் 65 ரூபாய், மாங்காய் 120 ரூபாய், வாழைக்காய் 45 ரூபாய், சேனைக்கிழங்கு 40 ரூபாய், மரவள்ளிக்கிழங்கு 35 ரூபாய், சர்க்கரை வள்ளிக்கிழங்கு

45 ரூபாய், உருளைக்கிழங்கு 55 ரூபாய், மேரக்காய் 25 ரூபாய், முள்ளங்கி 30 ரூபாய், கேரட் 55 ரூபாய், பீட்ரூட் 50 ரூபாய், நூல்கோல் 45 ரூபாய், முட்டைகோஸ் 25 ரூபாய், காலிஃப்ளவர் 45 ரூபாய், பட்டாணி 130 ரூபாய், வெள்ளைப்பூண்டு 150 ரூபாய், இஞ்சி 160 ரூபாய், புஷ்பீன்ஸ் 90 ரூபாய், டபுள் பீன்ஸ் 70 ரூபாய், ஊட்டி அவரை 90 ரூபாய், குடைமிளகாய் 70 ரூபாய், பஜ்ஜி மிளகாய் 50 ரூபாய், புரொக்கோலி 90 ரூபாய், கருவேலப்பிள்ளை 40 ரூபாய், கொத்தமல்லி 70 ரூபாய், புதினா 60 ரூபாய், கீரை வகைகள் அனைத்தும் 60 ரூபாய், வாழைத்தண்டு 10 ரூபாய், வாழை இலை 50 ரூபாய், வாழைப்பூ 10 ரூபாய், நெல்லிக்காய் 90 ரூபாய், வெள்ளரிக்காய் 45 ரூபாய், மக்காசோளக்கதிர் 30 ரூபாய், எலுமிச்சை 150 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. தொடர்ந்து கேட்கலாம் பழங்களின் விலை நிலவரம். கொய்யா 80 ரூபாய், பப்பாளி 50 ரூபாய், மாதுளம்பழம் 140-160 ரூபாய், திராட்சை 100 ரூபாய், மாம்பழம் 120 ரூபாய், வாழைப்பழம் பூவன் 50 ரூபாய், ரஸ்தாளி 70 ரூபாய், மோரிஸ் 45 ரூபாய், நேந்திரன் 55 ரூபாய், செவ்வாழை 80 ரூபாய், கற்புளவள்ளி 50 ரூபாய், ஆப்பிள் 230 ரூபாய், ஆரஞ்சு 130 ரூபாய், சாத்துக்குடி 100 ரூபாய், அன்னாசி பழம் 90 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது. நேர்கள் இதுவரை கேட்டது உதகை உழவர் சந்தையின் காய்கறி மற்றும் பழங்களின் விலை நிலவரம்.

நேர்களை கேட்ட அந்த பாடல் குரு சிஷ்யன் திரைப்படத்திலிருந்து மனோஜ் சித்ரா இணைந்து பாடிய பாடல். இளையராஜாவோட இசையமைப்பில் இளையராஜாவோட வரிகளில் ஒலித்தது. நேர்களை, இரு குரல்கள் ஒரு இசை, ஆயிரம் நினைவுகளை நமக்கு தந்தது. காதலையும் நட்பையும் பிரிவையும் பாசத்தையும் இரு குரல்கள் வழியாக நம் மனதில் அழகாக பதித்த அந்த 80s டூயட் பாடல்கள் இன்றும் நம் நினைவில் புதுமையாகவே இருக்குங்க. ஸோ அந்த பொற்கால இசையின் இனிமையை மீண்டும் ரசித்த இந்த டூயட் டிலைட்ஸ் பயணம் இத்துடன் நிறைவடைகிறது. ஸோ பாடல்கள் முடிஞ்சாலும் அந்த பாடல்கள் தரும் நினைவுகளும் சரி உணர்வுகளும் சரி ஒருபோதுமே முடியாதுங்க. ஸோ நேற்று பிறந்த பாடல்கள் அல்ல, என்றும் வாழும் நினைவுகள் அப்படின்னே டூயட் டிலைட்ஸோட ரெட்ரோ ராகங்களை சொல்லலாம். ஸோ மீண்டும் ஒரு இனிய பயணத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அஜய் எல்ஜியா பிராங்க்லின்.

0: என்னென்ன என்பதை குறித்து மாணவர்களை பேச கேட்கலாம்.
1: ஹாய், உங்க பேர் என்ன?
2: என் பேர் ஜோஹன் சமணா.
1: ஓகே, உங்களை என்னன்னு கூப்பிடுவாங்க வீட்டுல?
2: என்னை வந்து சமணான்னு கூப்பிடுவாங்க.
1: சமணா அப்படின்னு கூப்பிடுவாங்களா? ஓகே, எந்த கிளாஸ் படிக்கிறீங்க சமணா?
2: நான் வந்து 9th grade படிக்கிறேன்.
1: 9th standard படிக்கிறீங்க. ஓகே, எப்படி போகுது உங்களுடைய ஸ்டடீஸ் எல்லாம்?
2: நல்லா போகுது. நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன்.
1: ஓகே, உங்களுக்கு 9th standardலயே குரூப்ஸ் வந்துருமா?
2: ஆமா.
1: ஓகே, எதனால நீங்க காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கீங்க?
2: நான் வந்து லாயர் ஆகலாம்னு ஒரு பிளான் இருக்கேன், அதனால நான் வந்து காமர்ஸ் குரூப் எடுத்திருக்கேன்.
1: ஓகே, காமர்ஸ் குரூப் வந்துட்டு 9th standardலயே எடுத்திருக்கீங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச சப்ஜெக்ட் அப்படின்னா என்ன சொல்றீங்க?
2: எனக்கு ரொம்ப பிடிச்சது எக்கனாமிக்ஸ்.
1: எக்கனாமிக்ஸ், எதனால எக்கனாமிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
2: எனக்கு அந்த மிஸ்ஸும் பிடிக்கும், அவங்க எடுக்கிற விதம் வந்து நல்லா இருக்கும், அது பிடிக்கும்.
1: அதனால பிடிக்கும், ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க. ஓகே, சமண்ணாவோட ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்னென்ன?
2: நான் ஃப்ரீ டைம்ல வந்து டிராயிங் பண்ணுவேன், பெயிண்டிங் பண்ணுவேன். அதுக்கப்புறம் நான் பாட்டு போட்டு அது கூட நான் பாடுவேன்.
1: ஓ, நல்லா சிங் பண்ணுவீங்க சாங்ஸ் எல்லாமே. ஓகே, எங்கேக்கா ஒரு ஏதாவது ஒரு சாங் 2 lines பாட முடியுமா உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்?

0: கதைக்கு பறந்து போனாக.
1: சூப்பர் சம்மனா, அழகா பாடுனீங்க. இப்ப நீங்க ஃப்ரீ டைம்ல வந்துட்டு நிறைய ஆக்டிவிட்டிஸ், அதாவது சாங்ஸ் கேட்பேன்னு சொல்லிருக்கீங்க, டிராயிங் பெயிண்டிங் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? இதை தவிர வேற ஏதாவது கேம்ஸ்ல உங்களுக்கு அதிகமான இன்ட்ரெஸ்ட் இருக்கா?
0: கேம்ஸ் வந்து எனக்கு வந்து டென்னிஸ் பிடிக்கும். அதுக்கப்புறம் ஸ்கேட்டிங் கொஞ்சம் சின்ன வயசுல இருக்கும் போது ஸ்கேட்டிங் கொஞ்சம் பண்ணுவீங்க.
1: ஓகே, இப்ப நீங்க லாயர் ஆகணும்னு சொன்னீங்க இல்லையா, உங்களுக்கு அந்த ஆர்வம் எதனால வந்து?
0: என்னன்னா வந்து வீட்டுல வந்து காமன் டாபிக் பேசிட்டு இருக்கும் போது நான் வந்து ரிசன் பண்ணி அது பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து நான் வந்து பேசுவேனா, அதனால எங்க ஃபேமிலியில இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் நல்லா பேசுறேன் சோ லாயர் ஆகலான்னு சொன்னாங்க. அதனாலதான்
1: லாயர் ஆகலாம்னு சொல்லிட்டு. இப்ப வீட்டுல எல்லாம் நிறைய விஷயங்கள் பேசும் போது என்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்க வந்து ஐடியாஸ் எல்லாம் குடுப்பீங்க?
0: எங்க அம்மா வந்து டீச்சர், சோ அவங்க வந்து எல்கேஜி யூகேஜி ஹேண்டில் பண்ணும்போது அவங்களுக்கு வர அவங்க என்ன ஹாப்பினஸ் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ண டிஃபிகல்டிஸ் எல்லாம் சொல்லும் போது நான் வந்து அதுக்கு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவேன்.
1: ஓகே, நிறைய விஷயங்களை வந்து அப்ப நீங்க அப்சர்வ் பண்றீங்க இல்லையா, என்ன மாதிரி விஷயங்கள்ல வந்து நம்ம எப்படி இருந்தா அதை வந்து நம்மளால சால்வ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியாஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு சம்மனாக்கு. ஓகே, வெரி குட், சூப்பர். நீங்க அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, உங்களுடைய எய்ம் வந்து அச்சீவ் பண்றதுக்கு வந்து நாங்களும் உங்களை வந்து வாழ்த்திக்கிறோம். உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்கீங்க சம்மனா?
0: எங்க வீட்டுல நான், எங்க அம்மா, எங்க பாட்டி, எங்க தாத்தா இருக்கும்.
1: ஓகே, யாருக்கு நீங்க பெட்டு ரொம்ப?
0: என்னோட அம்மாதான் ரொம்ப பிடிக்கும்.
1: அம்மானா ரொம்ப பிடிக்கும். அம்மா வந்து என்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எது அம்மா கிட்ட?
0: அம்மா வந்து எல்லா வேலையும் பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்னு நினைப்பாங்க. சோ அந்த மாதிரி நானும் இருக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களும் நல்லா பாடுவாங்க.
1: ஓ, அவங்களும் ஸ்வீட்டா பாடுவாங்களா? அதனாலதான் நீங்களும் ஸ்வீட்டா பாடுவீங்க. என்ன மாதிரி ஒர்க் எல்லாம் ஹெல்ப் பண்ணி தருவீங்க?
0: நான் வந்து அவங்களுக்கு சில லைக் அவங்க வந்து கிளாஸ்ல ஏதாவது ப்ராஜெக்ட் எல்லாம் போடணும்னா அவங்களுக்கு டிராயிங் பண்ணி பெயிண்டிங் கட்டிங் அதெல்லாம் பண்ணி கொடுப்பேன். அதுக்கப்புறம் வீட்டுல வந்து நான் ஃப்ரீ டைம்ல வந்து ஒர்க் இல்லாத போது லைக் வீடு கூட்டுறது நார்மலா அந்த மாதிரி எல்லாம் பண்ணுவேன்.
1: நமக்கு நிறைய ஹெல்ப் எல்லாம் பண்ணி கொடுப்பீங்க. ஓகே, சூப்பர். நீங்களும் அம்மாவும் அடிக்கடி அவுட்டிங் எல்லாம் போவீங்களா? என்ன மாதிரி பிளேஸ்க்கு எல்லாம் போயிருக்கீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து?
0: ஆக்சுவலி நான் வந்து ஊட்டில இருக்கிறதுனால நாங்க இங்க போட் ஹவுஸ் போனோம், அது வந்து நல்லா இருக்கும், எனக்கு பிடிக்கும் ரொம்ப, அதனால போட் ஹவுஸ் போயிருக்கோம். அப்புறம் ஷாப்பிங் பண்றதுக்காக மோஸ்டா நாங்க ஷாப்பிங் பண்றதுக்காக சூப்பர் மார்க்கெட், அப்புறம் மார்க்கெட் ஊட்டி குன்னூர் அங்கெல்லாம் போவோம்.
1: போவீங்க, ஜாலியா வந்து அம்மா கூட பர்ச்சேசிங் எல்லாம் நிறைய பண்ணுவீங்க. ஓகே, சோ நம்ம எய்ம வந்து அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா என்னெல்லாம் பண்ணலாம்னு நீங்க நினைக்கிறீங்க?
0: நம்ம வந்து நிறைய பேர் சுத்தி இருக்காங்க, சோ அவங்க அவங்க ஒப்பீனியன் வேற வேற டிஃபர் ஆகும்.

0: நம்ம வந்து நம்ம குட் ஒபினியன்ஸ் எடுத்துட்டு மீதி எல்லாம் நம்மள வந்து விட்டு பேட் ஒபினியன்ஸ் எல்லாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து நம்ம கோல் வந்து கரெக்டா அதை நோக்கி போகணும். We have to set a goal. அதுக்கு வந்து நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணி அது முடிஞ்ச அளவுக்கு நம்ம அச்சீவ் பண்ணணும்.
1: வெரி குட், ரொம்ப அழகா சொன்னீங்களே. ஹார்ட் ஒர்க் பண்ணா நம்மளால எந்த விஷயத்தையுமே ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது பாடல் இருக்கா?
0: நான் இப்ப பாடின சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
1: ஓகே, அது என்ன படம்?
0: அது வந்து சைக்கோ படத்துல இருந்தாரு.
1: ஓகே, நீங்க அழகா பாடின அந்த சூப்பரான சாங் உங்களுக்காக பிளே பண்ணலாம். தேங்க்யூ சமனா.

0: ஹாய், ஹலோ, வணக்கம். உங்களுடைய பேர்?
1: மேம் ரிவேகா மேம்.
0: ஓகே, ரிவேகா, என்ன பண்றீங்க
1: மேம்? நான் திருச்சியில இந்திரா காந்தி காலேஜ்ங்கிற நேம் காலேஜ்ல வந்து பிஎஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செகண்ட் இயர் பண்ணிருக்கேன் மேம்.
0: ஓகே, எப்படி போகுது உங்களுடைய ஸ்டடிஸ் எல்லாம்?
1: எஸ் மேம், இட் வாஸ் குட், இட்ஸ் கோயிங் குட். அண்ட் எனக்கு வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வந்து இப்போதான் காலேஜ் ஜாயின் பண்றதுக்கு ஒரு

0: ஒன் மந்த் முன்னாடி தான் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருந்தது.
1: சோ
0: பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லி காலேஜ் பார்த்து ஜாயின் பண்ணியாச்சு.
1: ஓகே, இப்ப வந்து நீங்க எந்த இயர் படிச்சிட்டு இருக்கீங்க காலேஜ்ல?
0: செகண்ட் இயர் மேம்.
1: செகண்ட் இயர் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்ப வந்து உங்களுடைய எய்ம் வந்து ஸ்கூல் படிக்கும் போது என்னவா இருந்தது?
0: ஸ்கூல் படிக்கும் போது யூபிஎஸ்சி சர்வன்ட் ஆகணுங்கிறது தான் என்னுடைய எய்ம். இப்ப வரைக்கும் அதுதான் என்னுடைய எய்மா இருக்கு.
1: அதுதான் எய்ம் இல்லையா? காலேஜ் ஸ்டடிஸ் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா கோச்சிங் கிளாஸ் போலாம் அந்த மாதிரி ஐடியா பண்ணிருக்கீங்களா?
0: எஸ் மேம்.
1: ஓகே, உங்களுடைய எய்ம் வந்து அதுதான், அதை அச்சீவ் பண்ணுன்றக்காக நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலேஜ் ஸ்டடிஸ் முடிக்கணும் அப்படின்றனால செலக்ட் பண்ணிருக்கீங்க.
0: எஸ் மேம்.
1: ஓகே, உங்க வீட்டுல எத்தனை பேர் ரிவேகா?
0: எங்க வீட்டுல 4 பேர் மேம். என் பேரண்ட்ஸோட சேர்த்து 6 பேர் மேம்.
1: 6 பேர். ஓகே, இப்ப நீங்க வந்து காலேஜ் ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறீங்களா இல்ல வீட்டுல இருந்தா போயிட்டு வரீங்களா?
0: ஹாஸ்டல்ல தங்கிதான் படிக்கிறேன்.
1: ஹாஸ்டல்ல இருந்தா படிச்சுட்டு இருக்கீங்க. ஓகே, உங்களுடைய காலேஜ் ஸ்டடீஸ்ல வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா? சோ அதுல உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு?
0: க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஆர்த்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க மேம்.
1: ஓகே,
0: அவங்க தான் எனக்கு இந்த காலேஜ்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்.
1: க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஓகே,
0: அவங்களை தவிர்த்து மற்ற எல்லாருக்கிட்டையும் கேஷுவலா பேசுவாங்க மேம்.
1: ஓகே, காலேஜ்னாலே வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கூல் ஸ்டடீஸ்ல இருந்து டிஃபரெண்டா இருக்கும் இல்லையா? சோ அந்த மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் எல்லாம் நீங்க ஃபீல் பண்ணீங்க காலேஜ் போன பிறகு?
0: ஸ்கூல்ல வந்து அவங்க என்னென்ன படிக்கணும்னு ப்ராப்பரா ஷெட்யூல் போட்டு கொடுத்துருவாங்க. பட் காலேஜ்ல அப்படி கிடையாது, டோட்டலா டிஃபரெண்ட் மேம்.
1: என்னென்ன
0: படிக்கணும், எவ்வளவு படிக்கணும், நம்ம தான் ஷெட்யூல் போட்டு நம்ம தான் அதுக்கு ஏத்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணணும்.
1: இப்ப நீங்க வந்து ஏதாவது ஸ்போர்ட்ஸ்ல எல்லாம் அதிகமா வந்து இன்வால்வ் ஆயிருக்கீங்களா?
0: இல்ல மேம்.
1: இல்ல, ஸ்கூல் டேஸ்ல?
0: ஸ்கூல் டேஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்கேன் மேம். பேஸ்கெட் பால், செஸ் அவ்வளவுதான் மேம்.
1: அதுலாம் இருந்திருக்கீங்க. நம்மளுடைய எய்ம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னாக்கா என்னெல்லாம் பிளான் பண்ணி நம்மளுடைய லைஃப்ல வந்து நம்ம அந்த எய்ம் அச்சீவ் பண்றதுக்கு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க?
0: ப்ராப்பரான ஷெட்யூல், அந்த ஷெட்யூல வந்து கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும் மேம். அவ்வளவுதான்.
1: அவ்வளவுதான், ஈஸி அண்ட் சிம்பிள் இல்லையா? 2 லைன்ஸ்லயே சொல்லி முடிச்சிடலாம். ஓகே ஓகே, நீங்களும் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா?
0: எஸ் மேம்.
1: ஓகே, உங்களுக்கு வந்து சமைக்கலாம் தெரியுமா ரிவேகாக்கு?
0: எனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் மேம். எனக்கு வந்து ஒரு பேசிக்ஸ் மட்டும் தெரியும்.
1: என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க இது வரைக்கும் அந்த மாதிரி?
0: சாம்பார், ரெகுலரா வீட்டுல பேசிக் என்னென்ன பண்ணுவாங்களோ அதெல்லாம்
1: பண்ணிருக்கீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச படம் ஏதாவது இருக்கா?
0: எல்லாமே
1: பாப்பேன். மூவிஸ் எல்லாம் போயிருக்கீங்களா?
0: ரேரா தான் போவேன் மேம். ஃபேமிலியோட போயிருக்கேன் மேம்.
1: ஓகே, ஃபேமிலியோட என்ன பிலிம் பாத்திருக்கீங்க?
0: மாஸ்டர் பார்த்தேன் மேம். அதுக்கப்புறம் கருப்பு மூவி பார்த்தேன்.
1: என்ஜாய் பண்ணீங்களா மூவிஸ் எல்லாம் பார்த்து?
0: எஸ் மேம்.
1: ஓகே, உங்களுக்கு பிடிச்ச பாடல் ஏதாவது இருக்கா?
0: காலா மூவில இருந்து கண்ணம்மா சாங் பிடிக்கும்.
1: அந்த பாடல் பிடிக்கிறதுக்கான ஏதாவது ரீசன் இருக்கா?
0: சாங்கோட லிரிக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மேம்.
1: ஓகே, இவ்வளவு நேரம் சூப்பரா பேசின உங்களுக்காக கண்டிப்பா அந்த சூப்பரான சாங் வந்து காலா திரைப்படத்துல வந்துட்டு இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணலாம். தேங்க்யூ.
0: தேங்க்யூ.

0: ஏன் மாணவர் குரல் நிகழ்ச்சி நம்ம கூட பேசுறதுக்காக ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹாய், ஹலோ, வணக்கம். உங்க பேர் என்ன?
1: என் பேர் ஷாலும் டெபோரா.
0: ஷாலும் டெபோரா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வந்து ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் படிச்சுட்டு இருக்கேன், ஸ்ரீ ராமகிருஷ்ணா ஹாஸ்பிட்டல்ல.
0: ஓகே, எப்படி போகுது உங்களுடைய ஸ்டடிஸ் எல்லாம்?
1: கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கு, பட் வந்து அட் சேம் டைம் பண்ணாவும் போகுது.
0: பண்ணாவும் இருக்கு. ஓகே, இப்பதான் நியூவா ஜாயின் பண்ணிருக்கீங்க, காலேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? ஸ்கூல் லைஃப்ல இருந்து டிஃபரெண்டா இருக்கா, இல்ல வந்து ஜாலியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றீங்களா?
1: ஸ்கூல் லைஃப் மாதிரி வரல, பட் வந்து ஓகேவா போகுது. ஸ்கூல் லைஃப் தான் பெஸ்ட், பிகாஸ் வந்து அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் வந்து இங்க இன்னும் எனக்கு செட் ஆகல, இப்பதான் ஜாயின் பண்ணிருக்கனால. பட் வந்து போக போக செட் ஆயிரும்னு ஒரு பிலீஃப்.
0: ஓகே, ஏன்னா நம்மளுக்கு ஸ்கூல் லைஃப்ல இருக்கும் போது எப்பதான் காலேஜ் போவோமோ, இந்த ஸ்கூல் லைஃப் எப்பதான் முடியுமோ அப்படின்னு இருந்திருக்கும் இல்லையா? நீங்க அந்த மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா இன்னைக்கு ஸ்கூல் லைஃப்ல இருக்கும் போது?
1: நான் எவ்ரிடே ஃபீல் பண்ணுவேன், பட் வந்து ஸ்கூல் லைஃப்ல இருந்து முடிஞ்சு காலேஜ்க்கு வரும்போது தான் வந்து ரொம்ப ரிக்ரெட் பண்றேன், ஸ்கூல் லைஃப் வந்து இன்னும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிருக்கணுமோ அப்படின்னு.
0: இப்ப வந்து காலேஜ் லைஃப் போனதுக்கு அப்புறம் அப்பா அப்படி திரும்பி பார்க்க தோணுதுல, ஸ்கூல் லைஃப் எப்படி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. என்னென்ன விஷயங்கள்லாம் ரொம்ப மிஸ் பண்றீங்க ஸ்கூல் லைஃப்ல?
1: என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கூல் என்விரான்மெண்ட், அதுக்கப்புறம் ஸ்கூல் ஃபுட், அதுக்கப்புறம் டீச்சர்ஸும் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன்.
0: ஓகே, கண்டிப்பா காலேஜ் லைஃப்ல அது எல்லாமே மாறுது இல்லையா?
1: ஆமா.
0: ஓகே ஓகே, உங்க வீட்டுல எத்தனை பேர்?
1: எங்க வீட்டுல வந்து மம்மி, டாடி, அப்புறம் எனக்கு ஒரு தங்கச்சி.
0: ஓகே, அம்மா என்ன பண்றாங்க?
1: மம்மி வந்து ஹோம் மேக்கர், டாடி வந்து இன்டீரியர் டெக்கரேட்டர், அப்புறம் வந்து தங்கச்சி வந்து இப்போ 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான்.
0: இப்ப வந்துட்டு உங்களோட எய்ம் வந்து நீங்க என்ன ஆகணும்னு ஆசை இருந்தது உங்களுக்கு?
1: எனக்கு வந்து பார்மகாலஜி படிக்கணும்னு ஆசை இருந்துச்சு, பட் வந்து அந்த மைண்ட் செட் மாதிரி நான் வந்து இப்போ பிஎஸ்சி டயாலிசிஸ் டெக்னாலஜி பண்ணிட்டு
0: இருக்கேன்.
1: சோ அதுக்கு எம்எஸ்சி நெஃப்ரோலஜிலான ஒரு ஐடியால இருக்கேன்.
0: ஓகே, அப்ப வந்து உங்களோட எய்ம்ல இருந்து இங்க கொஞ்சம் மாறி இருக்கீங்க இல்லையா? ஓகே, இப்ப இதுல வந்து உங்களுடைய ஸ்டடீஸ்ல வந்து நீங்க கத்துக்கிற புது புது விஷயங்கள்லாம் என்னெல்லாம் இருக்கு, இதெல்லாம் டிஃபரன்ஸா நீங்க ஃபீல் பண்றீங்க?
1: ரொம்ப டெடிக்கேட்டடா ஒர்க் பண்ணணும்னு ஃபீல் பண்றேன். அப்புறம் அதுதான் மெயினா நான் ரொம்ப ஃபீல் பண்றேன், ரொம்ப டெடிக்கேட்டடா இருக்கணும், ஒரு ஹெல்பிங் டெண்டன்சி இருக்கணும்.
0: ஓகே, மெடிக்கல் ஃபீல்ட்லன்னு போது இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கு இல்லையா?
1: ஆமா.
0: உங்களுக்கு எவ்வளவு இயர்ஸ் கோர்ஸ் இது?
1: இது வந்து 3 இயர்ஸ் கோர்ஸ், அப்புறம் 1 இயர் இன்டர்ன்ஷிப்.
0: ஓகே, இதை முடிச்சுட்டு நீங்க ஹையர் ஸ்டடீஸ் போற ஐடியா இருக்கா, இது நீங்க ஜாப் போலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிருக்கீங்களா?
1: ஹையர் ஸ்டடீஸ் பர்சியூ பண்ணலான் இருக்கேன்.
0: ஓகே, அது எவ்வளவு இயர்ஸ் இருக்கும் உங்களுக்கு?
1: அது 2 இயர்ஸ்.
0: அதை முடிச்சா ஜாபுக்கு நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம்.
1: ஆமா.
0: ஓகே, அதுக்கப்புறம் என்ன மாதிரியான ஜாப் வந்து இதுக்கு அவைலபிளா இருக்கு?
1: அதுக்கப்புறம் வந்து கிளினிக்ஸ் வச்சுக்கலாம், அப்புறம் வந்து டெக்னீஷியனா போலாம், இன்னும் அதுலயே எம்டி எல்லாம் படிச்சா நெஃப்ரோலஜிஸ்ட் ஆகலாம். சோ இன்னும் கரெக்டா ஸ்டடியா எதுவும் பிளான் பண்ணல.
0: பிளான் பண்ணல, இப்பதான் அடி எடுத்து வச்சிருக்கீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இல்லையா? ஓகே, நம்மளா அந்த கோர்ஸ் முடியும் போது நம்மளுக்கு ஒரு பிளான் கிடைக்கும் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. ஓகே, ஷாலமோட ஃப்ரீ டைம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் என்னென்ன, என்னெல்லாம் பண்ணுவீங்க?
1: ஃப்ரீ டைம் வந்து பென்ச் கூட உட்கார்ந்து சிங்கிங், அப்புறம் வந்து என்னோட ஹாபிஸ் வந்து மெயினா ஸ்டோரி புக் ரீட் பண்றது, ஆன்லைன் புக்ஸ் எல்லாம் ரீட் பண்ணுவேன்.
0: உங்களுடைய எய்ம், உங்களுடைய கோல் சீக்கிரமா நீங்க அச்சீவ் பண்றதுக்கு நாங்க உங்களை வந்து வாழ்த்திக்கிறோம். ஓகே.

0: உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் ஏதாவது இருக்கா?
1: பிடிச்ச விஷயம் மம்மி டாடி கூட என்னோட ஃபேமிலி கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்றது. நேச்சர் வந்து ரொம்ப ரசிப்பேன் நானு, அது ரொம்ப பிடிக்கும். பிளான்ட் பிளார்ஸ் எல்லாம். அப்புறம் நிறைய ஊருக்கெல்லாம் போகணும், விசிட் பண்ணும், டிராவல் பண்ணும் ரொம்ப ஆசை.
0: ஓகே, ஃபேமிலியோட அந்த மாதிரி எந்த பிளேஸ்க்கு வந்து போயிருக்கீங்க அதிகமா?
1: ஃபேமிலியோட இப்ப ரீசெண்டா வந்து கேலிகட் போனோம். அது வந்து ரொம்ப ஒரு மெமரபிள் ஆன ட்ரிப், ஒரு அன்பர்கெட்டபிள் ட்ரிப். கேலிகட்ல மோஸ்டா நாங்க வந்து பீச்சுக்கு தான் போனோம். பீச்சுக்கு போனோம், அப்புறம் வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் போனோம்.
0: ஓகே, சூப்பர். ஸ்டடிஸ் எல்லாம் நல்லா சூப்பரா கம்ப்ளீட் பண்ணிட்டு அப்புறம் ஃபேமிலியோட நீங்க நிறைய லீவ் டைம்ல வந்து என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா?
1: ஓகே.
0: இவ்வளவு நேரம் ஸ்வீட்டா பேசுறவங்களுக்காக ஏதோ ஒரு சாங் வந்து பிளே பண்ணலாம். தேங்க்யூ.
1: ஓகே, தேங்க்யூ.

உயரத்தை அடைய நம்பிக்கை அவசியம். அந்த நம்பிக்கை உங்கள் மேல் இருப்பது அத்தியாவசியம் என்ற சிந்தனையை நம் மனதில் வைப்போம். நேர்கள் இதுவரை கேட்டது மாணவர் குரல்.

0: ഗുഡ് മോർണിംഗ് നീൽ ഗ്രീസ്.
1: குட் மார்னிங். நீலகிரிஸ் மட்டும் இல்லைங்க, உங்களுக்கும் தான் சுவாரஸ்யமான விஷயங்கள், வாசிப்பை நேசிக்க புதின பக்கங்கள், நாள்தோறும் விதவிதமான தகவல்களுடன் உங்களை வரவேற்கிறது குட் மார்னிங் நீலகிரிஸ். தினமும் காலை 7:25 கேட்க தவறாதீர்கள். உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8
0: எங்கள் நிகழ்ச்சிகளை இணைய வழியிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு மகிழலாம்.

0: நிலையத்தில் நேரம் 11 மணி.
1: வணக்கம். செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் லட்சுமி ராகவன். டிஜிட்டல் பண பரிமாற்ற முறையில் யுபிஐ பண பரிவர்த்தனை முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா ரஷ்யா இடையேயான நட்புறவை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புட்டினுடன் விவாதித்தார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் அடுத்த மாதம் 2ஆம் தேதி வரை கனடா மற்றும் அமெரிக்காவில் அரசுமுறை பயணம் மேற்கொள்கிறார். கோதுமை மாவு மற்றும் அது சார்ந்த தயாரிப்புகளின் ஏற்றுமதிக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தளர்த்தியுள்ளது. சென்னையில் புதிய குளிர்சாதன மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தலைமைச் செயலகத்தில் மாநில

0: நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் தலைமையில் நடைபெற்றது. தமிழகத்தில் மக்களின் வாழ்க்கை தரத்தை பாதிக்காத வகையில் வளர்ச்சித் திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கூறியுள்ளார். தமிழக அரசு நடத்தும் போட்டித் தேர்வுகளுக்கான பயிற்சியில் பங்கேற்க விரும்புவோர் நாளை முதல் அடுத்த மாதம் 16ஆம் தேதி வரை www.cecc.in என்ற இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சியிலிருந்து அகமதாபாத்திற்கு அடுத்த மாதம் 27ஆம் தேதி முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் வாராந்திர ரயில் சேவை இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. சென்னையில் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி சந்தாதாரர்களுக்கான குறைதீர்ப்பு முகாம் நாளை மறுநாள் மேற்கு மாம்பலத்தில் உள்ள ஸ்ரீ சீதாராம் பள்ளியில் நடைபெறவுள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் வரை 3 விக்கெட் இழப்பிற்கு 58 ரன் எடுத்துள்ளது. கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்யானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புடபெஸ்ட் ஓபன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் 11:02.
2: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8
3: நேற்றைய தினம் கேட்கப்பட்ட கேள்வி, நடப்பாண்டில் தகைசால் தமிழர் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? சரியான பதில், கிருஷ்ணசாமி. தகைசால் தமிழர் விருது தமிழகத்திற்கும் தமிழினத்தின் வளர்ச்சிக்கும் பங்காற்றியவர்களுக்கு தமிழக அரசால் இந்த விருது வழங்கப்படுகிறது. இன்றைய கேள்வி, நடப்பாண்டு சுதந்திர தின விழாவில் டாக்டர் அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? கேள்வி மீண்டும் ஒரு முறை, நடப்பாண்டு சுதந்திர தின விழாவில் டாக்டர் அப்துல் கலாம் விருது யாருக்கு வழங்கப்பட்டது?
4: இக்கேள்விக்கான சரியான பதில் நாளைய நிகழ்ச்சியில் கூறப்படும். அதற்கு முன்னதாக பதில் தெரிந்த நேயர்கள் வாட்ஸ்அப்பில் பதிலளிக்கலாம். வாட்ஸ்அப் எண் 8300191018. சரியான பதில் அளித்த நேயர்கள் பெயர்கள் வரும் வெள்ளிக்கிழமை இதே நிகழ்ச்சியில் வாசிக்கப்படும். 1000 கேள்வி கணைகளோடு அரசு தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைவருக்கும் இந்நிகழ்ச்சி பயனுள்ளதாக இருக்கும்.
5: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
6: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
5: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
6: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
5: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

0: ஆண்டு.
1: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
2: நேர்களை நீங்கள் இணைந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள். நேர்களை, இன்றைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட நம்மளோட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் எனில் முதலில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்முடைய பழக்க வழக்கங்களையா இல்லை நம்முடைய எண்ணங்களையா அப்படின்றத டாப்பிக்கில் தான் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பேச போகிறோம் நேர்களே. ஸோ நீங்கள் கால் பண்ண நினச்சிங்கன்னா 9342901018 நம்பருக்கும், 9344901018 நம்பருக்கும், 8300191018 நம்பருக்கும், 04232966781 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் புதிதாக நேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்காக பிரத்யேக நம்பரும் ஒதுக்கப்பட்டிருக்கு. 8300191018 நம்பருக்கு நீங்கள் புதிய நம்பர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணலாம் நேர்களே. ஸோ இன்றைக்கி நம்ம எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் எனில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்முடைய பழக்கங்களையா அல்லது நம்முடைய எண்ணங்களையா அப்படின்ற டாப்பிக்கில் நம்ம பேசலாம். நிகழ்ச்சியோட முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: கோவை மாவட்டத்திலிருந்து இடையர்பாளையம் பெருமாள் சாமி பேசுகிறேன்.
2: ஓகே, நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்கேன் மேடம், நீங்களா? நலமா?
2: நல்லா இருக்கோம். கோயம்புத்தூர் எல்லாம் எப்படி இருக்கு?
3: அது இன்னைக்கு கொஞ்சம் குளிரா இருக்குது மேடம்.
2: ஓகே, என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க குளிர் எல்லாம் இல்லையா?
3: ஆமாங்க மேடம்.
2: ஓகே, சொல்லுங்க உங்களுடைய கருத்து என்ன?
3: கருத்து என்னன்னா மேடம், மாற்றம் வேண்டுமா போட்டு பாருடா எது நீச்சல், அதில் வெற்றி பெறுவது நிச்சயம், பின்னர் எதுக்கடா வெறும் கூச்சல். இந்த விந்தை மிகு உலகில் மாற்றம் என்பதே மாறது என்பதை யாவரும் நன்கு அறிவோம். மாற்றத்தை நாம் செய்யாவிடனும் ஒவ்வொரு நாளும் பூமி எப்படி சுழன்று கொண்டிருக்கிறதோ அதே போல் இடைவிடாது நாம் முன்னே நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இது காலத்தின் கட்டாயம், இது இந்த பிரபஞ்சத்தின் எழுதப்படாத நீதி. இதை எதற்கு ஒரு இதை எந்த ஒரு சக்தியாலும் தடுத்து நிறுத்த இயலாது, இதுதான் நிதர்சன உண்மை. அந்த மாற்றம் ஒவ்வொரு வாழ்விலும் நல்ல மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பும் விருப்பமாக இருக்கிறது. ஒரு நாணயத்திற்கு எப்படி இரண்டு பக்கங்கள் இருக்கிறதோ அதே போன்றுதான் வாழ்க்கையில் எண்ணங்களும் பழக்க வகைகளுக்கும் இரண்டு பக்கங்கள். இவர்கள் இணைபுரியாத இரட்டை குழந்தைகள் என்றே சொன்னதாம். எண்ணம் போல்தான் வாழ்வு என்பதை நாம் அனைவரும் அறிவோம். அதுபோலத்தான் நம் வாழ்வு அமையும் என்பதற்கு எதை விதைக்கிறோமோ அதைத்தான் நாம் அறுவடை செய்ய இயலும். நல்லதொரு மாற்றம் வேண்டுமா? எண்ணங்களை நல்லவைகளாக மாற்றுவோம். எண்ணங்களை விட வலிமையானது இந்த அகிலத்தில் எதுவுமே இல்லை, எதுவும் இருக்க முடியாது. அப்படி எண்ணங்களை தூய்மையானதாக, நேர்மையானதாக, சிறந்ததாக மாற்றினால் பழக்க வழக்கங்கள் அதே போல் மலரும். நாமும் ஒளிமயமான சிறந்ததொரு நலமான வாழ்வை பெற்று வளமாக வாழ இயலும்.
2: ஓகே, தமிழ்ல சூப்பரா பேசிட்டீங்களே. ஒரு வார்த்தை கூட இங்கிலீஷ்ல பேசாம சூப்பரா பேசுனீங்களே. ஆமா, ஓகே, அழைத்ததுக்கு நன்றி. நன்றி.
3: நேர்களே,
2: இன்னைக்கு டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையை வெற்றி பெறணும் அப்படின்னா நம்மளுடைய முதல்ல நம்மளுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ளணுமா இல்ல பழக்க வழக்கங்களை மாற்றணுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
4: அம்மா வணக்கம். அம்மா
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: அம்மா நான் ஈரோடு மாவட்டம் கவுந்தப்பாடி புது இருந்து பாட்டப்பன் பேசுறேம்மா.
2: நல்லா இருக்கீங்களா?
4: அருமையா இருக்கமா. நீங்க நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். வீட்ல எல்லாம் எப்படி இருக்காங்க?
4: நல்லா இருக்கணுமா.
2: ஓகே, சொல்லுங்க, இன்னைக்கு நிகழ்ச்சியில கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: அம்மா எண்ணங்கள் தானமா நல்லா இருக்கணுமாம்மா.
2: ஓகே, எப்படி சொல்றீங்க?
4: எண்ணங்கள் வந்து ஒரு மரம் மாதிரி, அம்மா செடி மாதிரி. ஒரு விதை வந்து நல்ல விதையா போட்டா அது மரமாவி பலன் கொடுத்து அதே போல நல்ல கனியை கொடுக்கு. அதை நாம ஒரு நச்சு மரத்தை வச்சோம்னா பெருசாகி நம்ம நச்சு மரம் தான் கொடுப்போம். அது மாதிரியமா எண்ணங்கள் நல்லா இருக்கணும். எண்ணத்தை பொறுத்தாலும் எண்ணம் போல வாழ்க்கைங்கிறாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வள்ளுவர் சொல்றாரம்மா, வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வுங்கிறாரம்மா. எண்ணங்கள் உயர்வா இருந்தா வளர்ச்சி எல்லாமே நல்லா இருக்கு. எண்ணம் மட்டமா இருந்தா எல்லாமே மட்டமா தானே இருக்கு.
2: ஆமா, ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணத்தை மாத்தாதான் அதோட சேர்த்துதான் நம்ம பழக்க வழக்கங்கள் இருக்கு.
4: ஆமா, எண்ணம் மாறினாவே நம்ம பேச்சு மாறிடும்.
2: ஓகே ஓகே, ஒரு அருமையான கருத்து சொன்னீங்க. நன்றி.
4: நன்றி அம்மா.
2: நேர்களை, இன்னொரு நேயர் கூட இணைப்புல இருக்கிற அவங்க கிட்டயும் பேசிடலாம். வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் தென் பொன்மொழியில இருந்து தேனாமணிகண்டன் பேசுறேன் மேடம். நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
5: அருமையா இருக்குங்க மேடம். ஏதோ கிளைமேட் தான் கொஞ்சம் சில்லுன்னு இருக்குங்க. ஆனா மோடமா இருக்குதுங்க. அங்க மழைங்களா?
2: இங்க கொஞ்சம் மழை தான், கிளைமேட் கொஞ்சம் டல்லா இருக்குதான்.
5: அப்படிங்களா? சரிங்க மேடம்.
0: இந்த கிளைமேட்டே கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்க அந்த இடத்துல.
5: ஆமாங்க ஆமாங்க, கொஞ்சம் அப்படியே வருதுங்க, வெயில் இருக்குது, சில்லுன்னு இருக்குதுங்க.
0: ஓகே, சொல்லுங்க இன்னைக்கோட டாபிக்கோட உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
5: எண்ணங்கள் தான் சுத்தமா இருக்கணுங்க. எண்ணங்கள் சுத்தமா இருந்தாவே நம்ம செயல்களும் நல்லா இருக்குங்க, அப்புறம் நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையலாங்க. நம்ம மனசுல ஏதோ ஒரு அழுக்கு வச்சுட்டு இதா இருந்தோம்னு வைங்க, எதுவுமே செயல்பட முடியாதுங்க. ஏன்னா குற்ற உள்ள நெஞ்சு குறுகுறுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எண்ணமும் செயலும் சிந்தனையும் எல்லாம் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையலங்க.
0: எண்ணங்கள் தான் சுத்தமா இருக்கணும்னு சொல்றீங்க.
5: ஆமாங்க மேடம், அந்த எண்ணங்கள் இருந்தா நம்ம செயல்களும் கரெக்டா நல்லபடியாவே நடக்குங்க. அதனால எண்ணங்கள் சுத்தமா இருக்குதுங்க.
0: ஓகே, ஒரு அருமையான கருத்து சொன்னீங்க, நன்றி.
5: நன்றிங்க, வாய்ப்புக்கு நன்றி. நன்றி.
0: நேர்களே, நம்ம ஃபஸ்ட்டு கால் பண்ண மூணு காலருமே அவங்க சொல்லியிருக்காங்க, நம்மளுடைய எண்ணங்கள் தான் வந்துட்டு நம்மளுக்கு நல்லா இருக்கணும், எண்ணங்கள் எண்ணம் போல் தான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன எண்ணம் வைக்கிறோமோ அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு மாற்றிக்க வேண்டியது எண்ணங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசலாம், அடுத்தடுத்த நேயர் என்னென்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். ஒரு பாடலை கேட்டு மீண்டும் எல்லாம் ஸ்டேடியோன் இதோட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே செமஹிட்டு.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: பேக் டு தி ஷோ. என்னங்களின் வணக்கங்கள் நேயர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஸோ நேயர் அவரோட இணைப்பு கட்டாயிடுச்சு. நேர்களே, இன்றைக்கி நம்மளுடைய நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் நாம் மாற்ற வேண்டுமெனில் நம்மளுடைய முன்ன நம்மளுடைய மாற்றிக்கொள்ள வேண்டியது, முதலில் நம்மளுடைய மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய பழக்க வழக்கங்களையா அல்லது எண்ணங்களையும் தான் பேசிகிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம் மேம், நான் சந்திரசேகர், வேலூர் மாவட்டம் கட்டாடியிலிருந்து பேசுகிறேன்.
2: நல்லா இருக்கு சந்திரசேகர், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
3: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன் மேம்.
2: ஓகே சந்திரசேகர், சொல்லுங்க, இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா?
3: சூப்பரான ஒரு டாபிக் மேம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து நம்ம எண்ணங்களை தான் மேம் மாத்திக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எண்றோமோ அதுதான் வாழ்க்கையில நம்ம செயல்முறைப்படுத்துவோம். நிறைய பேரு சில சமயங்கள்ல சில பேரை பத்தி தவறான இம்ப்ரெஷன் அப்படிங்கறத மனசுக்குள்ள வச்சுப்பாங்க மேம். அவங்க இப்படித்தான் அப்படின்ட்டு காயின் பண்ணுவாங்க, அதனால அவங்களுக்கு பாதிப்பு அப்படிங்கறது வரும். அதே மாதிரி என் மேல ஃபர்ஸ்ட் நான் நம்பிக்கை வைக்கணும் மேம். வாழ்க்கையில மாற்றம் வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நான் ஒரு புதுசா தொழில் அப்படிங்கறத செய்யணும்னு நான் நினைக்கிறேன். இந்த தொழில் வந்து சூப்பரா வரும் அப்படின்ட்டு நான் என்னைக்கு நடக்க நினைக்கிறேனோ அன்னைக்குதான் மேம் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் வரும் இல்லைங்களா? அது மட்டும் இல்லாம வாழ்க்கையில நேர்மறை எண்ணங்கள் அப்படிங்கறத நம்ம விதைக்கும் பொழுது, இல்ல இது பாசிட்டிவா நடக்கும், இல்ல எனக்கு வாழ்க்கையில அடுத்த படிநிலைக்கு நான் போவேன் அப்படின்ட்டு நான் என்றேனோ அதை தான் நான் செயல்முறைப்படுத்துவேன். பொதுவாக சொல்லுவாங்க எனக்கு வாழ்க்கையில மாற்றமே வரல அப்படின்ட்டுன்னு. அப்போ யோசிக்கக்கூடிய எண்ணங்கள் அப்படிங்கிறது வாழ்க்கைக்கு அடுத்த படிநிலைக்கு உயர்த்துவதை போல இசைவு கொண்ட எண்ணங்களாக இல்ல அப்படிங்கிறது தான் மேம் உண்மை. சொல்லுவாங்க எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் தான் வாழ்க்கை. அப்ப மாற்றங்கள் கொண்டு வருவதற்கு நல்ல எண்ணங்களை சரியான சமயத்துல நேர்மறை எண்ணங்களாக நாமும் நமக்கு விதைத்துக் கொள்ளணும். மற்றவர்களுக்கும் நம்ம சரியான எண்ணங்களை விதைக்கும் பொழுது வாழ்க்கை அடுத்த படிநிலைக்கு போவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கு மேம். விரைவா ஒண்ணு சொல்லிடுறேன். வாழ்க்கையில வெற்றி பெற்றவர்கள் பலர் நீங்க பாத்தீங்கன்னா நேர்மறை எண்ணங்கள் கொண்டு வாழ்க்கையை சாதித்து அது மற்றவர்களுக்கும் ஒரு சாதனை பாடமாகவே அமைஞ்சிருக்கு. அப்ப முதல்ல நம்ம வாழ்க்கையில நம்ம எண்ணங்கள் அப்படிங்கறத தூய எண்ணங்களாக மாற்றி நெகட்டிவ் போர்சஸ் எல்லாம் வச்சு பாசிட்டிவான எனர்ஜியை மாற்றக்கூடிய எண்ணங்களை விதித்தோம்னா மிக வாழ்வியல் சிந்தனையும் ஒரு மாற்றத்திற்கான ஒரு திறவுகோலா இருக்கும் மேம்.
2: ஓகே, எண்ணங்கள் தான் மாத்தணும் அப்படின்னு சொல்றீங்க.
3: நிச்சயமா மேம், நான் முடியும் அப்படின்ட்டு நான் பாசிட்டிவா இருக்கக்கூடிய விஷயங்களை என்னைக்கு நான் மாத்துறேனோ அன்னைக்குதான் மேம் வாழ்க்கையை வச்சுக்கிறோம்.
2: ஓகே ஓகே சந்திரசேகர், ஒரு அழகான கருத்தை சொன்னீங்க, நன்றி.
3: தேங்க்யூ மேம்.
2: எங்களை இந்த நேயரும் வந்துட்டு நம்மளுடைய எண்ணங்கள் தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்த நேயர், ஹலோ வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் கோவில்பாளையத்துல துரையன் பேசுறேன்.
2: நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஏன் அவ்வளவு ஸ்லோவா பேசுறீங்க?
4: கொஞ்சம்
2: பயந்த மாதிரி ஸ்லோவா பேசுறீங்க.
4: இல்ல இல்லீங்க.
2: ஓகே சொல்லுங்க, இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம் வேணும் அப்படின்னா நம்ம எதை மாற்றிக்கணும்? நம்மளுடைய பழக்க வழக்கங்களை ஃபர்ஸ்ட் மாத்தணுமா இல்ல எண்ணங்களை மாத்தணுமா?
4: வாழ்றது முக்கியம் இல்லைங்க, சிறப்பாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் வேணுங்க.
2: ஓகே,
4: எப்பவுமே வண்ணங்களில் இல்ல அவரோட வாழ்க்கை, அவரோட எண்ணங்கள் தான் இருக்கு வாழ்க்கை.
2: ஓ ஓகே,
4: சிறப்பா எப்பவுமே எண்ணம் உயர்வா இருக்குன்னா செயலும் உயர்வா இருக்குங்க எப்பவுமே.
2: ஓகே, அதான் வண்ணங்களில் இல்ல எண்ணங்கள்ல தான் இருக்குன்னு சொல்லிட்டீங்க ஒரே வார்த்தையில இல்லையா? நிகழ்ச்சியில நம்ம கூட இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
5: ஹலோ வணக்கம் மேடம், நல்லா இருக்கீங்களா மேடம்?

0: சாவே மாவட்டம் சின்னாம்சனது செல்வராஜ் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நாங்க நல்லா இருக்கிறோம் மேடம்.
1: ஓகே சொல்லுங்க, இன்னைக்கு டாபிக் கேட்டிங்களா?
0: தலைப்பு கேட்டேங்க மேடம். அதாவது என்ன சொல்லுங்க மேடம், மறந்து வச்சேன்.
1: தலைப்பு கேட்டேன்னு சொல்லிட்டு
0: மறந்துடுச்சுன்னு சொல்றீங்களா?
1: ஓகே சொல்லுங்க. வாழ்க்கையில் மாற்றம் வேணும் அப்படின்னா நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது முதல்ல பழக்க வழக்கங்களை மாற்றணுமா இல்ல எண்ணங்களை மாற்றணுமா?
0: பழக்க வழக்கம் தான் மேடம்.
1: எப்படி சொல்றீங்க நீங்க மட்டும் ஒரு டிஃபரெண்டா சொல்றீங்க.
0: காலகட்டத்தை பார்த்து இன்றைய காலகட்டத்துக்கு எப்படி பழக போக போகணுமா வரணுமா அதை பார்த்து இது பண்ணிக்கணும் மேடம். இன்றைய பாத்தீங்கன்னா அப்படித்தான் இருக்கிறாங்க, அதே மாதிரிதான் நாங்களும் இருக்கோம் மேடம். இன்றைய காலத்துக்கு சூழ்ந்த மாதிரி எப்படி பழகணுமோ அப்படித்தான் மேடம் இது பண்ணணும்.
1: ஓகே, நம்மளுடைய பழக்க வழக்கம்
0: அதாவது அந்த அந்த காலத்துக்கு மாதிரி பாத்தீங்கன்னா அதுக்கு அந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்துக்கு பக்கத்து வீடு அது இதுன்னு போயிட்டு இருந்தாங்கன்னா இந்த காலகட்டத்துல யார் அப்படி வர்றதுன்னா அப்படி போக கூடாது மேடம். இன்றைய காலகட்டத்தை எப்படி தாண்டு தன் பழக்க வழக்கத்தை எப்படி கால சூழ்நிலைக்கு எப்படி அப்படி மாத்திக்கொடுங்க மேடம். வீட்லயே இருக்கணும் மேடம், வேற எங்கேயுமே போக. அதாவது முக்கியமான சொந்தத்துக்கு மட்டும்தான் போய்க்கணும் முடியா. அதாவது இப்ப தூர சொந்தத்துக்கெல்லாம் போனனே இன்றைய காலகட்டத்துல குடும்பம் நடத்துறது ரொம்ப சிக்கலுங்க மேடம். ஏன்னா எல்லாம் அப்படித்தான் இருக்கிறாங்க, அதே மாதிரிதான் நாங்களும் இருந்துக்கணும் பழகிட்டோம் மேடம்.
1: பழக்க வழக்கங்களை தான் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை சொன்னாரு. ஸோ நேரில் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய பழக்க வழக்கங்களை மாற்றணுமா இல்ல நம்மளுடைய எண்ணங்களை மாற்றணுமா அப்படின்னு தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ நிகழ்ச்சியில அடுத்த பாடலை கேட்டு மீண்டும் இணையலாம். ஸ்டேடியோ நியூஸ் FM 101.8 இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: வளர தயாரா, முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: பேக் டு த ஷோ, எண்ணங்களின் வண்ணங்கள் நேர்களை. இன்னைக்கு நம்ம எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் நம்ம பேசிட்டு இருக்க டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் அப்படின்னா நம்ம முதல்ல நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்முடைய பழக்க வழக்கங்களையா இல்லை நம்முடைய எண்ணங்களையா அப்படின்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், ஹலோ. வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம் மேம்.
2: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நல்லா இருக்கீங்களா மேம்? சாந்தா பேசுறேங்க மேம்.
2: நல்லா இருக்கீங்க சாந்தா, நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்காங்க மேம், நேரத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
2: எல்லா சூப்பரா இருக்காங்க சாந்தா. சொல்லுங்க, நம்மளுடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டும் அப்படின்னா நம்ம எதை மாத்திக்கணும்? பழக்க வழக்கங்களை ஃபர்ஸ்ட் மாத்தணுமா இல்ல நம்மளுடைய எண்ணங்களை மாத்தணுமா?
3: எண்ணங்களை தான் மாத்தணும் மேம். நம்ம நம்ம எண்ணம் போல வாழ்க்கைன்னு சொல்றாங்களே மேம், நம்ம எண்ணம் நல்லா இருந்தா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் மேம்.
2: ஓகே,
3: ஒவ்வொருத்தர் பாருங்க, இந்த மனசுக்குள்ள ஒன் வஞ்சகம் அப்படி நிறைஞ்சிருக்கும் மாமா. ஆனா வெளியே பேசும்போது சக்கரை ஆட்டம் பேசுவாங்க மேம், அது வெளிவேஷத்துக்கு தான் அந்த பேச்சுன்னு தவிர உள்ளுக்குள்ள எண்ணங்கள் நல்லாவே இருக்காதுங்க மேம்.
2: ஓகே,
3: அந்த எண்ணங்கள் நல்லா இருந்தா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் மேம்.
2: ஓகே,
3: எந்த காரியத்துக்கும் நம்ம வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கிறது வருஷம் எப்பவுமே நிரந்தரம் இல்ல, அது என்னைக்கா ஒரு நாள் நம்ம இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருக்க
2: வேண்டியதுதான்.
3: அந்த வாழ்க்கையை நம்ம எண்ணத்துல நல்லா கொண்டு போனோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் மேம். இதுதான் என்னோட.
2: ஓகே, நம்மளுடைய எண்ணங்கள் தான் மிக முக்கியமான பங்கு
3: வகிக்குதுன்னு சொல்றீங்க மேம். எண்ணங்கள் தான் நல்லா இருக்கணும் மேம்.
2: ஓகே,
3: மனசுக்குள்ள ஒண்ணு வச்சு வெளிய பேசி அதுல எண்ணங்கள் நாம கிடைக்க போகுது நமக்கு.
2: ஓகே ஓகே சாந்தா,
3: ஓகே
2: ஓகே, அழைத்ததற்கு நன்றி. நன்றி,
3: தேங்க் யூ மேம்.
2: நேர்ல நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் இணைப்புல இருக்கிறாங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம். வணக்கம். வணக்கம்.
4: குட் மார்னிங் சார்.
2: குட் மார்னிங், யார் பேசுறீங்க?
4: ராஜு, சென்ட் மேரிஸ்ல இருந்து. நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கேன் சார். சாப்பிட்டு வந்தீங்களா?
2: சாப்பிட்டாச்சு. நீங்க சாப்பிட்டீங்களா?
4: ரெடி ஆச்சு சார்.
2: ஓகே, சொல்லுங்க. நம்மளுடைய வாழ்க்கையில மாற்ற வேண்டும் அப்படினா எண்ணங்களை மாற்றணுமா, பழக்க வழக்கங்களை மாற்றணுமா?
4: எண்ணங்கள் வந்து எப்படி தெரியுங்களா சார், நம் வாழும் வரை நம்ம நம்ம யாரும் வெறுக்க கூடாது. வாழ்ந்து முடிந்த பின் நம்ம யாரும் மறக்க கூடாது. அதுதான் நம் வாழ்வின் வெற்றியும் கூட. நம்ம

0: வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: நான் ஈரோடு சோரம்பட்டி வாழை இருந்து இளங்கோ பேசுறேன்.
0: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன். சொல்லுங்க, இன்னைக்கு டாபிக் சொல்லுங்க.
1: நீங்க தான் அந்த டாபிக் இன்னொரு சொல்லுங்க, ஏன்னா எனக்கு இன்னும் கேட்டுட்டே சரியா புரிய மாட்டேங்குது.
0: வாழ்க்கையில நம்மளுக்கு மாற்ற வேணும் அப்படின்னு நினைச்சோன்னா முதல்ல நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்முடைய பழக்க வழக்கங்களையா இல்ல நம்மளுடைய எண்ணங்களையா?
1: இதான் புரியல. ஏன்னா எதை மாத்ததுன்னே தெரிய மாட்டேங்குதுமா.
0: ஓ, கொஸ்டின் உங்களுக்கு டிஃபரெண்டா இருந்துச்சா?
1: மாறிக்கிட்டு
0: ஆசைப்படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழி.
1: நமக்கு ஏதாவது என்ன நமக்கு அமையுதோ என்ன நமக்கு கிடைக்குதோ அதுக்கு மாதிரி நம்மள நம்ம மாத்திக்கணும். அதை மாட்டிக்கிட்டாவே நமக்கு ஏமாற்றம் வராதுங்கிறது என்னுடைய கருத்து. நான் அப்படிதான் பண்ணிக்குவேன், வராத விட்டுருவேன்.
0: ஓகே,
1: அதுக்கு போய் சும்மா தேவையில்லாம ட்ரை பண்றது, எட்டாவது கிடைக்கிறதுக்கு ஆசை பண்ணும்.
0: ஓகே,
1: அதனால பழக்க வழக்கங்களை மாத்தத விட நமக்கு என்ன நமக்கு சரிபடுதோ அதுக்கு மாதிரி. இப்ப ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 60 தாங்க 70 பேர் சுமந்துட்டு போறாங்களாம். ஒரு மூட்டை கட்டி 60 தாங்க, அது 70 பேர் மாத்தி மாத்தி தூக்கிட்டு போனாங்களாம். அதே வந்து ஆளுக்கு ஒரு காயா பிரிச்சு கொடுத்தா 10 பேர் ஃப்ரீயாவும் போயிருப்பாங்க, ஆளுக்கு ஒரு காய் கொண்டு போட்டு போயிருப்பாங்க. அது வந்து இந்த கஷ்டப்படாம நம்ம இஷ்டப்பட்டு வாழணும்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே கஷ்டப்படக்கூடாது. நமக்கு என்ன வருதோ அதை பெருந்துக்கிட்டு இஷ்டப்பட்டுக்கிட்டு வழக்க வழக்க தேவைப்படுற இடத்துல நம்ம மாறிக்கணும். இந்த இடத்துல போய் இப்ப நம்ம வந்து எங்க பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஜப்பான்ல போனா அங்க போய் எனக்கு நடுக்கண்ட வேணும்பாங்களாம். அதாவது சாப்பிடுற பொருள்ல பாம்பா இருந்தாலும் நடுக்கண்டமா பார்த்து குடும்பாங்களாம். அங்க போய் எனக்கு தக்காளி சட்னி தான் வேணும், இல்ல சட்னி தான் வேணும்னு ஆகுமா? அந்த ஊர் பழக்கத்தகுந்த மாதிரி நம்ம கொஞ்சமாவது மாறிதான் ஆகணும். அதனால இடத்த தகுந்த மாதிரி இப்ப நீங்க இந்த தலைப்பு தந்தா தலைப்பு தகுந்த மாதிரி நாங்க மாறமில்ல. அது மாதிரி பழக்க வழக்கத்தை மாத்திக்கணும் அப்படிதான் இருக்கிறேன். நான் உங்களை கொஞ்சம் குழப்பறதுக்காக அப்படி ஒரு கேள்வி கேட்டேம்மா, வேற இல்லம்மா.
0: நாங்க தான் குழப்புவோம், நீங்க எங்களே குழப்பறீங்களா?
1: ஆமா, வித்தியாசம் இருக்கணும்ல.
0: ஓகே ஓகே ஓகே, அழைத்ததற்கு நன்றி. ஒரு அருமையான கருத்து சொன்னீங்க, நன்றி.
1: நன்றிங்கம்மா.
0: நேரில் இன்னைக்கு டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம பழக்க வழக்கங்களை மாற்றணுமா எண்ணங்களை மாற்றணுமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் அம்மா, நான் கோவை மாவட்டம் சூரியன் வட்டம் வேலைக்குள்ள கிராமத்தில் தலைப்பு சொல்லுங்கம்மா. அவரோட கேட்டுக்கல,
0: வாழ்க்கையில் மாற்றம் வேண்டும் எனில் முதல்ல நம்ம மாற்றிக்கொள்ள வேண்டியது பழக்க வழக்கங்களையா இல்ல எண்ணங்களையா?
2: எண்ணங்கள் அந்த எண்ணத்தை நாம செயல்படுத்துறோம். அது வந்து ஒரு எதிர்மறையான ஒரு நிகழ்வு நடந்து வச்சுக்கணும். அடுத்த எண்ணத்தை மாத்திக்கோங்களா, அந்த எண்ணத்தை போட்டு அந்த பழக்கத்தை முடிச்சு போட்டு வேற எண்ணத்துக்கு போயிடணும்
0: இல்லைங்களா?
2: அப்போ ரெண்டு ஒன்றோடு வந்து தொடர்பு எண்ணங்கள் தான் நாம் பழக்கமா கொண்டு வரோம். நாம பழக்க வளமா கொண்டு வரோம், நாம என்ன சிந்திக்கிறோமோ அடுத்த பழக்கமா கொண்டு வரோம். அதனால முதல் எண்ணங்கள் தான் நாம் முக்கியத்துவம் கொடுக்கணும். எண்ணங்களுக்கு ஏற்றவாறு நம்முடைய பழக்க வழக்கங்களை மாத்திக்கணும். பழக்க வழக்கங்கள் தெரியல, எண்ணங்களை மறுபடியும் மாத்தி மீண்டும் வேற ஒரு எண்ணத்துக்கு கொண்டு வந்துடணும்.
0: உங்களுடைய கருத்துக்களை எங்களிடம் பகிர்ந்துக்கலாம். இன்னைக்கு நம்மளுடைய டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, வாழ்க்கையில மாற்றம் வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா முதலில் நம்மளுடைய மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்முடைய பழக்க வழக்கங்களையா இல்ல எண்ணங்களையா அப்படின்றதான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சோ அடுத்ததாக ஒரு கோச்சரியான் படத்துல இருந்து ஒரு பாடலை கேட்கலாம்.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM-க்கு விளக்கேற்றும் வேளை.

0: நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
1: பேக் டு தி ஷோ இனங்களின் வண்ணங்கள் நேயர்களே, நம்மளுடைய நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர், ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் கும்பகோணம் ஆர் முருகேசன்.
1: நல்லா இருக்கீங்களா முருகேசன்?
2: நல்லா இருக்கு மேடம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். கும்பகோணம்ல எப்படி இருக்கு?
2: கும்பகோணம் கிளைமேட் கம்மியா இருக்கு, வெயில் கம்மியா இருக்கு மேடம்.
1: ஓகே, வெயில் கம்மியா இருக்கு. ஓகே, சொல்லுங்க, இங்க டாபிக் கேட்டிங்களா?
2: மக்கள் மன வாழ்க்கையில் மாற்றிக்கொள்வது என்னமா பழக்க வழக்கமான்னு கேக்குறீங்க.
1: ஆமா,
2: என்ன ஒரு மூலையில இருக்குது மேடம், பழக்க வழக்கத்தை தான் மேடம் மாத்தணும். நம்ம பிறந்ததுல இருந்து பிறப்பு முதல் இறப்பு வரை அப்படியே தான் இருக்கும். எவ்வளவு மாறுறோம்?
1: ஓகே,
2: அது பழக்க வழக்கம் தானே?
1: ஆமா.
2: எடைய பார்க்காத உடைய பார்க்கணும் சொல்றாங்க. பழக்க வழக்கங்கிறது இன்னும் பழக்க வழக்கத்தை நிறைய பேர் மாத்திக்கணும். பழக்க வழக்கம் மாத்தினாதான் என்ன நல்லா இருக்கும்.
1: ஓகே,
2: அதனால பழக்க வழக்கம் தான், பழக்க வழக்கத்தை வச்சுதான் நல்ல பேர் நல்ல நல்ல விதமா பழகணும். இப்போ ஒருத்தர் கெட்டவரா நல்லவரான்னு பாக்குறது பழகிதான் பார்க்க முடியும், என்னத்தை வச்சு பார்க்க முடியாது.
1: ஓகே,
2: அதனால பழக்க வழக்கத்தை மாத்தினாதான் மேடம் எல்லாம் நல்லா என்ன நல்லா இருக்குங்கிறது என்னோட கருத்து மேடம்.
1: ஓகே, உங்களுடைய கருத்து ஒரு அருமையான கருத்தை சொன்னீங்க, நன்றி.
2: நன்றி நன்றி.
1: கண்டிப்பா ஒருத்தரோட கேரக்டர் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அவங்களுடைய அவங்க கூட பழகினா தான் தெரியும். அவங்களுடைய பழக்க வழக்கங்களை பார்த்து தான் நம்மளோட அவங்களுடைய கேரக்டர் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான கருத்தை சொன்னாரு. நேர்களே, இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்க டாபிக் வாழ்க்கையில மாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்மளுடைய பழக்க வழக்கங்களையா இல்ல நம்மளுடைய எண்ணங்களையா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்,
3: வணக்கம் மேடம். குன்னூர்ல இருந்து மதன்மோகன்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: செயல்பாடுகள் நல்லா இருக்கும். அதனால நான் சொல்றது எண்ணத்தை மட்டும் தான் மாத்தணும்.
1: எண்ணத்தை தான் மாத்தணும். ஓகே, என்ன மாத்தினா நம்ம ஆல்ரெடி நம்ம பழக்கமும் அப்படியே கூட சேர்ந்து மாறிடும் இல்லையா?
3: மாறி, ஆமாங்க ஆமாங்க.
1: ஓகே, ஒரு அருமையான கருத்து சொன்னீங்க, நன்றி அழைத்ததற்கு.
3: நன்றி மேடம்.
1: நேரில் நீங்களும் கால் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா 9342901018 நம்பருக்கும், 9344901018 நம்பருக்கும், 8300191018 நம்பருக்கும், 04232966781 நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நேரிலே நீங்கள் கால் பண்ணி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் ஒரு பாடலை கேட்டு மீண்டும் எல்லாம் ஸ்டேடியோ 1.8 FM 101.8 இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: நேர்களை நீங்க கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியில் இணையும் அடுத்த நேயர். வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம். நல்லா இருக்கீங்களா மேடம்?
0: நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? யார் பேசுறீங்க?
1: நான் சூப்பரா இருக்கேன் மேடம். நான் புதுக்கோட்டை மாவட்டம் இலப்பூர் மெக்கானிக் சக்தி பேசுறேன் மேடம்.
0: நல்லா இருக்கீங்களா சக்தி?
1: நல்லா இருக்கேன் மேடம்.
0: ஓகே. புதுக்கோட்டையில எப்படி இருக்கு
1: கிளைமேட்? கொஞ்சம் வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு மேடம்.
0: ஓகே, அதனால நல்லா இருக்கு தானே? அப்பவும்
1: சூப்பரா இருக்கு மேடம்.
0: ஊட்டி மாதிரியே இருக்கா?
1: இல்ல, ஊட்டி மாதிரி இல்ல, ஆனா வெயில் கொஞ்சம் கம்மியா இருக்கு மேடம். நீங்க வெயிலே இல்ல.
0: ஓகே ஓகே, சொல்லுங்க சக்தி, உங்களுடைய கருத்துக்களை நீங்க சொல்லுங்க.
1: உங்களுடைய கருத்தை பொறுத்தவரைக்கும் நல்லவங்க தான் மேடம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா படித்தவர்கள் ஒரு நாலு பேரோட நம்ம சேர்ந்தோம்னா நம்ம வந்து நாலு கருத்துக்களை சொல்லுவாங்க, அதன் மூலம் நம்ம முன்னேறதுக்கு வழி இருக்கும்.
0: ஓகே,
1: எண்ணங்கள் வந்து அவ்வளவா இருக்காது அவ்வளவா. ஆமா, அதனால நம்ம வந்து நல்லவங்க கெட்டவங்களை விட்டுருவோம். நம்ம நல்ல நம்ம சேர்றது வந்து நம்ம நட்பு வந்து நல்ல நட்பா இருக்கணும். ஆமா,
0: ஓகே,
1: நல்லா படித்தவர்களோட நம்ம சேர்ந்தோம்னா அவங்க எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. நம்ம அதன் மூலம் நம்ம நல்ல வழியா போறதுக்கு நமக்கு உறுதுணையா இருக்கும் அப்படிங்கறது என்னுடைய தாழ்மையான கருத்து மேடம்.
0: ஓகே.

0: நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான் நம்ம மாறும் அப்படின்னு சொல்றீங்க.
1: ஆமா, நம்மளுடைய பழக்க வழக்கம் அதான். அதனாலதான் நல்ல நட்பு, நல்ல நண்பர்கள், நல்ல படித்தவர்களோட நம்ம சேர்ந்தோம்னா நம்ம நட்பு நல்லா இருக்கும்.
0: ஓகே ஓகே, அழைத்ததற்கு நன்றி சக்தி.
1: நன்றி மேடம்.
0: நேர்களை நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் ஒருவர் இருக்காரு, யாருன்னு பேசலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் மேடம். நான் பரிமலா தேவி, சென்ட் மேரிஸ்ல இருந்து பேசுறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் பரிமலா தேவி, எப்படி இருக்கீங்க நீங்க?
2: நல்லா இருக்கேங்க மேடம். எல்லாரும் நல்லா இருக்காங்களா?
0: நல்லா இருக்காங்க. வீட்டுல எல்லாம் எப்படி இருக்காங்க?
2: எல்லாரும் நல்லா இருக்காங்க மேடம்.
0: ஓகே, சொல்லுங்க பரிமலா தேவி, உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க
2: மேடம். எண்ணங்களே சரிதான், ஃபர்ஸ்ட் எண்ணங்கள் தான் மேடம் நல்லா வச்சுக்கணும். நம்ம எண்ணங்கள் கரெக்டா வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய செயல்களும் சிறப்பா அமையும்.
0: எங்க
2: அப்பா ஒரு சின்ன வயசுல ஒண்ணு சொல்லுவாங்க மேடம், அதாவது மனமது செம்மையானால் மந்திரம் செதுக்காதே கோயில் கிளம்ப செல்லாதேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, மனச நம்ம அதாவது நல்ல எண்ணங்களை வச்சுக்கிட்டோம்னா நம்ம கோயில் கூட போவேணாம், கடவுளே நம்மளுக்கு நல்லதா செய்வாங்க அப்படிங்கிற ஒரு இதுல சொல்லுவாரு. அது இப்ப எனக்கு ஞாபகம் வந்தது நீங்க கேட்டனால சொல்றேன். ஆமா, மனம் அந்த அது நம்ம எண்ணங்கள் சரியாயிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட செயல்கள் வந்து நல்லதா தான் இருக்கும்.
0: வாழ்க்கையில் மாற்ற வேண்டும் எனில் முதலில் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டியது நம்முடைய பழக்க வழக்கங்களையா அல்லது நம்முடைய எண்ணங்களையா அப்படின்னு சொல்லி நம்ம நேர்ட்ட கேட்டுட்டு இருக்கோம். சோ நேர்களை நீங்க கால் பண்ணணும் நினைச்சீங்கன்னா 9342901018 என்ற நம்பருக்கும், 9344901018 என்ற நம்பருக்கும், 8300191018 என்ற நம்பருக்கும், 0423296781 என்ற நம்பருக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களிடம் ஷேர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு சூப்பரான பாடல் இறுதி சுற்று திரைப்படத்திலிருந்து வந்துட்டே இருக்கு, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

நேர்களே, இன்றைக்கி நம்முடைய எண்ணங்களின் வண்ணங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. நேர்களே, நம்மளுடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய எண்ணங்களை மாற்றணுமா, நம்முடைய பழக்க வழக்கங்களை மாற்றணுமா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தோம். கண்டிப்பாக மாற்றம் அப்படின்றது நம்ம வெளியே தொடங்குவது இல்லைங்க, நமக்குள் இருந்து தொடங்குவது தான் மாற்றம் அப்படின்னு சொல்லலாம். நல்ல மாற்றத்தின் முதற்படி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு எப்போதுமே பாசிட்டிவான திங்கிங் இருக்கணும், அதாவது நேர்மறையான எண்ணங்கள் நம்மள்கிட்ட இருக்கணுங்க. ஸோ நல்ல எண்ணங்கள் தான் செயலாக மாறும்போது அவை நல்ல பழக்க வழக்கங்களாக உருவாகுது. ஸோ சிறிய நல்ல பழக்கங்களை தொடர்ந்து நம்ம கடைப்பிடிச்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ எண்ணங்களையும் மாற்றணும், எண்ணங்கள் மூலமாக வர நம்மளுடைய பழக்க வழக்கங்களையும் மாற்றணுங்க. ஸோ எண்ணத்தையும் மாற்றுவோம், பழக்க வழக்கங்களையும் நம்ம மாற்றணும், வாழ்க்கையிலையும் நம்ம முன்னேறலாம் நேர்களே. ஸோ இன்று நம்ம மாற்றக்கூடிய ஒரு எண்ணத்தையும் பழக்க வழக்கத்தையும் நீங்கள் தேர்வு செய்து அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் தொடங்குங்க. இன்றைக்கி நம்ம எதை மாற்றலாம் அப்படின்னு சொல்லி நீங்களே யோசித்து அப்படியே எண்ணத்தையும் அந்த பழக்க வழக்கங்களையும் நீங்கள் மாற்றுங்க நேர்களே. நாளை மாற்றம் என்பது நாளை தொடங்கிறது கிடையாது, இன்றைக்கி இப்போதே நம்மிடமிருந்தே தொடங்குகிற ஒரு காரணமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி நம்ம கால் பண்ண எல்லா நேயர்களுக்கும் ஓடிஎஃப்எம் சார்பாக நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ நிகழ்ச்சி எண்ணங்களின் வண்ணங்கள் முடிக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. ஸோ வேறொரு இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர்ஜே இல்ஷியா பிராங்க்லின், சைனிங் ஆஃப். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில் தொடரும்.

0: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8 நேரம் சரியாக 12 மணி.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

நிகழ்ச்சி நிரல் கேட்கலாம். இன்று பிற்பகல் மாலை இரவு நேரங்களில் ஒலிபரப்பாகவிருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். பிற்பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 12:10 ஸ்நேகிதியே நலவாழ்வின் நம்பிக்கை குரல் மகளிர் பங்கேற்கும் தொலைபேசி வழி நிகழ்ச்சி, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொடர்ந்து மெல்லிசை, 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 1:10 வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள், 1:45 மாநில செய்திகள், 1:55 திரைகாணம், 2 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல், 2:15 நீலமலை நேரம் இருளர் பாடல்கள், 2:30 மருத்துவ மலர் ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் அவர்களுடன் நேர்முகம்,

0: 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சல். பிற்பகல் 3 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 3:02 ஹலோ ஊட்டி. ஒரு சொல் திரை இசை நேயர் கடிதங்களின் தொகுப்பு நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு எதிரும் புதிரும் சரியா தவறாம். 5 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 5:02 பொன்மாலை பொழுது வாடாமலர் கிளாசிக் டூயட்ஸ். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 6:10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். 6:30 மாநில செய்திகள். 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள். 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் சென்னை அஞ்சல். 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு. 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. சமூக பொறுப்புடன் கூடிய செல்ல பிராணி வளர்ப்பு மற்றும் தெரு விலங்குகள் பராமரிப்பு குறித்த உரை வழங்குபவர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவர்களுடன் நேர்முகம். தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் சென்னை அஞ்சல். 8 மணிக்கு செய்தி அறிக்கை. 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani, the news read by Valsa Williams. Prime Minister Narendra Modi hailed the decade-long success of service of unified payment interface. In a social media post, Mr. Modi marked UPI as a major turning point in India's digital payments journey. Calling the countrymen to share their UPI experience, he stated that the sheer scale and reach of UPI is something every Indian must be proud of. The United Payments Interface UPI has completed 10 years of transforming digital payments and has emerged as the backbone of India's digital payments ecosystem. UPI, which was launched on the 25th of August 2016, has surged almost 13,000-fold in transaction volume. The Finance Ministry said the annual transaction volume expanded from just 1.78 crore transactions in 2016-17 to over 24,162 crore transactions in 2025-26. The National Security Advisor

இந்த நிகழ்ச்சியில் பெண்கள் வந்து கால் பண்ணி, அதாவது உங்களுக்கு பிடித்த வந்து பியூட்டி டிப்ஸு, அழகு குறிப்புகள் மற்றும் வந்து மருத்துவ குறிப்புகள், உங்களுடைய பணத்தை வந்து எந்த விதமாக சேமிப்பீர்கள் என்ற உங்களுடைய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணலாம். உள்ளூர் நேயர்களாக இருந்தால் 9344-9010-18 என்ற எண்ணுக்கும், வெளியூர் நேயர்கள் 9342-9010-18 என்ற எண்ணிற்கும், புதிய நேயர்களாக இருந்தால் உங்களை வரவேற்கிறோம் இந்த நம்பர்ல 8300-1019-18 ஆகிய எங்களுக்கு கால் பண்ணி சிநேகிதிகள் வந்து உங்களுடைய டிப்ஸை வந்து எல்லாருக்கும் நேர்களுக்காக வழங்கலாம்.

அதாவது பெண்ணாக பிறப்பது என்பது வந்து ஒரு பெருமை. அவள் ரொம்ப தன்னம்பிக்கையுடனும் வாழ்வது வந்து ஒரு சிறப்புன்னே சொல்லலாம். பிறருக்கு வழிகாட்டியாக மாறுவது வந்து பெண்மையின் மிகப்பெரிய ஒரு சாதனையாகவும் இருக்கும். எதிர்கால முன்னேற்றத்திற்காக கனவு காணும் பெண்களை வந்து நம்ம எப்போதும் வந்து ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்த வேண்டும்.

0: அதாவது பெண்மையை உயர்த்துவது என்பது ஒரு குடும்பத்தை மட்டும் உயர்த்துவது அல்ல, அதாவது சமுதாயத்தையே நம்ம வந்து உயர்த்துறோம்னு சொல்லி நம்ம வந்து கருத்தில் கொள்ள வேண்டும். நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி ராஜகுமாரன் படத்துல இருந்த ஒரு பாடல் வந்துட்டே இருக்கு, கேளுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அது ஊட்டி எஃப்எம் 101.8.
1: பாரு மாமாவுக்கு கட்டிக்க போறவன் எப்படி இருக்கணும்னு கேட்டா எப்படி வைக்கப்படுறிய?
2: சொல்ல மாமா. என்னன்னு சொல்ல?
1: ஓ, யோசிக்கிறியா?
2: எப்படி சொல்ல?

0: 12 மணி 19 நிமிஷத்துல ஸ்நேகிதியே கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம்னு 1.8. அதாவது ஸ்நேகிதிகள் வந்து உங்களுடைய சேமிப்பு பத்தியும் பியூட்டி அழகு குறிப்புகள் பத்தியும் வந்து நேயர்கள் அனைவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில கால் பண்ணி ஷேர் பண்ணலாம். நம்ம நிகழ்ச்சியில ஒரு நேயர் இணைப்புல இருக்காங்க, யார் எங்கன்னு கேட்கலாம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் மேடம், நான் மகாதாராவிலிருந்து பேசுறேன் மேடம். நிலையத்தில் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
0: எல்லாருமே நலமா இருக்கோமா, சூப்பரா இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கும் மேடம்.
0: ஓகே, ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8. என்ன சொல்ல போறீங்க?
1: அதாவது மேடம், மட்டன் கைமா சொல்ல பாருங்க மேடம். கறி வந்து மட்டன் வாங்கி அரிசி கழுவுற தண்ணீர்ல மஞ்சள் சீரகம் சோம்பு எல்லாம் வச்சு பெருஞ்சீரகம் பூண்டு இஞ்சி எல்லாம் வச்சு நைட்டா அரைச்சு அந்த தண்ணீர் தண்ணியில கலந்துடணும். கலந்துட்டு ஒரு தொட்டாங்குச்சியும் போட்டுட்டு தேங்காய் தொட்டி ஒண்ணு போட்டுட்டு கொஞ்சோண்டு போடணும் சீக்கிரம் வேகிறதுக்காக. அப்புறம் இந்த கழுவி வச்சிருக்கிற அந்த மட்டனே அப்படியே போட்டுடணும். போட்டுட்டோம்னா அது வாட்டில சீக்கிரமா மண்பெட்டியில தான் போடணும், அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். மண்பெட்டியில போட்டு மூடி வச்சிடணும். மூடி வச்சுட்டோம்னா ஒரு 3/4 பதம் வரது வரமிளகா வச்சு நல்லா வரமிளகாய் மட்டும் போதும், மல்லி எல்லாம் வேண்டியதுல வரமிளகாய் நல்லா வறுத்துட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி வறுத்துட்டு அரைச்சு அதைய ஒரு எண்ணெய் சட்டி வச்சு அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி இதை இது மிளகாய இதை கரைச்சி விட்டணும். கரைச்சி வச்சு ரெண்டு பேரும் விடணும். அந்த எண்ணெயோட சேர்ந்தாலும் சீக்கிரமா இந்த 10 வாசம் வராம போய் சீக்கிரம் போயிடும். 3/4 வேக்கா நீங்க மட்டன் சட்டியில வந்துட்டு இருக்கு இல்லைங்களா, பானையில வந்துட்டு இருக்கு, அதுல எடுத்து இதுல இதை ஊத்திடணும். இந்த இதை மிளகாத்தூள்காய் இதை ஊற்றிருக்கும். ஊற்றிட்டு 3/4 பாகம் வெந்தது, இன்னொரு 1/4 பாகம் வெந்தது, அது நல்லா அந்த மசாலா எல்லாம் புளிச்சுக்கும். புளிச்ச பிறகு வெங்காயம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் தான் போடணும், நிறைய போடலாம் நல்லா இருக்கும்.
0: பூண்டு
1: அரைச்சி போட்டுக்கணும். பூண்டு அரைச்சி போட்டுக்கணும். அரைச்சி போட்டுட்டு பச்சை மிளகாய் ஒரு 4 மிளகாய் மூக்கை மட்டும் அரைச்சி தின்னு மூக்க இந்த 2 அரைச்சிடலாம், தூக்கி அரைச்சிடலாம். 2 அரைச்சிட்டு எண்ணெய் காய வச்சு பட்டை சோம்பு பச்சைக்கா எல்லாமே போட்டு எல்லா வாசப்பொருள் எல்லாமே போட்டு பொரியணும். பொரிஞ்ச வரைக்கும் இந்த வெங்காயத்தை போட்டு பச்சை மிளகாய் முதல்ல போட்டுட்டு 2 வெங்காயத்தை போட்டு பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வதக்கினா ஒரு வாசம் வரும். அந்த வாசத்தை அந்த வெந்துட்டு இருக்க அந்த முழு வேக்காடு வெந்த வரைக்கும் பூ மாறி மலர்ந்துரும். கல்லி தண்ணி ஊற்றி வேகப்படும் போது பூ மாறி மலர்ந்து வந்துடும். கறி
0: நல்லா மென்மையா வெந்துடும்.
1: ஆமாங்க, வெட்டி இதை கொட்டிடணும். இதை கொட்டிட்டு உப்பு போடணும். கடைசியில் தான் உப்பு போடணும், அப்பதான் நல்லா இருக்கும். கடைசியில உப்பு அளவா, உப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவு உப்பு போட்டு நல்லா கிளறி எடுத்துருங்க. இதுதான் மட்டன் கைமா. சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கு. சாதத்துல போட்டுக்கலாம், சப்பாத்திக்கு போட்டுக்கலாம், எல்லாம் தெரிஞ்சுக்கலாம்.
0: எனக்கு இப்ப ஒரு டவுட் என்னன்னா, அந்த மட்டன் கைமான்னு சொல்றீங்கல்ல, அது வந்து இப்போ உருண்டை புடிச்சு குழம்பு செய்யறாங்கல்ல, அந்த உருண்டை வந்து பிரிஞ்சு வராம இருக்கிறதுக்கு என்ன மாட்டிப் சொல்வீங்க?
1: அதாவது பிரிஞ்சு வராம இருக்கணும், நைஸா ஆட்டணும். மட்டன் கோலா உருண்டை அதுக்கு பேரு. அதுக்கு மட்டன் கோலா உருண்டை மாதிரி செஞ்சு அதுக்கு எண்ணெயில போட்டா கோலா உருண்டை.
0: சில பேர் வந்து அத வந்து பக்குவமா பிரிஞ்சு வராம பண்றாங்க. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, அந்த
1: நைஸா மட்டனை நைஸா அரைச்சுக்கணும். வெங்காயங்க எல்லாத்தையும் நைஸா அரைச்சுக்கணும். ஒன்னு ரெண்டாவது வந்து
0: பொட்டுக்கடலை
1: நல்லப்பருப்பு நல்லா வறுத்துட்டு, நல்லப்பருப்பு நல்லா எண்ணெய் ஊத்தி கொஞ்சம் வறுத்துட்டு பவுடர் பண்ணி கொரகொரன்னு பவுடர் பண்ணி அதுல போட்டுடணும். போட்டு எண்ணெய் தொட்டு, எண்ணெய் கையில் உள்ளங்கையில் எண்ணெய் தொட்டு அந்த உரண்டு உருண்டை ஒண்ணு கூட கீழே விழாது.
0: ஓ அப்படிங்களா, ஓகே. ஒரு சிலர் என்ன பண்றாங்கன்னா, இந்த பொட்டுக்கடலை இருக்கு இல்லைங்களா, அதை வந்து என்ன பண்றாங்க, அதை வந்து நல்லா வந்து மிக்சி நல்லா வந்து அரைச்சு மாவு நல்லா நைஸா பண்ணிட்டு அதை வந்து இந்த கறியில போட்டு உருண்டை பிடிக்கிறாங்க. அப்பவும் வந்து அந்த கறி வந்து பிரிஞ்சு போகிறது இல்ல. உங்களுக்கு நான் சொல்றேன்,
1: ஆமாங்க, பொட்டுகளையும் போடலாம். கல்லப்பருப்பு அது அதுதான், ஆனா கல்லப்பருப்புல போட்ட ஏத்தினா டேஸ்டா இருக்கும். அதுக்காக
0: கல்லப்பருப்புல
1: போட்டுட்டு எண்ணெயில போட்டு எடுத்துங்க. கோலா உருண்டை மொறு மொறு மொறு
0: மொறு
1: மொறுன்னு பொட்டுக்கடைக்கு அந்த
0: மொறு மொறு கொடுத்தாங்க. ஓகே, நல்லா சொன்னீங்க, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. அதே மாதிரி வந்து இது பணம் சேமிப்பு பத்தி என்ன சொல்ல போறீங்க?
1: என்னங்கம்மா?
0: பணம், சேமிப்பு, சேமித்தல். என்ன வகையான சேமித்தல் எல்லாம் இருக்கு?
1: பாருங்க, அம்மா இல்லாம வாழலாம், அப்பா இல்லாம வாழலாம், தாத்தா இல்லாம வாழலாம், பாட்டி இல்லாம வாழலாம், கணவன் இல்லாம வாழலாம், மனைவி இல்லாம வாழலாம். ஆனா பணம் இல்லாம இந்த ஒரு நாள் கூட வாழ முடியாது. அதனால பணம் நம்ம உயிரை விட மேன்மைன்னு நினைக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுமே இந்தியாவில் இருக்கிற அத்தனை பேருமே பணம் தான் நம்மளுக்கு அப்படின்னு நினைச்சு பணத்தை கஷ்டப்பட்டு இளமையிலே சேர்த்து வைக்காதவங்க, முதுமைக்கு சேர்த்து வைக்காதவங்க மூடன் அப்படியாரே சொல்லியிருக்காங்க. இளமையிலேயே நம்ம சேர்த்து 1000 ரூபாய் சம்பாரிச்சு 500 ரூபாய் எடுத்து வாழ்றாங்க பாத்தீங்களா, அவங்க வாழ்க்கை தேதியே நல்லா இருக்கு.
0: ஆமா, சேமிப்பின் அளவு வந்து கம்மியா இருந்தாலும் சிறியதா இருந்தாலும் தொடர்ந்து வந்து நம்ம வந்து அதை சேமிச்சு பழகணும் இல்லைங்களா? சரி, ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி.

ஒழித்த அந்த பாடல் ஈரமான ரோஜாவே படத்திற்காக மனு சுனந்தா இணைந்து பாடியது இளையராஜாவின் இசையமைப்பில் கேட்டோம். நேரம் இப்போது 12:31.

0: സ്നേഹിതിയെ, ഇത് നലവാഴ്വൻ നമ്പിക്കൈക്കുരൽ.
1: ദിനംതോറും നൻപകൽ 12:10 മുതൽ 12:40 വരെ കേട്ടു മകിഴുങ്ങൾ.
2: സ്നേഹിതിയ നികഴ്ചിയിലെ ഇണൈന്നിരിക്കും അടുത്ത സ്നേഹിതി. വരുക, വണക്കം.
3: வணக்கம்.
2: யாரு இங்க இருந்து பேசுறீங்க?
3: குளக்கொல்ல இருந்து மங்களம்மா பேசுறேன்.
2: மங்களம்மா, எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன்டா. நீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா?
2: எல்லாரும் நல்லா இருக்கோம், நலமா இருக்கோம். ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில என்ன சொல்லுங்கம்மா?
3: சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சீங்களா?
2: சாப்பிட்டோம், டீ குடிச்சிட்டோம், நலமா இருக்கோம். ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க, என்ன விதமான உங்களுடைய கருத்துக்களை சொல்றீங்க ஸ்நேகிதிகளுக்கு, பெண்களுக்கு குறிப்பாக நமக்கெல்லாம்?
3: வந்து பெண் குழந்தைங்க சின்னதா இருப்பாங்கல்ல.
2: ஆமா.
3: லீவ் இருக்கையில நம்ம எப்படியோ கஷ்டப்பட்டு ஒரு தையல் மிஷின் வாங்கி வீட்டுல போட்டணுமா?
2: கண்டிப்பா
3: வாங்கி போட்டுட்டு இந்த பழைய நம்ம போடுற பிளவுஸ் சுடிதார் இந்த மாதிரி காடா பீஸ் துணி வாங்கி வச்சுக்கிட்டு அதை வெட்டி சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு தைக்கிறதுக்கு. படிப்பு ஒரு பக்கம் இருந்தாலும் அதை சொல்லி கொடு, நம்ம வீட்டுல நம்ம தைக்கி தெரியுதோ இல்லையோ அதை சொல்லி கொடுத்தோம்னா அவங்க தச்சு பழகிக்கிடுவாங்க.
2: கண்டிப்பா.
3: நம்ம தையல் கிளாஸுக்கு தனியா கொண்டு போய் சேர்க்கணும்னு ஒண்ணும் இல்ல, அவங்களே அதை வெட்டி பழகி கொஞ்சம் கொஞ்ச நேரம் அதை தைக்கிறதுக்கு லீவ் இருக்கும் போது அதை வெட்டி அவங்களா தச்சு பழகிறதுக்கு நம்ம வீட்டுல அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கணும்.
2: கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி தரணும். கை தொழில் ஆயிருது இல்லீங்களா பெண் குழந்தைகளுக்கு?
3: இந்த கூட முறையிறது இந்த மாதிரி சின்ன சின்னதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு பழகிக்கங்க அப்படின்னு சொல்லி சொல்லி கொடுத்துட்டோம்னா அவங்க பழகிக்கிருவாங்கம்மா.
2: உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் தையல்?
3: ஆமா. ஆமாண்டா சாமி.
2: நீங்க சொல்லி கொடுத்துருக்கீங்களா? யாருக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க நீங்க?
3: ஏன் பிள்ளைங்க அதெல்லாம் கத்துக்கிறவே இல்லம்மா, மறந்துட்டாங்க.
2: அதாவது நீங்க வந்து சொல்ல வருவது என்னன்னா, இந்த மாதிரி லீவ் நாட்கள், விடுமுறை நாட்கள்ல வந்து குழந்தைகள், பெண் குழந்தைகள் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த மாதிரி கைத்தொழில் வந்து கத்து கொடுக்கணும் இல்லீங்களா? அவங்க ஃபியூச்சருக்கு அது நல்ல, எதிர்கால வாழ்க்கைக்கு நல்லதுன்னு சொல்றீங்க.
3: எம்ப்ராய்டிங் எல்லாம் போட்டு அவங்களா பழகி நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்டோம்னா அதை அவங்களா கருத்துக்கு எடுத்துக்குவாங்க. இப்பதான் செல்லுல தட்டுனோட உடனே எல்லாம் வந்துருதேம்மா.
2: கண்டிப்பா.
3: அதை பார்த்து அவங்க படிச்சுக்குவாங்க.
2: ஓகே ஓகே.
3: படிச்சு முடிச்சு வேலையே கிடைக்கலனாலும் நாலு துணியை தச்சு அவங்களுக்கு ஒரு கூலியாவும் அவங்க பொழப்பு ஓடிடுமா.
2: உறவுன்னு
3: மொத்தத்துல சொல்ற போனாக்கா எனக்கு பாட்டு ரேடியோவும் மட்டும்தான்மா.
2: தேங்க்யூ தேங்க்யூ. நீங்க அப்படியே
3: எனக்கு விவரம் தெரிஞ்ச காலத்துல இருந்து இன்னமும் விவரம் தெரியாத காலத்துல இருந்தே ரேடியோ மட்டும்தான் எனக்கு சொந்தம்.
2: ஓகேமா, ஓகே ஓகே. இப்ப வந்து நீங்க அழகு குறிப்புனா என்ன சொல்வீங்க?
3: அழகு குறிப்புக்கு என்ன, மஞ்சள் தாமா குளிக்கணும், அப்பதாம அந்த முகம் பல பலன்னு இருக்கும். அப்புறம் இந்த ஆரஞ்சு தோல் இருக்கு இல்லீங்களா, அதை காய வச்சு நல்லா பொடி பண்ணிட்டு சந்தனம் அந்த கஸ்தூரி மஞ்சள் சேர்த்து நல்லா அரைச்சி கொஞ்சம் அதை முகத்துக்கு போட்டு குளிச்சு வந்து குழந்தைங்க குளிச்சு வந்தாங்கன்னா முகம் பல பல பலன் இருக்கு.
2: பல பலன் இருக்கு, முகப்பருவெல்லாம் போயிருன்றீங்க.
3: ஆமாண்டா.
2: ஓகே ஓகே ஓகேம்மா. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி, அருமையா சொன்னீங்கம்மா. தேங்க்யூ.
3: நன்றி.

ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்கோம். அதாவது வந்து நம்ம வந்து ஸ்நேகிதிய நிகழ்ச்சியில் வந்து நிறைய பியூட்டி அழகு குறிப்புகள், அப்புறம் வந்து சமையல் குறிப்புகள் எல்லாம் வந்து அப்படியே கேட்டுட்ருக்கோம். அதுலேயும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சேமிப்பு அப்படின்னா பணத்தை வந்து சேமித்து எப்படி வந்து நம்ம பிற்காலத்தில் ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணுறது என்ன

விதமான சேமிப்புகள் எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். தினசரி சிறு சேமிப்புன்னு தினசரி சேமிக்கலாம், மாதாந்திர சேமிப்பு, வங்கி சேமிப்புன்னு இருக்கு, அடுத்து தொடர் வைப்பு நிதி அப்படின்னு இருக்கு, நிலையான சேமிப்பு அப்படின்னு ஒரு சேமிப்பு வகை இருக்கு, அவசர கால சேமிப்பு, குழந்தைகளோட எதிர்கால கல்விக்கான சேமிப்பு, இது மாதிரி நிறைய சேமிப்புகள் வந்து இருக்கு. இதை வந்து நம்ம வந்து பெண்கள் வந்து கண்டிப்பாக வந்து பயன்படுத்தணும். அதாவது சிறிய சேமிப்புகள் வந்து சேர்ந்து வந்து பெரிய பாதுகாப்பாக நமக்கு குடும்பத்துக்கு மாறும் அப்படின்ட்டுனும், எதிர்காலத்துக்கு வந்து நல்ல திட்டமிட்டு நடத்துறதுக்கு அது வந்து ஒரு வாய்ப்பாகவும் அமையும்னு சொல்லிட்டு குடும்பத்தோட பொருளாதார வலிமைக்கு வந்து அது ஒரு தூணாகவே அமையணும் சொல்லலாம்.

சிநேகிதி நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி பேசின அனைத்து சிநேகிதிகளுக்கும் எங்கள் நிலையத்தின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்றைய சிநேகிதியே.

0: நேர்களே, நம் சிந்தனைக்காக சில நொடிகள். வேகமான வாழ்க்கை சூழலில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆரோக்கியமே நம் வாழ்க்கையின் மிகப்பெரிய செல்வம் என்பதை நாம் சிந்திக்கிறோமா? தினமும் சிறிது நேரமாவது நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி அல்லது யோகாவை வழக்கமாக்குங்கள். சத்தான உணவை தேர்வு செய்யுங்கள். புகையிலை, மது மற்றும் பிற போதை பழக்கங்களை தவிர்த்திருங்கள். ஆரோக்கியமான உடலும் தெளிவான மனமும் வெற்றிகரமான வாழ்க்கையின் அடித்தளம். இன்றே ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை தொடங்குவோம். பொதுநலன் கருதி உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8.
1: தொடர்வது தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சல்.

ಆಕಾಶವಾಣಿ செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் மூன்றாம் நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தொடங்கி 10 ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த பண பரிவர்த்தனை முறை அனைத்து மக்களையும் சென்றடைந்துள்ளதாக தெரிவித்தார். மேலும் UPI பண பரிமாற்றம் தொடர்பான மக்களின் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுமாறு பிரதமர் கேட்டுக் கொண்டார். கடந்த 2016 ஆண்டு August 25 தொடங்கப்பட்ட UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை தற்போது 13,000 மடங்கு அதிகரித்துள்ளது. கடந்த 2016-17 நிதியாண்டில் 1,78,00,000 இருந்த UPI பண பரிவர்த்தனை எண்ணிக்கை சென்ற நிதியாண்டில் 24,162 கோடி அளவிற்கு அதிகரித்துள்ளதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. மேலும் 2016 7,000 கோடி ரூபாயாக இருந்த பண பரிவர்த்தனை சென்ற ஆண்டு 3,314,00,000 கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. தற்போது ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், பிரான்ஸ், இலங்கை, சிங்கப்பூர், கத்தார் உள்ளிட்ட 11 நாடுகளில் UPI ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை செயல்பட்டு வருவதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது.

0: உள்ளது. நாட்டின் டிஜிட்டல் கட்டமைப்பில் யுபிஐ ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பணப்பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், சிறு வணிகர்கள் முதல் கடைகள், வர்த்தகர்கள் மற்றும் பெருநிறுவனங்கள் வரை பணப்பரிவர்த்தனைக்காக யுபிஐ பணப்பரிமாற்றத்தை பயன்படுத்தி வருவதாக கூறியுள்ளார். நாட்டின் டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனையின் முன்னேற்றத்தில் யுபிஐயின் பங்கு முக்கியமானது என்று டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் மூலம் சிறு வணிகர்கள் முதல் அனைத்து தரப்பினரும் பயனடைந்து வருகின்றனர். பண பரிவர்த்தனைக்கு இது எளிதான முறை என்று தர்மபுரி மாவட்ட மக்கள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: என் பேர் சக்திவேல், நான் தருமபுரில இருந்து பேசுறேங்க. கடந்த 10 வருடங்களா யுபிஐ ஆப் மூலமா தான் நம்ம வந்து நிறைய பரிவர்த்தனை பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கன்வீனியன்டா இருக்கு. சட்டுன்னு ஏதோ ஒரு இடத்துல சில்லற தட்டுப்பாடு வரும் பொழுது இது நமக்கு ஒரு பயனுள்ள ஒரு வசதியா இருக்கு. செலவு பண்ணணும் அப்படின்னும் போது யாரோ ஒருத்தங்க கேக்குறாங்கன்ற பட்சத்தில் இதை நமக்கு அனுப்புறதுக்கு வந்து ரொம்ப எளிமையான முறையா இருக்கு. யாரையும் நம்ம எதிர்பார்த்து பணமாவோ இல்ல சில்லற தேவைப்படுதுங்கிற ஒரு நிர்பந்தத்தை தவிர்க்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ள விஷயமா தான் இருக்கு.
2: என்னோட பேர் கோபி, தருமபுரி மாவட்டம். நான் கடைக்கு போனாவே காய்கறி கடையில பால் எதுவா இருந்தாலும் நான் யுபிஐ மட்டும்தான் பயன்படுத்தி பரிவர்த்தனை பண்றேன். கேஷ் கொடுக்கறது இல்ல. எனக்கு இது ரொம்ப சுலபமா இருக்கு. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் என் ஃப்ரெண்டுக்கு பணம் அனுப்புறதுக்கு எனக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கு. இரவு நேரத்துல கூட நான் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கு.
3: எனது பெயர் முனிராஜன், தருமபுரி மாவட்டம். நான் யுபிஐ வந்து 10 வருஷமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நான் எந்த கடைக்கு போனாலும் யுபிஐ ஸ்கேன் மட்டும் தான் பண்ணுவேன். எனக்கு வந்து இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கு.
0: நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜூ குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக அவர் எழுதிய கட்டுரையில் கேள்விகளை எழுப்பவும் போராட்டம் நடத்தவும் உரிமை இருப்பதாக கூறிய அவர், நாடாளுமன்ற நடவடிக்கைகளை முடக்க அதிகாரம் இல்லை என்று தெரிவித்தார். நாடாளுமன்றம் என்பது அரசியல் கட்சிகளுடையது அல்ல, மக்களுடையது என்று நினைவிருக்க வேண்டும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். பல்வேறு முக்கிய மசோதாக்களை நிறைவேற்ற எதிர்க்கட்சிகளுடன் அரசு ஆலோசனை மேற்கொண்டதையும் திரு கிரண் ரிஜிஜூ சுட்டிக்காட்டியுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
4: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் வாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி, அடுத்த மாதத்தில் இது செயல்பட தொடங்கும் என்று கூறினார். இதுவரை 200 பேர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும், இதில் 100 பேர் கொல்கத்தாவிலும், 50 பேர் மலைப்பகுதிகளிலும், 50 பேர் கடலோரப் பகுதிகளிலும் பணியமர்த்தப்படுவார்கள் என்றும் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மேலாண்மை பிரிவின் அடிப்படையில் இந்த அர்ஜுன் வாகினி பேரிடர் படை தொடங்கப்பட இருப்பதாக அவர் கூறினார். தீயணைப்புத்துறை, வனத்துறை, காவல்துறை, பேரிடர் மேலாண்மை உள்ளிட்ட துறைகளில் அக்னி வீரர்களுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படும் என்றும் திரு சுவேந்து அதிகாரி தெரிவித்துள்ளார். இந்தியா சீனா இடையேயான உறவுகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீன தலைநகர் பெய்ஜிங்கில் இன்று அந்நாட்டு துணை அதிபர் ஹான் ஜெங்குடன் பொருளாதாரம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசனை மேற்கொண்டார். இது தொடர்பாக சீனாவிற்கான இந்திய தூதரகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இரு நாடுகளுக்கு இடையேயான சிறப்பு குழு கூட்டத்தில் எல்லைப் பகுதியில் அமைதியை மேற்கொள்ள முக்கியமாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. இது தொடர்பாக அத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், H-1B விசாக்கு தேவையான கட்டணத்திற்கு அதிகமாக இந்த புதிய கட்டணம் செலுத்த வேண்டும் என்று கூறியுள்ளது. இது நடைமுறைக்கு வந்தால் வருடத்தில் 880 கோடி டாலர் வருவாய் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அத்துறை தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசு சட்டவிரோதமாக குடியேறுபவர்களை தடுப்பதற்கு செலவிடும் நிதியை ஈடு செய்ய இந்த தொகை பயன்படுத்தப்படும் என்றும் கூறியுள்ளது.

0: அமெரிக்காவின் பொருளாதார நடவடிக்கைகளை எதிர்கொள்ள ஈரான் 2 ஆண்டு சிறப்பு திட்டத்தை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் நிதியமைச்சர் அலி மதனி ஜாதேக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அமெரிக்காவின் பொருளாதார தடைகளை எதிர்கொள்ள ஈரான் தயாராகி வருவதாக தெரிவித்தார். வளைகுடா பகுதிகளிலிருந்து எண்ணெய் ஏற்றுமதிக்கு தடை விதிக்கப்படும் என்று கூறிய ஈரான் ஹோர்முஸ் நீரணியில் இருந்து கப்பல் போக்குவரத்திற்கும் தடை செய்யப்படும் என்று தெரிவித்துள்ளது. முன்னதாக ஈரானுடனான அனைத்து பொருளாதார உறவுகளையும் நிறுத்தப்போவதாக அமெரிக்க நிதித்துறை அமைச்சர் ஸ்காட் பெசன் அறிவித்திருந்தார். கப்பல், விமான போக்குவரத்து, தொழில்நுட்பம், தங்கம், மின்னணு துறைகளில் ஈரான் மீது வர்த்தக தடை விதிக்கப்படும் என்றும் அவர் அறிவித்திருந்தார். பஞ்சாபில் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி 117 தொகுதிகளிலும் போட்டியிடப் போவதாக கட்சியின் பொதுச் செயலாளர் திரு சந்தோஷ் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் கட்சியின் மண்டல கூட்டத்தில் உரையாற்றிய அவர், அடுத்த ஆண்டு நடைபெற உள்ள பஞ்சாப் சட்டப்பேரவை தேர்தலுக்காக கட்சி உறுப்பினர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ளார். இக்கூட்டத்தில் மாநில பிஜேபி தலைவர் திரு கேவல் சிங் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கேரளம் மாநிலத்தில் திருவோணம் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதன் முன்னோடியாக இன்று உத்திராட பண்டிகை கொண்டாடப்படுகிறது. மக்கள் சந்தைகளில் சென்று திருவோணத்திற்கு தேவையான காய்கறிகள், பழங்கள் மற்றும் புத்தாடைகள் உள்ளிட்டவற்றை வாங்கி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மக்கள் வீடுகளில் பூக்கோலம் போட்டு அலங்கரித்து ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். கேரளம் அரசு சார்பாக ஓணம் மற்றும் சுற்றுலா வார விழா நேற்று தொடங்கியது. இதனையொட்டி தலைநகர் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. சபரிமலை சுவாமி ஐயப்பன் திருக்கோவில், குருவாயூரப்பன் கோவில் உள்ளிட்ட கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. பீகாரில் மழை வெள்ளத்தால் தலைநகர் பாட்னா உள்ளிட்ட பகுதிகள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டுள்ளன. மழை வெள்ளத்தால் கங்கை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. பாகல்பூர், பெகுசராய் மாவட்டங்களில் நூற்றுக்கணக்கானோர் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்களை வான்வழியாக ஆய்வு மேற்கொண்டார். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்க அவர் உத்தரவிட்டுள்ளார். ஒடிஷாவில் படிப்படியாக மழை குறையும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 2 வாரங்களாக கனமழை பெய்து வரும் பகுதியில் மழை வெள்ளம் வடிய தொடங்கியுள்ளதால் மக்களின் வாழ்க்கை இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை முதல் இன்னிங்ஸில் 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இந்திய பந்து வீச்சாளர் பிரசத் கிருஷ்ணா 3 விக்கெட்களை வீழ்த்தினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற நடவடிக்கைகளை எதிர்க்கட்சிகள் முடக்கி வருவதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு குற்றம் சாட்டியுள்ளார். பேரிடர் மேலாண்மைக்காக அக்னி வீரர்களை பயன்படுத்தி அர்ஜுன் பாகினி படைப்பிரிவை தொடங்க மேற்குவங்க அரசு முடிவெடுத்துள்ளது. அமெரிக்காவில் H-1B விசாவிற்கு 1,03,265 டாலர் கூடுதல் கட்டணம் வசூலிக்க அந்நாட்டின் உள்நாட்டு பாதுகாப்புத்துறை பரிந்துரை செய்துள்ளது. கொழும்பில் நடைபெறும் இந்தியாவிற்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாள் உணவு இடைவேளை வரை இலங்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. நேரம் இப்போது 12:50.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க. 85%
3: வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.

மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.

0: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று
1: மிஷ்டி திட்டத்தின் சிறப்பம்சங்கள் இடம்பெற கேட்கலாம். நமது பாரத தேசம் சுமார் 7500 அதிகமான கிலோமீட்டர் நீளமுள்ள நீண்ட 7 மேக கடற்கரையை கொண்ட ஒரு தீபகற்ப நாடாகும். கடல்சார் வர்த்தகம், மீன்பிடித்தல் மற்றும் காலநிலை சமநிலை என நாட்டின் வளர்ச்சிக்கு கடல் அத்தியாவசிய பங்காற்றி வருகிறது. இருப்பினும் புவி வெப்பமயமாதல் காரணமாக கடலின் மட்டம் உயருதல், அடிக்கடி தோன்றும் அதிதீவிர புயல்கள், சுனாமி பேரலைகள் மற்றும் கடலோர நில அரிப்பு ஆகியவை நமது கடலோர வாழ் மக்களுக்கும் உள்கட்டமைப்புகளுக்கும் பெரும் அச்சுறுத்தலாக மாறியுள்ளன. இத்தகைய இயற்கை பேரிடர்களிலிருந்து நமது கடலோர பகுதிகளை காக்கும் இயற்கை அரணாக விளங்குபவை அலையாத்தி தாவரங்கள் எனப்படும் சதுப்பு நில காடுகளாகும். நாட்டின் கடலோர பகுதிகளில் இந்த அலையாத்தி காடுகளை மீட்டெடுக்கவும் பாதுகாக்கவும் மற்றும் கடலோர மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் மத்திய அரசால் 2023-24 வரவு செலவு திட்டத்தில் அறிவிக்கப்பட்ட ஒரு வரலாற்று சிறப்புமிக்க சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இயக்கம்தான் மிஷ்டி திட்டம், அதாவது மான்க்ரோவ் இனிஷியேட்டிவ் ஃபார் ஷோர்லைன் ஹேபிடட்ஸ் அண்ட் டான்ஜிபிள் இன்கம்ஸ். தெளிந்த நீரும் வளமான நிலமும் உயர்ந்த மலையும் நிழல் தரும் அடர்ந்த காடும் அமைவதே ஒரு நாட்டின் உண்மையான பாதுகாப்பு அரணாகும் என்கிறார் ஐயன் வள்ளுவர். நமது கடல் எல்லைகளின் இயற்கை அரணாக திகழும் அலையாத்தி காடுகளை பாதுகாப்பதே இத்திட்டத்தின் அடிப்படை நோக்கம். மிஷ்டி என்ற சமஸ்கிருத சொல்லிற்கு இனிப்பு என்று பொருள். இத்திட்டம் நாட்டின் கடலோர பகுதிகளின் சுற்றுச்சூழல் அமைப்பிற்கு இனிமையான மற்றும் பசுமையான சூழலை தருவதை லட்சியமாக கொண்டுள்ளது. சதுப்பு நில சீரமைப்பு. நாட்டின் 11 கடலோர மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் சீர்குலைந்துள்ள சதுப்பு நில பகுதிகளை போர்க்கால அடிப்படையில் சீரமைத்தல், அடுத்த 5 இந்தியாவில் சுமார் 540 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் புதிய அலையாத்தி காடுகளை உருவாக்குதல், கடல் அலைகளின் வேகம் மற்றும் கடல் அரிப்பை தடுத்து கரையோர கிராமங்களையும் விளைநிலங்களையும் பாதுகாத்தல், கடலோர மக்களுக்கு சுற்றுலா மற்றும் மீன் வளப்பெருக்கம் மூலம் நிலையான கூடுதல் வருமானத்தை ஆகியவை இதன் முதன்மை நோக்கங்களாகும். மிஷ்டி திட்டம் ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் பெறுகிறது என்பதை புரிந்து கொள்ள அலையாத்தி தாவரங்களின் தனித்துவமான நன்மைகளை அறிவது அவசியமாகும். சதுப்பு நில தாவரங்களின் அடர்ந்த வேர் அமைப்புகள் புயல் மற்றும் சுனாமியின் போது எழும்பும் பிரம்மாண்ட அலைகளின் ஆற்றலை கணிசமாக குறைத்து ஆற்றல் மிக்க தடுப்புச் சுவராக செயல்படுகின்றன. சாதாரண காடுகளை விட சதுப்பு நில காடுகள் காற்றில் உள்ள நிலக்கரி வாயுவை 4 முதல் 5 மடங்கு அதிக அளவில் உறிஞ்சி தன்னுள் சேமித்து வைக்கும் திறன் கொண்டவை. நண்டுகள், இறால்கள், அரிய வகை மீன்கள் மற்றும் புலம்பெயர் பறவைகளுக்கு முதன்மையான இனப்பெருக்க வாழ்விடமாக இவை திகழ்கின்றன. கடல் நீர் நிலத்திற்குள் ஊடுருவி நன்னீர் நிலத்தடி நீரை உவர்நீராக மாற்றுவதை சதுப்பு நில காடுகள் கடுமையாக தடுக்கின்றன. மிஷ்டி திட்டம் தனித்தியங்காமல் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகளின் பல்வேறு நிதி ஆதாரங்களை ஒன்றிணைத்து மிக திறம்பட செயல்படுத்தப்படுகிறது. மிஷ்டி திட்டம் இந்தியாவின் கடலோர மண்டலத்தில் பல நேர்மறையான மாற்றங்களை உருவாக்கி வருகிறது. சதுப்பு நிலங்கள் சீரமைக்கப்படுவதால் கடல் வாழ் உயிர்

0: report will come soon. Union Finance Minister Nirmala Sitharaman will undertake an official visit to Canada and the United States beginning today. The Finance Ministry said the focus of the visit will be on strengthening bilateral economic and financial partnerships, deepening investment linkages, and advancing cooperation on shared global economic priorities. During her visit to Toronto, Ms. Sitharaman will participate in the inaugural economic and financial dialogue with her Canadian counterpart, François-Philippe Champagne. She will also hold interactions with the Indian diaspora in Toronto. During the second leg of her visit to the United States, Ms. Sitharaman will travel to Chicago, Asheville, and New York. Union Communications Minister Jyotiraditya Sindhya has said India's digital connectivity journey will not be defined merely by connecting people, but by ensuring that the networks are trusted, secure, and resilient. Addressing the 43rd Foundation Day of the Center for Development of Telematics, CDOT, in New Delhi today, Mr. Sindhya lauded CDOT for its pivotal role in the country's telecom transformation. Mr. Sindhya expressed confidence that with the contribution of CDOT, India can now lead the world in 6G. The centre has empowered the West Bengal government to conduct hearings under the Citizenship Amendment Act and issue citizenship certificates to eligible applicants. The Union Home Ministry has issued a gazette notification in this regard. Chief Minister Shubhendu Adhikari told reporters that 23,000 people have so far been recognised as eligible and issued citizenship certificates out of around 2,30,000 applicants. The U.S. Department of Homeland Security, DHS, has proposed a new $1,03,265 fee on top of existing costs for all H-1B CAP subject petitions, including those for advanced degree holders. DHS estimates the fee would generate approximately $8.8 billion annually based on a projected 85,000 H-1B CAP subject petitions. According to the press release issued by DHS, the additional fee would not apply to H-1B petitions that are not subject to the cap. In men's cricket, Sri Lanka and India match was stopped due to a wet outfield on day three of the second test in Colombo. Sri Lanka trailing by 373 runs. And with that, we end this news bulletin.
1: ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. நேரம் இப்போது 1:10.
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புரம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
1: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.

நேயர்கள் தொடர்ந்து கேட்கலாம் வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள். ஹிந்தி, மலையாளம், கன்னடம், தெலுங்கு மொழி திரைப்பட பாடல்களை கேட்டு ரசிக்கலாம் ஊட்டி FM 101.8.

ஒழித்தாந்த இந்தி மொழி பாடல் மைனே பியார் கியா படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. நேரம் இப்போது 1:16. நேர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

ஒளித்தாந்த மலையாள மொழி திரைப்பட பாடல் பிரேமலு படத்திற்காக ஒலிக்க கேட்டோம். ஒளித்தாந்த குரல்கள் சித்ரா, உன்னிகிருஷ்ணன்.

நேரம் இப்போது சரியாக 1:27 ஆயிடுச்சுங்க. நேரில் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள் ஊட்டி FM 101.8.

ஒழித்த அந்த தெலுங்கு மொழி திரைப்பட பாடல் ஃப்ரம் சிபிஇ படத்திற்காக ஒலிக்க கேட்டோம். நேரம் இப்போது 1:31. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வண்ண வண்ண பூக்கள் பன்மொழி திரைப்பட பாடல்கள்.

ஒலித்த அந்த பாடல் ஹிந்தி மொழி பாடலாக ஒழிக்க கேட்டோம். பாடலை பாடியவர்கள் உதித் நாராயணன், லதா மங்கேஷ்கர் குழு இணைந்து பாடியது. தில் தோ பாகல்கே படத்திற்கான பாடல் அது.

0: வணக்கம். ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் சாந்தி ரமேஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆண்டு ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் கூறியுள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்திருந்தது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு மாபெரும் திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். மத்திய அரசின் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் யுபிஐ பணப்பரிவர்த்தனை முறை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் இன்று நிறைவடைந்த நிலையில் பிரதமர் வெளியிட்ட அறிக்கையில் இந்த சேவை குறித்து மக்கள் தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள அழைப்பு விடுத்தார். கடந்த 10 ஆண்டுகளில் 13,000 மடங்கு யுபிஐ சேவை அதிகரித்து நிதி உள்ளடக்கத்தையும் மின்னணு சார்ந்த நிதி சேவைகளையும் வெற்றிகரமாக முன்னெடுத்துச் செல்வது குறிப்பிடத்தக்கது. சுயசார்பின் அடையாளமாக யுபிஐ திகழ்கிறது என்று மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். சிறு வணிகர்கள் முதல் பெரிய நிறுவனங்கள் வரை அனைத்து தரப்பு மக்களின் அன்றாட பயன்பாடாக மாறி நாட்டின் பணப்பரிவர்த்தனையில் மாபெரும் புரட்சியை யுபிஐ ஏற்படுத்தியுள்ளதாக அமைச்சர் கூறினார். மக்களின் வளர்ச்சிக்கும் வர்த்தக சேவைக்கும் யுபிஐ பெரிதும் பயனளிப்பதாக இந்திய தொழில் கூட்டமைப்பின் திருச்சி மண்டல தலைவர் திரு சிவராமகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: 2014 ஒரு 7,000 கோடி பரிவர்த்தனையான விஷயம் இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 314,000 கோடிகள் அதிகரிச்சிருக்கு. பரிவர்த்தனை வியாபாரத்துக்கு பயனுள்ளதாகவும் நம்மளோட முன்னேற்றத்துக்கு துணையா இருக்கிற ஒரு பெரிய சப்போர்ட் ஸ்ட்ரக்சரா இன்னைக்கு மாறி இருக்கு. இன்னைக்கு வந்து டிரான்சாக்ஷன் ரொம்ப சீம்லெஸ் ஆகுது.
0: யுபிஐ குக்கிராமம் தொடங்கி மாநகரம் வரை மக்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக பாரத ஸ்டேட் வங்கியின் திருச்சி மண்டல அலுவலக மேலாளர் திரு மானேக்ஷா கூறுகிறார்.
2: எஸ்பிஐ யுபிஐ

0: நகரங்களில் இருந்து கிராமங்கள் வரை, மாணவர்களில் இருந்து குடும்பங்கள் வரை, தேநீர் கடையில் இருந்து காய்கறி வண்டி வரை, கோடிக்கணக்கான மக்களுக்கு உடனடி பண பரிவர்த்தனையை எளிதாக்கியது. யூபிஐ நாடு முழுவதும் ஒரே எளிய பழக்கமாக மாறிவிட்டது.
1: தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 290 கோடி ரூபாய் செலவில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்துள்ளார். சென்னையில் சுற்றுச்சூழல் மாசு பாட்டை குறைக்கும் நோக்கில் 234.5 கோடி ரூபாய் செலவிலான 130 புதிய தாழ்தள குளிர்சாதன மின்சார பேருந்துகளும் இதில் அடங்கும். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்ட் 23 தேதிக்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்கும் வகையில் கட்டாய கல்வி சட்டத்தில் திருத்தங்கள் கொண்டு வர வேண்டும் என்று மத்திய அரசை கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இந்த தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், டெட் தேர்வு கட்டாயம் என்பதால் 10-15 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வரும் 3,28,000 ஆசிரியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர் திரு ஏ வ வேலு, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு தளி ராமச்சந்திரன், அஇஅதிமுக உறுப்பினர் அக்னி கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்டோர் இந்த தீர்மானத்திற்கு ஆதரவாக பேசினார்கள். பின்னர் இந்த தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. சென்னையில் நடைபெற்ற தென் மாநில முதலமைச்சர்கள் மாநாட்டில் கர்நாடக வனத்துறையினரால் 3 தமிழர்கள் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக தமிழக முதலமைச்சர் அழுத்தம் கொடுத்தாரா என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். சட்டப்பேரவையில் இப்பிரச்சினை தொடர்பான கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்த அவர், இம்மூவரும் சித்திரவதை செய்து கொல்லப்பட்டதாக பிரேத விசாரணையில் வெளிவந்துள்ளதாக குறிப்பிட்டார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருக்கு சட்ட உதவியும் நிதி உதவியையும் தமிழக அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதுவரை இந்த படுகொலை தொடர்பாக தமிழக அரசு எடுத்த நடவடிக்கை என்ன என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர், இதுகுறித்து ஏற்கனவே வனத்துறை அமைச்சரும் சட்ட அமைச்சரும் அவையில் விரிவாக பதிலளித்துள்ளனர் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சித் தலைவர் எழுப்பிய இப்பிரச்சினை தொடர்பாக அரசுக்கு தகவல் கிடைத்தவுடன் பேரவையில் பதிலளிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் ஹீமோஃபிலியா மரபணு கோளாறு நோயாளிகளுக்கு எமிசிசுமாப் என்ற மருந்து வழங்கப்படும் என்று மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் உறுதியளித்துள்ளார். சட்டப்பேரவையில் இது தொடர்பான கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு இன்று பதிலளித்த அவர், இந்த நோய் உள்ளவர்களுக்கு காயம் ஏற்பட்டால் ரத்தம் உறையாமை சிக்கல் ஏற்படும் என்றும் தசை மூட்டுகளில் இரத்த கசிவு ஏற்படும் என்றும் கூறியுள்ளார். மற்றொரு கவனஈர்ப்பிற்கு பதிலளித்த மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, பழனி அருகே ஆயக்குடியில் 50 மாணவிகள் தங்கும் வகையில் சமூக நீதி விடுதிகள் கட்டித்தர நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தியறிக்கை. ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள். தமிழ்நாட்டில் டிட்கோ மூலம் செயல்படுத்தப்படும் மாநில பாதுகாப்பு தொழில் பெருவழித்தடம் திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் ஆகிய மையங்களில் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று மாநில தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா கூறியுள்ளார். பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கையில் செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்காக சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டின் ஜவுளி, தோல் பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரி பாகங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த வலுவான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். வணிக முறைகளை எளிதாக்கி மேம்படுத்தும் வகையில் அனுமதிகள் மற்றும் ஒப்புதல்கள் 21 நாட்களுக்குள் வழங்க வகை செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். ஒசூர் மற்றும் சூளகிரி தொழிற்பூங்காக்களின் நீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் கலவரப்பள்ளியில் மாசடைந்த அணை நீரை சுத்திகரிக்கும் ஆலை பணிகள் வரும் டிசம்பர் மாதத்திற்குள் முடிவடையும் என்றும் அவர் குறிப்பிட்டார். சுழற்சி பொருளாதார கொள்கையை முன்னெடுக்கும் நோக்கில் சிப்காட் தொழிற்பூங்காக்களின் தொழிற்சாலைகளுக்கு 3 நிலை சுத்திகரிக்கப்பட்ட நீரை வழங்கும் வகையில் சுத்திகரிப்பு நீராலைகள் நிறுவ திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஒசூர் கிருஷ்ணகிரி பகுதியில் அதிகரித்து வரும் சரக்கு போக்குவரத்து தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் ஒசூரில் விமான நிலையம் அமைக்கப்படும். வேலூரில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கான உள்கட்ட

0: அமைப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளன என்றும் அவர் குறிப்பிட்டார். சென்னை, கோவை, மதுரை, தூத்துக்குடி, திருச்சி விமான நிலையங்களின் விரிவாக்கம் மற்றும் நவீனமயமாக்கல் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சிக்குட்பட்ட மணிமுக்தா ஆற்றில் தூய்மை இந்தியா இயக்கத்தின் கீழ் கூட்டு துப்புரவு பணிகள் இன்று நடைபெற்றன. ஆற்றில் குப்பைகளை கொட்டாமல் தூய்மையாக பராமரிக்க விருதாச்சலம் நகராட்சி ஆணையர் திரு நாகராஜ் கேட்டுக்கொண்டார்.
1: கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் நகராட்சியில மணிமுத்தாறு ரிவர்ல தூய்மை பணி பண்ணிட்டு இருக்கோம். விருதாச்சலத்தில் கூட 33 வார்டுகளுக்கும் தூய்மை பாரத இந்திய திட்டத்தின் கீழே குப்பைகளை தரந்துருச்சு. நம்மளோட தூய்மை பணியாளர்கள் தினசரி நம்ம வந்து அவங்க கலெக்ஷன் பண்ணி பிரிச்சு கொடுக்கணும். மக்களும் வந்து அசுத்தப்படுத்தாம புனித தன்மையை காப்பாற்றுறதுக்கு பிளாஸ்டிக் கழிவுகளையும் மணிமுத்தாற்றில் கொட்டுறதை நம்ம தவிர்க்கணும்னு நம்ம நகராட்சி சார்பா உங்களோட கேட்டுக்கிறோம்.
0: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 12,534 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 12,000 கனஅடியாக உள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலையடிவாரம், சிறுவாணி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் கோவை குற்றாலம் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அருவியில் வெள்ளப்பெருக்கு காரணமாக பொதுமக்கள் குளிக்க வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வரும் வெள்ளிக்கிழமை நடைபெறுவதால் விருப்பமுள்ளவர்கள் இதில் பங்கேற்று பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் அறிவுறுத்தியுள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை இன்று விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாணவ மாணவிகள் பாரம்பரிய உடையணிந்து இதில் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு அருகே தோக்கவாடி பகுதியில் உள்ள கல்வி நிறுவனங்களில் ஓணம் பண்டிகை கொண்டாட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கல்லூரி மாணவ மாணவிகள் கேரள பாரம்பரிய உடை அணிந்தும் புத்தாடைகள் அணிந்தும் பூக்கோளங்கள் வரைந்து மகாபலி சக்கரவர்த்தி வேடம் அணிந்தும் சுமார் 2 கிலோமீட்டர் ஊர்வலமாக சென்றனர். கேரளாவின் பாரம்பரிய தற்காப்பு கலை நிகழ்ச்சிகள் நடத்தி காட்டப்பட்டன. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஜம்மு காஷ்மீர் உள்ளிட்ட மாநில மாணவிகள் உற்சாகத்துடன் ஓணம் பண்டிகையை கொண்டாடினர். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.
0: இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளான இன்று இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. கொழும்புவில் நடைபெறும் இப்போட்டியில் 2 விக்கெட் இழப்பிற்கு 8 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் ஆட்டத்தை தொடர்ந்த இலங்கை அணியின் 3 விக்கெட்டை பிரசீத் கிருஷ்ணாவும் 2 விக்கெட்டை மானவ் சுதரும் இன்று வீழ்த்தினர். இந்தியா முதல் இன்னிங்ஸ் ஸ்கோர் 503 டிக்ளேர்ட். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் மின்னணு டிஜிட்டல் பணப்பரிவர்த்தனை பாதையில் யுபிஐ ஒரு திருப்பு முனையாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று கொடியசைத்து துவக்கி வைத்தார். ஆசிரியர் தகுதி தேர்வு டெட்டிலிருந்து 2010 ஆகஸ்டிற்கு முன்னர் பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு விலக்களிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. திருச்சி, சென்னை, கோவை, சேலம், ஒசூர் மையங்களில் மாநில பாதுகாப்பு பெருவழித்தடம் மேலும் வலுப்படுத்தப்படும் என்று தொழில்துறை அமைச்சர் செல்வி கீர்த்தனா மானிய கோரிக்கையில் தெரிவித்துள்ளார். இந்தியாவிற்கு எதிரான 2வது இறுதி டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3வது நாளில் இலங்கை தனது முதல் இன்னிங்ஸில் சற்று முன் 5 விக்கெட் இழப்பிற்கு 162 ரன் எடுத்திருந்தது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: நிலையத்தில் நேரம் 1:56. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8. திரைகானம்.

கேட்ட பாடல் ஜெயம் கொண்டான் படத்திற்காக அரிஹரன் மதுசூரி குரல்களில் கேட்டோம். வித்யாசாகரோட மியூசிக்ல கேட்ட பாடலுடன் நிறைவு பெற்றது திரைகானம். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

0: மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டத்தில் ஹவுஸ் லிஸ்டிங் மற்றும் ஹவுசிங் சென்சஸ், அதாவது உங்கள் வீடுகள் கணக்கிடப்படும். வாருங்கள், உங்கள் பங்கேற்புடன் இதை வெற்றி பெற செய்வோம் மற்றும் வளர்ந்த இந்தியா 2047 நோக்கி மற்றொரு அடியை எடுத்து வைப்போம்.
1: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
3: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
4: நீலமலை நேரம். நீலகிரி மாவட்டம் என்றாலே அழகிய மலை காடுகள், அதில் காணப்படுகின்ற நீர் ஓடைகள், ஆறுகள், பசுமையான காடுகளுக்கே அழகு சேர்க்கும் பறவைகள், விலங்கினங்கள் என பார்ப்பவரின் மனதை கவரும் பச்சை பசேல் என தேயிலை தோட்டங்கள், பசுமையான மலை காய்கறிகள் விளையும் அழகிய நிலங்கள், சின்ன சின்ன கிராமங்கள் வளைந்து நெளிந்து காணப்படும் சாலைகள், சாலையோரம் வளர்ந்து நிற்கும் மரங்கள், செடி கொடிகள் என இம்மாவட்டத்தில் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து கொண்டிருக்கும் பண்டைய பழங்குடி மக்களின் அழகிய வாழ்வியல் முறைகள், கலாச்சாரம் என தங்களுக்கே தனி கட்டுப்பாடுகளுடன் வாழ்ந்து வரும் 6 பழங்குடி மக்களும் இம்மலை மாவட்டத்தின் உயிர் நாடிகள் எனலாம். தங்களின் வாழ்வியல் வாழ்விற்கேற்ப

0: மலைத்தொடர்களில் வாழ்ந்து வரும் பழங்குடிகளான இருளர், கோத்தர், தோடர், பணியர், காட்டு நாயக்கர், முள்ளுக்குறும்பர், ஆளுக்குறும்பர், பெட்டக்குறும்பர் என தொல் பழங்குடி மக்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்த பழங்குடிகளின் சிறப்பு காலங்கள் பல கடந்தாலும் மாறாமல் இருப்பது இவர்களின் தங்களுக்கே உரித்தான தனி மொழி, ஆடை அணிகலன்கள், பாரம்பரிய சடங்கு முறைகள், திருவிழாக்கள் என தனியான சமுதாய கட்டுப்பாடுகளோடு வாழ்ந்து வரும் இவர்களின் பாரம்பரிய பாடல்கள் இசை என ரீங்காரமிட்டு அழகு சேர்க்கின்றன எனலாம்.
1: இன்றைய நிகழ்ச்சியில் நீலகிரி மாவட்டத்தின் பண்டைய பழங்குடி மக்களான இருளர் இன மக்களின் பாடல்கள் இடம்பெற கேட்கலாம்.

0: நேயர்கள் இதுவரை நீலமலை நேரம் நிகழ்ச்சியில் இருளர் பாடல்கள் இடம்பெற கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய நீலமலை நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
1: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு இன்னும் சில நொடிகளில்.

0: சாப்பிட்ற உணவில் இருக்கிற சத்தை தான் ஊட்டச்சத்துன்னு சொல்கிறோம். நம்ம வந்து அப்படி பிரித்து சாப்பிடணும் அப்படின்னு பார்க்காம இந்த உடல் வந்து உணவு அப்படின்றது நம்ம தேவைக்கு எடுத்துக்கும் போது உடல் அதுலேருந்து தேவையான ஆற்றலை தனித்தனி சத்தாக பிரிச்சுக்கும். அதுவே அப்போது இந்த உடலுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த சத்து தேவைப்படுதோ அங்கெல்லாம் வந்து அந்த சத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கறது தான் இந்த உடலோட வேலை. அப்போது ஊட்டச்சத்து அப்படின்றது நம்ம அன்றாட சாப்பிட்ற உணவுலேயே இருக்குது. அதுலேருந்து என்ன மாதிரியான சத்தை அது ஏற்றுக்குது, தேவையான இடங்களுக்கு அது கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றது தான் இந்த உடம்பு வந்து செய்கிற வேலைங்க.
1: டாக்டர், இதில் நல்ல உணவு கெட்ட உணவு இதை எப்படி நம்ம பிரிக்கணும்?
0: அதாவது நம்ம சாப்பிட்ற உணவு எல்லாமே நல்ல உணவு தான். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கெட்ட உணவுன்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா அதிகப்படியான ரசாயனங்கள் சேர்ந்த உணவு, ப்ராசஸ்டு ஃபுட்டு, இதை வந்து கெட்ட உணவுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இந்த வாழ்க்கையின் ஓட்டத்தில் வந்து ஒரு இன்ஸ்டன்ட் தேவையை தான் எதிர்பார்த்து போகிறோம். நம்ம உடனடியாக ஏதாவது சமைச்சிடணும் அப்படின்னு நினச்சி நம்ம சேர்க்குற கிச்சனில் இருக்க விஷயங்களையும் பாருங்களேன், நிறைய கெமிக்கல் கலந்த உணவுப் பொருட்கள் தான் இன்றைக்கி கிடைக்கிது. அப்போ அது இல்லாமல் இயற்கையான உணவுகளை நம்ம தேவைக்கு, இப்போ உதாரணத்துக்கு சர்க்கரை இருக்குது அப்படின்னா நம்ம தேவைக்கு தான் எடுத்துக்கணும், புளிப்பு சுவை வேணால் தேவைக்கு தான் எடுத்துக்கணும், உப்பு சுவை வேணால் தேவைக்கு தான் எடுத்துக்கணும். அப்போ அந்த தேவை அறிஞ்சு நம்ம இயற்கையான உணவுகளை எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அது நல்ல உணவு எடுத்துக்கலாம். கெட்ட உணவு அப்படின்றது நமக்கு தெரியும், நிறைய கெமிக்கல் கலந்த உணவுகளை எடுத்துக்கக்கூடாது, ப்ராசஸ்டு ஃபுட்டு, அதிகமாக ப்ரிசர்வேட்டிவ் கலந்த ஃபுட்டை எடுத்துக்கக்கூடாது. பொதுவாக இயற்கையான உணவு கொஞ்ச நாளில் கெட்டு போகணும் சொல்லணும்னா ஒன்று ரெண்டு நாள்லேயே கெட்டு போயிடும். அப்போது அந்த கெட்டு போயிடுச்சுன்னா அது கெட்ட உணவு தான். ஆனால் உயிர் சத்துள்ள உணவு வந்துட்டு சமைச்ச உடனே அதை பருகிறது தான் வந்து நல்ல உணவு. ப்ரிசர்வேட்டிவ்க்கு சேர்த்து அதை வச்சு சாப்பிடணும்னு எதிர்பார்க்கும் போது இந்த உடல் வந்து அந்த கெமிக்கலையும் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். அது வந்து உடம்புல வந்து நச்சுத்தன்மை உள்ள கழிவாக தேங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது கெட்ட உணவுன்னு சொல்லுறோம்.
1: டாக்டர், இப்போ சாதாரணமாக ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு என்னென்ன சாப்பிடணும் அவனோட ஆரோக்கியத்திற்கு, அதுபோல சமச்சீர் உணவு அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம், அப்படி சமச்சீர் உணவு என்பது என்ன?
0: ஒரு மனிதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்கிற இடம், அவங்களோட சூழல், அவங்களோட உடம்பு, அவங்களுக்கு கிடைக்கிற உணவு பொறுத்து எல்லாமே மாறுபடும். உதாரணத்துக்கு நம்ம இப்போ தமிழ்நாட்டில் இருக்கோம், நமக்கு வந்து நல்ல சத்தான காய்கறிகள் கிடைக்கிறது, ட்ரை ஃப்ரூட்ஸ்ன்னு சொல்கிறது கிடைக்குது, பழங்கள் கிடைக்குது, தானிய வகைகள் நிறைய இருக்குது, சிறுதானியமும் இருக்குது, முக்கியமான தானியம் அரிசி வகைகளும் நிறைய இருக்குது. அப்போ இது தேர்ந்தெடுத்து நமக்கு என்ன தேவை அப்படின்றத கவனித்து நமக்கு என்ன பக்கத்தில் கிடைக்குதோ அது வந்து நல்ல உணவுகள் தான். அப்போ அது நம்ம உடலுக்கு தேவை அப்படின்றது பசியை கவனித்து ருசி அறிஞ்சு நமக்கு கிடைக்கிற உணவில் எது நல்லது அப்படின்றது தேர்ந்தெடுத்துக்கணும். முக்கியமாக இந்த சிறுதானியங்கள், தானியங்கள், பழங்கள், காய்கறிகளை வந்து நம்ம அப்பப்போ ஒரே மாதிரியான உணவு இல்லாமல் மாற்றி மாற்றி எடுக்கிறது தான் சரியான உணவாக இருக்கும்.
1: இப்போ நம்மள நிறைய நபர்கள் இப்போ நம்மளோட டெய்லி ருட்டைனில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்ததுமே டீயோ காஃபியோ ஒரு பானம் வந்து நமக்கு வந்து தேவைப்படுது ஒரு உடல் உற்சாகத்துக்கு. இப்போ காலையில் காஃபி குடிக்க கூடாதுன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க, இது எந்த அளவுக்கு உண்மை? அதே மாதிரி காலை உணவு அப்படின்றது எப்படி இருக்கணும்?
0: இது ஆக்சுவலி வந்து ரொம்ப நல்ல கேள்வி. அதுவும் நம்ம நீலகிரியை பொறுத்த வரைக்கும் காலையில் எழுந்திரிச்சோன்னா காஃபி இல்லாமல் நாளே துவங்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் உடலுக்கு பார்த்திங்கன்னா இந்த பானங்கள், டீ, காஃபி, இது போன்ற பானங்கள் வந்து தேவைப்படுறதில்லை. பொதுவாக இந்த உடல் வந்து ரெண்டு மாதிரியான உணவுகளை கேட்கும், ஒன்று நீர்த்த உணவு கேட்கும், இல்லைனா திட உணவு கேட்கும். அப்போது பசி அறிஞ்சு நமக்கு தேவை இருக்கும்போது இந்த மாதிரியான உணவுகளை எடுத்துக்கிறது நல்லது. அதையும் தாண்டி இப்போ காலையில் உணவு எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற உணவுக்கு கை கழுவணும் இல்லையா, அது கை கழுவாத உணவாக இருக்கிறது நல்லது. உதாரணத்துக்கு ஒரு காலையில் பசிக்கும் போது கூழ் குடிக்கலாம், இல்லைன்னா ஜூஸ் குடிக்கலாம், இல்லைனா அதிகமாக நம்ம மசாலா கலந்த உணவுகள் இல்லாமல் ரொம்ப சிம்பிளான ஃபுட்டாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. காலை வேளையில் தண்ணி ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் குடிக்கணும்? ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமா? சரி, இப்போ நம்ம பொதுவாக தாகத்துக்கு தண்ணி குடிக்கணும், இது ரொம்ப முக்கியம். இந்த தண்ணியில் கொஞ்சமாக சுவையை சேர்த்திக்கிறோம்னு வச்சுங்களேன், உதாரணத்துக்கு கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டோம் அப்படின்னா அதில் சுவையை சேர்த்துட்டோம் அப்படின்னா அது உணவு அப்படின்னு இந்த உடம்பு ஏற்றுக்கும். அப்போது தண்ணி லிட்டர் கணக்கு அப்படின்னு ஒன்று கிடையாது, அதாவது பொதுவான லிட்டர் கணக்குன்னு ஒன்று கிடையாது. ஒவ்வொரு உடம்புக்கும் அவங்களோட சூழலை பொறுத்து, உடலை பொறுத்து வந்து தாக உணர்வு ஏற்படும். அந்த தாக உணர்வுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தண்ணியை வந்து ரசித்து ருசித்து குடிக்கும்போது இந்த உடலுக்கு தேவையான நீர் சத்து கிடைச்சிரும். அதையும் மீறி நான் சொல்கிற மாதிரி இப்போ வெப்ப காலங்களில் வந்து தண்ணீர் கேட்காது, ஆனால் பசிக்கும், நீர்த்த உணவுகள் எடுத்துக்கணும்னு தோணும்போது நம்ம ஜூஸ் மாதிரியான, கஞ்சி மாதிரியான உணவுகளை எடுத்துக்கலாம். ஜூஸ் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாமான்னு கேட்டிங்கன்னா குடிக்கக்கூடாது தான். ஜூஸ் நான் சொன்ன மாதிரி உணவு தான், அது வந்து தேவைக்கேற்ப இந்த நீர்த்த ஆகாரங்கள் இந்த உடல் கேட்கும் போது எடுத்துக்கணும். கூல்ட்ரிங்க்ஸில் வந்து அதிகப்படியான சர்க்கரையை சேர்க்குறாங்க, கெமிக்கல்ஸ் ப்ரிசர்வேட்டிவ் சேர்க்கறதுனால நிச்சயமாக அது குடிக்க வேண்டாம் அப்படின்னு தான்.

0: மாதிரி ஒருத்தரும்.
1: டாக்டர், இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கு, என்ன அப்படின்னா, இப்போ சைவம் அசைவம் இது ரெண்டுல எது நல்லது, அது போல புரோட்டீனுக்கு வந்து என்ன சாப்பிடலாம்?
0: இது முக்கியமா பாத்தீங்கன்னா கேள்வி வந்து ஒரு கான்ட்ரவர்சியான கேள்வின்னு தான் சொல்லணும். ஆனா கான்ட்ரவர்சி இல்லாம இது எப்படி பார்க்கணும்னா, ஒவ்வொருத்தருடைய உணவு வந்துட்டு உணவு பழக்கம் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ அதுல வந்து எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. இப்போ வெஜ்ஜு நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, நான்வெஜ் நல்லதுன்னு கேட்டிங்கன்னா, ரெண்டு தரப்பினருமே வந்துட்டு வெஜ் நான்வெஜ் வந்து அவங்களோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அதை வந்து நல்லதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு உணவுமே நல்ல உணவு தான். ஆனால் இங்கே கவனிக்க வேண்டிய விஷயம், நமக்கு தேவை எப்படி இருக்குது அப்படின்றத கவனித்து சாப்பிட்றது தான். ஒரு நான்வெஜ் சாப்பிட்றது எல்லா நேரங்களையும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்களே. பசிக்கும் போது எல்லாம் ஒரு நாளைக்கு இப்போ ஒரு மூணு வேலை நாலு வேலை சாப்பிட்றாங்கன்னா எல்லா வேலையும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களும் தேவையை கவனித்து காய்கறிகள் பழங்களை எடுத்துக்கணும். புரோட்டீன் அப்படின்றது ஒரு சத்துன்னு தான் சொல்கிறோம். பொதுவாக இந்த உடல் வந்துட்டு தனக்கு தேவை இருக்கும் அடிப்படையில் வந்துட்டு என்ன உணவு சாப்பிட்டாலும் அதுலேருந்து தனக்கு தேவையான சத்தை வந்து அது.
1: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் அவர்கள் நமக்காக பல தகவல்களை வழங்கிட்டு இருக்காரு. மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு. இது ஊட்டி FM 101.8, இங்கு எல்லாமே சமஹிட்டு.

0: நிகழ்ச்சியில் மீண்டும் இணைகிறோம். ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் நம்மோட பல தகவல்களை வழங்க காத்திருக்காரு. டாக்டர், இன்னொரு ஒரு சந்தேகம் இருக்கு, என்ன அப்படின்னா, இப்போ சைவம் அசைவம் இது ரெண்டுல எது நல்லது, அது போல புரோட்டீனுக்கு வந்து என்ன சாப்பிடலாம்?
1: அதாவது வெஜ்ஜு நான்வெஜ்ன்னு பார்க்காம இப்போ ஒரு தனி மனிதனுக்கு தனக்கு என்ன தேவை, என்ன அவங்களோட தட்பவெட்ப நிலைக்கோ இல்லை அவங்களோட உணவு பழக்கத்தில் என்ன தேவையோ அதை எடுத்துக்கலாம். இது நான் இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, ஒரு சில நாடுகளில் வந்துட்டு பாலே பார்த்துருக்க மாட்டாங்க. அப்போது ஆனால் அவங்களோட கால்சியம் லெவல் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும். அதே போல் ப்ரோட்டீனே பார்க்காத ஆட்கள்லாம் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் சத்து தனியாக சாப்பிடணுன்ற அந்த இதே இருக்காது. அந்த மாதிரி இருக்கிற ஆட்கள் பார்த்திங்கன்னா அவங்களோட உடலில் ப்ரோட்டீன் அளவு நல்லாவே இருக்கும். விஷயம் என்ன அப்படின்னா, இந்த உடலுக்கு பசிக்கும் போது அந்த ருசி அறிஞ்சு சாப்பிடும்போது அந்த உடம்பு தனக்கு என்ன டெஃபிஷியன்சி இருக்கோ, என்ன தேவை இருக்கோ, என்ன சத்து குறைபாடு இருக்கோ இல்லை சத்து தேவைப்படுதோ அதை வந்து இந்த உடம்பே உருவாக்கிக்கும் அப்படின்றது தான் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒரு ப்ரோட்டீன் அதிகமாக தேவை இருக்குது, ஒரு கால்சியம் அதிகமாக தேவை இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரோட்டீனான உணவை எடுத்துக்கிட்டாலும் இந்த உடம்பு அந்த சத்துலேருந்து எடுத்துக்க முடியல, மாற்றிக்க முடியலனா அது மாற்றிக்காது. அதுவே இந்த உடலோட சுவை என்ன கேட்குதுன்றது கவனித்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த உடம்புக்கு அந்த ப்ரோட்டீனோ கால்சியமோ மினரல்ஸ் என்ன தேவையோ அதை உருவாக்கி அதை வந்து சரி செஞ்சுக்கும் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். அப்போ ப்ரோட்டீன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக சாப்பிட வேண்டாம். ப்ரோட்டீன் இருக்கிற உணவுகள் நமக்கு தெரியும், இன்றைக்கி வந்து எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் ஆயிடுச்சு டெக்னாலஜியில். ஸோ உணவில் வந்து எதெல்லாம் ப்ரோட்டீன் இருக்குன்னு பார்த்து நம்ம தேர்ந்தெடுத்து சாப்பிடலாம். ஆனால் கட்டாயப்படுத்தி ஒரு சுவை கேட்காத போது அந்த சுவையோ அந்த உணவோ கொடுக்கறது ஒரு சரியான அணுகுமுறை இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் ப்ரோட்டீன் உணவும் தனியாக பிரித்து சாப்பிடாமல் நம்ம என்ன தேவைக்கு சாப்பிட்றோம் ப்ரோட்டீன். இப்போ சில பேர் ஜிம்முக்கு போகணும், உடம்பு ஏற்றணும் இல்லை குறைக்கணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து அவங்க இந்த ப்ரோட்டீன்களை வந்து வேறு வேறு ஃபார்மில் எடுத்துக்குவாங்க. அப்போது நம்ம கவனித்து அந்த பசி அறிஞ்சு ருசி அறிஞ்சு சாப்பிடும் போது நமக்கு நிச்சயமாக அந்த உடல் பருமன் தேவையா இல்லை கட்டுக்கோப்பாக வச்சுக்கிறதுக்கு அந்த உணவு சரியாக இருக்குமா அப்படின்றது அந்த உடலை பொறுத்தது. அது கேட்கும்போது நம்ம அந்த சுவையை கொடுத்துட்டா போதுமா இருக்கும் அப்படின்றது தான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன்.
0: டாக்டர், இன்றைய நவீன காலகட்டத்தில் குழந்தைகளாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிக்டட் அப்படின்னே சொல்லலாம். இந்த ஃபாஸ்ட் ஃபுட், பரோட்டா, மைதா, எண்ணெய் பொருள் எல்லாம் ஏன் கெடுதல் அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: இன்றைக்கி காலகட்டத்தில் இது ஒரு முக்கியமான கேள்வி. ஃபாஸ்ட் ஃபுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிற பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா கெமிக்கல் தான் அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கலாம். சுவை கூட்டுறதுக்காக சேர்க்குற சில இன்க்ரீடியன்ஸில் வந்து நிறைய கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் அது வேண்டான்னு சொல்கிறோம். என்றைக்காவது சாப்பிட்றது இருந்தால் பிரச்சனை இல்லை, ஆனால் வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு வந்து என்றைக்குமே எடுத்துக்கிற ஆட்கள் நம்ம பார்க்குறோம், நிச்சயமாக அதனால் உடல் தொந்தரவுகள் நிறையா வரும். பரோட்டான்னு பார்த்தீங்கன்னா அந்த மைதாவில் வந்துட்டு சில கெமிக்கல்ஸை ஆட் பண்ணுறாங்க. அந்த கெமிக்கல்ஸ் வந்து இந்த உடலுக்கு ரொம்ப கேடு விளைவிக்கும். டயபெட்டிக் வர அளவுக்கு அந்த கெமிக்கலுக்கு வந்து அந்த தன்மை இருக்கிறதுனால மைதா கலந்த உணவுகள் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஜீரணத்துக்கு ரொம்ப பெரிய பிரச்சனைகளை அந்த மைதா வந்து கொடுக்கும். அதே போல் எண்ணெய் பொருட்கள் வந்து ஏன் அவாய்ட் பண்ணும் அப்படின்னா நமக்கு தெரியும். இப்போ நம்ம வீட்டில் சமைக்கிற எண்ணெய்கள்லேயே வந்து தாவரங்கள்லேருந்து வந்த எண்ணெய்களை வந்து நம்ம பயன்படுத்தணும். உதாரணத்துக்கு வந்து கடலெண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் தேங்காய் எண்ணெய், இது மூணுமே பயன்படுத்தலாம். ஆனால் தேவை எரிஞ்சு நம்ம பயன்படுத்தணும். நம்ம முன்னோர்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா வெறும் தாளிக்கிறதுக்கு மட்டும்தான் முன்பெல்லாம் எண்ணெயை பயன்படுத்துவாங்க. இன்றைக்கி நம்ம எல்லாத்துக்கும் எண்ணெயை வந்து டிபெண்ட் பண்ணி தான் இருக்கிறோம். ஒரு வீட்டில் எண்ணெய் தீந்துருச்சு அப்படின்னா ஒரு பெரிய குற்றமாக தான் பார்க்குறாங்க. அப்போது தேவைக்கு நம்ம வந்து எண்ணெயை வந்து பயன்படுத்துறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதுலேயும் நமக்கு கிடைக்கிற இந்த எண்ணெய்கள் வந்து நிறைய கலப்படங்களும் எண்ணெயே இல்லாத பொருளை வந்து எடிபிள் எண்ணெய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு காலகட்டத்தில் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆனால் நிறைய அவேர்னஸ் வந்துருச்சு. நிச்சயமாக நான் சொன்ன மாதிரியான எண்ணெய்களை வந்து நம்ம பயன்படுத்தும் போது, தேவைக்கு பயன்படுத்தும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்குன்றதான் நான் சொல்லிக்க விரும்புகிறேன். ஏன்னா எண்ணெய் சத்து நம்மளுக்கு வேணும் இல்லையா, ஃபேட் அப்படின்றது வேணும். அதை நம்ம அப்படி பார்க்காம தேவைக்கு மட்டும் எடுத்துக்கிறது நல்லது.
0: டாக்டர், அது போல

0: குழந்தைகள் வளர்ச்சிக்கு, குழந்தைகள் வந்து ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கு என்னென்ன உணவு வந்து முக்கியமாக பார்க்கப்படுது?
1: நான் ஏற்கனவே சொன்னேன், அதாவது குழந்தைகள் வளர்ச்சியில் வந்துட்டு நம்ம குழந்தைகளுக்கு எல்லா மாதிரியான உணவுகளையும் கொடுத்து பழக்கணும். உதாரணத்துக்கு வந்து இப்போ பழங்கள் கொடுத்து பழக்கணும், காய்கறிகளை கொடுத்து பழக்கணும், கீரை வகைகளை கொடுத்து பழக்கணும். நம்ம இன்ஸ்டண்ட்டாக நம்ம சீக்கிரம் செய்யணுன்றதுக்காக எப்போ பார்த்தாலும் இப்போ நம்ம குழந்தைங்கள பார்க்குறோம், எப்போ பார்த்தாலும் காலையில் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டால் தோசை இட்லி தோசை இட்லி இப்படி தான் இருக்குது. அதுக்கு அவங்களுக்கு சத்தான சத்து நிறைந்த சிறுதானியங்கள் உணவு கொடுக்கலாம், காய்கறிகளை கொடுக்கலாம், பழங்களை கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்கும்போது குழந்தைகளுக்கு வந்துட்டு ஒரு சில சுவைகள் வந்து அவங்களுக்கு தேவைன்ற போது கேட்டே சாப்பிடுவாங்க. அப்போ நம்ம பெற்றோர்களாகிய நம்ம தான் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரியான உணவை கொடுத்து பழக்கணும். அப்படி கொடுத்து பழக்கும் போது அந்த உடம்புக்கு வந்து எல்லா சுவைகளும் தெரிஞ்சு போயிடும். எந்த உணவுலேருந்து எந்த சத்தை பிரித்து எடுக்கணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு வந்து பசிக்கும். பசிக்கும் போது அந்த குழந்தைங்க வந்து கேட்பாங்க, இதை சமைச்சு கொடுங்க, இது நல்லா இருக்குது, இது எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அந்த மாதிரியான உணவுகள் கொடுக்கறதுனால நிச்சயமாக குழந்தைங்களுக்கு வந்து சத்தாக வளருவாங்க, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.
0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் அவர்கள் நமக்காக பல தகவல்களை வழங்கிட்டு இருக்காரு. மீண்டும் இணையலாம் ஒரு பாடலுக்கு பிறகு.

0: நேர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் இதுவரை ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் நமக்கு பல தகவல்களை வழங்கினாரு. அவருக்கு நிலையத்தின் சார்பாகவும் நேயர்களின் சார்பாகவும் நம்மோட நன்றியை தெரிவிச்சுக்கலாம். நன்றி சார்.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில் இதுவரை ஆரோக்கியமான வாழ்விற்கான ஊட்டச்சத்து முறைகள் குறித்து மாற்றுமுறை மருத்துவர் முகமது ரமீஸ் அவர்களுடனான நேர்முகம் இடம்பெற கேட்டீர்கள். நிகழ்ச்சி அமைப்பு ஆர். ராஜ்குமார், அமைப்பில் உதவி பி. துர்காதாஸ். இந்த நிகழ்ச்சியின் தொடர்ச்சியை வரும் வாரம் மருத்துவ மலர் நிகழ்ச்சியில் கேட்கலாம்.

அறிவிப்பு தொடரும். நேரம் 2:55. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவையில் மிக லேசான மழை பதிவாகியுள்ளது. காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. பதிவான மழை அளவுகள்: சின்னக்கல்லார் 10 சென்டிமீட்டர், கூடலூர் பஜார், தேவாலா, மேல்கூடலூர், தாலுகா அலுவலகம், பந்தலூர், சிங்கோனா, சோலையார், வால்பாறை பிஏபி, அவலாஞ்சி, உப்பாசி டிஆர்எஃப் ஏடபிள்யூஎஸ் தலா 7 சென்டிமீட்டர், வால்பாறை தாலுகா அலுவலகம் 6 சென்டிமீட்டர், மேல்பவானி, வால்பாறை பிடிஓ, வென்டோர்த் எஸ்டேட், வடபழனி தலா 5 சென்டிமீட்டர், சைதாப்பேட்டை, எம்ஜிஆர் நகர், செருமுள்ளி, சென்னை விமான நிலையம், உட்பிரையர் எஸ்டேட், ஆலந்தூர், பெரியாறு, பார்வுட், மகாபலிபுரம், சோழிங்கநல்லூர், நடுவட்டம், கேளம்பாக்கம் இங்கெல்லாம் 4 சென்டிமீட்டர், குளப்பாக்கம் ஏஆர்ஜி, செம்பரம்பாக்கம், நாலுமுக்கு, செம்பரம்பாக்கம் ஏஆர்ஜி, மணலி நியூ டவுன், சென்னை, வளசரவாக்கம் இங்கெல்லாம் 3 சென்டிமீட்டர். வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது. ஏனைய தமிழகத்தில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டியே இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலையான 38.3 டிகிரி செல்சியஸ் திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் பதிவாகியுள்ளது. குறைந்த அளவு வெப்பநிலை சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 21.1 டிகிரி செல்சியஸ், மலைப்பகுதிகளில் உதகமண்டலத்தில் 12.6 டிகிரி செல்சியஸ். 24 மணி நேர வெப்பநிலை மாறுதல். சென்னை, கடலூர், ஈரோடு, நீலகிரி, திருப்பத்தூர், திண்டுக்கல், வேலூர், திருவள்ளூர் மற்றும் மாவட்டங்களில் கணிசமாக குறைந்துள்ளது. மற்ற ஏனைய மாவட்டங்களில் பெரிய மாற்றமில்லை. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. இன்று நீலகிரி, தேனி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு கனமழை பெய்ய வாய்ப்புண்டு. ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. நாளை 26ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு மிதமான மழை பெய்யக்கூடும். மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றோடு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். 27ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழைக்கு வாய்ப்புண்டு. 28ஆம் தேதி மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களின் ஓரிரு இடங்களிலும் மிதமான மழை பெய்யக்கூடும். கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் புதுவையிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் சுற்று வட்டாரங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை அல்லது இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. அதிக அளவு வெப்பநிலை 35 முதல் 36 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்த அளவு 26 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: அடுத்த அறிவிப்பு தொடரும்.
1: நேரம் 3 மணி, தொடர்வது செய்தி சுருக்கம்.
2: வணக்கம். செய்தி சுருக்கம், வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். மின்னணு பண பரிமாற்ற முன்னேற்றத்தில் ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறையின் பங்கு இன்றியமையாதது என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். ஒருங்கிணைந்த டிஜிட்டல் கட்டண முறை மூலம் நாட்டின் பணப்பரிமாற்றம் எளிதாக்கப்பட்டுள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு மாற்ற பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்தியாவில் ஜப்பானிய நீண்டகால முதலீடுகளை அதிக அளவில் ஈர்க்கும் விதமாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் வங்கிகளின் நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளது என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். நாட்டில் விமான சரக்கு போக்குவரத்து குறிப்பிடத்தக்க அளவிற்கு வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்த 7 அம்ச யோசனைகள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற வகை செய்யும் என்று பிஜேபி கூறியுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உருது மொழி புத்தக தயாரிப்பில் சிறந்து விளங்கியமைக்காக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்துக் கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃப் வாரிய தலைவர் திரு நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். மாநில அரசின் நிர்வாக திறமையின்மை காரணமாக அரிசி, பருப்பு, சர்க்கரை உள்ளிட்ட அத்தியாவசியப் பொருட்களின் விலை உயர்ந்துள்ளதாக அமமுக பொதுச்செயலாளர் திரு டி டி வி தினகரன் குற்றம் சாட்டியுள்ளார். மேட்டூர் அணையின் நீர்மட்டம் அதிகரித்து வருவதை அடுத்து அணையின் பாதுகாப்பு மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திரு குத்தாலிங்கம் நேரில் ஆய்வு செய்துள்ளார். குஜராத் இணைய மோசடி குற்ற வழக்கு தொடர்பாக மகாராஷ்டிரா, குஜராத், தெலங்கானா, பீகார் மற்றும் தெலங்கானாவில் உள்ள பல்வேறு இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நிலையத்தில் நேரம் சரியாக 3:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. ஹலோ ஊட்டி. ஒரு சொல் திரு இசை.

நிகழ்ச்சிக்கு நேயர்களை வரவேற்கிறோம். என்ன நேயர்களே, இன்னைக்கு ஒரு சொல் திரையிசை நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு எல்லாரும் ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ஒரு சொல் திரையிசையில யாருடைய பாடல் தொகுப்பு இடம்பெற போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுல கூட எல்லாரும் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருப்பீங்க. இன்னைக்கு நம்ம அனுப்பின பாடல் தொகுப்பு வராதா அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் வந்துட்டு எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஓகேங்க, இன்னைக்கு யார் அனுப்பிய பாடல் தொகுப்பு இடம்பெற போகுது அப்படிங்கிறத நானே சொல்லிடுறேன்.

இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் அனுப்பிய பாடல் தொகுப்பு தான் கேட்டு ரசிக்க போறீங்க. இவர் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற சொல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நெஞ்சம். அதாவது நெஞ்சம் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களெல்லாம் ரொம்பவே அழகா தேடி கண்டுபிடிச்சு சூப்பராக நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்களை தான் இன்னைக்கு நீங்க 3 மணியிலிருந்து 4 மணி வரைக்கும் அடுத்தடுத்து ஜாலியா கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. முதல் பாடலாக அப்படியே சூப்பரா ஒரு பாடல் உங்களுக்காக வரப்போகுது, வசீகரா படத்திலிருந்து. தொடர்ந்து கேளுங்க, இது ஊட்டி FM 101.8, எல்லாமே சமகிட்டு.

ஸ்ரீனிவாஸ் மகாலட்சுமி குரல்களில் வசீகரா படத்தில் இருந்து அப்படியே சூப்பராக பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:09 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரை இசை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். இவர் இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற சொல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நெஞ்சம். நெஞ்சம் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் நமக்கு ரொம்பவே அழகாக தேடி கண்டுபிடிச்சு அனுப்பியிருக்கிறார். அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. வேலைக்கு போற வழியில 4 பாட்டு நச்சுங்க. உங்க நாளை சிறப்பா தொடங்க கேளுங்க டிரைவ் டைம் பீட்ஸ். உங்களுக்காகவே காலையில 8:30 at OTFM 101.8.

0: ஸ்ரீனிவாஸ் கல்பனாவோட வாய்ஸ்ல ஆறு படத்துல இருந்து அப்படியே சூப்பரா பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸ்டுடியோல டைம் சரியா 3:16 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரை இசை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரை இசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்கள் தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நெஞ்சம் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. நேர்களே, இதே மாதிரி நீங்களும் உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களெல்லாம் தேர்வு செஞ்சு எங்களுக்கு எழுதி அனுப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். நீங்கள் பாடல்களெல்லாம் தேர்ந்தெடுத்து எழுதும் பொழுது கூடவே அந்த பாடல்கள் உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குது, அந்த சொல் உங்களுக்கு ஏன் பிடிச்சிருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தையும் ஒவ்வொரு பாடல்களுக்கும் நடுவில் ஒரு லைன் எழுதி அனுப்பினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாங்களும் அதை வாசித்து அந்த பாடல்களெல்லாம் ஒளிபரப்புவோம். கேட்பவர்களுக்கும் நல்லாயிருக்கும், உங்களுக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லிக்கிறேன். சூப்பராக ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செமகிட்டு.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: நெஞ்சிலூர் ஆலயம் படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:24 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரைசை தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரைசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். நெஞ்சம் என்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பாடல்களெல்லாம் நமக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: காலையில் எந்திரிச்சதும் ஓட்டம்,
3: குட் மார்னிங்,
2: காஃபி போட இன்னொரு ஓட்டம், குழந்தைங்களை தயார் செய்யறதுக்கு இன்னொரு ஓட்டம், இது எல்லாத்தையும் தாண்டி ஆபீஸுக்கு அடுத்த ஓட்டம், இது எல்லாத்துக்கும் நடுவுல உங்களை பத்தி யோசிக்க நேரம் இருக்கா? நம்ம வீட்டை பராமரிப்பதோடு சேர்த்து நம்ம உடல் நலம், மனநலம் மற்றும் அழகை பராமரிக்க ஒரு வழிகாட்டி வேண்டாமா? சமையல் அறையில தொடங்குற ஆரோக்கியத்திலிருந்து சமூகத்துல நம்ம படைக்கிற சாதனைகள் வரைக்கும் எல்லாத்தையும் எங்க கூட பகிர்ந்து கொள்ள இதோ உங்களுக்கான நிகழ்ச்சி ஸ்நேகிதியே. இது நலவாழ்வின் நம்பிக்கை குரல்.
1: தினந்தோறும் நண்பகல் 12:10 முதல் 12:40 வரை கேட்டு மகிழுங்கள்.

எனக்காக காத்திரு படத்தில் வந்து தான் சூப்பராக அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:31 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தெரிய செய்தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் தெரிய செய்யல திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். நெஞ்சம் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து பாடல்களெல்லாம் நமக்கு அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது.

0: ஆயுத எழுத்து படத்திலிருந்து தான் அப்படியே பாடலை கேட்டுட்டு வந்திருக்கிறோம். 3:37 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரைசை தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரைசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்கள் தான் நம்ம கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். நெஞ்சம் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 இங்கே எல்லாமே சமகிட்டு.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8
2: புதிரான கேள்விகள்,
1: எதிரான கருத்துக்கள்,
2: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
1: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
2: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
1: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
1: புதிரும்
2: கேட்க தவறாதீர்கள்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் சித்ராவோட வாய்ஸ்ல முதல் சீதனம் அப்படின்ற படத்துல இருந்து தான் பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 3:43 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரையிசை தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. ஒரு சொல் திரையிசையில் இன்னைக்கு திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். நெஞ்சம் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் நமக்கு ரொம்பவே அழகாக எழுதி அனுப்பியிருக்கிறார். அந்த பாடல்கள் தான் இன்றைக்கி உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது. நேர்களே, நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்கள் எல்லாம் ரொம்பவே அழகாக தேர்வு செஞ்சு எங்களுக்கு எழுதி அனுப்புனீங்கன்னா கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியில் அந்த பாடல்கள் எல்லாம் கேட்கலாம். ஒரு சொல் திரையிசை பகுதி நிலை இயக்குனர் ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஃபிங்கர் போஸ்ட் உதகமண்டலம் அப்படின்ற முகவரிக்கு நீங்கள் கடிதத்தில் பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லைங்க, utfm101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் தேர்வு செஞ்ச பாடல்கள் எல்லாம் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு பாடல் உங்களுக்காக வரப்போகுது. தொடர்ந்து கேளுங்க, இது UTFM 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: ருசிகண்ட பூனை அப்படின்ற படத்திலிருந்து தான் பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:49 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் திரையிசை தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு ஒரு சொல் திரையிசையில் திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம் பகுதியைச் சேர்ந்த ரவிச்சந்திரன் அவர்கள் தொகுத்து அனுப்பின பாடல்களை தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டுக்கிட்டே இருக்கிறோம். நெஞ்சம் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து நமக்கு பாடல்கள் எல்லாம் எழுதி அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் தான் இன்னைக்கு உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துட்டே இருக்குது.
1: உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:40 ஒலிபரப்பாகும் புதின பக்கங்கள் நிகழ்ச்சியில் எழுத்தாளர் நா பார்த்த சாரதி அவர்களின் சரித்திர நாவலான மணிப்பல்லவம் புதின தொடர் கேட்கத் தவறாதீர்கள்.

பி சுசீலாவோட வாய்ஸில் ராஜாதி ராஜா படத்தில் தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சுட்டு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:54 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 ஒரு சொல் தெரிசை தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க.

0: जी बूम्बा।
1: हाय जी बूम्बा, व्हाट अ सरप्राइज। நீ டூக்கேலியூர் கியா?
0: ஆம், நான் எப்பொழுதும் இருப்பேன்.
1: எனக்கு பிடிச்ச ஒரு வரம் வேணும். பாடல் கேக்குறது ரொம்ப பிடிக்கும். 80 சாங்ஸ் ப்ளீஸ்.
0: இவ்வளவுதானா? ஆகட்டும், கேளுங்கள்.
2: என்னோடு பாட்டு பாடுங்கள், எல்லோரும் சேர்ந்து ஆடுங்கள், இசை கோலங்கள் இமைஜாலங்கள் சுகம் தேடுங்கள்.
1: வரேவா, சூப்பர் ஜீபும்பா.
0: அது நன்றாக இருந்ததா?
1: அதே மாதிரி 90s ப்ளீஸ்.
0: இதோ அதுவும் தருகிறேன், கேட்டு மகிழுங்கள்.
3: ரத்த ஜாமத்தில் என் ஜன்னல் ஓரத்தில்
1: ஜிபும்பா, அப்படியே 2K சாங்ஸ் கொடுத்துருங்களேன், செம்மையா இருக்கும், எல்லாரும் என்ஜாய் பண்ணலாம்.
0: புரிந்து விட்டது, நீங்கள் ரெட்ரோ ரகங்களை தானே கேட்கிறீர்கள். இதோ தருகிறேன், அதுவும் உங்களுக்காக. இப்பவே நீங்கள் டியூன் செய்யுங்கள் ஊட்டி FM 101.8.
1: தினமும் காலை 9 மணி முதல் 10 மணி வரை. டோன்ட் மிஸ் இட்.
0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 3:57 ஆயிருச்சுங்க. அப்படியே நம்ம பாடல்களெல்லாம் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம். இப்போ நம்ம கூட பேசுறதுக்காக அந்த நேயர் வந்து வெயிட்டிங்ல இருக்கிறார், அவர் கூட பேசிடலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காளிபாளையம், ரவிச்சங்கரன்.
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க?
4: ரொம்ப நல்லா இருக்குங்க, நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். எப்படி இருக்குது உங்க ஊரெல்லாம்?
4: ரொம்ப அருமையா இருக்குங்க.
0: வெயில் கொளுத்துதா இல்ல வந்து ஒரு மாதிரி கிளைமேட் எல்லாம் நல்லா இருக்கா?
4: மழை பெய்ஞ்சிருக்குங்க.
0: ஓகேங்க. சாப்பிட்டீங்களா?
4: சாப்பிட்டாச்சுங்க.
0: பாடல்கள் எல்லாம் கேட்டீங்களா இன்னைக்கு? உங்களுக்கு பிடிச்ச பாடல்கள் எல்லாம்?
4: பிடிச்ச பாடல்கள் வரிசையா வரும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, எல்லா பாட்டையும் கேட்டங்க.
0: ஓகேங்க. எப்படி உங்களுக்கு இந்த சொல் வந்து தேர்ந்தெடுத்தீங்க?
4: வழக்கமா அனைத்து சொல்லும் வந்ததுனால ஒரு வித்தியாசமா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த நெஞ்சம்ங்கிற சொல்ல தேர்ந்தெடுத்து பாடல்கள் தொகுத்து அனுப்பியிருந்தாங்க.
0: ஓகே. இந்த சொல்லுல உங்களுக்கு பாடல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததோ? ஓகேங்க. அப்படியே சூப்பராக பாடல்கள்லாம் எழுதி அனுப்பியிருந்தீங்க, அப்படியே நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கேட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பாடல்கள் எல்லாம் தொகுத்து அனுப்பினதுக்காக ஊட்டி FM சார்பாக உங்களுக்கு ஒரு நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.
4: அனைத்து நெஞ்சுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக சிறப்பாக ஒலிபரப்பிய அருமை நண்பர் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.
0: நன்றி, நன்றி,
4: நன்றி.
0: அப்படியே நம்ம சூப்பரா நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படியே பாடல்கள்லாம் அடுத்தடுத்து அப்படியே கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. இவர் இன்னைக்கு நெஞ்சம் அப்படின்ற ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து தான் பாடல்களெல்லாம் நமக்கு எழுதி அனுப்பியிருந்தாரு. அடுத்தடுத்து சூப்பரான பாடல்களெல்லாம் நம்ம கேட்டு முடிச்சிருக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு சொல்லை தேர்ந்தெடுத்து அது சம்பந்தமான பாடல்களெல்லாம் தேர்வு செஞ்சு ஒரு சொல் தெரிய இசை பகுதி அப்படின்னு போட்டு நிலைய இயக்குனர் ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் பிங்கர் போஸ்ட் உதகமண்டலம் அப்படின்ற முகவரிக்கு அனுப்புனீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில் கண்டிப்பாக அந்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். அது மட்டும் இல்லைங்க, utfm101.8@gmail.com அப்படின்ற மின்னஞ்சல் முகவரிக்கும் நீங்கள் தேர்வு செஞ்ச பாடல்களெல்லாம் அனுப்புனீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் பாடல்களெல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு இதோட இந்த நிகழ்ச்சியை நம்ம நிறைவு செஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சுங்க. அடுத்த நிகழ்ச்சி உங்களுக்காக எதிரும் புதிரும் காத்துக்கிட்டே இருக்குது. இந்த நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு நண்பன் தௌஃபிக். திரும்பவும் அடுத்த நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன்.

நிலையத்தில் நேரம் சரியாக 4 மணி. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

0: தொடரும் நிகழ்ச்சி எதிரும் புதிரும். நேயர்களே, எதிரும் புதிரும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு எல்லாரும் ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இன்னைக்கு எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில ராபிட் ஃபயர் ரவுண்ட் மாதிரி அப்படியே அடுத்தடுத்து அப்படியே சூப்பரா கேள்விகள்லாம் உங்கள்ட்ட நாங்கள் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க சரி அல்லது தவறு அப்படின்ற பதிலை மட்டும் எங்களுக்கு சொன்னா போதும். நம்ம நிகழ்ச்சியை உங்களுக்காக தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்களுடைய அன்பு நண்பன் தௌஃபிக்,
1: நான் உங்கள் அன்பு தோழி புஷ்பா.
0: ஓகே புஷ்பா, நீங்களே சொல்லுங்க. இன்னைக்கு வந்து ரேபிட் ஃபயர் ரவுண்டில் அப்படியே நம்ம எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் நேயர்கள்ட்ட வந்து நிறைய கேள்விகள் எல்லாம் கேட்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். நேயர்களும் அதே மாதிரி நம்ம கேட்கற கேள்விக்கெல்லாம் டக்கு டக்குன்னு பதில் சொல்றதுக்காக அப்படியே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன்.
1: கண்டிப்பா நேயர்கள் வந்து அவளோட இருப்பாங்க. அதாவது நம்ம கேட்கற கேள்விக்கு வந்து ஒவ்வொரு நேயர் வந்து சரியா தவறான்னு மட்டும்
0: ஒவ்வொரு நேயிட்ட கேள்விகள் கேட்டதுக்கு அப்புறமும் அப்படியே சூப்பர் சூப்பரா ஒரு பாடல் வேற நடுவில் நடுவில் உங்களுக்காக வரப்போகுது. தொடர்ந்து அப்படியே நீங்க இணைஞ்சு அப்படியே நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருங்க, சரிங்களா?
1: நிகழ்ச்சியை தொடங்குவதற்கு முன்னால ஒரு பாடல் கேட்டுடலாங்களா சோபிக்?
0: கண்டிப்பா உங்களுக்காக முதலாவதாக அப்படியே அருணாச்சலம் அப்படின்ற பாடத்துல இருந்து அப்படியே சூப்பரா ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி FM 101.8.
1: இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 4:08 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.7 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் இன்றைக்கி ரேப்பிட் ஃபயர் ரவுண்டு. இதில் வந்துட்டு நாங்கள் ஒரு ஒரு நேயர்கள்ட்டையும் 5-5 கொஸ்டின் கேட்குவோம். அதில் வந்து எத்தனை கொஸ்டினுக்கு அவங்க வந்துட்டு சரியாக ஆன்சர் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடணும். நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம் ஒன்றே சரி அல்லது தவறு அப்படின்னு மட்டும் சொன்னீங்கன்னா போதும். அடுத்தடுத்து அப்படியே நம்ம போயிட்டே இருக்கலாம். அப்படியே நடுவில் உங்களுக்கு சூப்பரான பாடல்களும் வந்துட்டே இருக்கும் இல்லையா புஷ்பா?
1: கண்டிப்பாக சூப்பரான பாடலை கேட்டு அப்படியே சரியாக தவறான்னு சொல்லி நேயர்கள் வந்து எப்படி நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம்.
0: இப்போ முதல் நேயராக வந்துட்டு யார் வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் ஜி.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: நீங்க கரெக்டா வந்து சரியா தவறான்னு மட்டும் நீங்க சொல்லணும், ஓகேங்களா? முதல் கேள்வி வந்து பொன்னியின் செல்வன் ஒரு வரலாற்று நாவல், கரெக்டா தப்பா? சரியா தவறா? ஓகே. சர் சி வி ராமன் நோபல் பரிசு பெற்றார், கரெக்டா தப்பா? சரியா தவறா? தவறு. ஓகே. காளான் வேறுள்ள தாவரம், சரியா தவறா? சரின்றீங்களா? ஓகே. இந்தியா பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது, தவறா? ஓகே. ஏஆர் ரகுமான் 2 ஆஸ்கர் விருதுகளை பெற்றார், கரெக்டா தப்பா? சரியா தவறா? சரி.
0: ஓகே சார், சொல்லுங்க எத்தனை குவெஸ்டினுக்கு நீங்க சரியா பதில் சொல்லிருப்பீங்கன்னு நினைக்கிறீங்க?
2: குவெஸ்டின் ஒரு 3 சொல்லிருப்பாங்களா? 3
1: கரெக்டா கிரெஸ் பண்ணியிருக்காரு. 3 குவெஸ்டினுக்கு நீங்க கரெக்டான ஆன்சர் சொல்லிருக்கீங்க, பதில் சொல்லிருக்கீங்க வினாக்களுக்கு. 2 வினாக்களுக்கு வந்து தவறான பதில் சொல்லிருக்கீங்க. அதாவது ஆன்சர் உங்களுக்கு தெரியணுங்களா? தவறான பதில், கரெக்டான ஆன்சர். ஓகே, சர் சி வி ராமன் வந்து நோபல் பரிசு பெற்றாருன்னு சொன்னது நீங்க தவறுன்னு சொன்னீங்க. அவர் வந்து நோபல் பரிசு தான் பெற்றார், அதனால அது கரெக்ட். சரிங்களா, அந்த வினாக்கான பதில் வந்து கரெக்ட். சரி, அடுத்து வந்து இந்தியா பால் உற்பத்தியில் முதலிடம் வகிக்கிறது வந்து நீங்க தப்புன்னு சொன்னீங்க, தவறுன்னு சொன்னீங்க, ஆனா அது கரெக்ட். அந்த வினாக்குரிய விடை வந்து சரி. நீங்க வந்து முயற்சி செஞ்சு 3 வினாக்களுக்கு கரெக்டான பதில வந்து சொல்லிருக்கீங்க, ஓகேங்களா?
0: ஓகே, நம்ம இப்ப அப்படியே சூப்பரா ஒரு பாடலை கேட்டுட்டு நம்ம அடுத்த நேயர்கிட்ட வந்து கேள்வி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்காக அப்படியே சூப்பரா ஒரு பாடல் வந்துட்டு இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி FM 101.8, இங்க எல்லாமே சமஹிட்டு.

0: அக்னி நட்சத்திரம் படத்துல இருந்து எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல அப்படியே சூப்பரா பாடலை கேட்டு முடிச்சு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோல டைம் சரியா 4:16 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறோம்.
1: ரேபிட் ஃபயர் ரவுண்ட் அப்படியே கேட்டுட்டே இருக்கிறோம். எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சரியா தவறா வந்து அப்படியே நேயர்கள் வந்து சாய்ஸ் வந்து சூஸ் பண்ணி சொல்லிட்டே இருக்கிறாங்க. அப்படியே அடுத்த நேயர் இணைப்பில் இருக்கிறாருன்னு பார்க்கலாம்.
0: கண்டிப்பா ஒரு நேயர் வந்து லைன்ல இருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறேன். ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் அங்கிருந்து?
2: கோவை மாவட்டம் சின்னவரத்திலிருந்து செல்வராஜ் மஞ்சளா பேசுறேன் சார்.
0: செல்வராஜ் எப்படி இருக்கிறீங்க?
2: நல்லா இருக்கிறேங்க சார். நீங்க நல்லா இருக்கிறீங்களா?
0: சொல்லுங்க சார், எப்படி இருக்குது உங்க ஊரெல்லாம்? அப்படியா? சரி சரி சரி. சோ அப்ப க்வெஸ்சன் கேட்டறலாம். அப்படியே ஒரு புத்துணர்ச்சியோட இருப்பீங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் சாப்பிட்டீங்களா அப்படின்னு
2: கேட்டேன்
1: நானு. சரிங்க, அதுக்காக திருப்பியும் போய் சாப்பிட கூடாது.
0: ஆமா, ஓகேங்க, ரெடியா?
2: ஓகே.
0: முதல் கேள்வி சரிங்களா? சில தாவரங்கள் பூச்சிகளை பிடித்து அவற்றிலிருந்து ஊட்டச்சத்துக்களை பெறுகின்றன, சரியா தவறா?
2: தவறு.
0: தவறா?
2: தவறு சார்.
0: நல்லா யோசிச்சு பாருங்க.
2: தவறுதான் சார்.
0: ஓகே சரி. அனைத்து விதைகளும் முளைப்பதற்கு சூரிய ஒளி வந்து கட்டாயமா தேவை, இது சரியா தவறா?
2: சரி.
0: சரியா?
2: சரி.
1: நல்லா யோசிச்சு பாருங்க.
0: பாத்தீங்களா, நான் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க கேட்டாங்க அந்த கேள்விய.
2: மேடம், எந்த உயிரினத்துக்கு சூரிய சக்தி வேணும் மேடம்
0: அப்படிங்கறீங்க?
1: நாங்க உங்களை எப்படி வேணா கன்ஃபியூஸ் பண்ணுவோங்க சார்.
0: சரி, அடுத்த क्वेश्चन.
2: அடுத்த கேள்வி கேளுங்க.
0: சில தாவரங்களின் விதைகள் பல ஆண்டுகள் செயலற்ற நிலையில் இருந்து பின்னர் முளைக்க முடியும், சரியா தவறா?
2: தவறுங்க சார்.
0: தவறுங்களா?
2: தவறு.
0: என்னங்க இப்படி சொல்றீங்களே? கற்றாழை தனது இலைகளில் தண்ணீரை சேமிக்க முடியும், சரியா தவறா?
2: சரிங்க சார்.
0: சரி. ஓகே, நீங்க வந்துட்டு 5 questions உங்கள்கிட்ட கேட்டேன். நீங்க வந்துட்டு 5 questionல 2 questionக்கு தான் சரியா ஆன்சர் சொல்லிக்கிறீங்க, 3 questionக்கு தவறா ஆன்சர் சொல்லிக்கிறீங்க. எது எது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சில தாவரங்கள் பூச்சிகளை பிடித்து அவற்றிலிருந்து ஊட்டச்சத்துக்களை பெறுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். இது வந்து சரியா தவறுன்னு கேட்டதுக்கு நீங்க தவறுன்னு சொல்லிட்டீங்க. இது வந்து சரிதான், ஏன்னா சில தாவரங்கள்லாம் பாத்தீங்கன்னா

0: பூச்சிகள் போய் அந்த தாவர இலைகள் மேல உட்காரும்போது
1: எக்ஸாம்பிள் நான் சொல்றேன்,
0: அப்படியே அந்த பூவோ அந்த இலையோ வந்து அப்படியே சுருண்டு அந்த பூச்சியை மூடிடும்.
1: வந்து நெப்பந்தஸ் ஒரு தாவரம் இருக்கு, அது குடுவை வடிவ தாவரம். அது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதோட மேல் பாகத்துல வந்து பூச்சி வந்து அப்படியே பறந்து வந்து மேல அப்படியே உட்காரும். உட்கார்ந்த உடனே அதுல ஒரு சுரப்பி இருக்கும். அந்த சுரப்பி என்ன பண்ணும், அந்த பூச்சியை வந்து உள்ள அப்படியே அப்சர்வ் பண்ணிட்டு அதை வந்து உணவா எடுத்துக்கும். அது வந்து நெப்பந்தஸ் குடுவை வடிவ தாவரத்துக்கு அதுதான் அது ஃபுட். சரிங்களா,
0: அந்த மாதிரி நிறைய வகையான தாவரங்கள் இருக்குது இல்லையா. ஓகே, அதே மாதிரி அனைத்து விதைகளும் முளைப்பதற்கு சூரிய ஒளி கட்டாயமா தேவையா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கும் போது சரியா தவறானு கேட்கும்போது நீங்க வந்து சரின்னு சொல்லியிருந்தீங்க, ஆனா அது வந்து தவறு தான். ஒரு சில விதைகள் வந்துட்டு சூரிய ஒளி இல்லாமலும் கூட முளைப்பதற்கு முடியும். சரிங்களா, அப்புறம் வந்து சில தாவரங்களின் விதைகள் வந்து பல ஆண்டுகள் செயலற்ற நிலையில் இருந்து பின்னர் முளைக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன். இதுக்கு வந்து நீங்க வந்து தவறுன்னு சொல்லியிருந்தீங்க, அதுவும் சரிதான். சில தாவரங்களோட விதைகள் வந்து பல ஆண்டுகள் வந்து செயலற்ற நிலையில் இருக்கும், அப்புறம் பாத்தீங்கன்னா திடீர்னு கொஞ்ச நாள் பொறுத்து அது வந்து முளைச்சிரும். அது வந்துட்டு சரிதான். சரிங்களா, இந்த மாதிரி அஞ்சு கொஸ்டின்ல ரெண்டு கொஸ்டினுக்கு சரியா ஆன்சர் சொல்லிட்டு மூணு கொஸ்டினுக்கு தவறா ஆன்சர் சொல்லியிருக்கிறாரு. பரவாயில்ல, நீங்க அடுத்த டைம் முயற்சி பண்ணி அஞ்சு கொஸ்டினுக்கு அஞ்சு கொஸ்டினுமே சரியா ஆன்சர் சொல்லுங்க. சரிங்களா, நன்றி நன்றி. உங்களுக்காக இப்ப சூப்பரா ஒரு பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி FM 101.8 எல்லாமே
1: செம ஹிட்.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 4:25 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க.
1: எதிரும் புதிரும் நிகழ்ச்சியில் சரியா தவறான்ற ஆன்சர் வந்து நீங்கள் பண்ணிட்டுருக்கீங்க. அடுத்தடுத்து வந்து நாங்கள் 5 கேள்வி தொடர்ந்து கேட்போம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து சரியா தவறான்னு மட்டும் உங்களுடைய பதில்களை வந்து நீங்கள் சொல்லணும், சரிங்களா? 5 கேள்விகளை கேட்போம். அடுத்து இணைப்பில் நேயர் இருக்காங்களா தோஃபிக்?
0: கண்டிப்பாக ஒரு நேயர் வந்து இணைப்பில் இருக்கிறாரு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். ஹலோ,
2: வணக்கம் சார். குன்னூர்லேருந்து.
0: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் சார்.
0: சொல்லுங்க, யார் இங்கிருந்து?
2: குன்னூர்லேருந்து மதன் மோகன்.
0: மதன் மோகன்,
1: எப்படி இருக்கீங்க?
0: சொல்லுங்க, ரெடியா இருக்கீங்களா க்வெஸ்சனுக்கு?
2: ரெடியா இருக்கேங்க.
0: உங்களுக்கு வந்துட்டு 5 கேள்வி கேட்போம், சரிங்களா?
2: சரிங்க.
0: 5 கேள்விக்கும் வந்துட்டு நீங்க சரியா தவறா அப்படின்னு மட்டும் பதில் சொன்னா போதும்.
2: சரிங்க,
0: ஓகேங்க.
1: கேட்கலாங்களா உங்களுக்குரிய கேள்விகளை? முதல் கேள்வி, மனித உடலின் மிக பெரிய எலும்பு கால் எலும்பு, சரியா தவறா? பூமியின் வளிமண்டலத்தில் அதிக அளவு உள்ள வாயு ஆக்சிஜன், சரியா தவறா? தவறு. ஓகே, சிபியு கணினியின் மூளை, சரியா தவறா?
2: சரி.
1: ஓகே, ஆல்டிமீட்டர் விமானம் பறக்கும்போது உயரத்தை அளவிடும் கருவி இல்லை, சரியா தவறா? ஆல்டிமீட்டர், ஆல்டிமீட்டர் விமானம் பறக்கும்போது உயரத்தை அளவிடும் கருவி இல்லைன்னு சொல்றேன், சரியா தவறா?
2: தவறு.
1: ஓகே, மின்னல், மின்னலின் சராசரி நீளம் 8 கிலோமீட்டர், சரியா தவறா?
2: சரி.
1: ஓகே, உங்களுக்கான 5 கேள்விகள் வந்து கேட்டாச்சு. நீங்க 5 கேள்வியில எத்தனை கேள்விக்கு சரியா,
0: எத்தனை கேள்விக்கு இவங்க வந்து பதில் சொல்லிருக்காங்க சரியா?
1: இவர் வந்து ஒரு 3 கேள்விகளுக்கு சரியான பதில சொல்லியிருக்காரு, 2 கேள்விகளுக்கு தவறான பதில சொல்லியிருக்காரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, பூமியின் வளிமண்டலத்தில் அதிக அளவில் உள்ள வாயு ஆக்சிஜன் அப்படின்னு சொன்ன இவர் வந்து தவறுன்னு சொல்லிட்டாரு. அது வந்து சரின்னு சொல்லிட்டாரு, ஆனால் அது தவறு. விமானம் பறக்கும் போது உயரத்தை அளவிடும் கருவி இல்லைன்னு சொன்னேன், அதுக்கு தவறுன்னு சொல்லிருக்கீங்க இல்லீங்களா? அது சரி, ஆல்டிமீட்டர் தான் வந்து விமானம் பறக்கும் போது உயரத்தை அளவிடும் கருவி. ஓகேங்களா?
0: ஓகேங்க சார்.
1: அப்புறம் இருங்க, தோஃபிக்கு இன்னும் ஒரு சின்ன ஒரு க்வெஸ்சனு. அதாவது இவர் வந்து முதல் சொன்ன கேள்விக்கு கரெக்டான பதில் சொல்லியிருக்காரு, அதுக்கும் ஃபர்ஸ்ட் நான் கேட்டேன் பார்த்தீங்களா?

0: கேள்வி, மனித உடலின் மிகப்பெரிய எலும்பு கால் அப்படின்னு, கால் எலும்புன்னு சொன்ன, அதுக்கு நீங்க சரின்னு சொன்னீங்க தானே?
1: ஆமாங்க.
0: அது தவறு, சரிங்களா? மனித உடலின் மிகப்பெரிய எலும்பு தொடை எலும்பு. ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து மூன்று கேள்விகளை நான் கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன். மூன்று கேள்விகளுக்கு வந்து நீங்கள் சரியான பதில சொல்லியிருக்கீங்க. முயற்சி செஞ்சதுக்கு நன்றி சார்.
2: ஓகேங்க சார், ஊட்டிஎஃப்எம் சார்பாக உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, மறுபடியும் மறுபடியும் கால் பண்ணுங்க நிகழ்ச்சிக்கு. உங்களுக்காக சூப்பராக ஒரு பாடல் வரப்போகுது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டிஎஃப்எம் 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: உங்கள் ஓடி எஃப்எம் 101.8
1: புதிரான கேள்விகள்,
0: எதிரான கருத்துக்கள்,
1: சிந்திக்க வைக்கும் தலைப்புகள்,
0: சுவாரஸ்யமான விவாதங்கள்,
1: விதவிதமான தலைப்புகளில் வித்தியாசத்தை தேடும் நிகழ்ச்சி
0: உங்களை கவரும் ஒவ்வொரு நிமிடமும்.
1: திங்கள் முதல் வெள்ளி வரை மாலை 4 மணிக்கு எதிரும்
0: புதிரும்
1: கேட்க தவறாதீர்கள்.

0: ஸ்டுடியோவில் டைம் கரெக்டாக 4:37 ஆயிடுச்சுங்க. நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும், அதாவது சரியா தவறா என்று பதில் வந்து அப்படியே சுவாரஸ்யமாக சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்தடுத்து வந்து நம்ம நாங்கள் சுறுசுறுப்பாக கேள்விகளை கேட்டுட்டு இருக்கோம், நீங்களும் சுறுசுறுப்பாக பதிலை சொல்லிட்டு இருக்கீங்க. அடுத்த இணைப்புல நேயர் இருக்கிறாரு தோஃபிக், நீங்க ரெடியா?
1: கண்டிப்பா நான் ரெடியா இருக்கிறேன் புஷ்பா. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ வணக்கம், யாருங்கிருந்து?
2: ஹலோ வணக்கம் சார்.
1: வணக்கம் சார், யாருங்கிருந்து பேசுறீங்க?
2: நிகழ்ச்சிக்கு
1: தயாரா இருக்கீங்களா? கேள்வி கேட்டலாமா?
2: கேளுங்க.
1: ஓகே, கௌதம் வாசுதேவ் மேனன் அவர்கள் காக்க காக்க வாரணம் 1000 படங்களை இயக்கினார், சரியா தவறா?
2: சரிங்க.
1: சரி, வைரத்தில் 4 மூலைகள் உள்ளது, சரியா தவறா?
2: பட்டை தீட்டினாதான் வரும்.
1: அதுதான், 4 மூலைகள் உள்ளது, சரியா தவறா?
2: சரிங்க.
1: சரியா?
2: சரி, சரினே வெச்சுக்கலாம்.
1: சரி
2: சரி,
1: பிளாஸ்டிக் களை எரிக்கும் போது டைஆக்சின் நச்சு புகை வெளியாகிறது, சரியா தவறா?
2: சரிங்க, அது சரி.
1: ஸ்பெயின் நாட்டில் வந்து துணியில் செய்தித்தாள் வெளியாகும், சரிங்களா தவறா?
2: கேள்விப்பட்டதுல தவறுன்னு நினைக்கிறேங்க.
1: சரி, பூனையின் கண் பார்வை மனிதர்களை விட 8 மடங்கு கூர்மையானது,
2: சரிங்க?
1: சரி
2: சரி சரி.
1: ஓகே, இப்போ நீங்க வந்து 5 கேள்வி உங்கள்கிட்ட கேட்டிருக்கிறேன். அது 5 கேள்வியில வந்துட்டு நீங்க 1 கேள்விக்கு வந்து தவறா பதில் சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெயின் நாட்டில் வந்து துணியில தான் செய்தித்தாள் வெளியிடும் நாடு அப்படின்னு
2: சொல்லியிருக்கிறேன்,
1: அது சரி. அப்புறம் வந்து பிளாஸ்டிக்குகளை எரிக்கும் போது டைஆக்சைடு வந்து நச்சு புகை வெளியாகிறதுன்னு
2: சொன்னேன்,
1: அது சரிதான் சொல்லியிருக்கிறீங்க இல்லையா? வைரத்துல வந்து 4 மூலைகள் உள்ளது,
2: சரின்னு சொன்னேன்.
1: ஆனா வந்து 6 மூலைகள் உள்ளது. சூப்பரா கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்லி இருக்கீங்க. ஆமாங்க ஆமாங்க. ஓகேங்க, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து கால் பண்ணி எங்க கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லுங்க, சரிங்களா?
2: சொல்றேங்க சார், வாய்ப்புக்கு நன்றி.

இன்றைய நாளை நமக்கு அளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லும் விதமாக பூமாலையோடு பாமாலையாய் தினமும் மாலை 6 PM விளக்கேற்றும் வேளை.

மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.

0: ஸ்டுடியோல டைம் சரியா 4:50 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 எதிரும் புதிரும் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிச்சுட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வந்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார், எங்கிருந்து?
1: நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன்.
0: நாகர்கோவில் இருந்து கிருஷ்ணமூர்த்தி.
1: ஆமாங்க,
0: சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க?
1: நாங்க நல்லா இருக்கிறோம். எங்க ஊர்ல ஜில் ஜில் ஜில்னு இருக்குது மழை.
0: அப்படிங்களா?
1: அப்படி சாரல மழை பெய்துட்டே இருக்குது.
0: அப்படிங்களா?
2: ஊட்டி மாதிரியே இல்ல, உதகை மாதிரியே,
0: ஊட்டி மாதிரியே அங்கேயும் மழை வந்துட்டே இருக்குதான்னு
1: கேக்குறாங்க. ஆமா ஆமா ஆமா. இன்னைக்கு
0: சரிங்க, சாப்பிட்டீங்களா?
1: ஆமா, போய் சாப்பிட்டாச்சு. இந்த காபி தான் குடிக்கணும்.
0: சரி சரிங்க, கேள்விக்கு பதில் சொல்ல ரெடியா இருக்கீங்களா?
2: உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா சார்? முதல் கேள்வி சரியா தவறான்னு மட்டும் சொல்லுங்க நீங்க பதில், ஓகேங்களா? இரும்பை போல் சக்தி வாய்ந்த உலோகம் நிக்கல், சரியா தவறா?
1: சரி.
2: செவ்வெரும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் சிட்ரிக் அமிலம், சரியா தவறா?
1: சரி.
2: இந்திய நகரம் ஆலப்புழா கிழக்கின் வெனிஸ் என்று அழைக்கப்படும், சரியா தவறா?
1: சரி.
2: ஓகே. சிரிப்பை பற்றி படிக்கும் அறிவியலின் பெயர் ஜெலோட்டோலஜி, சரியா தவறா? இருந்தாலும் சரி. ஓகே, அடுத்து 28 எலும்புகள் மனித தலையில் உள்ளது, சரியா தவறா? சரிங்களா? சரி. நீங்க, நான் வந்து 5 கேள்விகள் கேட்டேன். 5 கேள்விகள் கேட்ட 3 கேள்விகளுக்கு நீங்க வந்து சரியான பதில்களை சொல்லியிருக்கீங்க. 2 கேள்விக்கு தவறான பதில் சொல்லியிருக்கீங்க. அது என்ன கேள்வி அப்படின்னு சொன்னாக்கா, செவ்வெரும்பின் கொடுக்கில் உள்ள அமிலம் வந்து ஃபார்மிக் அமிலம், சிட்ரிக் கிடையாது, சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா 28 எலும்புகள் மனித தலையில் உள்ளதுன்னு நான் கேட்டேன், நீங்கள் வந்து அதுக்கு தவறுன்னு சொல்லியிருக்கீங்க, தவறான பதில் சொல்லியிருக்கீங்க சரின்னு. ஆனால் வந்து 28 எலும்புகள் வந்து கிடையாது, 22 எலும்புகள் வந்து மனித தலையில் இருக்குது, ஓகேங்களா? 2 கேள்விகளுக்கு மட்டும் நீங்கள் வந்து தவறான பதில் வந்து சொல்லியிருக்கீங்க.
0: முயற்சி செஞ்சதுக்கு நன்றி. நெக்ஸ்ட் டைம் வந்து அடுத்த முறை நீங்க பேசும்போது 5 கேள்விகளுக்கும் சரியா பதில் சொல்லுங்க, சரிங்களா? ஓகே, நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க, நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து கால் பண்ணுங்க. நிகழ்ச்சியில பங்கெடுத்துக்கிட்டதுக்கு ஊட்டி எஃப்எம் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
2: நன்றியும் வாழ்த்துக்களும் சார்.
0: நன்றி, தேங்க்யூ. நன்றி. ஓகேங்க, உங்களுக்காக சூப்பரா ஒரு பாடல் வரப்போகுது, அந்த பாடலை கேளுங்க. புஷ்பா, இப்ப நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம்.
2: 4:53 ஆயிடுச்சு.
0: ஆமா, 54 நிமிடமே ஆக போகுது. அதனால இப்ப நம்ம அப்படியே நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட நிறைவு செஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சு அப்படின்னு அதனாலதான் நான் சொன்னேன்.
2: நிறைவு பாடலாக ஒரு
0: நிறைவு பாடலாக ஒரு சூப்பரான பாடல் வரப்போகுது. இதுவரைக்கும் நிகழ்ச்சிக்கு கால் பண்ணி நம்ம கேள்விகளுக்கெல்லாம் சரி தவறு என்று பதில் சொன்ன எல்லா நேயர்களுக்கும்
2: நிலையத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: நன்றி. நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் அன்பு நண்பன் தௌஃபிக்.
2: நான் உங்கள் அன்பு தோழி புஷ்பா.
0: ஓகே, நம்ம அப்படி சூப்பரா ஒரு பாடல் கேட்கலாம்.

0: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த். யுபிஐ பணப்பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பணப்பரிவர்த்தனை புரட்சியை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் உருவாக்கிய தொழில்நுட்பங்களை தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழும் என்று மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பணப்பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. மாநகர் போக்குவரத்து கழகம் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் சார்பில் 250 புதிய பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் திரு விஜய் சென்னையில் இன்று தொடங்கி வைத்தார். கர்நாடக வனத்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்ட 3 தமிழர்களின் உயிரிழப்புக்கு நீதி கிடைக்க தமிழக அரசு முழு முயற்சி எடுக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். 2010 ஆகஸ்ட் மாதத்திற்கு முன்பு பணியில் சேர்ந்த ஆசிரியர்களுக்கு டெட் தேர்விலிருந்து விலக்கு அளிக்க கோரும் அரசினர் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. தமிழகம் முழுவதும் வக்ஃப் சொத்துக்கள் சட்டப்பூர்வமாக மீட்கப்பட்டு வருவதாக வக்ஃப் வாரிய தலைவர் திரு நவாஸ்கனி தெரிவித்துள்ளார். கிராண்ட் செஸ் டூர் இறுதிச் சுற்றில் இந்தியாவின் பிரக்ஞானந்தா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார். புதாபெஸ்ட் ஒப்பன் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் வேலவன் செந்தில்குமார் காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டில் இலங்கை தமிழர் மறுவாழ்வு முகாம் இளைஞர்கள் பங்கேற்ற மாநில அளவிலான கைப்பந்து போட்டியில் தருமபுரி அணியை வீழ்த்தி வத்தலகுண்டு அணி கோப்பையை வென்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: நிலையத்தில் நேரம் சரியாக 5:02. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி FM 101.8.

தொடரும் நிகழ்ச்சி பொன்மாலை பொழுது. பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்குறதுக்கு எல்லாரும் ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியில் வந்துட்டு வாடாமலர் கேட்க போகிறீங்க. வாடாமலரில் வந்து கிளாசிக் டூயட் சாங்ஸ் தான் கேட்டு ரசிக்க போகிறீங்க. 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்லேருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸ் எல்லாம் நம்ம அடுத்தடுத்து கேட்டு ரசிக்க போகிறோம் தொடர்ந்து 6 மணி வரைக்கும். ஓகேங்க, முதல் பாடலாக அப்படியே சூப்பராக ஒரு பாடல் உங்களுக்காக வந்துட்டு இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி FM 101.8 எல்லாமே சமகிட்டு.

0: கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகியோட வாய்ஸில் உரிமை குரல் படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 5:08 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்றைக்கி பொன்மாலை பொழுதில் வாடாமலர் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கிறீங்க. வாடாமலரில் 1950-1980 வரை வெளிவந்த படங்களிலிருந்து கிளாசிக் டூயிட் சாங்ஸை தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டு ரசிக்க போகிறோம்.
1: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
2: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1800 420 2233.

அடிமை பெண் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலாவோட வாய்ஸ்ல சூப்பரா பாடல கேட்டு முடிச்சிருக்கிறோம். 5:14 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்மாலை பொழுது கேட்டுட்டே இருக்கிறீங்க. பொன்மாலை பொழுதுல வாடா மலர்ல 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்ல இருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸ் தான் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் உங்களுக்காக வரப்போகுது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செமகிட்டு.

உங்கள் ஓடிஎஃப்எம் 101.8 நீலமலையோரம் கவின் மலையாளமும் சுந்தர தெலுங்கும் காந்தார கன்னட கானமும் இன்னிசை இந்தியும் பாடலாக ஒழிக்கும் இந்த நிகழ்ச்சி வண்ண வண்ண பூக்கள்.

0: இதற்காக அப்படியே சூப்பராக பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 5:19 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 வாடா மலர் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்லேருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸ் தான் நம்ம கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறோம்.
1: வாழ்க்கையை எளிதாக்குங்கள்.
2: மாலை வேளையில் மதுர கானங்களால் உங்கள் மனதை வருடிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி வாடாமல்.

கே ஜே யேசுதாஸ் எஸ் ஜானகியின் குரல்களில் டாக்டர் சிவா படத்திலிருந்து கேட்ட பாடல் அது. ஸ்டுடியோவில் டைம்ஸ் சரியாக 5:25 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுட்டு இருக்கிற இந்த நிகழ்ச்சி வாடா மலர் கிளாசிக் டூயட்ஸ்.

எஸ்பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல ராஜ பார்வை படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சு வந்திருக்கிறோம். ஸ்டுடியோவில் டைம் சரியா 5:29 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 பொன்

0: இப்பொழுதுல வாடா மலர் கேட்டுட்டே இருக்கிறீங்க. 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்ல இருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸ் தான் நம்ம அடுத்தடுத்து கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
1: நேர்கள் எல்லாரும் கேட்டு ரசிச்சுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி பொன்மாலை பொழுதில்

0: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல், மெல்ல மொழிவது உறவெனும் குரல், படித்தால் ரசிக்கும் கனிபூம் இனிக்கும்.
1: அழகிய தமிழ் மகள் இவள், இரு விழிகளில் எழுதிய மடல்,

0: பழை தரும் முகில் என குழல், நல்ல இசை தரும் குழல் என குரல், உயிர் சிலை என உளவிடும் உடல், நினைத்தேன் அழைத்தேன் மலர்போல் பறித்தேன்.
1: அழகிய தமிழ் மகள் இவள் திருவிழிகளில் எழுதி

டிஎம் சவுந்தரராஜன் பி சுசீலாவின் குரல்களில் ரிக்ஸா காரன் படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 5:36 ஆயிடுச்சுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 வாடா மலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னைக்கு வாடா மலரில் 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்லேருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸை தான் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.

டி எம் சவுந்தரராஜன் பி சுசிலாவோட வாய்ஸில் நல்ல நேரம் படத்தில் தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 5:40 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 வாடா மலர் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. வாடா மலரில் 1950 1980 வரை வெளிவந்த படங்கள்லேருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸை தான் நம்ம கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.

கே ஜே எஸ் தாஸ் வாணி ஜெயராமோட வாய்ஸில் அந்தமான் காதலி படத்துலேருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 5:49 ஆயிருச்சுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 பொன் மாலை பொழுதில் வாடா மலர் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. 1950-1980 வரை வெளிவந்த படங்கள்லேருந்து கிளாசிக் டூயட் சாங்ஸ் தான் நம்ம இப்போ கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.

கே ஜே எஸ் தாஸ் வாணி ஜெயராம் குரல்களில் மீனவ நண்பன் படத்திற்காக ஒழித்த பாடல் அது. ஊட்டிஎஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வாடா மலர். 1950-1980 வரை வெளிவந்த படங்களிலிருந்து பாடல்கள், கிளாசிக் டூயட்ஸ்.

டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலாவோட வாய்ஸில் இதய வீணை படத்திற்காக கேட்ட அந்த இனிமையான பாடலோடு பொன்மாலை பொழுது வாடாமலர் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது.

0: நிகழ்ச்சி நிரல் எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்கும் முன்
1: வளர தயாரா முன்னேற தயாரா உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க
2: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்
1: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்
2: நம்பிக்கையுடன் வளருங்கள் இலக்கை அடையுங்கள் மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்
1: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட் வாழ்க்கையை எளிதாக்குங்கள் டோல் ஃப்ரீ 1-800-420-2233
3: நேயர்களே நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம்
0: நிகழ்ச்சி நிரல் தொடர்கிறது தொடர்ந்து 6-5 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் 6-10 விளக்கேற்றும் வேளை திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள் 6:30 மாநில செய்திகள் 6:40 பெட்டத கமலு படுகுமொழி பாடல்கள் 7:00 சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் சென்னை அஞ்சல் 7:10 வேலூர் மாவட்ட செய்திகள் 7:15 தமிழில் செய்திகள் 7:25 விவசாயிகளுக்கான அறிவிப்பு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இதில் சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெரு விலங்குகள் பராமரிப்பு குறித்த உரை வழங்குபவர் சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜ குணாளன் அவர்கள் அதைத் தொடர்ந்து வேளாண் சுற்றுலா குறித்து கம்பம் ஏ மனோகரன் அவர்கள் கூறும் கருத்துக்கள் சென்னை அஞ்சல் 8:00 செய்தி அறிக்கை 8:05 நினைத்தாலே இனிக்கும் தொலைபேசி மற்றும் வாட்ஸ்அப் வழி நேயர் விருப்பம் 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் 9:15 திரைகானம் 9:30 அறிவியல் நேரம் இதில் இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடனான நேர்முகத்தின் முதல் பகுதி இடம்பெற கேட்கலாம் 10:00 காற்றோடு கலந்திடவா திரைப்பட பாடல்கள் 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் நேயர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்று ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள் இனி தொடர்வது எமது நிலையத்திலிருந்து நாளை ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் நாளை காலை 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சல் 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த் குமார் அவர்கள் 6:15 அருள்சை பக்தி பாடல்கள் 6:40 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல் 6:55 இயற்கையின் மொழி இதில் சுற்றுச்சூழலுக்கு உதவும் பறவை இனங்கள் குறித்த தகவல்களை வழங்குகிறார் உதகை அரசு கலைக்கல்லூரி ஆராய்ச்சி மாணவி திர்ஷியா அவர்கள் 7:00 காலை கதிர் நலமுடன் வாழ இதில் கீழ் முதுகெலும்பு தேய்மானத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்படும் சிகிச்சை முறைகள் குறித்து இயன்முறை மருத்துவர் பிரவீனா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெற கேட்கலாம் தொடர்ந்து திரைகாணம் நிறைவாக சட்டம் அறிவோம் இதில் போலி சுய விவர மோசடி குறித்து தகவல்களை வழங்குகிறார் வழக்கறிஞர் ஈனா ரஹ்மான் அவர்கள் ஏழு 7:15 தமிழில் செய்திகள் 7:25 குட் மார்னிங் நீல்கிரீஸ் புதிய தகவல்களுடன் புத்துணர்ச்சி தரும் பாடல்கள் நேயர்கள் இதுவரை எமது நிலையத்திலிருந்து இன்றும் நாளையும் ஒளிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்புகள் கேட்டீர்கள்
4: This is Akashwani, the news read by V.C. Pramod. The Unified Payments Interface, UPI, has completed 10 years of transforming digital payments and has emerged as the backbone of India's

0: உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
1: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
0: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
1: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
0: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
2: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன், இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
3: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
2: செம்ம டேஸ்ட்,
3: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.

ஊடியஃபம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை. திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள். கேட்ட பாடல் திருவருள் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்தது.

கேட்ட பாடல் அன்னை வேளாங்கண்ணி படத்திற்காக. யேசுதாஸ் பி மாதுரி ஆகியோர் பாடியது. ஊட்டி எஃப்எம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒளித்த பக்தி பாடல்கள்.

கேட்ட பாடல் ஓ மானே மானே படத்திற்காக ஒழித்தது. ஊட்டியஃபம் 101.8 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒழித்த பக்தி பாடல்கள்.

அசுர தம்மை அஞ்ச வைத்த வீரவேல், மோதி அந்த குன்றையிட்ட சக்திவேல், மோதி அந்த குன்றையிட்ட சக்திவேல், மூவர் தேவர் வாழ்த்த

வேற்றிவேல் தெய்வ பக்தி உள்ளவர்க்கு கை கொடுக்கும் வீரவேல் எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவே எய்த பின்பு மீண்டும் கந்தன் கையில் வந்து நின்றவேல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் எங்கும் வெற்றி எதிலும் வெற்றி காணும் எங்கள் சக்திவேல் வெற்றிவேல் வீரவேல் சுற்றி வந்த பகைவர் தம்மை தோல் நடுங்க வைத்த

மனத்தோடு பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவே, இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் சக்திவே, வானத்தோடு பூமி தொட்டு வளர்ந்து நிற்கும் மாயவேல், இமயம் தொட்டு குமரி மட்டும் காத்து நிற்கும் சக்திவேல், ஆதிவேல் அழகுவேல், ஆதிவேல் அழகுவேல், அன்பு காட்டும் தூயவேல், அகில முற்றும் புகழ் பரப்பவேல் எடுத்த முருகவே, அகில முற்றும் புகழ் பரப்பவேல் எடுத்த முருகவே, வெற்றிவேல் வீரவேல், சுற்றி வந்த பகைவர் தம்மை போல் நடுங்க வை.

கெட்டபாடல் டி எம் சவுந்தரராஜன் குரலில் ஒலித்தது. கந்தன் கருணை படத்திற்காக ஊட்டியஃபம் 101.8 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது விளக்கேற்றும் வேளை, திரையில் ஒலித்த பக்தி பாடல்கள்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த். தலைப்புச் செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளது.

0: பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வேளாண் படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பண பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பண பரிவர்த்தனை பயணத்தின் திருப்புமுனையாக யுபிஐ திகழ்வதாகவும் ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளையும் அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசு கொண்டு வந்துள்ள மின்னணு பண பரிவர்த்தனை திட்டத்தின் மூலம் பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்ந்துள்ளதாக தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், கோடிக்கணக்கான மக்கள் விரைவாகவும் எளிமையாகவும் பண பரிவர்த்தனையை மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளார். சிறு வியாபாரிகள் முதல் உள்ளூர் கடைகள், வியாபார நிறுவனங்கள் வரை ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பரிவர்த்தனை மேற்கொண்டு வருவதாக அமைச்சர் கூறியுள்ளார். நாட்டின் மின்னணு வளர்ச்சிப் பாதையில் யுபிஐ மின்னணு பண பரிவர்த்தனை ஒருங்கிணைந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாட்டின் சுயசார்பை உறுதிப்படுத்தும் வலிமையான அடையாளமாக மின்னணு பண பரிவர்த்தனை திகழ்கிறது என்றும் டாக்டர் எல் முருகன் கூறியுள்ளார். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் தங்களது வியாபாரத்திற்கு உறுதுணையாக உள்ளது என்று மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த சிறு வியாபாரிகள் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தனர்.
1: மதுரை மாவட்டத்தில் கீழே குளிக்குடி கிராமத்தை சேர்ந்தவர். யூபிஐ டிரான்சாக்ஷன் பத்தி நான் டீடைல்ஸ் சொல்லாம இருக்கேன். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து பணம் எடுத்து கொண்டு போறது, அதே மாதிரி ஒரு இடத்துல போய் நம்ம பொருட்கள் வாங்கும் போது அது பணம் கொடுக்கும் போது அவங்க சில்லற இல்லை அப்படின்ற மாதிரி நம்மள வந்து கொஞ்சம் இழுத்தடிக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்கும். இப்ப இந்த யுபிஐ வந்ததுல இருந்து பணம் வந்து ஈஸியா வந்து நம்ம டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு செய்யறது, யுபிஐ டிரான்சாக்ஷன் வந்தது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.
2: நாங்க பூக்கடை வச்சிருக்காங்க, நிறைய பேர் வந்து மாலை வந்து கேட்க வராங்க, ஸ்கேனர் இருக்கான்னு கேக்குறாங்க, ஸ்கேனர் இல்லையன்னா போயிடுறாங்க. சில்லற தட்டுப்பாடு இல்லாம இருக்கு. ஒரு 5 ரூபா 10 ரூபானாலும் போட்டு போய் இது பண்றாங்க. அப்படி இல்லையனாலும் அவங்க கையில காசு இல்லையனாலும் இந்த ஸ்கேனரை பார்த்து எங்கிட்ட காசு இருக்கான்னு கேட்டு வாங்கி போறாங்க. இது நல்லா எங்களுக்கு யூஸா தான் இருக்கு.
0: வேளாண் பட்ட படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்று அவர் எடுத்துரைத்தார். பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மற்றும் பேராசிரியர்கள் வேளாண் பாடத்தை கற்கும் ஆர்வத்தை மாணவர்களிடையே ஊக்குவிக்க வேண்டும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்தார். ஆவணி அவிட்டம் மற்றும் பௌர்ணமி தினமான இம்மாதம் 27ஆம் தேதியன்று கூடுதல் பத்திரப்பதிவுகள் நடைபெறும் என்பதை கருத்தில் கொண்டு மாநிலத்தில் உள்ள அனைத்து சார்பதிவாளர் அலுவலகங்களிலும் கூடுதல் முன்பதிவு வில்லைகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில பத்திரப்பதிவுத்துறை தலைவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், ஒரு சார்பதிவாளர் உள்ள அலுவலகங்களில் தலா 150 முன்பதிவு வில்லைகளும், 2 சார்பதிவாளர்கள் உள்ள அலுவலகங்களில் தலா 300 வில்லைகளும் இம்மாதம் 27ஆம் தேதி பயன்பாட்டிற்கென வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிக அளவில் ஆவணப்பதிவு நடைபெறும் அலுவலகங்களில் 150 சாதாரண முன்பதிவு வில்லைகளோடு கூடுதலாக 4 தட்கல் வில்லைகள் வழங்கப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
3: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில்

0: பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு ஒசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவேற்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினத்தில் தேசிய அளவிலான போதைப்பொருள் தடுப்பு விழிப்புணர்வு இயக்க பேரணியை மாவட்ட ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். போதைப்பொருள் புழக்கத்திற்கு எதிரான மத்திய அரசின் விழிப்புணர்வு இயக்கத்தின் கீழ் பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர் பேரணியில் கலந்து கொண்ட பின் போதைப்பொருள் எதிர்ப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். போதைப்பொருள் விற்பனை மற்றும் கடத்தலுக்கு எதிரான விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நாட்டுப்புற விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவை முன்னிட்டு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கொலுபொம்மை தயாரிக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரத்தில் உள்ள 40-க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ளதாகவும் 50 ரூபாயிலிருந்து 5000 ரூபாய் வரை கிருஷ்ணர் பொம்மைகள் விற்பனைக்காக தயாரிக்கப்படுவதாகவும் இத்தொழிலில் ஈடுபட்டுள்ள சுரேஷ் எமது செய்தியாளரிடம் தெரிவித்தார்.
1: நாங்கள் காஞ்சிபுரத்தில் இருக்கோம். நாங்கள் கைவினை கலைஞர்கள். கிருஷ்ண ஜெயந்திக்கு தேவையான களிமண் பொம்மையும் பண்ணுறோம், பேப்பர் மிஷியும் பண்ணுறோம். அதாவது 50 ரூபாயிலேருந்து 5000 ரூபாய் வரைக்கும் கிருஷ்ணர் எங்ககிட்ட இருக்கு. விட்டோப்பா கிருஷ்ணர், பசுமாடு கிருஷ்ணர், வெண்ணெய் சாப்பிட்ற கிருஷ்ணர், அந்த மாதிரி நிறைய ஐட்டம் கிருஷ்ணர் ஐட்டமாக வச்சுட்டு இருக்கோம். இப்போ கிருஷ்ணருக்கு தேவையான வேலைகள்லாம் ஜரூராக நடந்துகிட்டு இருக்கு. உங்களுக்கு ஆன்லைன் மூலியமாகவும் தேவைனாலும் நாங்கள் அனுப்புவோம். உங்களுக்கு வெளியூரில் எங்கே இருந்தாலும், மலேசியா சிங்கப்பூர் எதுவாக இருந்தாலும் நாங்கள் அனுப்புவோம். அதே டைமில் நாங்கள் கொழுக்கடைக்கு மெட்ராஸில், சென்னைக்கு, பெங்களூர், பாம்பேக்கெல்லாம் அனுப்புறோம். கடைகள்லயும் உங்களுக்கு கிடைக்கும்.
0: கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் பி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: வடகேரளா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேலடுக்கு வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த சுழற்சி நிலவுகிறது. மேலும் தமிழக கல்லோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யும். ஏனைய மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் 15 நாட்களுக்கு மேலாக பள்ளிக்கு வராத மாணவர்கள் மீண்டும் பள்ளியில் சேர்வதற்கான நடவடிக்கைகளை சுகாதாரத்துறை, தொழிலாளர் நலத்துறை, மீன்வளத்துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு நலத்துறை அதிகாரிகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ளுமாறு ஆட்சியர் திரு விஷ்ணு மகாஜன் அறிவுறுத்தியுள்ளார். ஒரே பாரதம் உன்னத பாரதம் என்ற முழக்கத்தை வெளிப்படுத்தும் வகையில் தூத்துக்குடி தனியார் பள்ளியில் ஓணம் பண்டிகை இன்று கொண்டாடப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் காரப்பேட்டை அரசு அறிஞர் அண்ணா புற்றுநோய் மருத்துவமனையை ஆட்சியர் திருமதி ஸ்னேகா இன்று ஆய்வு செய்தார். மதுரை ராஜாஜி மருத்துவமனையில் பொதுமக்கள் வசதிக்காக புதிதாக கட்டப்பட்ட காத்திருப்போர் கூடம் இன்று திறந்து வைக்கப்பட்டது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். யுபிஐ பண பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பண பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். வேளாண் படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தியுள்ளது. கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
3: இனி விளம்பரம்.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ, அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: பிஎம் ஃபசல் பீமா யோஜனா சே கரீப் 2 லாக் கரோட் ருபே கிளைம் கே ருபே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோலத்தாலுக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவியாகவே ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு அவங்க ரொம்ப நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து

0: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
1: காப்பீட்டு நிறுவனம், விவசாய கடன் குழு, பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும். அல்லது
0: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
3: ஆகாஷ்வாணி மனதில் நின்றவை. மனோ, வாணி ஜெயராம் ஆகியோர் குரல்களில் பொன்மன செல்வன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்கலாம்.
4: பூவான எட்ட தொட்டு பொன்னான எழுத்தாலே
5: பிரமாதம்,
4: கண்ணான கண்ணுக்கு ஒரு கடுதாசி போட்டேனே.
5: சபாஷ்.

0: தாங்கிக்கொள்.
1: நிலையத்தில் நேரம் 6:42. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது பெட்டத கமலு படுகு மொழி பாடல்கள். கேட்கும் முன்
2: வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233. வளர தயாரா, முன்னேற தயாரா, உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
3: 85% வரை LTV மணப்புறம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
2: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
3: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புறம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
2: மணப்புறம் பினான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
4: வொர்க் ஃப்ரம் ஹோம், ஹை சாலரி, ஒரே கிளிக்லயா? ஆஹா,
5: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க. RBI சொல்கிறது,
6: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
7: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
8: ஆகாஷவாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் மற்றும் ஊட்டி எஃப்எம் 101.8. வெட்டத கமலு படகு மொழி பாடல்கள்.
9: சீமைய ஜனலாக எங்க சிரித்தும்பித நமஸ்கார, இதோ வெட்டத கமலு. உந்த அட்டியின் ஏகில அட்டிதோக பல வகையான மக்கள் இருந்தார. அதுதோகியோ ஜவ்வானி கொனவிய டிப்ல அவக்க சாரடுவா பலாம்போது அப்பறம் எல்லா விஷயத்தையும் ஸ்பீடாக தார. கோப்பாம்போது சட்டு சட்டு முதந்தே அட்டுறா. அவக்க ஏன மாடலையோ அது ஒழித்து காய்த்தா தந்தைக்கு அவக்க நினைச்சியாரா. இத்தமாக இப்போ வந்தோ ஜவ்வானி பூசுகா வந்து எண்ணு மேலே கவ பந்தல ஏனாரா. முதல்ல ஆ எண்ணுக்கோ நாங்கள் மேலே கவ ஆடுறதையா தந்து நோடுதோ. அதன் அறியாத ஆ எண்ணு சார ஓய் நாங்கள் கவ ஏகல நாங்கள் அவமானத்தான் மிஞ்சிறா. அதுவே வந்தோ இவ்வானி பூசுனா சிட்டி நிதானமாக நடிச்சிடா. ஆ எண்ணுக்கு நாங்கள் இடியாத வைப்பில் ஏன முடிதோ. அத்தந்தைக்கு வந்து அஞ்சிக்க ஆ எண்ணு மேலே விடுவா கவா. இதெல்லாம் செய்தோ அவனா உந்த பக்கு வகை எத்தி வந்தார். அதனால தான் இ பாட்டு தோக்கி ஏகியார. கவ வந்த மனசோ ஏனேன மாடுறா, எத்தத்தை பாடுபட்டுறா தம்போதுனா கேத்து நடுவோம்.

இந்துன நிகழ்ச்சி தகுப்ப நிறைவு பாட்டும் ஒஸ்தா மதுவாத ஜோடி கோசோடு நெருக்கா தம்புதோ நாங்க ஏயே அறிவிக்காத வந்தோ இல்ல அது எத்த அற்றா தம்புதுனா நாங்க எல்லாவும் அறதான் அத்தமா கொஞ்ச ஜோடி அவக்ககோ சொல்வ நெருக்கா அது ஏனே மாடுறா அதுன்னு அறுபதோ அத்தன்ல நாங்க இப்பாட்ட கத்துல போதும் இப்பாட்டு தோக அவ கெரடாகோ சொல்வா கெமிஸ்ட்ரியா அத்த சிங்கரவா எய்தாரா நங்ககாய் பாட்டு இதோ பொந்து இடத்த கேத்து விடுவோம் ஊட்டி எஃப்எம் 101.8 தோகை.

0: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசிப்பவர் கிருஷ்ணவேணி கோபி ஆனந்த்.
1: இயற்கை வளங்கள் துறை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறை ஆகிய மூன்று துறைகளுக்கான மானிய கோரிக்கைகள் மீது நடைபெற்ற விவாதமும் அதற்கு துறை அமைச்சர்கள் பதிலளித்ததும் டெட் எனப்படும் ஆசிரியர் தகுதித் தேர்வை ரத்து செய்வது குறித்து நிறைவேற்றப்பட்ட தீர்மானமும் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக சட்டப்பேரவையில் இன்று காலை அவை நடவடிக்கைகள் தொடங்கியதும் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி கர்நாடக மாநிலத்தில் மூன்று தமிழர்கள் சுட்டு படுகொலை செய்யப்பட்டது தொடர்பான விஷயத்தில் மாநில அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு உரிய விரிவான விளக்கத்தை விரைவில் சட்ட அமைச்சர் வழங்குவார் என பேரவைத் தலைவர் குறிப்பிட்டார். அதைத் தொடர்ந்து பேரவையில் இன்று இரண்டு சிறப்பு கவனஈர்ப்பு தீர்மானங்கள் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. தமிழ்நாட்டில் ஹீமோஃபீலியா என்ற நோய்க்கு எமிசிசுமாப் என்ற மருந்தை நோயாளிகளுக்கு இலவசமாக வழங்குவது உள்ளிட்ட சிறப்பு தீர்மானத்தை தாவே

உறுப்பினர் டாக்டர் எம் எஸ் ரவி கொண்டு வந்து பேசினார். இதற்கு பதிலளித்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ், தற்போது எமிசிசுமாப் மருந்து இந்திய அரசால் தேசிய சுகாதார இயக்கத்தின் அத்தியாவசிய மருந்துகளின் பட்டியலில் சேர்க்கப்படவில்லை என்றாலும் கூட பயனாளிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு இரத்த கசிவை தடுக்கும் இந்த எமிசிசுமாப் மருந்தினை வழங்குவதற்கு தேவையான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாக குறிப்பிட்டார். மற்றொரு தாவேகா உறுப்பினர் திரு ரவி மனோகரன் கொண்டு வந்த கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு பதிலளித்த சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, திண்டுக்கல் மாவட்டம் ஆயக்குடியில் உள்ள சமூக நீதி பள்ளி மாணவியர் விடுதிக்கு விரைவில் சொந்த கட்டிடம் கட்டித்தரப்படும் என்று கூறினார். இதையடுத்து டெட் தேர்வு தடை பற்றிய தனி தீர்மானம் ஒன்றை பள்ளி கல்வி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் கொண்டு வந்து பேசினார். ஆசிரியர் தேர்வுக்கான தேசிய கவுன்சில் கடந்த 2010 பணியில் உள்ள இடைநிலை பட்டதாரி ஆசிரியர்கள் ஆகிய அனைவருமே டெட் எனப்படும் தகுதி தேர்வை எழுத வேண்டும் என்று பிறப்பித்த உத்தரவால் சுமார் 20 மேலாக பள்ளிகளில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் 328,701 அரசு பள்ளி ஆசிரியர்கள் தேர்ச்சி பெறாமல் தகுதி இழப்புக்கு ஆளாகும் நிலை உருவாகியிருக்கிறது என்று அமைச்சர் குறிப்பிட்டார். இதன் மூலம் ஆசிரியர்களின் பணி பாதுகாப்பு, வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் டெட் தேர்விலிருந்து ஆசிரியர்களுக்கு முழுமையான நிரந்தர விலக்கு அளிக்கக்கூடிய சட்டத்தை இயற்றுவதற்கு மத்திய அரசை தமிழக சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக அமைச்சர் தெரிவித்தார். இதற்குரிய சட்டத்திருத்தத்தை மத்திய அரசு கொண்டுவர வேண்டுமென்றும் திரு ராஜ்மோகன் வலியுறுத்தினார். இதன் மூலம் நீண்டகாலமாக ஆசிரியராக பணிபுரியும் அனைவருக்கும் பணி பாதுகாப்பு உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார். இதன் மீது கருத்து தெரிவித்த பாமக உறுப்பினர் திரு சிவக்குமார், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு ராமச்சந்திரன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு செல்லசாமி, திமுக உறுப்பினர் திரு ஏவா வேலு, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட் அரசினர் தனி தீர்மானத்தை வரவேற்றதுடன் மத்திய அரசு இது தொடர்பாக புதிய சட்டம் இயற்றுவதற்கு மாநில அரசு வலியுறுத்த வேண்டும் என்று கூறினர். பின்னர் குரல் வாக்கெடுப்பு மூலம் தீர்மானம் ஒருமனதாக நிறைவேறியது. இதையடுத்து மானிய கோரிக்கைகளை தாக்கல் செய்ய அமைச்சர்களை பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் அழைத்த நிலையில் ஏராளமான உறுப்பினர்கள் எழுந்து நின்று தாங்கள் கொடுத்திருந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தை விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தினர். அதற்கு அனுமதி அளித்த பேரவைத் தலைவர், கவனஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக் கொள்வதற்கு இப்போது அவகாசம் இல்லை, நீங்கள் கொடுத்திருந்த பிரச்சினை குறித்து மிகவும் சுருக்கமாக எடுத்துக் கூறி அரசின் கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்றார். மேட்டூர் அணை திறப்பு தொடர்பாக திமுக உறுப்பினர் திரு கோவி செழியன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்தன், விரைவில் நல்ல செய்தி வரும் என்று குறிப்பிட்டார். திமுக உறுப்பினர்கள் திரு எஸ் ரகுபதி, திரு சேகர்பாபு, திரு ராஜா, திரு ஜெயராமகிருஷ்ணன், திரு கௌதம் ஆகியோர் தாங்கள் கொடுத்திருந்த பிரச்சினை குறித்து அரசின் கவனத்திற்கு கொண்டு வந்தனர். தாவேகா உறுப்பினர்கள் திரு சுகுமார், திரு ரவி மனோகரன், திரு கருப்பையா, திரு முனிரத்னம், திரு நா சுப்பிரமணியன், திரு பாலமுருகன், திரு விஜயகுமார், கொங்கு மக்கள் தேசிய கட்சி உறுப்பினர் திரு கே நித்யானந்தம், அஇஅதிமுக உறுப்பினர்கள் திரு அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, திரு தளவாய் சுந்தரம், திரு ஆர் காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, திரு பாலகிருஷ்ண ரெட்டி, திரு தாமரை ராஜேந்திரன், திரு திலீபன் ஜெய்சங்கர் ஆகியோரும் தாங்கள் கொடுத்திருந்த கவனஈர்ப்பு தீர்மானத்தின் முக்கிய பகுதிகளை கூறி அரசின் கவனத்தை ஈர்த்தனர். விதி 55 கீழ் உறுப்பினர்கள் கொடுக்கும் கவனஈர்ப்பு தீர்மானத்திற்கு அமைச்சர்களிடமிருந்து பதில் வந்த பிறகுதான் அவை விவாதத்திற்கு அனுமதிக்கப்பட வேண்டும் என்ற மரபு விதி இருந்தாலும் கூட, உறுப்பினர்கள் தாங்கள் கொடுத்திருந்த பிரச்சினைகளை தகவல் கோரல் என்ற முறையில் சுருக்கமாக சொல்வதற்கு பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் தாம் அனுமதி அளித்ததற்கான காரணத்தை விரிவாக எடுத்துக் கூறினார். பேரவைக்கு நிறைய உறுப்பினர்கள் புதிதாக வந்திருப்பதால் அவர்களை தேர்ந்தெடுத்த மக்களுக்கு அவர்களின் செயல்பாடுகள் குறித்து தெரிந்து கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக அமையும் என்ற அடிப்படையிலேயே இந்த அணுகுமுறையை தாம் பின்பற்றியதாக அவர் தெரிவித்தார். இயற்கை வளங்கள் துறை, தொழில்துறை, தகவல் தொழில்நுட்பவியல் துறை ஆகிய துறைகளுக்கான மானிய கோரிக்கைகளை இந்த துறைகளுக்கான அமைச்சர்கள் டாக்டர் பிரபு, செல்வி கீர்த்தனா, முனைவர் குமார் ஆகியோர் தாக்கல் செய்து பேசினர். மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தாவேகா உறுப்பினர்கள் திரு மதார் பதுருதீன் என்ற வி எம் எஸ் முஸ்தபா, திரு பழனிவேல், திருமதி சத்யா, திமுக உறுப்பினர்கள் திரு அஸ்டின், திரு அம்பேத்குமார், திரு கதிரவன், அதிமுக உறுப்பினர்கள் திரு அருண்மொழி தேவன், திரு வெற்றிவேல், திரு மோகன் மற்றும் காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கத்பட், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார், அமமக உறுப்பினர் திரு எஸ் காமராஜ், தேமுதிக உறுப்பினர் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் ஆகிய 13 உறுப்பினர்கள் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததுடன் தங்களின் தொகுதி கோரிக்கைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தனர். விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய திரு ஆஸ்டின், மக்களால் பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட 6 உறுப்பினர்கள் ராஜினாமா செய்திருப்பது அந்த தொகுதி மக்களின் குரலை முடக்கிவிட்டதாகவும், அந்த தொகுதிகளில் பிரதிநிதிகள் இல்லாத நிலை ஏற்பட்டிருப்பது துரதிருஷ்டவசமானது என்றும் கூறினார். மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றுக் கொண்டிருந்த சூழலில் சரியாக 10:57 மணி அளவில் முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவைக்கு வருகை தந்தார். அமைச்சர்களும் ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் பலமாக மேஜையை தட்டி அவரை வரவேற்றனர். அப்போது பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு அர்ஜுனா, அனைத்து மாவட்டங்களுக்கும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டு

0: இருப்பதால் அவர்கள் அந்த தொகுதி மக்களின் பிரச்சினைகளை கேட்டறிந்து உடனுக்குடன் தீர்ப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்டு பேசிய திரு எடப்பாடி பழனிசாமி, அந்த தொகுதிகளில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தால்தான் அவர்களின் பிரச்சினைகளை தீர்க்க முடியும் என்று கூறியதுடன் ஒரு சில கருத்துக்களையும் தெரிவித்தார். அப்போது இடைமறித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த பிரச்சினை நீதிமன்றத்தில் இருப்பதால் அது குறித்து விவாதிக்க முடியாது என்று கூறினார். இதன் பிறகும் திரு எடப்பாடி பழனிசாமி ஆவேசமாக சில கருத்துக்களை கூறியதும், இதுபோல உணர்ச்சி வயப்பட்டு உடலை வருத்திக் கொண்டு உறுப்பினர் பேசக்கூடாது, எதையுமே உணர்வுபூர்வமாக அமைதியாக பேசுங்கள் என்று கூறினார். விவாதத்தில் தொடர்ந்து பேசிய திரு ஆஸ்டின், கடந்த திமுக ஆட்சியில்தான் அதிக அளவு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டு தொழில்கள் தொடங்கப்பட்டதாக குறிப்பிட்டார். திரு எடப்பாடி பழனிசாமி, அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில்தான் அதிக அளவு தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டதாக கூறினார். பத்திரிகைகளில் வந்த செய்திகளின் அடிப்படையில் சிறிது நேரம் விவாதம் நடைபெற்ற நிலையில் பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், கடந்த காலங்களில் பேரவையில் நடைபெற்ற சில சம்பவங்களையும் அப்போதைய பேரவைத் தலைவர் அளித்த தீர்ப்பினையும் சுட்டிக்காட்டினார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்கள் பத்திரிகைகளில் வந்த செய்திகளை வைத்து பேரவையில் விவாதிப்பது அழகல்ல என்று கூறியதையும், ஆதாரமின்றி செவிவழி செய்திகளை பேரவையில் பதிவு செய்ய முனைவது ஏற்க முடியாது, இதுவொன்றும் பதிவுத்துறை அலுவலகம் அல்ல என்று மறைந்த முன்னாள் அமைச்சர் க. அன்பழகன் அவை முன்னவராக இருந்தபோது தெரிவித்த கருத்தையும் திரு ஜே சி டி பிரபாகர் எடுத்துரைத்தார். பரந்தூரில் புதிய விமான நிலையம் அமைப்பது குறித்த திட்டத்தை அரசு கைவிட்டது தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்பின் மீதும் இன்று பேரவையில் காரசார விவாதம் நடைபெற்றது. இந்த விவாதத்தின்போது பேசிய திமுக உறுப்பினர் திரு தங்கம் தென்னரசு, திரு ஏவா வேலு ஆகியோர், மத்திய அரசின் அனுமதியோடு இந்த திட்டம் செயல்படுத்துவதற்கு நிலங்கள் கையகப்படுத்தப்பட்டதை சுட்டிக்காட்டி, இது தவிர மாற்று இடங்களை பார்வையிட்ட நிலையில் அங்கு விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசின் விமான நிலைய ஆணையம் மறுத்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த விவாதத்தின்போது பதிலளித்த பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஆதவ் அர்ஜுனா, பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன், சட்டத்துறை அமைச்சர் திரு அருண்குமார், தொழில்துறை அமைச்சர் திருமதி கீர்த்தனா ஆகியோர், அந்த பகுதியில் ஏராளமான ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள் இருப்பதால் அது உகந்த இடம் அல்ல என்றும், மேலும் ஆயிரக்கணக்கான கிராம மக்களும் ஏராளமான விளை நிலங்களும் பாதிக்கப்படுவதால் இந்த திட்டத்தை அரசு கைவிட்டதாக கூறினார். இதற்கு மாற்றாக மக்களும் விவசாயமும் பாதிக்காத வகையில் வேறு இடத்தில் புதிய விமான நிலையம் அமைப்பதற்கு அரசு விரைந்து நடவடிக்கை எடுக்கும் என்றும் தெரிவித்தனர். இந்த விவாதத்தின்போது ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சியினர் இடையே அவ்வப்போது கடும் ஆட்சேப குரல்கள் எழுந்தன. இதனால் அவையில் சிறிது நேரம் கூச்சல் குழப்பமும் அமளியும் நிலவியது. அரசியல் தொடர்பான கருத்து மோதல்களும் நிகழ்ந்தன. அப்போது பேரவையில் அமர்ந்திருந்த முதலமைச்சர் திரு விஜய் இவற்றையெல்லாம் மிக அமைதியாக இருந்து கூர்ந்து கவனித்தார். மொத்தத்தில் இன்றைய பேரவை நடவடிக்கைகளில் சூடும் சுவையுமான விவாதங்கள் அரங்கேறின.
1: சட்டப்பேரவையில் இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் குறித்த விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் துரை கருணாநிதி, வாசித்தவர் கிருஷ்ணவேணி கோபியானந்த்.

0: நேரம் 7:10. ஆகாஷ்வாணி வேலூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஏ மோகன்.
1: வேலூர் மாவட்டத்தில் பிறப்பு சான்றிதழில் பெயர் பதிவு செய்திட அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. குழந்தை பிறந்த 21 நாட்களுக்குள் பிறப்பினை பதிவு செய்து இலவச பிறப்பு சான்றிதழ் பெற பிறப்பு இறப்பு பதிவுச் சட்டம் வழிவகை செய்கிறது. 2010ஆம் ஆண்டுக்கு முன் பெயரின்றி பிறப்பு பதிவு செய்யப்பட்ட பிறப்புகள் மற்றும் வகுத்துரைக்கப்பட்ட 15 ஆண்டுகால அவகாசம் முடிவுற்ற அனைத்து பிறப்பு பதிவுகளுக்கும் அடுத்த மாதம் 26ஆம் தேதி வரை பெயர் பதிவு செய்திட வாய்ப்பு வழங்கப்படுகிறது. இவ்வாறான கால அவகாசம் நீட்டிப்பு இனிவரும் காலங்களில் வழங்கிட இயலாது என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே மோர்தானா கிராமம் கவுண்டனிய ஆற்றின் குறுக்கே உள்ள மோர்தானா அணையிலிருந்து பாசன வசதிக்காகவும்

0: மற்றும் நிலத்தடி நீர் மட்டும் உயர்வதற்காகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி லீலா அலெக்ஸ் நேற்று தண்ணீர் திறந்து வைத்து மலர் தூவினார். பாசன வசதிக்காக கவுண்டனி ஆற்றில் வினாடிக்கு 75 கன அடி வீதமும், இடதுபுறம் மற்றும் வலதுபுறம் பிரதான கால்வாய்களில் தலா 75 கன அடி வீதமும், ஆக மொத்தம் வினாடிக்கு 225 கன அடி மோதானா அணையிலிருந்து தண்ணீர் வரும் 9 நாட்களுக்கு திறந்துவிடப்படுகிறது. அணையின் மொத்த கொள்ளளவு 261.330 மில்லி கன அடியாகும். தற்போதைய கொள்ளளவு 235.039 மில்லி கன அடியாகும். இதில் பயன்படுத்தக்கூடிய நீரின் அளவு 174.96 மில்லி கன அடியாகும். இதன் மூலம் 9 ஏரிகள் பயன்பெற்று மேலும் மோதானா, கொட்டாரமடுகு, ஜிட்டாப்பள்ளி, சேம்பள்ளி, ரங்கசமுத்திரம், மீனூர், தட்டப்பாறை, ஆண்டிக்கான்பட்டி, அக்ரவாரம், மூங்கப்பட்டு உள்ளிட்ட 15 கிராமங்களில் 408 ஆழ்துளை கிணறுகள் மற்றும் 1867 திறந்தவெளி விவசாய கிணறுகளின் நிலத்தடி நீர் மட்டும் உயர வாய்ப்புள்ளது. இதன் மூலம் குடியாத்தம், காட்பாடி, கேவிக்குப்பம் உள்ளிட்ட இடங்களில் சுமார் 8,366.70 ஏக்கர் பரப்பளவு வேளாண் நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகளும் பொதுமக்களும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இது குறித்து குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த பழனிவேல் என்ற விவசாயி கூறும்பொழுது,
1: மோதன டேம் மாவட்ட ஆட்சியர்களால் திறந்து வச்சாங்க. அரசாணைப்படி 9 நாட்கள் தண்ணீர் வரும் சொல்லிருக்காங்க. இப்போ மொத்த இன்னைக்கு வந்து 225 கன அடி தந்திருக்காங்க. இதனால டவுன் தண்ணிய மகாணா ஆற்று கரையோரங்களும் நீர் மட்டும் உயரும். அது மட்டும் இல்லாம வலதுபுற இடதுபுற கால்வாயில் உள்ள ஏரிகள் நிரம்பி பாசனத்துக்கு பயன்படும் நிலத்தடி நீர் மட்டும் உயரும். அந்த நிலத்தடி நீர் மட்டும் உயர்வதால் வந்து குடிநீர் பிரச்சனை ஒரு அளவுக்கு இருக்க முடியும் என்ற நம்பிக்கை இருக்கிறதா தெரிஞ்சிருக்காங்க.
0: வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே அல்லேரி மலைப்பகுதியில் கைத்தறி, துணிநூல் மற்றும் கதத்துறை அமைச்சர் விஜய் பாலாஜி அண்மையில் நேரில் சென்று பார்வையிட்டு அப்பகுதி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர், அல்லேரி மலைப்பகுதியில் கடந்த 50 ஆண்டுகளுக்கு மேலாக மக்கள் பல்வேறு அடிப்படை வசதிகள் இல்லாமல் வாழ்ந்து வருகின்றனர். எனவே அவர்களின் கோரிக்கைகளை ஏற்று சாலை வசதி, குடிநீர் வசதி மற்றும் மின்சார வசதி ஆகியவை நிறைவேற்றிட தமிழக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார்.
2: நம் மக்களோட நீண்ட நாள் கோரிக்கைகள், இந்த மலைப்பகுதியில வந்து தார் சாலை வசதி இல்லைங்கிறத கேட்டிருந்தாங்க. ஒரு பிரசவமான பெண்ணை பிரசவத்துக்கு அழைச்சிட்டு போகும்போது அது எதிர்பாராத விதமா போறதுக்கு நேர கால தாமதமானதுனால அந்த குழந்தை வந்து இறந்துறதா ஒரு மெசேஜ் ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த மெசேஜ் வந்து எங்க கவனத்துக்கு வரும்போது முதலமைச்சர் அவரோட கவனத்துக்கு கொண்டு போனோம். உடனடியாக அது என்ன பார்க்க சொல்லி ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சருக்கு வந்து முதலமைச்சர் உத்தரவிட்டிருந்தாரு. மாவட்ட ஆட்சித்தலைவர் அவங்களை வந்து இது சம்பந்தமா என்னென்னு போய் ஆய்வு பண்ண சொன்னேன். அப்புறம் அவங்க வந்து ஆய்வு செஞ்சு மக்களுக்கு இங்க நீண்ட நாள் கோரிக்கைகள் இருக்குது, இந்த மக்களுக்கு அந்த 8 கிலோமீட்டர் தார் சாலை, கிட்டத்தட்ட ஒரு 12 குக்கிராமங்கள் இணைக்கக்கூடிய தார் சாலை வந்து இவங்களுக்கு வந்து பணியானை வழங்கப்பட்டுருச்சு, அதை அந்த மக்களுக்கு செஞ்சு கொடுத்துருவோம். ரேஷன் கடை ஓபன் பண்ணோம்னாங்க, இப்ப அந்த பில்டிங் ஆயிட்டு இருக்குது, அடுத்த மாதம் அதை வந்து திறப்பு விழா பண்ண இருக்கிறோம்.
0: வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தில் தமிழ்நாடு பாடநூல் கழக தலைவர் லயோலா மணி அண்மையில் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது அங்குள்ள குறைகளை விரைவில் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று அதிகாரிகளிடம் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பாடநூல் கிடங்கில் உள்ள பல்வேறு குறைகள் விரைவில் சரி செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அவர் கூறினார்.
3: வேலூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஏ மோகன். தொடர்வது தமிழில் செய்திகள்.
4: வணக்கம், ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணிய கன்னியப்பன். தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு ஆண்டனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8

0: பேட்டிலிருப்பருக்கு 265 ரன் எடுத்துள்ளது. இனி விரிவான செய்திகள். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சி குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இவற்றை அறிமுகம் செய்து வைத்து பேசிய CSIR-இன் தலைமை இயக்குநர் டாக்டர் கலைச்செல்வி, உள்நாட்டு பாதுகாப்பு தொழில்நுட்ப தேவைகளுக்கு ஏற்ற வகையில் இந்த எஞ்சின்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணை கட்டமைப்புகளில் இந்த புதிய எஞ்சின்கள் பயன்படுத்தப்படும் என்றும் அவர் கூறினார். சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் ஒரு பகுதியாக பாதுகாப்பு துறையின் பயன்பாட்டிற்கு என இந்த 3 எஞ்சின்களும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் பேசிய தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடத்தின் இயக்குநர் டாக்டர் அபே, ட்ரோன் கட்டமைப்பில் புதிய மாற்றத்தை இந்த 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களும் கொண்டுவரும் என்று தெரிவித்தார். வான்வெளி துறையில் புத்தாக்க தொழில்களுக்கான வாய்ப்புகளை இந்த எஞ்சின்கள் அளித்திடும் என்றும் அவர் கூறினார். நாட்டின் பாதுகாப்பு துறையின் தேவைகளுக்கு இவை மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்றும் டாக்டர் அபே தெரிவித்தார். இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அமைச்சர் திரு செர்ஜே லாவ்ரோவுடன் பேச்சு நடத்தியுள்ளார். மாஸ்கோவில் நடைபெற்ற இந்த சந்திப்பு குறித்து தமது சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள டாக்டர் ஜெய்சங்கர், மண்டல அளவிலும் உலக அளவிலும் பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து பேச்சு நடத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். முன்னதாக ரஷ்ய அதிபர் திரு விளாடிமிர் புதினை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இரு நாடுகளுக்கு இடையேயான பொருளாதார உறவுகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். இருதரப்பு வர்த்தகம், சக்தி, உரங்கள் மற்றும் அணுசக்தி துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்தும் பேச்சு நடத்தினார். ரஷ்யாவின் துணை பிரதமர் திரு டேனிஸ் மத்ரோவை சந்தித்து பேசிய டாக்டர் ஜெய்சங்கர், இந்தியா ரஷ்யா அரசுகளுக்கு இடையேயான ஆணையத்தின் செயல்பாடுகள் குறித்தும் விவாதித்தார். வர்த்தகம், பொருளாதாரம், அறிவியல் தொழில்நுட்பம், கலாச்சார ஒத்துழைப்பு ஆகியவை குறித்தும் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தினார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றதாக குறிப்பிட்டுள்ளார். செமிகண்டக்டர், செயற்கை நுண்ணறிவு, தரவு மையங்கள், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, எஃகு உள்ளிட்ட துறைகளில் இந்தியாவில் முதலீடு செய்ய அதிக வாய்ப்புகள் உள்ளதாகவும் திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் C.DOT அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு, இணைய பாதுகாப்பு மற்றும் பேரிடர் காலங்களில் தொலைத்தொடர்பு சேவைகளை ஏற்படுத்துவதில் இந்த அமைப்பின் பங்களிப்பையும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா பாராட்டினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டுத் தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: விமானிகளுக்கு ஆண்டுதோறும் போதைப்பொருள் பயன்பாடு குறித்த சோதனையை மேற்கொள்வதை கட்டாயமாக்குவது குறித்து மத்திய அரசு பரிசீலித்து வருவதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இது தொடர்பாக விமான போக்குவரத்து இயக்குநரகம் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் ஆலோசனை நடத்தி வருவதாக கூறினார். விமான சரக்கு போக்குவரத்து 40 விழுக்காடு அளவிற்கு வளர்ச்சி அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார். நாடு முழுவதும் உலகத்தரம் வாய்ந்த சரக்கு முனையங்களை உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் திரு ராம்மோகன் நாயுடு கூறினார். இந்திய வியட்நாம் கடலோர காவல் படையினருக்கு இடையேயான ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் முயற்சிகளை மேற்கொண்டுள்ளன. சென்னையில் இன்று நடைபெற்ற இருநாட்டு கடலோர காவல் படையினருக்கு இடையேயான 7வது சுற்று கூட்டத்தில் ஒருங்கிணைந்து செயல்படுதல் மற்றும் கடல்சார் செயல்பாடுகளை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது. கடல்சார் சூழலை மேம்படுத்த கூட்டாக செயல்படவும் ஒப்புக் கொள்ளப்பட்டது. இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாடு குறித்த உறுதிப்பாட்டை இரு நாடுகளும் வலியுறுத்தின. இந்திய கடலோர காவல் படையின் தலைமை இயக்குநர் திரு பரமேஷ் சிவமணி மற்றும் வியட்நாம் கடலோர காவல் படையின் மேஜர் ஜெனரல் லியாங் தின்ஹே தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. புத்தக வெளியீட்டில் சிறந்த பங்களிப்பை வழங்கிய மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் வெளியீட்டு பிரிவு இந்திய புத்தக வெளியீட்டாளர் கூட்டமைப்பின் 7 விருதுகளை பெற்றுள்ளது. ஹிந்தி, ஆங்கிலம் மற்றும் உறுதிமொழி புத்தக வெளியீட்டிற்காக இந்த விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பாக புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய வெளியீட்டு பிரிவின் தலைமை இயக்குநர் திரு தீரஜ் ககாதியா, இந்த பிரிவின் கீழ் வெளியிடப்படும் புத்தகங்கள் மற்றும் பருவ இதழ்கள் தேசத்தின் வளர்ச்சி, இலக்கியம், கலை மற்றும் கலாச்சாரம் உள்ளிட்ட துறைகளில் வாசகர்களுக்கு பயனுள்ள கருத்துக்களை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த விருது வெளியீட்டு பிரிவு அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களின் கடின உழைப்பு, அர்ப்பணிப்பு, கூட்டு முயற்சிக்கு கிடைத்த அங்கீகாரம் என்றும் திரு தீரஜ் ககாதியா கூறினார். சுதந்திர தினத்தன்று பிரதமர் திரு நரேந்திரமோடி அறிவித்த 7 அம்ச செயல் திட்டங்கள் இந்தியாவை வளர்ச்சியடைந்த நாடாக மாற்ற உதவும் என்று பிஜேபி கூறியுள்ளது. புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சம்பித் பத்ரா, மின்சார உற்பத்தி, வேளாண்மை, உணவு பதப்படுத்துதல், புதுமை கண்டுபிடிப்பு, பாதுகாப்பு, பசுமை பொருளாதாரம், கடல்சார் பொருளாதாரம் உள்ளிட்ட துறைகளில் முன்னேற்றம் அடைய அந்த செயல் திட்டங்கள் வழிகாட்டியாக இருக்கும் என்று தெரிவித்தார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீதான தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்ரஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிவிப்பில் சிவிலியன் கட்டமைப்புகள் மீது நடைபெறும் தாக்குதல்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்று கூறியுள்ளார். கடல்சார் போக்குவரத்தில் சர்வதேச மனிதாபிமான சட்ட நடைமுறைகளையும் சர்வதேச கடல்சார் போக்குவரத்து சட்டங்களையும் அனைத்து தரப்பினரும் மதிக்க வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஹோர்முஸ் நீரிணை, கருங்கடல் மற்றும் செங்கடல் பகுதிகளில் ஒரு தரப்பு பின்னர் விதிகளை மீறி தாக்குதல் நடத்துவதால் கப்பலில் செல்லும் மாலுமிகளின் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதாகவும் திரு அன்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். ஓமன் நாட்டின் அருகே சென்று கொண்டிருந்த பிரிட்டன் எண்ணெய் கப்பல் மீது அடையாளம் தெரியாதவர்களால் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அந்நாடு குற்றம் சாட்டியுள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். சர்வதேச கடல் வழித்தடங்களில் செல்லும் கப்பல்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இயக்கப்பட வேண்டும் என்றும் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். டிஆர்டிஓ தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்திய அறிவியல் மற்றும் தொழில் ஆராய்ச்சிக் குழுமத்தின் தேசிய வான்வெளி ஆய்வுக்கூடம் 3 சிறிய வகை எரிவாயு எஞ்சின்களை அறிமுகம் செய்துள்ளது. இந்தியா ரஷ்யா இடையேயான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாஸ்கோவில் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்தியுள்ளார். சர்வதேச கப்பல் போக்குவரத்து வழித்தடங்களில் வர்த்தக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அனைத்து தரப்பினரும் உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஐநா பொதுச் செயலர் திரு அன்டோனியோ குட்டரஸ் வலியுறுத்தியுள்ளார். இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நிலையத்தில் நேரம் சரியாக 7:25. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு. கேட்கும் முன்
3: வளர தயாரா? முன்னேற தயாரா? உங்க பிசினஸ் உயர்த்தி கொண்டு செல்லுங்க.
4: 85% வரை LTV மணப்புரம் IGL கோல்ட் லோன் மூலம் பணம் சுலபமாக கிடைக்கும்.
3: 5 கோடி வரை கடன் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவும்.
4: நம்பிக்கையுடன் வளருங்கள், இலக்கை அடையுங்கள். மணப்புரம் உங்க பிசினஸ் வளர உதவும்.
3: மணப்புரம் பைனான்ஸ் லிமிடெட், வாழ்க்கையை எளிதாக்குங்கள். டோல் ஃப்ரீ 1-800-420-2233.
5: ஜூஸ் பண்ணனும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்ன, இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க.
6: இது ரூபி ஜூஸ், குடிச்சு பாரு.
5: செம்ம டேஸ்ட்.
6: இதமானது, சுவையானது. ரூபி மேங்கோ, ரூபி ஆப்பிள், ரூபி நன்னாரி லெமன்.
7: நேயர்களே, நாளை காலை 10 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி இடம்பெற கேட்கலாம். நேயர்களே, இன்றிரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம்.
2: நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு தொடர்கிறது. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 14-18°C குறைந்தபட்ச வெப்பநிலை 8-12°C இருக்கக்கூடும். காலை நேர காற்றின் ஈரப்பதம் 90-100% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 60-70% இருக்கக்கூடும். சராசரியாக காற்றின் வேகம் மணிக்கு 4-5 km அளவுக்கு வீசக்கூடும். நீலகிரி மாவட்ட வானிலை முன்னறிவிப்பு கேட்டீர்கள். இனி தொடர்வது விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை குறிப்புகள். போதிய வடிகால் வசதி வழங்குதல், உரம் மற்றும் பூச்சிக்கொல்லி பயன்பாடு போன்ற உழவியல் பயிர் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மழை நிற்கும் வரை ஒத்திவைக்கவும். விதை மூலம் பரவும் நோய்களை நிர்வகித்தல், விதைகளை ட்ரைகோடெர்மா அஸ்பிரல்லம் 4 கிராம் அல்லது பேசிலஸ் சப்டிலிஸ் 10 கிராம் கொண்டு விதை மூலம் பரவும் நோய் கிருமிகளை கட்டுப்படுத்த விதை நேர்த்தி செய்யலாம். மேலும் எந்த ஒரு பயிர் திட்டத்திற்கும் முன்பு மண் பரிசோதனை செய்யப்பட வேண்டும்.

பூண்டு பயிரில் புசேரியம் அழுகல் நோயை கட்டுப்படுத்த கார்பன்டிசம் 1 கிராம் அல்லது காப்பர் ஆக்சிக்ளோரைடு 2.5 கிராம் 1 லிட்டருக்கு என்ற அளவில் மழை இல்லாத நேரங்களில் மண்ணில் ஊற்ற வேண்டும். விவசாயிகளுக்கான பொது ஆலோசனை குறிப்புகள் கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில்.

நேயர்கள் கேட்கவிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி. இது உழவர்களுக்கான வேளாண் வானொலி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை

0: மற்றும் உழவர் நலத்துறை.
1: சார், விதை வாங்க பணம் தேவை, என்ன செய்யறது?
2: பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு வாங்குங்க, குறைஞ்ச வட்டியில தேவையான விவசாய கடன் கிடைக்கும்.
1: அப்படியா? இது ரொம்ப உதவியா இருக்குமே.
2: விவசாய செலவுகளுக்கு எளிய கடன் வசதி தருவது நம்ம பிரதம மந்திரியின் கிசான் கிரெடிட் கார்டு. அருகில் உள்ள தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியையோ அல்லது கூட்டுறவு வங்கி கிளைகளையோ தொடர்பு கொண்டு விண்ணப்பிக்கலாம். உங்களை மாதிரி விவசாயிகளோட வளர்ச்சிக்கு கிசான் கிரெடிட் கார்டு உறுதுணையா இருக்கும்.
3: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: முத்தழகே, முத்தழகே, வீட்டுல இருக்கியா பிள்ள?
5: வாங்க பட்டக்கா, உள்ள வாங்க.
4: என்ன, உன்ன ரெண்டு மூணு நாளா வீட்டு பக்கமே காணோம். ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து முருங்கைக்கீரை பறிச்சுக்கிட்டு போன, அதுக்கப்புறம் ஆலையே காணோமே.
5: அக்கா, அதை ஏன் கேக்குறீங்க? போங்க, முருங்கைக்கீரையை பறிச்சுட்டு வெளியில வந்தேன் பாருங்க, கரெக்டா காலுக்கு அடியில ஒரு விஷப்பூச்சி. நல்ல நேரம் நம்ம ரோசி அதை பார்த்துட்டு குலைச்சு எனக்கு காட்டி கொடுத்துருச்சு, இல்லனா அது எனக்கு கடிச்சிருக்கும்.
4: அப்படியா? நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே பிள்ள. நான் வெளியே வந்து பார்த்தப்ப உன்னை காணோம், சரி கீரையை பறிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்ட போலன்னு இருந்துட்டேன்.
5: அந்த அதிர்ச்சியில அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேங்க்கா. இன்னுமே நான் அதுலேருந்து வெளியில வரல, வந்ததுலேருந்து ஒரே காய்ச்சல் வேற, இப்பதான் கொஞ்சம் பரவாயில்ல.
4: இவ்வளவு நடந்துருச்சா?
5: ஆமாக்கா.
4: பரவாயில்ல, என் ரோசி இம்புட்டு பெரிய உதவி செஞ்சிருக்கா உனக்கு.
5: அதுலேருந்து எனக்கு செல்ல பிராணியா ரோசி மாதிரி ஒரு நாய்க்குட்டி வளர்க்கணும்னு ஆசை வந்துருச்சு.
4: ரொம்ப சந்தோஷம் பிள்ள. என் பெரியமா வீட்டுல இப்ப நாய்க்குட்டி போட்டு வச்சிருக்கு, வேணும்னா அதுலேருந்து ஒரு நாய்க்குட்டி உனக்கு கொண்டு வந்து தரேன், நீ வேணா வளர்த்துக்கிறியா?
5: சரிதாங்க்கா, ஆனா அதுக்கு என்ன குடுக்கறது, எப்படி பராமரிக்கிறது, எப்படி வளர்க்கறது, இப்படிலாம் எதுவுமே தெரியலையே.
4: அதனால என்ன, சொல்லிட்டா போச்சு. இதோ இப்ப இவங்க சொல்றத கேளு. சமூக பொறுப்புடன் கூடிய செல்ல பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாலன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேளு.
6: நம்மில் பலர் நாய், பூனை, பறவை என பல விலங்குகளை குடும்பத்தில் ஒரு அங்கமாகவே வளர்க்கின்றோம். ஒரு சிலர் ஒரு படி மேலே சென்று அந்த செல்லப்பிராணிகளை தங்களுடன் தூங்க வைப்பது முதல் அவற்றிற்கு உணவளிப்பது வரை தங்கள் கைகளாலே உணவளிக்கும் அளவுக்கு கூட சென்று விடுகின்றனர். இந்த அன்பு பார்ப்பதற்கு அழகாக தெரிந்தாலும் இதில் ஒரு சமூக பொறுப்புணர்வு இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இன்று காண்போம். செல்லப்பிராணிகளை எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை முதலில் பார்ப்போம். ஏன் செல்லப்பிராணிகளை வளர்க்கிறோம் என்பதை முதலில் நாம் தெரிந்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அதில் அவற்றுக்கு தேவையான பராமரிப்பு முறைகள் குறித்து அனைத்தையும் நன்கு தெரிந்து வைத்துக் கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்வு செய்ய வேண்டும். அருகில் உள்ள கால்நடை மருத்துவரையோ அல்லது பல வருடம் அனுபவம் உள்ள செல்லப்பிராணி வளர்ப்பவர்களிடமோ நாம் கேட்டு தெரிந்து கொண்டு பின்பு அந்த செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். முக்கியமாக பலர் இப்பொழுது சமூக வலைதளங்களில் பார்த்துவிட்டு அந்த குருவி நல்லா இருக்குது, இல்ல அந்த கிளி நல்லா இருக்குது என்று தேர்ந்தெடுக்கின்றனர். இது மிகவும் தவறானது. அது ஒரு பொம்மை அல்ல, அது ஒரு உயிரினம் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அனைத்து செல்லப்பிராணிகளும் சிறிய வயதில் பார்ப்பதற்கு அழகாக தான் தெரியும். ஆனால் அவற்றை நாம் வாங்கி வளர்க்கும் பொழுது, அது பெரிய வயதை அடையும் பொழுது நாம் அதற்கு தேவையான அனைத்து வசதிகளையும் செய்ய முடியுமா என்பதை எப்பொழுதும் கவனத்தில் கொண்டு தேர்வு செய்வது நன்மை பயக்கும். முதலில் நம்முடைய லைஃப் ஸ்டைல் எனப்படும் வாழ்வு முறைக்கு ஏற்றாற்போல் செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும். உதாரணமாக அடுக்குமாடி குடியிருப்பில் வசிப்பவர்கள் பெரிய வகை நாய் வகைகளை தவிர்ப்பது நல்லது. நம் நாட்டில் நிலவும் தட்பவெட்ப நிலைக்கு பழகிய நாட்டின நாய்களை தேர்ந்தெடுத்தல் மிகவும் சரியாக இருக்கும். வெளிநாட்டில் இனங்களான ஜெர்மன் ஷெப்பர்டு அல்லது கிரேட் டேன், செயின்ட் பெர்னார்டு இந்த மாதிரியான நாய் வகைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவற்றால் நம் நாட்டில் நிலவும் தட்பவெட்ப நிலையில் மிகவும் சிரமப்படும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் செல்லப்பிராணிகளை நாம் தேர்ந்தெடுக்கும் பொழுது அவற்றுக்கு நம்மால் அந்த அளவுக்கு நேரத்தை செலவழிக்க முடியுமா என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அவற்றுக்கு தேவையான இடவசதியும் நாம் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். இந்த நேரத்தை செலவழிப்பது குறித்து பேசும் பொழுது ஏன் அவ்வாறு நாம் அவற்றுக்கு நேரத்தை செலவழிக்க வேண்டும் என்று பார்த்தீர்கள் என்றால், அவற்றுடன் நாம் பழகும் பொழுது அவற்றின் குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும். இந்த குணாதிசயங்களை தெரிந்து கொள்வதன் மூலம் அவற்றிற்கு உடல்நிலை எதுவும் சரியில்லை என்றால் நாம் எளிதிலேயே மிக விரைவில் கண்டறிய முடியும். உடனடியாக நாம் அருகில் உள்ள கால்நடை மருத்துவரிடம் கொண்டு செல்ல முடியும். சென்னை போன்ற பெருநகரங்களில் நாம் செல்லப்பிராணிகள் வளர்க்கும் பொழுது, முக்கியமாக நாய்களை வளர்க்கும் பொழுது, அவற்றிற்கு அரசின் அறிவுறுத்தலின்படி அவற்றின் உடலில்

வைப்பது நல்லது. இந்த மாதிரி நாம் அருகில் உள்ள ஒரு காப்பகத்தில் அவற்றை விடும்பொழுது அவற்றிற்கு புது இடம் என்பதால் அவை மற்ற விலங்குகளுடன் சண்டையிடும், ஆக்ரோஷமாக நடந்து கொள்ளும், கடிபடும். இதை தவிர்ப்பதற்கு அவற்றை ஆரம்ப காலத்திலிருந்தே நம்மை சுற்றியுள்ளவர்களுடன் பழக்குவது, அதாவது சோஷியலைசேஷன் என்று சொல்வார்கள், அவற்றை மற்ற விலங்குகள் அல்லது மற்ற நபர்களுடன் பழக்குவது நல்லது. ஒரு சிலர் ஆசைக்காக செல்ல பிராணிகளை வாங்கி வளர்க்கின்றனர். பின் நாட்களில் அவைகளுக்கு ஏற்படும் ஒரு சில உடல் உபாதைகளால் அல்லது நோய்களாலோ அல்லது விபத்து போன்ற நிகழ்வுகளாலோ அவற்றின் உடல்நிலை சரியில்லை என்றால் அவற்றை அப்படியே கைவிட்டு விடுகின்றனர். யோசித்து பாருங்கள், அவையும் நம் வீட்டு பிள்ளைகள் போலதான். அவைகளால் பேசக்கூட முடியாது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அந்த நிலையில் அவற்றை தனிமையில் விடுவது ஒருபொழுதும் நல்லதல்ல. நம் பிள்ளைகளை எவ்வாறு செய்வோமா என்பதையும் யோசித்து பார்த்து இந்த முடிவை எடுக்க வேண்டும். அவற்றுக்கு என்னவானாலும் கடைசி வரை நாம் கூட இருந்து அவற்றை பராமரிப்பது நல்லது. மேலும் தினமும் அவைகளுக்கு தேவையான உடற்பயிற்சி மற்றும் நம்மை சுற்றியுள்ள சமுதாயத்திற்கு அறிமுகப்படுத்துவது மிகவும் நன்மை பயக்கும். சரியான மற்றும் போஷாக்கு நிறைந்த உணவுகளை அவற்றுக்கு வழங்குவது நல்லது. நம் செல்லப்பிராணிகளுக்கு தேவையான உணவு மற்றும் தடுப்பூசி செலுத்துவது போன்ற அனைத்து வகையான பராமரிப்பு முறைகளையும் தெரிந்து கொண்டு செல்லப்பிராணிகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் அல்லது பிறரிடமிருந்து தத்தெடுக்கலாம். உணவை பொறுத்தவரை மனிதர்கள் உண்ணும் அதிக மசாலா நிறைந்த உணவுகளை அவற்றிற்கு வழங்குதல் கூடாது. குறிப்பாக வீட்டில் உள்ள செல்லப்பிள்ளைகள் அவற்றிற்கு சாக்லேட், பூண்டு, திராட்சை போன்ற உணவுகளை அளிக்கும் பொழுது ஒரு சில செல்லப்பிராணிகளுக்கு அது நஞ்சாக மாறக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நம் செல்லப்பிராணிகள் தங்கியிருக்கும் இடத்தை சரிவர தினமும் சுத்தம் செய்ய வேண்டும். கிருமி நாசினி போன்ற திரவங்களை பயன்படுத்தும் பொழுது நன்கு நிறைய தண்ணீர் ஊற்றி அவற்றை சுத்தம் செய்வது நல்லது. இல்லையெனில் அந்த கிருமி நாசினியில் உள்ள கெமிக்கல்களால் அவற்றின் தோலில் அழற்சி ஏற்படக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். மேலும் கொசு, உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகள் நம் செல்லப்பிராணிகள் உடலில் காணப்பட்டால் உடனடியாக அவற்றிற்கான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அந்த ஒட்டுண்ணி அல்லது முக்கியமாக உண்ணி போன்ற ஒட்டுண்ணிகளால் நமக்கும் மனிதர்களுக்கும் பல நோய் கிருமிகள் பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். அடுத்ததாக தடுப்பூசி குறித்து பார்ப்போம். பரவக்கூடிய ஒரு சில நோய்களிலிருந்து நாம் தடுப்பூசி செலுத்துவதன் மூலம் நம் செல்லப்பிராணிகளை அந்த நோயிலிருந்து பாதுகாக்க முடியும். செல்லப்பிராணிகளுக்கு உரிய நேரத்தில் தடுப்பூசி போடுவது செல்லப்பிராணி உரிமையாளரின் அடிப்படையான கடமையாகும். குறிப்பாக நாய்களுக்கு வெறி நோய் தடுப்பூசி என்பது மிகவும் முக்கியமானது. உலக அளவில் 59,000 பேர் ஒரு வருடத்திற்கு இந்த வெறி நோயினால் உயிரிழக்கின்றனர் என்பது தகவல் தெரிவிக்கின்றது. இந்த நோயானது 97% நாய்கள் மூலமே பரவுகின்றது. அதனால் நம் செல்லப்பிராணிகளுக்கு முக்கியமாக இந்த தடுப்பூசியை செலுத்துவது மிக மிக அவசியமானது. இந்த தடுப்பூசியை வருடம் ஒரு முறை இதுக்கான பூஸ்டர் டோஸ் எனப்படும் தடுப்பூசியை இந்த மருந்தை செலுத்துவது நல்லது. இது மட்டுமல்லாது நம் செல்லப்பிராணி நம்மை நக்கும் பொழுது அவற்றின் உமிழ்நீரிலிருந்து ஒரு சில கிருமிகள் நமக்கு பரவக்கூடும் என்பதை கவனத்தில் கொள்ள வேண்டும். எனவே செல்லப்பிராணிகள் நம்மை அன்பின் மிகுதியால் நக்கினாலும் உடனடியாக அந்த இடத்தை சோப்பு போட்டு கழுவுவது நல்லது. நம் செல்லப்பிராணிகள் மற்றும் நம் பிள்ளைகள் விளையாடும் பொழுது அவர்களை அறியாமல் பல் அல்லது அவற்றின் நகம் போன்றவற்றால் கீறல்கள் ஏற்பட்டால் உடனடியாக அந்த இடத்தை சோப்பு போட்டு நல்ல தண்ணீரில் கழுவுவது நன்மை பயக்கும். உடனடியாக அருகில் உள்ள மருத்துவரை அணுகி சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. குடற்புழு நீக்கம் குறித்து பார்ப்போம். நம் செல்லப்பிராணிகள் வயிற்றில் இருக்கும் ஒரு சில ஒட்டுண்ணிகள் மனிதர்களுக்கு பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். கால்நடை மருத்துவரின் ஆலோசனைப்படி முறையான இடைவேளையில் குடற்புழு நீக்கம் செய்வது அவசியம். இவ்வாறு நம் செல்லப்பிராணிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய அனைத்து வகையான மருந்துகள் மற்றும் அவற்றுக்கு மேற்கொள்ளப்படும் சிகிச்சைகள் குறித்த அனைத்து தகவல்களையும் ஒரு ஃபைல் போட்டு அவற்றை பாதுகாப்பாக வைத்திருப்பது நல்லது. கடைசியாக கருத்தடை மற்றும் கைவிடப்படுதல் குறித்து பார்ப்போம். நம்மில் பல செல்லப்பிராணிகளை இனப்பெருக்கம் செய்ய விரும்புவதில்லை. அந்த ஒரு செல்லப்பிராணி மட்டும் போதும் என்று நினைப்பவர்கள் உடனடியாக அவற்றை சிறு வயதிலேயே கருத்தடை செய்வது நல்லது. இவ்வாறு செய்வதனால் தேவையற்ற குட்டிகள் ஈனுவதை தவிர்க்க முடியும். மேலும் பிற்காலத்தில் அந்த விலங்குகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு சில தொற்றுகள் மற்றும் புற்றுநோய் போன்ற அபாயங்களிலிருந்து அந்த செல்லப்பிராணிகளை காக்கும். இவ்வாறு கருத்தடை செய்ய முடியாமல் விட்டுவிட்டீர்கள் என்றால் அந்த குட்டிகள் நம்மால் பராமரிக்க முடியாமல் தெருவில் விடக்கூடிய நிலைமை நமக்கு ஏற்படும். வீட்டில் வளர்க்க முடியாமல் தெருவில் விடுவது என்பது அந்த விலங்குகளுக்கு நாம் செய்யும் ஒரு துரோகம் என்று கருதலாம். நோய் பாதிப்புக்கு உள்ளான செல்லப்பிராணிகளை நாம் தெருவில் விடும்பொழுது அந்த செல்லப்பிராணிகள் மற்ற தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் மற்றும் பூனைகளுக்கு இந்த நோயை பரப்பக்கூடிய ஒரு காரணமாகவும் அமைகின்றது. கடைசியாக தெரு விலங்குகளுக்கு உணவளிப்பது குறித்து பார்ப்போம். இது பார்ப்பதற்கு மனிதாபமான முறை போன்ற தோன்றினாலும் இந்த பழக்க வழக்கத்தினால் பல நாய்கள் அல்லது தெருவிலங்குகள் எண்ணிக்கை கூடுகின்றன. இது மேலும் நோய் பரவ வழிவகுக்கும் என்பதை நினைவு கொள்ள வேண்டும். எனவே ஒரே இடத்தில் அவற்றிற்கு உணவளிப்பது மூலம் இந்த தெருவிலங்குகள் பல இடத்திற்கு சுற்றித் திரிவதை தவிர்க்க முடியும். மேலும் நாமாக முன்வந்து இந்த தெருவில் திரி

0: தெரு விலங்குகளை பிடிப்பதற்கு உதவுவதன் மூலம் அதன் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்துவதற்கு உதவ முடியும். மேலும் பெருநகரங்களில் மாடுகள் போன்ற விலங்குகளையும் தெருவில் திரிய விடுவது அதன் மூலம் போக்குவரத்து இடையூறாகவும் மற்றும் விபத்துகள் உண்டாகுவதற்கும் காரணமாக அமைகின்றன. கடைசியாக விலங்கு வழி பரவல் நோய் குறித்து மற்றும் தடுப்பு முறைகள் குறித்து பார்ப்போம். விலங்கு வழி பரவல் நோய்கள் என்பது ஜூனோட்டிக் நோய் என்று, இந்த மாதிரியான நோய்கள் நம் செல்லப்பிராணிகளிலிருந்தும் நமக்கு பரவக்கூடும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். ரேபீஸ் அல்லது வெறி நோய் என்பது முக்கியமான ஒரு நோயாகும். இந்த மாதிரியான நோய்கள் நமக்கு பரவாமல் இருப்பதற்கு எந்த செல்லப்பிராணிகளை கையாண்ட பிறகும் உடனடியாக சோப்பு போட்டு கை கழுவுவது அல்லது ஒரு கிருமி நாசினி கொண்டு நம் கைகளை சுத்தம் செய்வது முக்கியமாக நமக்கு பயனளிக்கும். வெறி நோய் போன்ற நோய்கள் பற்றி சமுதாயத்திற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். முக்கியமாக குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது நன்மை பயக்கும். விலங்குகளின் மீது நாம் காட்டும் கருணை என்பது வெறும் உணர்வு மட்டுமல்ல, அது நம் சமுதாயத்தின் நாகரிகத்தின் அடையாளமும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எனவே பொறுப்பான முறையில் செல்லப்பிராணிகள் வளர்ப்போம், முறையான தடுப்பூசி செலுத்துவோம் மற்றும் மனிதாபிமானமாய் பராமரிப்போம் என்று நினைவில் கொள்ள வேண்டும்.
1: என்ன முத்தழகு, சமூக பொறுப்புடன் கூடிய செல்லப்பிராணி வளர்ப்பு மற்றும் தெருவிலங்குகள் பராமரிப்பு பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் ராஜகுணாளன் அவங்க சொன்னது உனக்கு தெளிவா புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சுதுக்கா. செல்லப்பிராணிகளை பொறுப்புணர்ந்து நாம வளர்க்கணும். வாயெல்லாம் ஜீவன்களாச்சே, அதுங்களும் நம்மள மாதிரி தானே.
1: சரியா சொன்ன முத்தழகு. செல்ல பிராணிகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள் கொடுக்கணும், எதை கொடுக்க கூடாது, நோய் வராம தடுப்பூசி போட்டு பாதுகாக்கிறது, இப்படி எல்லா விவரத்தையும் நீ சரிவர கடைபிடிக்கணும். அப்படி கடைபிடிச்சா செல்ல பிராணிய நீ நல்ல விதமா வளர்க்கலாம்.
2: கண்டிப்பாக்கா. நீங்க நாளைக்கே அந்த நாய்க்குட்டிய தூக்கிட்டு வந்து என்கிட்ட கொடுங்க, நான் எப்படி வளர்க்கறேன்னு பாருங்களேன்.
1: சரி சரி, கொண்டு வந்து தரேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்.
2: என்ன விஷயம்?
1: ஒரு ரெண்டு மூணு நாள் வேளாண் சுற்றுலா போலான்னு இருக்கேன்.
2: வேளாண் சுற்றுலாவா? அது என்னக்கா?
1: ஓ, உனக்கு தெரியாதுல்ல. அப்ப இவர் சொல்றத கேளு.
2: யாருக்கா?
1: வேளாண் சுற்றுலா பத்தி கம்பம் ஏ மனோகரன் அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
3: அக்ரோ டூரிசம்னா என்ன? இட்ஸ் நத்திங் பட் ட்ரெடிஷ்னல் அக்ரிகல்ச்சர் அண்டு மாடர்ன் ட்ரேட். நம்முடைய பாரம்பரிய விவசாயத்தையும் இந்த நவீன வணிகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடம் தான் ஒரு அக்ரோ டூரிசம். சனி ஞாயிறானாவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் பயங்கர டிராஃபிக் ஆகுது. உண்மைதான், முன்னாடி காலங்கள்லாம் என்ன செஞ்சோம்னா ஒரு சுற்றுலானாவே என்ன செய்வோம்னா தாய்லாந்து ட்ரிப்பு, வியட்நாம் ட்ரிப்பு இந்த மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தோம். அடுத்து அதை கொஞ்சம் சுருக்கி கொஞ்சம் பட்ஜெட்டை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய லோக்கல் ரிசார்ட் அதுக்கு ஓடிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த காங்கிரீட் காடுகளில் வாழக்கூடிய நகர மக்கள் பார்த்தீங்கன்னா தங்களுடைய வேர்களை தேடி, தங்களுடைய அமைதியை தேடி இன்று கிராமப்புறத்திற்கு வெகு ஆவலாக வர காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையை தான் நாம் பயன்படுத்தணும். அக்ரோ டூரிசம்ன்றது வெறும் சுற்றுலா மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்வியல் என்ன, பயிர் விளைவிக்கிற மட்டும் விவசாயியுடைய இது இல்லை. அக்ரிகல்ச்சர் இஸ் ஒன் ஆஃப் த ஆர்ட். நம்முடைய வாழ்வியலை இந்த உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் இந்த ஒரு அக்ரோ டூரிசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த நகரத்து மக்கள் வந்து கிராமத்தில் வாழ்றதுக்குடைய மெயின் நோக்கமே காலையில் எழுந்துச்சோன்ன அந்த குயிலுடைய இசை, அந்த மண்ணுடைய வாசனை, கிராமத்து அம்மையினுடைய அரைக்கக்கூடிய அந்த சமையலுடைய ருசி, மேலும் அங்கே அக்ரோ டூரிசத்துக்கு வரும்பொழுது உடனே அப்பொழுது பழுத்த பழத்தையும் அப்பொழுது காய்த்த காயையும் அந்த ருசி இதெல்லாம் பார்க்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு என்டையர்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு அனுபவத்தை கிடைக்குதுங்க. இந்த அக்ரோ டூரிசத்தில் அனுபவம் கிடைக்குது. என்னை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்கணுன்றதுல வந்து ஒரு முனைப்பு எப்படி வந்துச்சுன்னா ஐ ஹேட் பீன் மோர் பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அபவுட் த அக்ரிகல்ச்சர். 2000s விவசாயம் பண்ணணும்னு ஒரு பிளான் வந்துச்சு. நான் பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு எல்ஐசியில் வளர்ச்சி அதிகாரி. என்னதான் எல்ஐசியில் வேலை பார்த்தாலும் ரிட்டையர் ஆனால் விவசாயத்தை தொடணுன்ற ஒரு தீராத காதலில் தான் 2000 விவசாயத்தை ஆரம்பித்தேன். நான் விற்கிறது கம்பம். கம்பத்தில் ஒரு 25 ஏக்கர் வாங்கி விவசாயம் பண்ணேன். வாங்கின எல்லாமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு. என்னுடைய எண்ணங்கள்லாம் என்னென்னா, தென்னம்பரம்ன்றது எல்லா ஏரியாவும் வரும். அது ராம்நாட்லேயும் வரும், கோயம்புத்தூர்லேயும் வரையும், எல்லா பக்கமும் வரும். ஆனால் எங்கள் கம்பம் வேலி பார்த்தீங்கன்னா, திராட்சைக்கின்ற ஒரு அருமையான ஒரு கால சூழ்நிலைகள், மண் வளம், ஹியூமிடிட்டி எல்லாமே இருக்கும்போது அந்த திராட்சை பயிர் தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு மனதில் இருந்த ஒரு வெறியில் என்ன செஞ்சேன்னா, இருக்கிற தென்னந்தோப்பு பூரா வெட்டினேன். என் தோட்டம் என்னென்னா, ஃபார்ச்சுனேட்டாக பார்த்தீங்கன்னா, மெயின் ரோட்டில் கம்பம் டு கும்பளி மெயின் ரோட்டில் இருக்குது. ஒரு 25 ஏக்கரும் தென்னந்தோப்பு வெட்டும் பொழுது எல்லா பேரும் வந்தாங்க. நீங்கள் படித்தவன் பாட்டை கெடுத்துனான், எழுதினவன் ஏட்டை கெடுத்தான். நல்ல விளையக்கூடிய இந்த தென்னை மரத்தை வெட்டி இவர் என்ன செய்ய போகிறாருன்னு நான் அதெல்லாம் பார்க்கவே இல்லை. உடனே நான் வந்து அடுத்தது, இந்த கம்பம் வேலிக்கு இந்த கால சூழ்நிலைக்கு திராட்சை பயிரிடுவோம். ஏன்னா கம்பம் வேலி திராட்சை தான் உங்களுக்கு 365 டேஸுக்குமே திராட்சை கிடைக்கும். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் தான் திராட்சை கிடைக்கும். எங்கள் திண்டுக்கல் ஏரியா பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு 3 மாதம் தான் கிடைக்கும். நாசிக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் தான் திராட்சை கிடைக்கும். கர்நாடகா பார்த்தீங்கன்னா 3 மாதம் திராட்சை கிடைக்கும். ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா 3 மாதம் திராட்சை கிடைக்கும். வேறஸ் இந்த அவர் கம்பம் வேலி, வி ஆர் ஹேவிங் த 365 டேஸ் த ஹார்வெஸ்டிங் ஆஃப் த கிரேப்ஸ். இதனால தான் எங்களுக்கு ஜிஐ டேக் கவர்மெண்ட் கொடுத்தாங்க. எங்களுடைய கம்பம் திராட்சைக்காக தான் புவிசார் குறியீடு கொடுத்தாங்க. ஆக நான் பார்த்தீங்கன்னா அந்த 25 ஏக்கர் ஒரு ஆர்வக்கோளாறில் திராட்சையை பண்ணிட்டேன். திராட்சை 2000 ஆரம்பித்தேன். 2001 நல்ல அருமையாக திராட்சை பண்ணேன். ஏக்கருக்கு பார்த்தீங்கன்னா சர்வசனம் 10 டன் 12 டன் எடுப்பேன், 12 டன்ஸ். ஆனால் என்னால் விளைய வைக்க முடியல, தவிர அதுக்கு விலை வைக்க முடியல. ஐ கேனாட் ஃபிக்ஸ் த ப்ரைஸ் தேர். ரொம்ப அருமையாக விவசாயம் பண்ணுறேன். எல்லா பேரும் வருவாங்க, சார் உங்கள் பஞ்சஸ்லாம் நல்லா இருக்கு, அருமையாக இருக்குவாங்க, ஆர்கானிக் விவசாயம் பண்ணுவேன். என்னால் பார்த்தீங்கன்னா விளைய வைக்க முடியல. விளைவிக்கிறேன், நல்ல ஒரு 10 டன் 12 டன் கொடுக்குறேன் ஏக்கருக்கு. பட் ப்ரைஸ் இஸ் நாட் அ ஃபேர் ப்ரைஸ். ஈவன் ஐ எம் நாட் டச்சிங் த பிரேக் இன் பாயிண்ட் லெவல். அந்த பிரேக் இன் வரணும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. ஒரு சிந்தனை இருந்துச்சு, ஏன் நம்ம மெயின் ரோட்ல தானே இருக்கோம், என்னுடைய திராட்சையை விற்கிறதுக்கு ஒரு நல்ல பிளாட்ஃபார்ம் வேணும், அதுக்கு ஒரு தீர்வு என்பது பார்க்கும் பொழுது ஒரு அக்ரோ டூரிசம் ஆரம்பிக்கும் சொல்லி நான் 2007 அக்ரோ டூரிசம் ஆரம்பித்தேன். என்னுடைய தோட்டத்தில் டெய்லி ஒரு 3000 பேர் 4000 பேர் வருவாங்க. உள்ளே வருவாங்க, என்னுடைய திராட்சையுடைய கல்டிவேஷன் ஆக்டிவிட்டீஸ், ப்ரூனிங் மெத்தட் டு தட் ஹார்வெஸ்ட் லெவல், ஒவ்வொரு ஸ்டேஜாக இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து பார்க்குறாங்க. ஓ, இதுதான் திராட்சையா? நான் திராட்சை மரத்தில் வருமா, செடியில் வருமா, கொடியில் வருமானு தெரியாமல் இருந்தோம். இங்கே வந்தோன்னு அந்த திராட்சை இருக்கு, பரவாயில்ல அப்படின்னு எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா, வாரவங்களாம் மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஹவர் ஒரு 1 ஹவர் அங்கே ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ எனக்கு பெரிய தீர்வு கிடைச்சி, வெரி குட். இப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து நம்முடைய டோர் ஸ்டெப்லேயே என்னுடைய திராட்சை விற்கிறதுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைச்சி எனக்கு. அக்ரோ டூரிஸ்ட்ன்றது நாம் ஒரு பயிர் விற்கக்கூடிய ஒரு விலை மட்டும், அந்த ஒரு அக்ரோ டூரிசம் இல்லை, அக்ரிகல்ச்சர் பார்த்தீங்கன்னா இதுவும் இட்டு சொன்ன அந்த ஆர்ட், ஒரு வாழ்வியல். நம்ம என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம், வாட் ஆர் த ஆக்டிவிட்டிஸ் தேர், எல்லாம் அவங்களுக்கு தெரியணும். உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா தேர் வெரி சாட்டிஸ்ஃபைடு. இப்போ எனக்கு என்ன தீர்வு இருச்சுன்னா, என்னுடைய பொருளுக்கு நான் விலை வைக்கிறேன். இப்போ ஒரு திராட்சை வந்து 1 கிலோ 70 ரூபாய்க்கு போயிட்டுருக்கு. அதே திராட்சை கம்பத்தில் பார்த்தீங்கன்னா 120 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. என்னுடைய மெயின் எய்மே பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல திராட்சையை வாடிக்கையாளருக்கு ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கே பறித்து கொடுக்கணும். அந்த குறைஞ்ச ரேட்டில் என்கிட்ட வாங்குறது 70 ரூபாய்க்கு வாங்குறாங்க. அங்கே கம்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹார்லி ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தான் 120 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆக என்கிட்ட வரக்கூடிய கஸ்டமருக்கு நல்ல ஒரு பொருளை கொடுத்தன்ற ஒரு திருப்தி எனக்கு இருக்குது. விலை குறைவாக கொடுத்த திருப்தி இருக்குது. அவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், தே ஆர் கெய்னிங் சம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஃப்ரம் அவர் வைனியார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அடுத்த நிலையை நான் சிந்தித்தேன், சரி இனி வந்து இதை விடக்கூடாது, இதை சிக்கனை பிடிக்கணும்னு சொல்லி இதுக்கு அடுத்து வேல்யூ ஆர்டர். அந்த வேல்யூ ஆர்டர் வரும்போது தான் எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு அருமையான ஒரு லாபகரமான தொழிலாக இது ஒரு கன்வர்ஷன் கிடைச்சி. என்னுடைய கிரேப்ஸ்லேயே நான் பார்த்தீங்கன்னா ஹோம்மேட் ஒயின் பண்ணுறேன். இந்த ஹோம்மேட் ஒயின் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 80 லேக்ஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹோம்மேட் ஒயினை விற்கிறேன் நான்.
4: நல்ல குவாலிட்டியான ஒயின் விற்கிறேன். என் ஒயின் ப்ரை

0: $5.20, but it is a more premium wine. எனக்கு அது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கு. இன் தட் எக்ஸ்டென்ட் ஐ எம் வெரி சாட்டிஸ்ஃபைட் லெவல். நல்ல ஒரு ப்ராடக்ட் கொடுக்கணும்னு சொல்லி. அதே மாதிரி என்னுடைய திராட்சை பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரை கிரேப்ஸ் ரெசின், ஐ எம் கன்வெர்ட்டட் ரெசின். அந்த ரெசின் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஒரு நாளைக்கு மினிமமாக வந்து ஒரு 10 கிலோ ரெசினை விற்கிறேன், 10 kg ரெசின் விற்கிறேன். அடுத்து என்னுடைய வைன்யார்டில் உள்ள வரவங்க, வரக்கூடிய குழந்தைகள், சின்ன குழந்தைங்க உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா டெம்ட் ஆவாங்க. ஏன்னா திராட்சை எப்படி பார்த்துட்டே இப்போ பழமாக இருக்கு இல்லையா, பார்க்கும்போது எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் என்ன செய்வேன்னா வரக்கூடிய குழந்தைகள் வந்து என் குழந்தைங்கன்னு வச்சுக்கிட்டு ஒரு பவுலில் அப்போ பறிச்ச திராட்சையை வாஷ் பண்ணி ஒரு ஸ்மால் பவுலில் உள்ள ஒரு ஸ்டிக் போட்டு வரவங்களுக்கு கொடுத்துருவேன். அவங்க அந்த குழந்தைக்கு அந்த திராட்சையை கொடுக்குறவங்க இல்லாமல் வரக்கூடிய பேரண்ட்ஸும் அந்த திராட்சையை சாப்பிடும் பொழுது அந்த டேஸ்ட்டு இட் வில் அட்ராக்ட். உடனே என்ன செய்வாங்க, நான் வாங்குறவங்க எனக்கு 1 கிலோ வாங்குறவங்க 3 கிலோ வாங்குவாங்க, 3 கிலோ வாங்குறவங்க 5 கிலோ வாங்குவாங்க. ஆக நான் வந்து உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அது சர்வீஸாக பார்த்தேன். என்னுடைய அக்ரோ டூரிசத்தில் உள்ளே வரக்கூடிய விசிட்டர் அந்த கெஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கணும்னு என்ன வந்துச்சு, அதை நான் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்னுடைய சேல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு என்னுடைய திராட்சை தோட்டத்துடைய சேல் மினிமம் லெவல் பார்த்தீங்கன்னா 500 கிலோ. வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக வரக்கூடிய கஸ்டமர் 10,000 பேர் வராங்க. உள்ள விவசாயத்தை மட்டும் பண்ணி ஜெயிக்கணும்னு பார்த்தீங்கன்னா வெரி வெரி மீகர் பர்சன்டேஜ் தான். அந்த சக்ஸஸ் ரேஷியோ எடுத்துட்டீங்கன்னா மீகர் பர்சன்ட் தான். நாம் அதை என்ன செய்யணும்னா அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும்னா அதில் வந்து ஒரு வேல்யூ ஆடாடு என்னன்னு பார்க்கணும். இல்லை நாம் ப்ரொடியூசர் மட்டும் கூடாது, நாம் ஒரு ட்ரேடராக மாறணும். அதுக்கு என்ன மார்க்கெட்டிங் ஏரியா, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி எல்லாமே பார்க்கணும். பார்த்தா தான் ஜெயிக்க முடியும். தி கிரானிக் ப்ராப்ளம் இஸ் மார்க்கெட்டிங். இந்த மார்க்கெட்டிங் மட்டும் கையில் எடுத்துக்கிட்டோம்னா எல்லா விவசாயம் ஜெயிக்கலாம். எனக்கு எப்படின்னா வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்ளவங்களை பிறகு அக்ரோ டூரிசம்னு வரும்போது தாவரே சார் தான் எனக்கு வந்து குரு. அவரை பார்த்து நான் ஆரம்பித்தேன். தமிழ்நாட்டில் அனைமா நான் தான் ஃபஸ்ட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது அவர் 2005 ஆரம்பித்தாங்க, நான் 2007 ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்னுடைய டேர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா மோர் தென் 4 crores. நான் இதுவரையும் பார்த்தீங்கன்னா திராட்சையை வெளியில் கொண்டு போய் விற்றதே இல்லை. எனக்கு 25 acres இருக்கு. 25 acres திராட்சையுமே நான் என்னுடைய தோட்டத்துக்குள்ளேயே வரக்கூடிய கஸ்டமருக்கு கொடுக்குறேன். கஸ்டமரும் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமாக வாங்கிட்டு போகிறாங்க. அடுத்து என்ன செஞ்சேன்னா இவ்வளோ பேர் வராங்க இல்லையா, அடுத்த நிலைக்காகவே ஒரு அட்வென்ச்சர் பார்க் வச்சேன் நான். முல்லைப்பெரியார் டேமுடைய மினியேச்சர் உள்ளே வச்சு முல்லைப்பெரியாருடைய பென்ஸ்டாக் எல்லாமே வச்சு அந்த ஜான் பென்னிகுக் பெரிய சிலை வச்சு அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா இந்த பெண்ணுக்கு வந்தனால இவ்வளவு தண்ணி வசதி இருக்குன்னு சொல்லி அங்கே உள்ள அப்புறம் பேடி ஃபீல்டிலிருந்து எல்லாமே காமிக்கிற ஒரு மாடல் எல்லா வசதியும் காமிச்சிட்டு உள்ள லானு உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ஃபவுண்டன் உள்ள பிளேயிங் ஏரியா எல்லாம் வச்சுட்டு இதுக்கெல்லாம் நான் சார்ஜ் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பண்ணுறேன்னா வெறும் 50 ரூபா சார்ஜ் பண்ணுறேன். வெரி மீகர் அமௌண்ட். ஏன்னா ஒரு கிராட்டிவிட்டோட வந்து நான் பெண்ணுக்கு கொடுக்கணும். அந்த கிராட்டிவிட்டி பண்ணி கொடுக்கும்போது எல்லா பேரும் பார்க்கணுன்றக்காக தான் மகாபாரதத்தில் கர்ணன் கிராட்டிவிட்டியோட வந்து தன்னுடைய உயிரை கொடுத்தாரு. நான் இந்த பெண்ணி குக்குனால தான் அந்த விவசாயமே இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் நல்லா இருந்திருக்கேன்னா அவரால் தான் சொல்லி அவருக்காக ஒரு பெரிய ஸ்டேச்சு வச்சேன். அடுத்த நிலை பார்த்தீங்கன்னா ஒரு அட்வென்ச்சர் பார்க். விவசாயம் பாதிக்கூடாது, அதுக்காக நான் என்ன செஞ்சேன்னா விவசாயத்துக்கு மேலே எங்களுடைய திராட்சை தோட்டத்துக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் 9 adventures மேலே ஜிப்லைனு மேலே பார்த்தீங்கன்னா ஸ்கை சைக்கிளு கீழே விவசாயம் நடக்கும். அது பாதிக்கவே பாதிக்காது. எல்லாமே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கும் வரக்கூடிய அக்ரோ டூரிஸ்ட்டுக்கு அடுத்த நிலை கொண்டு போவோம். ஏன்னா இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா குழந்தையுமே இந்த செல்லில் தான் உட்காந்துட்டாங்க. எல்லாமே இப்போ செல் இல்லாதவர்கள் செல்லாதவர்கள் இந்த குழந்தைய தோட்டத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஏறிச்சுன்னா 9 adventures பண்ணும்போது அந்த குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட் லெவல் நல்லா கிரியேட் ஆகுது. உள்ளே ஹார்ஸ் ரைடிங் வச்சுருக்கேன், உள்ளே பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டிவ் பேட்ஸ் வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு அடுத்த நிலை. இந்த அக்ரோ டூரிசம் வந்து நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குதுன்னா இந்த விவசாயம் என்பது நஷ்டமான தொழில்ன்றத விட்டுட்டு இந்த விவசாயம் என்பது ஒரு லாபகரமான தொழில்னு சொல்லி நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லணும்னு கேட்டுக்கிட்டு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன்.
1: என்ன முத்தழகு, வேளாண் சுற்றுலா பத்தி கம்பம் ஏ மனோகரன் அவங்க சொன்னதை கேட்டியா? இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே.
2: நல்லாவே புரிஞ்சதுக்கா? இயற்கையோட இணைஞ்சபடி சுற்றுச்சூழலை ரசிச்சபடி இருக்கும்னு இப்ப தெரிஞ்சுகிட்டேன்.
1: ஆமா முத்தழகு, அழக ரசிக்கிறது

0: மட்டும் இல்ல, நமக்கு வேணுங்கிற பசுமையான பழங்கள் காய்கறிகள் எல்லாமே நாம வாங்கிக்கலாம்.
1: சூப்பர்க்கா. சரி சரி, இந்த முறை நீங்க போயிட்டு வாங்க. அடுத்த முறை நீங்க சுற்றுலா போகும்போது உங்க கூட நானும் வரேன். அது சரி, ரோசி எங்க விட்டுட்டு போறீங்க?
0: ரோசிய காப்பகத்துல தான் விட்டுட்டு போலான்னு இருக்கேன்.
1: அக்கா, ரோசி தான் என்கிட்ட அன்பா பாசமா பழகுதுல. நீங்க வர வரைக்கும் நான் வேணும்னா பாத்துக்கிறேன். இப்பதான் எனக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சு போச்சுல்ல.
0: ரொம்ப நல்லதா போச்சு முத்தழகு. அப்ப ரோசி உன்கிட்ட இருக்குன்னா நானும் திருப்தியா சந்தோஷமா சுற்றுலா போயிட்டு வருவேன்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கிய கிசான் வாணி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை.
3: ஆஹா, இந்த மழையாலையும் பயிர் பாதிச்சிருச்சே, இப்ப என்ன செய்யறது?
4: கவலைப்படாத நண்பா, பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டத்துல சேர்ந்திருக்கியா?
3: ஆமா, சேர்ந்திருக்கேன். PMFBY பாலிசி மூலமா இழப்புக்கு நிதி கிடைக்கும்னு நம்பிக்கையா இருக்கேன்.
5: இயற்கை பேரிடர், எதிர்பாராத வானிலை மாற்றம் போன்ற காரணங்களால் ஏற்படும் பயிர் இழப்பிலிருந்து பாதுகாக்க உதவுகிறது பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம்.
6: தகுதியுள்ள விவசாயிகள் உதவி எண் 1444 தொடர்பு கொள்ளுங்கள், அல்லது PMFBY அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பார்வையிடலாம். அருகில் உள்ள வேளாண்மை துறை அலுவலகம் அல்லது பொதுச் சேவை மையத்தையும் அணுகலாம்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
4: இந்த முறை விதை உரம் வாங்க பணம் கிடைச்சது ரொம்ப உதவியா இருந்துச்சு.
3: எப்படின்னா,
4: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்துல சேர்ந்தேன். ஆண்டுக்கு 6000 ரூபாய் 3 தவணைகளா நேரடியா வங்கி கணக்குக்கு வந்துச்சுல்ல.
6: பிரதம மந்திரி கிசான் சம்மான் நிதி திட்டத்தின் மூலம் தகுதியுள்ள விவசாயிகளுக்கு ஆண்டுதோறும் 6000 ரூபாய் நிதி உதவி நேரடியாக வங்கிக் கணக்கில் வழங்கப்படுகிறது.
5: நீங்களும் தகுதி பெற்றிருந்தால் அருகிலுள்ள பொது சேவை மையம் அல்லது வேளாண்மை துறை அலுவலகத்தை அணுகி பதிவு செய்து பயனடையுங்கள்.
7: வேளாண்மை மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம், இந்திய அரசு.
2: அமைப்பில் உதவி பி சண்முக பிரியா. நிகழ்ச்சி அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்ரமணி கன்னியப்பன். யுபிஐ பணப்பரிவர்த்தனை திட்டம் கடந்த 10 ஆண்டுகளில் மின்னணு பணப்பரிவர்த்தனையில் பெரும் திருப்புமுனையை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், யுபிஐ பணப்பரிவர்த்தனை தொடங்கப்பட்டு 10 ஆண்டுகள் நிறைவு பெற்று 11வது ஆண்டில் இன்று அடியெடுத்து வைத்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். நாட்டின் மின்னணு பரிவர்த்தனை பயணத்தின் திருப்புமுனையாக யுபிஐ திகழ்வதாகவும் ஒவ்வொரு இந்தியனும் இதுகுறித்து பெருமைப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். யுபிஐ பணப்பரிவர்த்தனை மூலம் கிடைத்துள்ள நன்மைகளை அனுபவத்தையும் எல்லோரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கேட்டுக் கொண்டுள்ளார். உள்நாட்டு ஏவுகணை உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கில் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் DRDO உருவாக்கிய தொழில்நுட்பங்களை பாதுகாப்பு உற்பத்தி தொழில் நிறுவனங்களுக்கு வழங்க பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் ஒப்புதல் அளித்துள்ளார். இந்த நடவடிக்கை ராணுவத்தின் செயல்திறனை மேம்படுத்தி பாதுகாப்பு தளவாடங்களுக்காக இறக்குமதிக்கு சார்ந்திருக்கும் நிலையை குறைக்க உதவும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பான் நாட்டு தொழில்துறையினருடன் நடத்திய பேச்சுவார்த்தைகள் இந்தியாவின் கப்பல் கட்டுதல், சரக்கு போக்குவரத்து, கடல்சார் தொழில்நுட்பம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு வர்த்தகத்தை அதிகரிக்க உதவும் என்று மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். ஜப்பான் பயணம் மேற்கொண்டுள்ள அவர் இன்று அந்நாட்டின் முன்னணி தொழில் நிறுவனங்கள் மற்றும் நிதி நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இதுகுறித்து அவர்

சமூக வலைதள பதிவில், இந்திய பொருளாதாரம் எழுச்சி பெற்று கடந்த ஆண்டில் 7.7% அளவிற்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு 6G உள்ளிட்ட தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்தியாவின் டிஜிட்டல் தொழில்நுட்பங்கள் நம்பகமான மற்றும் பாதுகாப்பானதாக உருவெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார். நாட்டின் தொலைத்தொடர்பு சேவைகளை மேம்படுத்துவதில் சி.டாட் அமைப்பின் பங்களிப்பு மிக முக்கியமானது என்றும் அவர் தெரிவித்தார். இந்த அமைப்பு தொலைத்தொடர்பு துறையில் பல்வேறு உள்நாட்டு தொழில்நுட்பங்களை உருவாக்கியிருப்பதுடன் தொடர்ந்து புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். வேளாண் பட்டப்படிப்புகளில் சேர இளைஞர்களை ஊக்குவிக்க வேண்டியதன் அவசியத்தை மத்திய வேளாண் துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌகான் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இன்று வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் மாநாட்டில் உரையாற்றிய அவர், வேளாண் கல்வி பாடத்திட்டத்தில் செயற்கை நுண்ணறிவையும் இணைக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வேளாண்மை தொடர்பான பாடங்களை வகுப்பறைகளில் கற்றுத்தருவதை குறைத்துவிட்டு வயல்வெளிகளிலும் அனுபவமிக்க விவசாயிகளோடும் இணைந்து மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்றும் அவர் எடுத்துரைத்தார். தமிழகத்தில் வணிக அனுமதிக்கான நடைமுறைகளை எளிதாக்கி 21 நாட்களுக்குள் ஒப்புதல் வழங்கப்படும் என்று மாநில அமைச்சர் செல்வி கீர்த்தனா தெரிவித்துள்ளார். பேரவையில் இன்று தமது துறை மானிய கோரிக்கையை தாக்கல் செய்து பேசிய அவர், தமிழகத்தில் ஜவுளி தோல்பொருட்கள், பட்டாசுகள், வாகன உதிரிப்பாக்கங்கள், நகைகள் உள்ளிட்ட தயாரிப்புகளை சர்வதேச அளவில் சந்தைப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று கூறினார். செயற்கைக்கோள் மற்றும் உந்துவிசை உற்பத்திக்கான சிறப்பு விண்வெளி முதலீட்டு மண்டலங்கள் உருவாக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். ஒசூர், கிருஷ்ணகிரி பகுதிகளில் சரக்கு போக்குவரத்து தேவையை கருத்தில் கொண்டு ஒசூரில் விமான நிலையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செல்வி கீர்த்தனா கூறினார். ஆவின் நிறுவனத்தின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலர் திரு வீரபாண்டியன் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் விடுத்த அறிவிப்பில் ஆவின் பால் கொள்முதல் விலை லிட்டருக்கு 38 ரூபாயிலிருந்து 41 ரூபாயாக அதிகரிக்கப்படும் என்று தெரிவித்துள்ளதை வரவிருப்பதாக கூறியுள்ளார். இருப்பினும் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்களின் பொருளாதார நலனையும் வாழ்வாதாரத்தையும் கருத்தில் கொண்டு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 48 ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். கொழும்புவில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான 2வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆட்டநேர இறுதியில் இலங்கை முதல் இன்னிங்ஸில் 8 விக்கெட் இழப்பிற்கு 265 ரன் எடுத்துள்ளது. முன்னதாக இந்தியா முதல் இன்னிங்ஸில் 503 ரன் எடுத்திருந்த நிலையில் ஆட்டத்தை முடித்துக் கொள்வதாக அறிவித்தது. இன்றைய ஆட்டநேர இறுதியில் இலங்கை 238 ரன் பின்தங்கியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.

0: நிலையத்தில் நேரம் 8:05. ஆகாஷ்வாணி உதகமண்டலம் வானொலி நிலையம் ஊட்டி எஃப்எம் 101.8. தொடர்வது நினைத்தாலே இனிக்கும். என்ன நேயர்களே, நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை கேட்கறதுக்கு எல்லாரும் ரொம்பவே அவளோட வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க, நீங்க அதுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்று தாங்க. 9344901018 அப்படின்ற நம்பருக்கு உள்ளூர் நேயர்கள்லாம் கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். 9342901018 அப்படின்ற நம்பருக்கு வெளியூர் நேயர்கள்லாம் கால் பண்ணி இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் கேட்கலாம். 83001910018 அப்படின்ற நேயருக்கு புதிய நேயர்கள்லாம் வந்து கால் பண்ணி உங்களுக்கு பிடித்த பாடல்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன். முதல் நேயராக ஒரு யார் வர போறாங்க அப்படிங்கறத பாத்திரலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் இங்கிருந்து?
1: பழனி வட்டம் கொழுமங்கொண்டான் ராமகிருஷ்ணன்.
0: ராமகிருஷ்ணன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கிறோம் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: அருமையா இருக்கேன் சார்.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: லட்சுமி வந்தாச்சு படத்திலிருந்து காதல் வெண்ணிலா என்று தொடங்கும் ஒரு இரவை இதமாக்கும் அருமையான பாடல்.
0: ஓகேங்க சார், கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த பாடல் உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வந்துட்டே இருக்குது. தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8 எல்லாமே செமகிட்டு. நன்றி.

0: எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல லக்ஷ்மி வந்தாச்சு படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:11 ஆயிருச்சுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் தான் கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருக்கிறோம்.
1: தினமும் காலை 9 மணிக்கு ரெட்ரோ ராகங்கள்.

0: இந்த மாதிரி உங்க மனசுக்கு பிடிச்ச பாடல்கள் உங்கள் ஊட்டி எஃப்எம் 101.8 கேட்க தவறாதீர்கள். ரெட்ரோ ராகங்கள். எங்கள் நிகழ்ச்சிகளை நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் இணைய வழியிலும் கேட்டு மகிழலாம்.
1: அடுத்த நேயர் யார், எங்கிருந்து வந்திருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்
2: சார். வணக்கம் சார்.
1: வணக்கம், யாருங்கிருந்து?
2: நான் மஞ்சூர்ல இருந்து சிவகுமார் பேசுறேங்க சார்.
1: சிவகுமார், சொல்லுங்க சார், எப்படி, என்ன பாடல் வேணும், எப்படி இருக்கீங்க
2: சார்? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கீங்களா சார்?
1: நல்லா இருக்கிறோங்க. சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்?
2: நம்ம ஊட்டி பண்பலை நிகழ்ச்சிகள் தான் சார் மஞ்சூர்ல அத்தனை இடத்துலயும் எதிரொலிச்சிட்டு இருக்கு.
1: அப்படிங்களா, நன்றி.
2: நல்ல நல்ல நிகழ்ச்சிகள் தரமா, ரொம்ப தரமா கொடுத்துட்டு இருக்கீங்க.
1: நன்றி நன்றி.
2: அறிவிப்பாளர், நிலைய இயக்குனர், அத்தனை பேத்துக்கும் நன்றி சொல்றோம்.
1: நன்றி சார். சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
2: சார்? எனக்கு இந்த பூந்தோட்ட காவல்காரன் திரைப்படத்துல இருந்து சிந்தி வெண்மணி சிற்பியில் முத்தாச்சி அடி கண்ணம்மா.
1: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல், உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
2: வணக்கம் சார்.

0: விடுதல டைம் சரியா 8:18 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை தான் கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யார் எங்கிருந்து?
1: நீலகிரி மாவட்டம் இடக்காரங்கம் சார்.
0: ரங்கநாதன் சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும்
1: சார்? நிகழ்ச்சி காலையில நிகழ்ச்சி கேட்டே இருக்கேங்க சார்.
0: அப்படிங்களா?
1: எல்லா நிகழ்ச்சியும் கேட்டே இருப்பேங்க.
0: ஓகேங்க, ஓகேங்க, நன்றி. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, கால் பண்ணுங்க, சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இப்போ?
1: இழந்த கைகள் படத்துல இருந்து.
0: சரிங்க.
1: அந்தி நீர் தென்றல் காற்று, அந்த அந்த பாடல் பாடுங்க சார்.
0: ஓகேங்க, கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. நன்றி,
1: நன்றிங்க சார், மிக நன்றிங்க.

மயிலிறகாய் மணதைவருடும் பாடல்கள் கேட்க கேட்க இனிக்கும். இது நினைத்தாலே இனிக்கும். இது உங்க ஓடிஎஃப்எம் 101.8. இங்கே எல்லாமே சமஹிட்டு.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியா 8:24 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுருக்கிற இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம் அன்பு அறிவிப்பாளரே, தாங்கள் நலம் தானா?
0: நலம் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கொண்டு நினைத்தாலே இப்ப நலமாக இருக்கிறேன் அன்பு அறிவிப்பாளர் ஊட்டி எம்பி ரவிச்சந்திரன் அவர்களே.
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேண்டும் இன்னைக்கு?
1: ஒரு அழகான ஒரு பாடல், ஒரு தாளாட்டும் ஒரு பாடல், அழகான ஒரு ராகத்துடன் கூடிய ஒரு பாடல், மெல்ல மெல்ல என்னை தொட்டு என்கிற ஒரு பாடல், தொட்டு வரட்டும் என்னை தொடட்டும் என்று சொல்லி வாழ்க்கை என்கிற படத்தில் இருந்து பாடல் கேட்கிறேன்.
0: கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த பாடல் உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வந்துட்டே இருக்கு, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: இரவு இனிதாகட்டும். நன்றி. வணக்கம்.

0: கேட்டபாடல் ராஜ் சீதாராமன் பி சுசீலாவின் குரல்களில் வாழ்க்கை படத்துக்காக ஒழித்தது. ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:29 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: இனிய இரவு வணக்கம். திருப்பூர்லேருந்து மனவைக்கா சந்திரசேகர்.
0: சந்திரசேகர்,
1: ஆமாம்
0: சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும்?
1: படம் உன்னை தேடி வருவேன். பாடல் ஒரு நாளில்.
0: ஒரு நாளில்.
1: ஒரு நாளில் உன்னை தேடி வருவேன்.
0: ஓகே, கண்டிப்பா உங்களுக்காக உங்களுக்கு பிடித்த பாடல் வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றி, வாய்ப்புக்கு.

ரமேஷ் எஸ் ஜானகியோட வாய்ஸ்ல உன்னை தேடி வருவேன் படத்திலிருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கிறோம். 8:35 ஆயிருச்சுங்க. ஊட்டிஎஃப்எம் 101.8 நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசிக்கிட்டே இருக்கிறீங்க. அடுத்ததாக வாட்ஸ்அப்பில் அப்படியே பிடித்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து ஒரு மெசேஜ் வந்திருக்குது. எங்கிருந்து வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பவானியிலிருந்து. யார் யாரெல்லாம் அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா கிருஷ்ணமூர்த்தி, தேவி, அகிலா, தமிழரசி, கார்த்திகா, பிரியா, மணிமேகலை, இவங்க எல்லாரும் சேர்ந்து பவானியிலிருந்து ஒரு பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து மெசேஜ் அனுப்பியிருக்கிறாங்க. எந்த படத்தில் எந்த பாடல் அப்படின்னாக்கா பகல் நிலவு அப்படின்ற படத்திலிருந்து பூ மாலையே அப்படின்ற ஒரு பாடல் வந்து அவங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குமாமா, அந்த பாடலை வந்து எங்களுக்காக ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இதோ அவர்கள் எல்லோருக்காகவும் பாடல் வந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செமகிட்டு.

0: இளையராஜா எஸ் ஜானகியோட வாய்ஸில் பகல் நிலவு படத்துலேருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடிச்சிருக்கோம். 8:40 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியை தான் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம்.
1: உதிக்கின்ற சூரியனும் உறங்குகின்ற வேளை, நிலா மகளும் விழித்திருக்கும் நிசப்தமான இரவில் உங்களோடு கோவை சிறுமானிச்சாரல் நரசீபுரம் என் கே கந்தசாமி.
0: கந்தசாமி சார், சொல்லுங்க, என்ன பாடல் வேணும் இன்னைக்கு உங்களுக்கு?
1: சார், நல்ல இரவு நேரத்தில் இளையராஜா பாடின பாடலுங்க. காட்டு வழி போரே பொண்ணை கவலை பாடாதே, மலையிலும் அப்படியாது இரவு நேரம் கேட்க அருமையா இருக்கும் சார் இந்த பாட்டு.
0: கண்டிப்பா உங்களுக்கு பிடித்த பாடல் இதோ வந்துட்டே இருக்குது, தொடர்ந்து கேளுங்க. நன்றி.
1: நன்றி சார்.
0: நன்றி.

ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:45 ஆயிருச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுக்கிற இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். அடுத்த நேர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம். ஹலோ ஹலோ வணக்கம். ஓகேங்க, சரிங்க, லைன் கட் ஆயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம அப்படியே சூப்பராக அவருக்காக ஒரு பாடல் கொடுத்துடலாம். தொடர்ந்து கேளுங்க, இது ஊட்டி எஃப்எம் 101.8, இங்கே எல்லாமே செமகிட்டு.

0: ஸ்டுடியோவில் டைம் சரியாக 8:51 ஆயிடுச்சுங்க. ஊட்டி எஃப்எம் 101.8 நீங்கள் கேட்டுட்டு இந்த நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும். அடுத்த நேயர் யார் அப்படின்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம்.
1: இனிய முன்னிரவு வணக்கங்கள். நாகர்கோவில் மந்திரமூர்த்தி பேசுகிறேன். நலம் நலமறியாவல்.
0: எல்லோரும் நலம் சார், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சேமமாக இருக்கிறோம். உங்கள் எல்லாருக்குமே நாளை திருவோண பண்டிகை நல்வாழ்த்துக்கள்.
0: வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.
1: நன்றி. அது சார்பாக மலையாளம் சார்ந்த, அதாவது மலையாளம் சார்ந்த, மலையாள மொழி கலந்த ஒரு தமிழ் பாடலை கேட்கிறேன். பேர் முத்து. பாடல் தொடங்குவார்கள் குழுவாளிலே முத்து வந்தோம்.
0: கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த பாடல் உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து கேளுங்க. நன்றி சார்.
1: நன்றி. வணக்கம்.

சித்ரா கே மேனன் ஜிவி பிரகாஷோட வாய்ஸில் முத்து படத்துலேருந்து தான் அந்த பாடலை கேட்டு முடித்தோம். கேட்ட அந்த இனிமையான பாடலோட இன்றைக்கி நம்ம நினைத்தாலே இன்றைக்கும் நிகழ்ச்சியை நிறைவு செஞ்சுக்கிற நேரம் வந்துருச்சுக்க. நிகழ்ச்சிக்கு இது வரைக்கும் கால் பண்ணி பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து பாடல் கேட்ட எல்லா நேயர்களுக்கும் ஊட்டி எஃப்எம் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம்.

0: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
1: இவ்வளவு ஒர்க் பண்ணி 2020 பிரேக் எடுத்தியா?
0: அது என்ன 2020 பிரேக்?
1: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 செகண்ட் வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
2: திரைகாணம் நிறைவு பெற்றது.

0: நேரம் 9:30. ஆகாஷ்வாணி அறிவியல் நேரம்.
1: இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் பிரபு அவர்கள்.
2: சார், இஸ்ரோட வரலாறு சொல்ல முடியுமா?
3: கண்டிப்பா. இஸ்ரோவின் வரலாறு நம்ம ஆண்டு வாரியாக கூட பார்க்கலாம். ஸோ ஐஎஸ்ஆர்வின் வரலாறுங்கிறத ஏறக்குறைய 60 வருடங்கள் ஆகிறது. இது ஆண்டு வாரியாக ஒரு எளிய ஒரு வாக்கியங்கள் 60 லைனில் நம்ம ஐஎஸ்ஆரோட வரலாறை பற்றி சொல்லலாம். 1920 முத முறை அயனோஸ்பியர் அப்படிங்கிற ஆராய்ச்சியை நம்ம இந்திய விஞ்ஞானிகள் ஆரம்பித்தாங்க. அயனோஸ்பியருங்கிறது நம்ம அட்மாஸ்பியர் மேலே லேயர், அதில் இருக்கிற காற்று அட்டாமிக் எல்லாத்தையும் அதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் அயனோஸ்பியர் ரிசர்ச்ங்கிறது 1920 நம்மளால் ஆரம்பித்தாங்க. 1945 டாக்டர் விக்ரம் சாராபாய் அவர் வந்து அகமதாபாத்தில் பிஆர் ஃபிசிக்ஸ் ரிசர்ச் லெபார்டரி அவரும் ஹோமியோபாவும் சேர்ந்து இந்த ஆராய்ச்சியை ரொம்ப வலுப்படுத்தினாங்க 1947. ஏன் எதுக்கு ஏன் இதுன்னா, அயனோஸ்பியர் ஆராய்ச்சிக்கு சவுண்டிங் ராக்கெட் தேவை. சவுண்டிங் ராக்கெட்ன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது ஒளியே மாதிரி சவுண்டிங் ராக்கெட்ங்கிறது வெதர் கண்டுபிடிக்கிற ராக்கெட். அதுதான் சவுண்டிங் ராக்கெட் வந்து சேட்டலைட் லான்ச் பண்ணாது. அந்த சவுண்டிங் ராக்கெட்டை லான்ச் பண்ணுறதுக்கு இடம் தேவை. அதில் தான் நம்ம வந்து 1957 ஸ்புட்னிக் மூலம் ஏறினாங்க. 1962 இன்கோஸ்பார் அப்படிங்கிற ஐஎஸ்ஆர்ஓக்கு இன்னொரு பேர் இருக்குது, அது இன்கோஸ்பார் அப்படிங்கிற ஒரு இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சி குழு அப்படிங்கிறத வைக்கப்பட்டு அதில் சேர்மனாக விக்ரம் சாராபாய் வந்தார். 1963 நவம்பர் 21 முதன் முதலாக ஒரு தும்பாவிலிருந்து ஒரு சவுண்டிங் ராக்கெட் ஏவப்பட்டது. அது நம்ம இந்தியா தயாரித்த ராக்கெட் இல்லை, அமெரிக்கா தயாரித்து கொடுத்த ராக்கெட். அவங்க அமெரிக்காவில் நிக்கி அப்பாச்சி அப்படிங்கிற பேர். அந்த ராக்கெட்டை முத முதல்ல தும்பாவில் ஏவணும் 1963. இந்த சமயத்தில் தான் கலாம் அவர்கள் ஜாயின் பண்ணுறாங்க. ஐஎஸ்ஆர்ஓவில் ஜாயின் பண்ணி நாசாவில் ட்ரைனிங் பயிற்சியெல்லாம் முடித்து வந்து அந்த 2 வாரத்துக்கு லாஞ்சிங் 2 வாரத்துக்கு முன்னாடி வர்றார். இவர் தான் வர்றப்போயே ஃப்ரான்ஸில் போய் இந்த பேலோடுங்கிறத வாங்கிட்டு வர்றார். அந்த பேலோட் பாயின் தான் விக்ரம் சாராபாய் கலாமை சொல்லுவார் பேலோட் பாயின்னு. அதனால் 1963 முதல்ல அமெரிக்கன் தந்த ஒரு சவுண்டிங் ராக்கெட் நம்ம பண்ணுவோம். அதுதான் ஃபஸ்ட்டு ராக்கெட் லாஞ்சிங் இன் இந்தியன் சாயிலேருந்து மண்ணிலேருந்து கிளம்புனா முதல் சவுண்டிங் ராக்கெட், முதல் ராக்கெட், முதல் எல்லாமே அதுதான் 1963. பிறகுதான் தும்பா ஈக்குட்டோரியல் ராக்கெட் லாஞ்சிங் ஸ்டேஷன். அதாவது இந்த சவுண்டிங் ராக்கெட் ஏவுறதுக்கு நம்மளுடைய காந்தரேகை, பூமியுடைய காந்தரேகைக்கு பக்கத்தில் இருக்கணும்.

அது நம்ம ஈக்குவட்டர் பக்கத்தில் இருக்கிற ரேகையாக இருக்கணும், இடமா இருக்கணும். அதனால தான் ஈக்குவட்டர் பக்கத்தில் இருக்கிற தும்பா, திருவனந்தபுரம் பக்கத்தில் இருக்கிற தும்பா, அதனால தான் செலக்ட் பண்ணாங்க. அதை டேல்ஸ் மூலம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. 1960 டேல்ஸ் செயல்பாடுக்கு வந்துருச்சு. 1965 டேல்ஸ்லேருந்து பக்கத்து தும்பா மலையில் அதில் தான் எல்லாம் பண்ணுவாங்க. அது வந்து SSTC ஸ்பேஸ் சயின்ஸ் டெக்னாலஜி சென்டர் 1965. அது எதுக்குன்னா ராக்கெட்டோட ஆராய்ச்சிகள், ஆராய்ச்சி டிசைன் டெஸ்டிங், அதுக்கப்புறம் மேனுபாச்சம் போகிறதுக்கு, அப்போ ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சரல் ஆஸ்பெக்ட் ப்ரொபல்ஷன் ஆஸ்பெக்ட் இதில் வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொள்ள ஆரம்பித்தாங்க. அதுதான் SSTCங்கிறது 1965 தொடங்கப்பட்டது. அதை தான் இப்போ விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்னு பேர் மாற்றிருக்காங்க. அப்போ அதுக்கு பேர் SSTC. அப்போ அதை சயின்டிஸ்ட் நானும் அங்கே தான் ஜாயின் பண்ணேன். 1978 அந்த VSSL தான் நானும் ஜாயின் பண்ணேன். முதல் 1967 முதல் சவுண்டிங் ராக்கெட் இந்தியாவிலேயே தயாரி, மேக் இன் இந்தியா, இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட்ட ரோஹிணிங்கிற சவுண்டிங் ராக்கெட் நம்ம முத முதல்ல 1967. 63 அமெரிக்கன் ராக்கெட், 67 நம்மளுடைய சவுண்டிங் ராக்கெட், 67. இதுக்காக இதே சமயத்தில் அகமதாபாத்தில் எப்படி செயற்கைக்கோள் சேட்டலைட்டோட தொடர்பு கொள்றது, செயற்கைக்கோளை ஏவுறது வேற, ஏற்கனவே ஏவப்பட்ட செயற்கைக்கோளை எப்படி தொடர்பு கொள்றது, அது தொடர்பு கொள்றதுக்காக ஒரு பெரிய ஆண்டனா சைட் அது அகமதாபாத்தில் அதை நிறுவிட்டாங்க. நம்ம எப்போ வேணாலும் செயற்கைக்கோளை இது பண்ணலாம். ஏற்கனவே ஏவப்பட்ட செயற்கைக்கோள்லேருந்து டேட்டாக்கள் எடுக்கிறதுக்காக அந்த நிறுவப்பட்டது அகமதாபாத்தில். இதுக்கு நடுவில் 1968 டேல்ஸை வந்து தும்பா ஈக்குவட்டி ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் வந்து யூஎன் யுனைடெட் நேஷன்ஸ்க்காக அர்ப்பணிக்கப்பட்டது. அதாவது இது வந்து ஒரு காமன், வெளிநாட்டு விஞ்ஞானிகளும் வந்து இந்த ராக்கெட் எக்ஸ்பெரிமெண்ட் இங்கே பண்ணலாம், அது மாதிரி தான் பண்ணாங்க. அதுக்கு தான் ஆக்சுவலாக விக்ரம் சாராபாய் ஆரம்பித்ததே வெளிநாட்டிலேருந்து வர்ற விஞ்ஞானிகள், அவங்க வந்து அவங்களுடைய பேலோட ஆராய்ச்சியை இங்கே பண்ணுவாங்க. அந்த பேலோட வச்சு அனுப்புறது தான் நம்ம கடமையாக இருந்தது. அது 1968 அதை யூஎன் கொடுத்தாச்சு. எந்த நாடுகளும் நம்மளால் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். 1909 August 15 அந்த சுதந்திர அன்னைக்கு, 1969 August 15 அன்று ISRO அதிகாரப்பூர்வமாக ஃபார்ம் பண்ணாங்க. அப்போ தான் ISROங்கிற இது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன், அந்த இன்கோஸ்பார்ங்கிற பேர்லேருந்து ISRO அப்படிங்கிற பேர் 1969 வருது. இது 1972 த டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் முதல்ல உண்டாக்குறாங்க. அதில் தான் அது கீழே ISRO வரும், மின்வலைத்திறன் கீழே கொண்டாண்டாங்க அதை. 1975 முதல் செயற்கைக்கோள், நம்ம முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்ட, அது வந்து நம்ம ஏவலை, அந்த செயற்கைக்கோள் நம்ம தயாரித்தோம். முதல் செயற்கைக்கோள், இந்தியாவின் முதல் செயற்கைக்கோள் ஆரியப்பட்டால் 1975 ரஷ்யாவில் போய் லான்ச் பண்ணோம். ஆனால் இந்திய மண்ணிலேருந்து லான்ச் பண்ணல, ஏன்னா அதுக்குள்ளே ராக்கெட் அப்போ இல்லை நம்மகிட்ட. 1975 இல்லை. 1975 சைட்னு ஒரு சோதனை, அதான் டெலிவிஷன் சோதனை அகமதாபாத்தில் இது பண்ணி ஒரு சின்ன ஒரு கொஞ்சம் ஒரு ஒரு ஒரு 200-250 கிராமத்தை கனெக்ட் பண்ணாங்க. சைட்டுங்கிறது எப்படி ஒரு டெலிவிஷனை கொண்டாந்தது, அதான் அந்த சமயத்தில் சைட்டில் கொண்டாந்தாங்க. ஏன்னா டெலிவிஷன் ரொம்ப முக்கியம். ஒரு சொல்லுவாங்க World War I நடந்தது ஒரு இந்திய உலகத்திலே ஒரு 10% தான் தெரியுமா, அப்படி யுத்தம் நடக்குது. செகண்ட் வேர்ல்டு வாரும் அப்படித்தான், ஒரு 20-25% தெரியும். ரொம்ப பேருக்கு யுத்தம் நடக்கிறதே தெரியாது. இப்போ உடனே ஈரானுன்னா உடனே தெரிஞ்சது இல்லையா. இப்போ நம்ம ஒரு செகண்டில் அங்கே ஈரானில் என்ன கொண்டு போகிறாங்கன்னு சொல்லிடுறோம், எங்கெங்கே கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி. அந்த காலத்தில் இந்த சைட், இந்த டெலிவிஷன் செயற்கைக்கோள் டெலிவிஷன் இல்லாதனால அதற்காக அந்த சைட் கொண்டு வந்து 1975 1980 அதான் ISRO லான்ச் பண்ணது. இதனால வந்து SLV-3 1980 நம்ம வந்து உலகத்திலேயே 7வது நாடாக அறியப்படுறோம். அதாவது 7வது நாடாக செயற்கைக்குழு தயாரிக்க முடியும், அதே செயற்கைக்குழு ஏவுக்குள்ள ராக்கெட்டையும் அந்த நாடு தயாரிக்க முடியுங்கிறது 7 நாடுகள் தான். இப்போ ஒன்றும் பெரிய அவ்வளவு நாடுகள்கிட்ட இல்லை, 92 நாடுகளுக்கு செயற்கைக்கோள் இருக்கு, 6000 செயற்கைக்குழு இருக்கு. ஆனால் இது ஏவுறது பார்த்தீங்கன்னா ஒரு 10 குள்ளார் தான், 10 கண்ட்ரி தான் சேட்டலைட்டை லான்ச் பண்ண முடியும். இப்போ நம்ம மற்றவங்களும் லான்ச் பண்ணி தரோம். அது மாதிரி அந்த கண்ட்ரிக்குள்ளே எல்லாம் இப்போவும் ஒன்று பெரிய அளவில் ஒன்று எல்லா கண்ட்ரிகிட்டையுமே அந்த கெப்பாசிட்டி கிடையாது, ராக்கெட் கெப்பாசிட்டி கிடையாது, அது நம்மகிட்ட தான் இருக்குது. இது வந்து 1981 முதல்ல கம்யூனிகேஷன் ஜியோ கம்யூனிகேஷன் சேட்டலைட் ஆப்பிள் ஏரியான் பேசஞ்சர் பேலோடு எக்ஸ்பெரிமெண்ட், அதுதான் ஆப்பிள்னு சொல்கிறது. பத்மஸ்ரீ

நாலு லாஞ்சு முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஏஎஸ்எல்வி ஆகுமெண்டட் சேட்டலைட் லாஞ்சு வெஹிக்கல்னு எஸ்எல்வியோட ஒரு ரெண்டு ஸ்டாப் ஆன் அட்டாச் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணோம். எஸ்எல்வி ஏஎஸ்எல்வி ஆல்மோஸ்ட் தேர் 50% ஃபெயிலியர் ஆகுது. நாலு நாலு எட்டு ஏஎஸ்எல்வி நாலு எஸ்எல்வி நாலு அதில் வந்து நாலு தான் சக்ஸஸ் ஆச்சு. இது ஆரம்ப நிலை, ஏன்னா நம்மளுக்கு அந்த இதுலேருந்து கற்றுக்கிட்டோம். அந்த ஃபெயிலியர் தான் பிஎஸ்எல்வியை சக்ஸஸ் ஆச்சு சொல்லப்போனால் ஏஎஸ்எல்வி. அதே இல்லை 1984 முதல்ல ராகேஷ் சர்மாங்கிற இந்திய வீரர் வந்து ஸ்பேஸுக்கு போகிறார். அவர் தான் இந்தியாவின் முதல் விண்வெளி வீரர். நம்ம ராக்கெட்டில் போகலை, நம்ம ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகலை. இருந்தாலும் சோவியத்து ரஷ்யா அவரை இந்திய ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போனாங்க முதல்ல 1984. 1984 ஏஎஸ்எல்வி முதல் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் டு லான்ச். 1990 இன்சாட் 1T சீரீஸ்க்கு வந்துட்டோம். 1992 இன்சாட் 2A. 1993 ஃபஸ்ட்டு பிஎஸ்எல்வி லான்ச். அந்த ஃபஸ்ட்டு லான்ச் வந்து ஃபெயிலியராக இருந்தாலும் 1994 அதை வெற்றிகரமாக இது வரைக்கும் 64 லான்ச் நடவடிக்கை எஸ்எல்வியில். மூணு அல்லது நாலு தான் ஃபெயிலியர் நம்மளுடைய ஒர்க்காக. 64-60 ரெக்கார்டு. இது மாதிரி ஒரு நம்பகமான குதிரைம்பாங்க இல்லையா, அந்த குதிரைன்னா அது பிஎஸ்எல்வி தான். பிஎஸ்எல்வி நம்ப ஆனும். 1999 முதல் முறையாக நம்ம அயல் நாடுகள் செயற்கைக்குள்ளே ஏவ ஆரம்பித்தோம். 1999 2001 ஜிஎஸ்எல்வி. இது வரைக்கும் நம்ம போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் லியோ, லோ எர்த் ஆர்பிட், பிஎஸ்எல்வி போலார் துருவ ஆர்பிட் இதெல்லாம் அனுப்பிட்டு இருந்தது போக முதல் முறையாக 40,000 கிலோமீட்டருக்குள்ள ஜிஎஸ்எல்வி ஜியோ சிங்கர்னஸ் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் 2001 முதன் முதலாக இது பண்ணோம். அதுக்கு ஜிசாட் 1 அப்படிங்கிற சேட்டலைட்டை நிலைநிறுத்துறதுக்காக 2001 நாங்கள் இது பண்ணோம், வெற்றிகரமான ஏவுதல். 2003 சந்திரனுக்கு அனுப்பலான்னு பார்த்தோம். நம்ம முதல்ல வந்து ஆரியப்பட்டா வந்து ஏறக்குறைய ஆரியப்பட்டாவோ ரோகிணி சேட்டலைட்டோ ஒரு 300 கிலோமீட்டர்னா ஜிஓசி. அதுக்கப்புறம் பிஎஸ்எல்வி வந்து ஒரு 400-600 கிலோமீட்டர், ஜிஎஸ்எல்வி 40,000 கிலோமீட்டர், சந்திரயான் வந்து 400,000 கிலோமீட்டர் இருக்கிற மூணு சந்திரனுக்கு போவதற்குள்ள ஏதோ சந்திராயன் 1 ப்ராஜெக்ட் நாங்கள் ஆரம்பிக்கப்பட்டோம் 2003. 2008 முதல்ல சந்திராயன் மிஷன் போய் அந்த சந்திராயன் போய் ஆர்பிட் தான் பண்ணுச்சு. அதில் ஒரு இம்பாக்ட் ஃபேக்டர் வச்சுருந்தாங்க, மூணு இம்பாக்ட் ஃபேக்டர்னு. அதை ஒரு டாக்டர் கலாம் அவர்கள் சொல்லி இவ்வளோ தூரம் போகிறோம் எதுக்கு, ஒன்று ஜஸ்ட் சுற்றிட்டு வர்றோம், ஏதாவது ஒரு ப்ராப் செலுத்த போய் இம்பாக்ட் பண்ணி அதை டெஸ்ட் பண்ணுவோம் சந்திரனை அப்படின்னு. 2003 தொடங்க 2008 முதல் சந்திராயன் 1 சக்ஸஸாக லான்ச் பண்ணோம். 2010 கிரையோஜெனிக் இன்ஜின் டெக்னாலஜி, இது வந்து டெக்னாலஜி அட்வான்டேஜ். இதை வந்து கிரியோஜெனிக் டெக்னாலஜி நம்ம வெளிநாட்டில் இருந்தால் வாங்கிட்டு இருந்தோம், ரஷ்யாவிட்ட இருந்தால் வாங்கிட்டு இருந்தோம். இதை நம்மளே இதை முதல்ல அவங்க தான் அந்த ஸ்டேஜ் கொடுத்தாங்க. இதை வச்சு கிரியோஜெனிக் இன்ஜினை வச்சு சொந்தமாக நம்மளே கிரியேட் பண்ண சொல்லிட்டு, ஏன்னா அதை வந்து நம்ம ரஷ்யாவிட்டருந்து டெக்னாலஜி வாங்குறது அமெரிக்கா அப்ஜெக்ட் பண்ணாங்க, தடை பண்ணாங்க. அதனால் டெக்னாலஜி கொடுக்காம வெறும் ஸ்டேஜை மட்டும் கொடுத்தாங்க ரஷ்யா. ரஷ்யா வெறும் ஸ்டேஜை மட்டும் கொடுத்தோன்னே அதை நம்ம 7 ஸ்டேஜ் கொடுத்தாங்க. அந்த 7 ஸ்டேஜ் அந்த எம்ஓஐ சைன் பண்ணுறப்போ நான் ஜிஎஸ்எல்வி ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். 7 ஸ்டேஜ் இது பண்ணோம். கடைசியாக 2010 ரொம்ப கஷ்டப்பட்டு கிரியோஜெனிக் இன்ஜினை நம்மளே இப்போ இருக்கிறலே சேர்மன் அவர் டாக்டர் நாராயணன் அவர்கள், அவர் தான் அதை முதல்ல எல்லோரும் சேர்ந்து பத்மஸ்ரீ ஞானகாந்தி இவங்கள் அப்படின்ன எல்லாம் இருந்தாங்க, நிறைய பேர் இருந்து அப்போ இந்த கிரியோஜெனிக்கை இந்தியாவிலேயே தயாரிக்கணுங்கன்னு ஆரம்பித்து அது சக்ஸஸாக இந்தியன் கிரியோஜெனிக் இன்ஜின் கொண்டு வந்தோம். 2012 ரியாசாட் 1 ரேடார் படம் இருக்கிற முதல் செயற்கைக்கோள் ஏவணும். 2013 மங்கள்யான் செவ்வாய் கிரகத்துக்கு நம்ம அந்த மங்கள்யான் மார்ஸ் ஆர்பிட்டர் மிஷன் அதை தொடங்கி அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தோம். 2014 ஃபஸ்ட் அட்டம்ப்டே பண்ணது ஒரு ரெக்கார்ட். நம்ம இதுவரை பல நாடுகள் போயிருக்காங்க, எல்லாருமே 50% ஃபெயிலியர். அதிக தடவை போனது அமெரிக்கா ஃபெயிலியர், அதிகமான ஃபெயிலியரும் அமெரிக்காவும் ரஷ்யாவும். ஆனால் நம்ம தான் முதல் முறையாக சக்ஸஸாக மங்கள்யான் 2014 ஏவணும். முதல் மாடு நம்ம தான். 2017 நம்ம ஒரு மிகப்பெரிய சாதனை பண்ணோம். ஒரே ஒரு ராக்கெட்டில் பிஎஸ்எல்வி C-37 அப்படிங்கிற ராக்கெட்டில் 104 செயற்கைக்குள்ளே ஒரே சமயத்தில் ஏவணும். அப்கோர்ஸ் அதெல்லாம் வந்து நேனோ சேட்டலைட் வச்சுங்க, ஒரு 1 kg சேட்டலைட். 104 சேட்டலைட் லான்ச் பண்ணால் அதான் ரெக்கார்டு. அதுக்கு முன்னாடி ரஷ்யாவில் அந்த ரெக்கார்டு இருந்தது, அதை வந்து உடைச்சது வந்து இந்தியா தான். 2017 104 செயற்கைக்கோள் ஒரே ராக்கெட்டில் லான்ச் பண்ணோம், ஒரே ராக்கெட் லான்ச்சிங்கில். 2017 த ஹெவியஸ்ட் பேலோடு அந்த சமயத்தில் ஜிசாட் 11 நம்ம முதல்ல லான்ச் பண்ணோம். 2019 சந்திராயன் 2. இப்போ வந்து அதாவது சந்திராயன் மிஷனில் வந்து நம்ம கவனிக்க வேண்டியது மூணு காம்பனன்ட் அங்கே உண்டு. ஆர்பிட்டர், லேண்டர், ரோவர். ஆர்பிட்டர் வந்து சுற்றி,

வந்து தரையிறங்குதல், ரோவர்ங்கிறது உருளை உருளுதல். இந்த மூணு காம்பனன்ட், மூணு செயல் காம்பனன்ட் உண்டு. சந்திரயான் 1 ஒன்லி ஆர்பிட், சந்திரயான் 2 ஆர்பிட் சுற்றி மட்டும், ஆர்பிட் மட்டும் இல்லாமல் மூணுலேயே தரையிறங்க போகிறோம். அதை வந்து சந்திரயான் 2. ஆனால் நம்ம கொஞ்சம் சந்திரயான் 2 ஆர்பிட்டர் பிரமாதமாக ஒர்க் பண்ணிச்சு, இன்னும் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் இறங்குறப்ப கொஞ்சம் கிராஷ் லேண்டிங்கில் சந்திரயான் 2 கொஞ்சம் அந்த லேண்டர் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதற்கு பிறகு முதல்ல 2 சுற்றுப்பாரு இன்னும் செயல்பட்டு இருக்கு. சந்திரயான் 2 ஆர்பிட்டர் ஒர்க் பண்ணுது, லேண்டர் ஒர்க் பண்ணல. லேண்டர் ஒர்க் பண்ணதால் ரோவர் வெளியே வர முடியல. 2019 முதல்ல இன்னொரு மிஷன் சக்தி, மிஷன் சக்திங்கிறது என்னென்னா ஒரு ஆன்டி சேட்டலைட்டை எப்படி அட்டாக் பண்ணுற ஒரு ஏவுகணை மூலமாக, அதை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக இந்தியா நம்மகிட்டே அந்த கப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக ஆன்டி சேட் மிஷன் சொல்லுவாங்க. சேட்டலைட்டை இங்கேருந்து ஒரு ஏவுகணை வச்சு அடிக்கிறது, அதையும் சக்ஸஸாக பண்ணி முடித்தோம். இதனால் கொஞ்சம் இந்த டெப்ரிஸ், அந்த துகள்கள், அந்த எக்ஸ்பெண்ட்னால சில இந்த வேஸ்ட் இதில் அவளை வெடித்து சதறப்போ வர அந்த துகள்கள்லாம் சேர்ந்து பெரிய பெரிய டெப்ரிஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் முதல்ல 2020, ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்பேஸ் எக்கனாமியும் சரி ஸ்பேஸ் 2.0, இப்போ நம்ம ஸ்பேஸ் 2.1லேருந்து 2.0 போகிறோம். அதாவது பிரைவேட் இதை கொண்டாடணும். ஆல்ரெடி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு 15,000 ராக்கெட் ஏவப்பட்டிருக்கு. 15,000 ஏவப்பட்டு இந்த 60 வருஷத்தில் இந்தியா உலகம் முழுவதும். ஆனால் இந்த ஒரு 10-15 வருஷத்துலேயே ஸ்பேஸ் எக்ஸ் லான்ச் பண்ணிடுச்சு. ஒரு வருஷத்தில் 200 லான்ச்னு வச்சுங்களேன், அந்த 200ல 150 ஸ்பேஸ் எக்ஸ், 50 தான் ரெஸ்ட் ஆஃப் த வேர்ல்டு. நாசா கூட 8 தான், ஆனால் ஸ்பேஸ் எக்ஸாக 145, 150, 200 வருஷத்தை இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரப்போகிறாங்க. அதனால் ப்ரைவேட் பார்ட்டிசிபேட் கொண்டாடு. நம்ம 2020 இன் ஸ்பேஸ் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டது, அது மிகப்பெரிய ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்புறம் 2022 அந்த இன் ஸ்பேஸ் வந்து தெரியும். இப்போ இன் ஸ்பேஸ் வந்து இப்போ நல்லா ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இது அவுட்ரீச் ப்ரோக்ராம் ஆகட்டும், அதாவது ப்ரைவேட் பீப்புளும் ISRO இல்லாமல் மற்ற ஸ்டார்ட் அப்ஸுகள் தொடங்கு, அவங்கள்லாம் சிறு தொழில்கள், அவங்கள்லாம் வந்து இன்ஸ்பேஸ் மூலமாக ISRO ஃபெசிலிட்டியை யூஸ் பண்ணலான்னு கொண்டாந்து ஒரு ISRO இஸ் ஓப்பன் சொல்லலாம், க்ளோஸ்டாக இருந்த ISRO-வை ஓப்பன் பண்ணி வச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹைஸ்கூல் லெவல்லே பல ப்ரோக்ராம்கள் எல்லாம் கொண்டு வந்து அவேர்னஸ் டீச்சிங் எல்லாத்தையும் எல்லா வித ஆக்டிவிட்டீஸும் ஆரம்பிக்கிறது. இதுதான் இன்ஸ்பேஸோடய முதல் ஃபங்க்ஷன். 2022 SSLV ஸ்மால் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள். SSLVங்கிறது இந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சேட்டலைட், ஒரு 500 கிலோங்களுக்குள்ளார பெரிய லெவலில் இல்லாமல் அவங்களுக்காக ஒரு குறைஞ்ச சமயத்தை தயாராகும். 3 ஸ்டேஜ் சாலிட் ப்ரொபல்ஷன், பெரிய ஒன்றும் காம்ப்ளிகேஷனாக இல்லை, உடனே தயாரிக்கலாம். 500 kg ஆர்டர் கிடச்சா உடனே தயாரித்து பண்ணலாம். அந்த SSLV இதே எப்படின்னா பல சிக்கல்களில் ட்ரை பண்ணாங்க, சில சிக்கல்கள் இருந்தது. இதில் 2023 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக SSLVயும் லான்ச் பண்ணோம். எப்படி 1980 SLV, 2023 SSLV, இது மாதிரி ஒரு அம்பத்தில் நம்மளோட முன்னேற்றங்கள் வந்துடுது. 2023 July 14 Chandrayaan-3. இந்த Chandrayaan-3 ஆர்பிட்டர் கிடையாது, லேண்டர் உண்டு, லேண்டர்லேருந்து ரோவர் உண்டு. அப்போ ஆர்பிட்டர் என்ன ஆர்பிட்டர், Chandrayaan-3 வந்து Chandrayaan-2 ஆர்பிட்டரை யூஸ் பண்ணுது. அந்த நம்ம சொன்னப்போ Chandrayaan-2 ஆர்பிட்டர் நல்லா ஒர்க் பண்ணிச்சு, லேண்டர் ஒர்க் பண்ணல. Chandrayaan-3 அதர்வே, Chandrayaan-3 லேண்டர் ஆர்பிட்டர் கிடையாது, லேண்டர் மட்டும்தான். லேண்டர் ரோவர் சாஃப்ட் லேண்டிங் ஆச்சு, எல்லாமே ஃபங்க்ஷன் ஆச்சு. ஆனால் ஆர்பிட்டர் வந்து Chandrayaan-2 தான் யூஸ். Chandrayaan-3 லேண்டரோ ரோவரோ இப்போ ஒர்க் பண்ணல, ஆனால் Chandrayaan-2 லேண்டர் இன்னும் ஒர்க் பண்ணிட்டு. ஐயா இல்லை, அது வெற்றி இது தோல்விங்கிறதா இல்லை, எல்லா ரெண்டும் வெற்றி. 2023 August 23 Chandrayaan-3 நம்ம மென்மையை சாஃப்ட் லேண்டிங் பண்ணோம். 4வது நாடு நம்ம தான் சாஃப்ட் லேண்டிங் பண்ண, 4வது நாடு நம்ம ரஷ்யா. அப்போ அவளுக்கு ரஷ்யா, அமெரிக்கா, சைனா, நம்ம 4வது. இதுதான் நம்மளுடைய ஸ்பேஸ் வரிசை. 2023 அதுக்கு பிறகு சந்திரனுக்கு பிறகு சூரியன். 2023 செப்டம்பரில் ஆதித்யா L1 என்ற அந்த, அது வந்து L1ங்கிறது லக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ்ன்னு பேர். லக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸுங்கிறது ஒரு 3 ஆப்ஜெக்டுகள், 3 வந்து நிறைய பிளானட் செலஸ்ட்ரியல் பாடிஸ், எர்த், மூன், சேட்டலைட். இது 3 ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் லாக் ஆச்சுன்னா அப்படியே சுற்றிட்டு வரும். ஒன்று எல்லாம் ஒரே லாக் ஆகி அந்த ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம லான்ச் பண்ண முடிஞ்சதுன்னா இது 3 ஒரே இதில் லாக் ஆகி அப்படியே சுற்றிட்டே வரும். இதுக்கு பேர் தான் லக்ராஞ்சியன் பாயிண்ட்ஸ்னு பேர். ஒரு 4-5 பாயிண்ட் இருக்குது இந்த பாயிண்டில். L1 பாயிண்டில் நம்ம ஆதித்யாங்கிறத போடணும்னா எதுக்குன்னா இது சுற்றிக்கிட்டு இருக்காமல் இப்படி சுத்தி, அதாவது ஒரே இடத்துல இருந்து ஆர்பிட்டை வந்து பெர்பெண்டிகுலர் ஆர்பிட், செங்குத்தான ஆர்பிட்டில் சுத்தம். நம்மளோட லியோ ஜியோலாம் வந்து ஹொரிசாண்டல் இருந்தால் இது செங்குத்தாக இந்த ஆர்பிட் இருக்கும், இந்த L1 ஆர்பிட். எதுக்குன்னா அந்த இதுலேருந்து நம்ம சூரியனை எப்போ கவனிச்சுட்டுருக்கலாம், அதை கவனிச்சுட்டு இருந்து அதோடைய எக்ஸ்பிளோரிங்கள் பண்ணுறதுக்கெல்லாம் இந்த L1 ஆர்பிட் ரொம்ப வேறு. அந்த ஆதித்யா L1 நம்ம லான்ச் பண்ணோம். அது வந்து அதில் வந்து சூரியனையே தொட்டு விட்டோம். 2024 ஸ்பேஸ்

0: டெக்ஸ், ஸ்பேஸ் டெக்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ரெண்டு செயற்கைக்கோள் ஒன்றோட ஒன்று மேட் ஆகிறது, ஒன்றோட ஒன்று இணைவது. இது முக்கியமாக அவசியம். எதற்கு அவசியம்னா, வானில் இதனால் பல பல கண்ட்ரிகள் பண்ணியிருக்காங்க இந்த ஸ்பேஸ் டெக்ஸ் நம்ம புதுசாக. நம்ம ஏன்னா இது வந்து நாளைக்கு வந்து இப்போ இந்தியன் ஸ்பேஸ் ஸ்டேஷன் போகுது, ஸ்பேஸ் ஸ்டேஷன்னா அதில் பார்ட்டு பார்ட்டாக போகும், அங்கே போய் அசெம்பிள் பண்ணிக்க வேண்டியது. அங்கே ஸ்பேஸில் போய் அசெம்பிள் பண்ணி கொண்டு போகிறதில்ல, போய் அங்கே அசெம்பிள் ஆகிக்கிறது. ஒவ்வொரு அஞ்சு மாடல் இருக்குன்னா அஞ்சு மாடலும், இப்போ ஒரு வீடுன்னு வச்சுங்க, ஒவ்வொன்றா பாத்ரூம் பெட்ரூம் எல்லாம் தனித்தனியாக அனுப்பி, ஹால் எல்லாம் தனி அனுப்பி, அங்கே ஸ்பேஸில் போய் எல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு வீடாக நிற்கிறாப்புல இந்தியன் ஸ்பேஸில் போய். அது மாதிரி இதுக்கு தான் ஸ்பேஸ் டெக்ஸ் முக்கியமானது. அந்த எக்ஸ்பிரிமெண்ட் அதையும் நம்ம சக்ஸஸ், முதல்ல கொஞ்சம் ப்ராப்ளம் இருந்தது, பிறகு அதை நம்ம சக்ஸஸாக அதையும் முடித்தோம். பிறகு இந்தியாவின் டாக்கிங் செய்த நம்மளும் ஒரு கண்ட்ரி, ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள் ஸ்பேஸ் எக்ஸ் மாதிரி. ஸ்பேஸ் எக்ஸ் வந்து எக்கனாமிக்கலாக இருக்கிற காரணம் வந்து, அதாவது லான்ச்சிங் வந்து எப்படி 10,000 US dollars பர் கேஜி ஆகும் செலவு. அந்த செலவை இது பண்ணுறதுக்கு நம்ம ஏர்கிராஃப்ட் மாதிரி, ஏர்பிளைன் மாதிரி திருப்பி திருப்பி யூஸ் பண்ணால் செலவு கம்மி. அதுக்காக தான் ராக்கெட்டாக ரீயூசபிள் லான்ச் வெஹிக்கிள்ங்கிற கான்செப்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க. இதை நம்மளும் அந்த டெஸ்டிங்லாம் பண்ணி பார்த்தோம், அதை பண்ணிகிட்ருக்கோம் இன்னும். ஆக இது வரைக்கும் வந்தது நம்ம RLV வரைக்கும் வந்திருக்கோம், SLV-லேருந்து RLV இந்த டெஸ்டிங் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வந்து நம்ம ISRO-உடைய இப்போதைய சந்திராயனுக்கு, சந்திராயன் இனி ஃபியூச்சர் பிளான்கள் நிறைய.
1: சார், இஸ்ரோவோட சேர்மன் ஆற்றிய பங்கு என்ன சார்?
0: சேர்மன் இது வரைக்கும் முதல் சேர்மன் வந்து டாக்டர் விக்ரம் சாராபாய், 1963-1971. இவர் வீரியல் தான், இவர் வந்து டாக்டர் விக்ரம் சாராபாய், இவர் தான் விஷனரி. இஸ் எ ஃபாதர் ஆஃப் த ஸ்பேஸ், PRL தான் ஃபாதர் ஆஃப் த ஸ்பேஸ். ISRO ஃபார்ம் ஆகிறதுக்கும் எல்லாம் இவர் தான் காரணம். இவர் தான் வந்து டீம் பில்டர், இவர் சொல்ல போனால் இஸ் எ டீம் பில்டர். ஏன்னா வெளிநாட்டிலேருந்து இவர் சொன்ன பல பல பேரையும் கொண்டு வந்து, அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம், கொண்டு வந்து பெரிய டீமை ஃபார்ம் பண்ணார். இவர் காலத்தில் தான் கலாம் அவர்கள்லாம் ரெக்ரூட் பண்ண ஆரம்பித்தார். அதனால் முதல்ல இவர் தான் ஃபாதர் ஆஃப் ஸ்பேஸ், டாக்டர் விக்ரம் சாராபாய் சேர்மன், 1963-1971. அதற்கு அவருடைய மறைவுக்கு பிறகு கொஞ்சம் சிறிய அந்த ஒரு கேப், ஸ்டாப் கேப்பரை இது மாதிரி பேராசிரியர் ப்ரொஃபஸர் MGK மேனன், அவர் 1972 சேர்மனாக வந்தார். இவரும் கொஞ்சம் ஆரம்ப திட்டங்களில் சில இடைக்கால தலைவராக இருந்தார், சில நல்ல சயின்ஸ் பிரின்சிபலையும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணார். அதற்கு பிறகு வந்தவர் தான் பேராசிரியர் சதீஷ் தவன் ப்ரொஃபஸர், 1972-1984 12 வருஷம் இருந்தவர் இவர் தான். அதிகமான வருஷம் சேர்மனாக இருந்தது இவர் தான். சதீஷ் தவன் வந்து இஸ் எ ப்ரொஃபஸர் அட் ஐ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ். இந்திரா காந்தியின் வேண்டுகோளுக்கு இணங்க அவர் வெளியில் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுற வந்தார். இது WPhD ISRO ப்ரொஃபஸர், காலையில் ப்ரொஃபஸர், மத்தியானம் ISRO ஹெட் குவார்ட்டர்ஸ் சேர்மன். இப்படி டபுள் ரூயல் ரோல் பார்த்தார். எப்போ இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லப்போனால், ISRO சேருவதற்கு முன்னாடியே டாக்டர் கலாம் அவர்கள் ADA பெங்களூர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்ப அவருக்கு வந்து அப்போ வந்து ஒரு நந்திங்கிற ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார், கான்ட்ரா ரொட்டேட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் ஒரு ப்ராஜெக்ட்டு எப்போ சந்தேகம் கேட்கலாம், சதீஷ் தவன்கிட்ட தான் போவார். அந்த மாதிரி அவருக்கு கூட அப்போவே இருந்தது. அப்புறம் ISRO அவர் ஜாயின் பண்ணார், இவரும் ISRO-க்கு சேர்மனாக வந்துட்டார். ஆக இவர் தான் பேர் சதீஷ் தவன் தான் முதல்ல நல்ல நீண்ட கால தலைமை, எல்லாத்தையும் டீசென்ட்ரலைஸ் பண்ணி ஸ்போக்கஸாக, அதாவது ஒரு ஆர்கனைசேஷன் கொண்டு வந்தது இவர் தான். அங்கங்கே பண்ணிட்டு இருந்த ஆராய்ச்சிகள்லாம் ஒரு கரெக்டான ஒரு ஸ்ட்ரீம்லைன் கொண்டு வந்தது சதீஷ் தவான் அவர்கள். அதற்கு பிறகு வந்தவர் இதுவரைக்கும் வந்தவங்கலாம் ISRO-லேருந்து வெளியிலேருந்து வந்தவங்க. முதலாக டாக்டர் ER ராவ், இவரை பற்றி சொல்லணும்னா இவர் காலத்தில் தான் PSLV GSLV இதுக்குள்ள திட்டங்களுக்கெல்லாம் போடப்பட்டது. ஏஎஸ்எல்வி பிஎஸ்எல்லாம் போயிட்டு இருந்தப்போ இவர் சமயத்தில் தான் இவர் வந்தனா இஸ் எம்ப்ளாயி ஆஃப் இஸ்ரோ, ஒரு இஸ்ரோவில் ஊழியரே அதனுடைய சேர்மன் ஆகலாங்கிறத 1984-1994 இவர் பீரியட்லாம் ஒர்க் பண்ண கம்ப்ளீட்டாக 10 வருஷம் இருந்தார் ER ராவ். அவருடைய பேர் தான் இப்போ ER ராவ் சேட்டலைட் சென்டர்னு பெங்களூரில் வச்சுருக்கோம். இஸ் எ சேட்டலைட் மேன், இஸ் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் விக்ரம் சாராபாயுடைய ஸ்டூடெண்ட் ஃப்ரம் PRL. இவர் சயின்ஸ், நாட் இன்ஜினியரிங் கேட்டகரியில் சயின்ஸ். ஆனால் முதல் ஊழியர், ISRO ஊழியர் முதல் சேர்மன் ஆனது இவர் தான். இவர் தான் அந்த இதை ஆரம்பித்தது. அடுத்த டாக்டர் கிருஷ்ணசாமி கஸ்தூரி ரங்கன், இவரும் வந்து ISRO-உடைய ஸ்டூடெண்ட் இவர். அதனால் இவர் 1994-2000 9 வருஷம் அடுத்தாப்பில் இருந்தார். இவர் இதில் தான் இன்சாட், இவர் கொஞ்சம் சேட்டலைட் மேன்னால ISRO சேட்டலைட், GSLV லான்ச்சிங் இதெல்லாம் இவருக்கு எல்லாம் தான் பண்ணது. இதை கஸ்தூரி ரங்கனுக்கு அப்புறம் 2003-2000 டாக்டர் மாதவன் நாயர். மாதவன் நாயர் கலாம் அவர்கள்லாம் அந்த அவர் ராக்கெட்டை சவுண்ட் டிராயின் போகிறப்போ அவரை வந்து இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்டாக இருந்து அந்த கூரையில் நின்று பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு போட்டு சொல்வார். அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தவர். அதுக்கப்புறம் ISRO-ல ஜாயின் பண்ணி பிறகு ISRO சேர்மனாக 2003-2009 PSLV இவருடைய குழந்தை. எப்படி எஸ்எல்வி கலாம்னா பிஎஸ்எல்வி வந்து இட் இஸ் மாதவ நாயர் பிஎஸ்எல்வி திட்டம் இவருக்கு சந்திராயன் ஒன் திட்டம் வெற்றிகரமாக செயல்பட்டது. அதுக்கு பிறகு டாக்டர் ராதாகிருஷ்ணன் இவரும் ஐஎஸ்ஆர் எம்ப்ளாயி அப்புறம் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அவர் கஸ்தூரி ரங்கன் அவங்கெல்லாம் வந்து ஐசக் பெங்களூர் இவங்க ரெண்டு பேரும் விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர்லேருந்து இருந்தவங்க. மாதவ நாயர் ஆகட்டும் இவர்கிட்ட தான் மங்கள்யான் முத முதல்ல இந்த மங்கள்யான் செவ்வாய் திட்டம் கொண்டு வந்தது இவர் ஐஆர்என்எஸ் சேட்டலைட் திட்டம் கொண்டு வந்ததும் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தான். இவர் வந்து கியூடி டிவிஷனில் இருந்தார் எனக்கு நாங்கள்லாம் விஆர்ஆல் கொலி. அடுத்தப்புறம் டாக்டர் சைலேஷ் நாயர்னு 2015 கொஞ்சம் ஒரு கொஞ்ச நாள் ஒரு 11 நாட்கள் இருந்த சேர்மன் அது 11 நாள் சேர்மன் இவர் இருந்தார். அதுக்கு பிறகு ஏ கிரண்குமார் 2015 2019 வரைக்கும் 3 வருஷம் இருந்தார். இவரும் பெங்களூர் இஆர்ஆவ் சேட்டலைட் சென்டர் இருந்து வந்தவர் டாக்டர் சிவன். அதுக்கத்தாப்பு டாக்டர் சிவன் என்னுடைய ஜூனியர் எம்ஐடியில் ஜூனியர் அங்கேயும் ஐஎஸ்ஆர்வின் ஜூனியர் 2018 2022 4 வருடங்கள் இருந்தார். வெற்றிகரமாக இந்த ககன்யான் திட்டத்தை கொண்டு வந்தது சந்திரயான் 2 லான்ச் பண்ணது ஃபெயிலியர் ஆனாலும் இன்னும் ஆர்பிட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா அது மாதிரி வந்தது டாக்டர் கேஸ். அதுக்கு பிறகு டாக்டர் எம் சோம்நாத் ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒரே சமுதாய கொலி சந்திராயன் 3 ஆதித்யா L1 இதெல்லாம் இவர் காலத்தில் தான் ஏவப்பட்டது. 2022 2025 ஒரு 3 வருஷம் இதாக ஷார்டஸ்ட் டைம் இவர் அந்தது சோம்நாத் டாக்டர் சோம்நாத். அடுத்து அப்புறம் டாக்டர் வி நாராயணன் 2025 இவர் என்னுடைய ஏஎம்ஏல இவர் கிளாஸ் எடுத்திருக்கேன். இவர் ரெண்டு ஸ்டூடெண்ட்டுங்கிற பெருமையாக சொல்லிக்கலாம். கிரையோஜெனிக் டெக்னாலஜியில் நிபுணர் இவர் தான். கிரையோஜெனிக் டெக்னாலஜி இந்தியன் கிரையோஜெனிக் கொண்டு வந்தது இவர் டாக்டர் நாராயணசாமி. இது மாதிரி 12 சேர்மனை பார்த்துருக்கோம் நம்ம 12வது சேர்மன். இப்போ 25 ஸ்பேஸ் 2.0 நம்ம போகிறோம். இதுதான் சேர்மனை பற்றி.
1: சார் இந்தியாவில் இஸ்ரோ சென்டர்ஸ் எங்கெல்லாம் இருக்குது?
0: இந்தியாவில் வந்து முக்கியமான மையங்கள்னு சொல்லலாம் ஏறக்குறைய ஒரு 50 சென்டராவது இருக்கும் த்ரூ அவுட் இந்தியா. மேஜர் வந்து விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் ஏறக்குறைய 6000 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க. விக்ரம் சாராபாய் ஸ்பேஸ் சென்டர் அதான் ஆரம்பம் நம்ம ஸ்பேஸின் பிறப்பிடம் அதுதான் விஎஸ்எஸ்சி ட்ரிவாண்ட்ரம். இங்கே தான் டிசைன் ஆஃப் ராக்கெட்ஸ் கம்ப்ளீட் டிசைன் அனாலிசிஸ் பிறகு டெஸ்டிங் லான்ச்சிங் இல்லை லான்ச்சிங் ஆஃப் சவுண்டிங் ராக்கெட் அதிலிருந்து நம்ம டிசைன் ராக்கெட்டோட டிசைன் டெஸ்டிங் எல்லாம் இங்கே தான் கம்ப்ளீட்லியே சயின்டிஃபிக் ரிசர்ச் சென்டர் R&D சென்டர் அப்புறம் ப்ரொடக்ஷன் உண்டு. இதுதான் விக்ரம் சாராபாய் இது மெயின் சென்டர் ஏறக்குறைய 5000 எம்ப்ளாயீஸ்கள் இருப்பாங்க இதில் சேர்ந்தது. இதுதான் முதலில் ஆரம்பிக்கப்பட்டது தான். ரெண்டாவதாக இஆர்ஆவ் செயற்கை கோள் சேட்டலைட் சென்டர் இதாவது ஐஎஸ்ஆர்ஓ சேட்டலைட் சென்டர் ஐசாக்னு சொல்லுவாங்க பெங்களூர். இது வந்து இஆர்எஸ்சி இப்போ எப்படி விக்ரம் சாராபாய் ஸ்பேஸில் ராக்கெட் இருக்கோ இஆர்ஆவ் பேரில் தான் இந்த சேட்டலைட் சென்டர் இருக்குது பெங்களூர் இஆர்எஸ்சி இஆர்ஆவ் ஸ்பேஸ் சென்டர். இது இங்கே வந்து மெயின் டிசைன் ஆஃப் சேட்டலைட் எப்படி விஎஸ்எஸ்ஐ டிசைன் ஆஃப் ராக்கெட்டோ இது டிசைன் ஆஃப் சேட்டலைட் அண்ட் லாஞ்சிங் ஆஃப் சேட்டலைட் இதெல்லாம். அடுத்தாப்பில் ராக்கெட் வந்து சேட்டலைட்டை ஏவணும் அந்த ஏவு இடம் ஏவுதளம் அப்படின்னு பார்த்தா அதுதான் ஸ்ரீஹரிகோட்டா என்று நம்ம சொல்கிறோம் இல்லையா சென்னையிலேருந்து ஒரு 80 கிலோமீட்டர் இருக்கிற சதீஷ் 7 ஸ்பேஸ் சென்டர் SDSC இப்போ அதுக்கு பேர் சதீஷ் 7 முதல்ல விக்ரம் சாராபாய் விஎஸ்எஸ்சி இஆர்ஆவ் இப்போ இதுக்கு வந்து SDSC ஸ்ரீஹரிகோட்டான்னு சொல்லுவோம். இங்கே தான் நம்மளுடைய ராக்கெட்டெல்லாம் லான்ச் பண்ண முடியும் SLV-லேருந்து இப்போ இருக்கிற SSLV வரைக்கும் எல்லாமே இங்கே தான் லான்ச் பண்ணுறாங்க. சவுண்டிங் ராக்கெட்டை தவிர சவுண்டிங் ராக்கெட்டில் லான்ச் பண்ணியிருக்கோம் இங்கே. அடுத்த அப்போ இன்னொரு இது ப்ரொப்பலண்ட் வந்து மேஜர் வேணும் லிக்விட் ப்ரொப்பல்ஷன் எப்படி சாலிட் ப்ரொப்பலன் மாதிரி லிக்விட் ப்ரொப்பல்ஷன் சென்டர் ட்ரிவாண்டத்தில் இருக்குது வலியமலார்னு ஒரு இடத்துல இருக்குது. அந்த இது ரொம்ப முக்கியமானது திருவனந்தபுரத்துலேயும் இருக்குது பெங்களூர்லேயும் இருக்குது அப்புறம் வந்து தமிழ்நாட்டிலே இருக்குது முத முதல் தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டது இந்த LP லிக்விட் ப்ரொப்பல்ஷன் ஸ்பேஸ் சென்டர். இது அடுத்த முக்கியமான இங்கே வந்து லிக்விட் ப்ரொப்பலன் சம்மந்தமாக ஏன்னா இப்போ வர்ற எல்லா லாஞ்ச் வெஹிக்கிளும் லிக்விட் ப்ரொப்பலன் தான். இது லிக்விட் ப்ரொப்பலன் கிரையோஜெனிக் இருக்குது செமி கிரியோஜெனிக் இருக்குது நான் கிரியோஜெனிக் இருக்குது. அதனால் மூணு இந்த லிக்விட் திரவ ரூப எரிபொருள் தயாரிப்பு நிலையம் டெஸ்டிங் சோதனை எல்லாமே இங்கே தான் இந்த சென்டரில் தான். அது IPRC இதை இதைத்தான் வந்து IPRCங்கிறது தமிழ்நாட்டில் நம்ம மகேந்திரகிரி என்று சொல்லுவோம் மகேந்திரி அங்கே இது வலியமலை மகேந்திரகிரிங்கிற இடத்துல இருந்தால் தான் அந்த LPSA தான் IPRC அது இந்திய ராக்கெட்டுகளுக்கான திரவங்கள் கொடுக்கும் உந்து விசை ப்ரொபல்ஷன் பவர் கொடுக்கறது. அப்புறம் இது முக்கியமாக இன்னொன்று விண்வெளி செயற்கைக்கோள் பண்பாட்டு மையம் SAC அகமதாபாத் அதோட சேட்டலைட்டோட அப்ளிகேஷன்லாம் அங்கே தான் சேட்டலைட் அப்ளிகேஷன் சென்டர் தான் பயன்பாட்டு செயற்கைக்கோள் பயன்பாட்டு மையம். இது இல்லாமல் NRSC தொலை உணர்வு செயற்கைக்கோள்ங்கிறது 400 கிலோமீட்டர் இருந்தானே அது என்ஆர்எஸ் நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் ஹைதராபாத்தில் தொலையுணர்வு சென்டர், இது என்ஆர்எஸ். பிறகு இது எல்லாத்தையும் டெலிமீட்ரி, எல்லா டேட்டாவும் கீழே இருந்து லிங்க் அனுப்புறது, அங்கேருந்து டேட்டாவை கீழே டவுன்லோட் பண்ணுறது, இதுக்கெல்லாம் இஸ்ட்ராக் அப்படின்னு சொல்லுவோம். இதை டெலிமீட்ரி இது வந்து

0: இஸ்டாக், இந்த இது வந்து பெங்களூரில் விண்வெளியில் செலுத்தப்படுற எல்லா செயற்கைக்கோள்லேருந்து வர்ற டேட்டாக்களை அதை கம்யூனிகேட் பண்ணுறது இதுதான். அதாவது மற்ற நம்ம முன்னாடி பேசுகிற நிலையங்கள்லாம் எல்லாம் லான்ச் பண்ணுறதும் சரி, அதுக்கப்புறம் யார் சேட்டலைட்டோட பேசுகிறாங்கன்னா இந்த இஸ்டாக் தான், தொடர்புள்ள செயற்கைக்கோளோட தொடர்புள்ள இருக்கிறது இஸ்டாக். அடுத்து மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி ஹசன், அதுவும் பெங்களூரில் தான் இருக்குது அண்ட் போபால்லையும் இருக்குது. இது எப்படி ஜியோ ஸ்டேஷனல் சேட்டலைட் இவங்களோட எல்லாம் கான்டாக்ட் பண்ணி அவங்கள அதை கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்குது. ஒரு செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டதுங்கிற ப்ரூஃப் எது? யாரும் போய் பார்க்க முடியாது, 4 கிலோமீட்டரில் 4000 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டரில் போய் பார்க்க முடியாது. அங்கேருந்து சிக்னல் ரீச் ஆகணும், அது சிக்னல் வர்ற இடம் எம்சிஎஃப். அதுக்கப்புறம் தான் சேர்மன் அனௌன்ஸ் பண்ணுவார் சக்ஸஸ் வெற்றிகரமாக ஏவப்பட்டது அப்படி சொல்கிறதா. எம்சிஎஃப் மாஸ்டர் தலைமை கட்டுப்பாட்டு மையம் போபால்லையும் இருக்குது, ஹசன்லேயும் இருக்குது, ரெண்டு இடத்துலையும். பிறகு இப்போ புதுசாக ஆரம்பித்தது, வெரி புதுசு, ரொம்ப கவர்ச்சிகரமான இது, ஹியூமன் ஸ்பேஸ் ஃப்ளைட் சென்டர், மனிதர்கள் விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம். இந்த சென்டர் வந்து பெங்களூரில் இருக்குது. இந்த பிறகு இது மாதிரி ஐஏஎஸ்யு இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் இது பண்ணுறது திருவனந்தபுரத்தில். இதுதான் மேஜர் இது ஐஎஸ்ஆரோட சென்டர்ஸ். இது இல்லாமல் ஐஏஎஸ்டி அப்படின்னு ஒரு சென்டர், அது என்னன்னா ஐஎஸ்ஆர்வே ஐஎஸ்ஆரில் ஒர்க் பண்ணுறதுக்காக இன்ஜினியர்களை பொறியாளர்களை செலக்ட் பண்ணுறதுக்காக கண்டத்தப்படும் கல்லூரி.
1: இதுவரை இந்தியாவின் விண்வெளி பயணம் குறித்து ஓய்வு பெற்ற இஸ்ரோ விஞ்ஞானி ஆர் இளங்கோவன் அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் பிரபு அவர்கள்.
2: நிறைவு பெற்றது அறிவியல் நேரம்.

நேரம் 10 மணி. ஆகாஷ்வாணி காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சியில் முதலில் இனிய உறவு பூத்தது திரைப்படத்திலிருந்து எஸ் ஜானகி குழுவினருடன் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
1: நேரம் 10:25. காற்றோடு கலந்திருவா நிகழ்ச்சியில் இனி மாவீரன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியுள்ள பாடல்.

நாடோடி தென்றல் திரைப்படத்திலிருந்து மனோ சித்ரா பாடியுள்ள பாடல் இனி.

0: யாரது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
1: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
0: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
1: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
0: ஓ, ரொம்ப நல்லா இருக்கே. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவுத்திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள்

0: எல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
1: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
0: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
2: கோபுரவாசல் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறன்று காலை 11 ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி வரும் 30 ஞாயிறு காலை 11
1: காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிறைவாக உழைப்பாளி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், கவிதா கிருஷ்ணமூர்த்தி பாடியுள்ள பாடல்.

நிறைவு பெற்றது காற்றோடு கலந்திடவா. அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 11 மணி. ஆகாஷ்வாணி வானிலை அறிக்கை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 34.2°C, இயல்புக்கு 0.3° குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 24°C, இயல்புக்கு 1.9° குறைவு. பதிவான ஈரப்பதம் 78%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 33.8°C, இயல்புக்கு 0.8° குறைவு. குறைந்த அளவு வெப்பநிலை 24°C, இயல்புக்கு 1.5° குறைவு. பதிவான ஈரப்பதம் 70%. சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 34°C ஒட்டியும் குறைந்த அளவு வெப்பநிலை 26°C இருந்து 27°C ஒட்டியும் நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் நா அரவிந்த்குமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. 7 முதல் 9 வரை புத்தம்புது காலை நாளும் அறிவும். புலம்பெயர்வு ஒரு வாழ்க்கை மாற்றம் எழுதி வழங்கியவர் வி. திவ்ய பாரதி. தமிழமுதம் வழங்குபவர் முனைவர் ச. வடிவுடை நாயகி அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு புற்றுநோய் நிபுணர் டாக்டர் பிரேம்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 2 பகுதி. 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சி கோ. சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலம். சென்னை மக்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் இருவழி போக்குவரத்து, எஸ். கவிதா அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் வழங்குபவர் பி. சரவணன் அவர்கள். 8:00 மிலாது நபி பெருநாள் உரை வழங்குபவர் பேராசிரியர் அ. முகமது இஸ்மாயில் ஹசனி அவர்கள். 8:30 திரைகாலம். 9:00 அரங்கிசை, இதில் சி. ஆர். வைத்தியநாதன் அவர்களின் பாட்டு. நெய்வேலி டாக்டர் எஸ். ராதாகிருஷ்ணா அவர்கள் வயலின், பாம்பே சி. என். பாலாஜி அவர்கள் மிருதங்கம். இந்நிகழ்ச்சி 100.1 எஃப்எம் கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10:00 முத்து சிதறல், 11:00 தேன் சிந்தும் நேரம். நண்பகல் 12:10 சங்கீத சாரல். எம். ஏ. அபுபக்கர் அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். டாக்டர் எம். நர்மதா அவர்கள் வயலின், என். எஸ். கல்யாணராமன் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை. 1:00 பாரத பிரதமர் நலத்திட்டங்கள் வரிசையில் ஒரு மாவட்டம் ஒரு பொருள், கைவினைப் பொருள் மேம்படுத்தும் திட்டம் தொடர்ந்து திரைகாணம். பிற்பகல் 1:10 என்னுயிர் தோழி வாங்க பேசலாம். பெண்கள் சமத்துவ தினத்தை முன்னிட்டு சிவகங்கை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் மற்றும் சார்பு நீதிபதி அனிதா கிறிஸ்டி அவர்களுடன் நேர்முகம். இந்நாளின் சிறப்பு தெரிந்து கொள்வோம். இந்திய விடுதலை போராட்ட வீர பெண்மணி கஸ்தூரிபா காந்தி அவர்கள் பற்றிய தகவல். உங்களுக்காக நன்னிலம் மகளிர் நில உடைமை திட்டம் குறித்த தகவல் வழங்குபவர் தேனி மாவட்டம்

0: பயோடெக் வேளாண் அறிவியல் மைய மனையல் துறை தொழில்நுட்ப வல்லுநர் எம் ரம்யா சிவசெல்வி அவர்கள். 2:15 திரைகாலம், 2:40 விளையாட்டு அரங்கம், டைவிங் விளையாட்டு வீரர் எல் சர்வேஷ் அவர்களுடன் நேர்முகம். 2:55 வானிலை, 5:30 6:40 மனதில் நின்றவை, 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வனை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை, 6:55 திரை இசை, 7:00 திரைகாலம். 7:10 விழுப்புரம் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஜி சுரேஷ். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகம். நன்னீர் மீன் வளர்ப்பில் அறிவியல் முறைகள், காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தொழில்நுட்ப வல்லுநர் எஸ் கோபிநாத் அவர்கள் வழங்கும் உரை, மெல்லிசை, வேளாண் செய்திகள் ஆகியவை இடம்பெறும். 8:05 திரைகாலம், 9:15 செய்தி சுடர், 9:30 அரங்கிசை, குன்னக்குடியம் பாலமுரளி கிருஷ்ணா அவர்களின் பாட்டு, தஞ்சாவூர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் வயலின், பி ஸ்ரீ சுந்தர் குமார் அவர்கள் மிருதங்கம், எஸ் சுனில்குமார் அவர்கள் கஞ்சிரா. 10:45 காற்றோடு கலந்திடவா நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள், டெல்லி அஞ்சல்.
1: This is Akashvani. The news read by R.S. Raghu. The Unified Payments Interface, UPI, has completed 10 years of transforming digital payments in the country and abroad. The unprecedented scale and reliability achieved by UPI have earned global recognition as world's largest real-time payment system, with the system now operational across 11 countries. The UPI, which was launched on this day in 2016, has surged almost 13,000-fold in transaction volume. The Finance Ministry said that the annual transaction volume increased from just 1.78 crore transactions in 2016-17 to over 24,162 crore transactions in 2025-26. Prime Minister Narendra Modi has hailed the decade-long success of UPI service. In a social media post, Mr. Modi marked UPI as a major turning point in India's digital payments journey. Defence Minister Rajnath Singh has approved transfer of DRDO-developed technologies of missile systems to country's private defence industry to bolster indigenous manufacturing. This step marks an important milestone in promoting greater participation of the domestic industries in the defence ecosystem by enabling them to undertake indigenous production. India Today highlighted the importance of maintaining peace and tranquility in the India-China border areas for the continued development and progress of bilateral relations between the two countries. National Security Advisor Ajit Doval co-chaired the 25th round of the special representative talks on the India-China boundary question with Chinese Foreign Affairs Minister Wang Yi in Beijing. The External Affairs Ministry said in a statement that the two representatives agreed to continue their efforts to seek a political settlement of the boundary question, keeping in view their overall and long-term interests. The two sides noted the progress made in implementing the important consensus reached between the leaders in Kazan in October 2024 and Tianjin in August last year. The government is closely monitoring the prevailing seasonal respiratory illness trends across the country through a robust pan-India surveillance network. It stressed that there is no cause for panic or alarm. Secretary of the Department of Health Research and Director General of the Indian Council of Medical Research, Dr. Rajiv Behel, was addressing the media in New Delhi today. He said the influenza viruses currently circulating in the country are consistent with the seasonal patterns observed in recent years. The Supreme Court today agreed to consider setting up a special bench to hear the centre's plea on OBC creamy layer criteria. The centre has sought clarification on the applicability of the 11th of March judgment of the Apex Court for candidates of the Civil Services Examination 2025. The Delhi government has said there is currently no shortage of onions or sugar in the capital. Delhi Chief Minister Rekha Gupta reviewed their availability and prices in the national capital today. Government said if the prices rise further, it will procure onions and sugar from a central government institution, NAFED, and arrange to make them available at various locations across the capital. It is also